0: என்னுடனே கூட இருக்கிறார்,
1: என்னுடனே கூட இருக்கிறார்.
0: பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
1: கர்த்தர் என்ன செஞ்சாரா? இயேசுக்கிட்ட என்ன செஞ்ச சொல்லுங்க.
0: பிதாவுக்கு
1: பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் செய்கிறபடியால், எப்போதும் செய்கிறபடியால்.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை,
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அதான் சொல்ற ஒருவன் குழியும் செய்வான் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நீங்க நாலு புஸ்தத்தை வாசிங்க, மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான் சுவிசேஷம், நாலு சுவிசேஷம் வாசிங்கன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாருங்க நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சிட்டோம் அப்படி இல்லை, கர்த்தர் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாரு, எப்படிலாம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாருன்னு சொல்லுது நம்ம அறிஞ்சுக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவுள். ஆண்டர் பின்பற்றணும், ஆண்டர் என்ன செஞ்சாரு, எப்படிலாம் செஞ்சாரு, அதை நம்ம பின்பற்றி ஆண்டர் பின்பற்றி போக வேண்டும் நம்ம. அதனால நாலு சுவிசேஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்க்கமா வாசிக்க வேண்டும். வாசித்தாதான் கர்த்தரை பின்பற்றி போக முடியும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிறோம், அதுக்கடுத்து சொல்றாரு நான் எங்க இருக்குன்னு ஒளிஞ்சு என்னோடு இருப்பா, பிதாவான கடமை அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் உங்க சொல்றாரு என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் என் ஊழியம் செய்வானா என்ன செய்யணும், என்ன பின்பற்ற கடவன். அப்ப என்னெல்லாம் செய்யணும், நாலு சுவிசேஷம் தான் நமக்கு யாரும் நம்ம போதிக்க வேண்டிய அவசியம். நாலு சுவிசேஷத்தையும் நம்ம வாசித்தா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஊழிஞ்சார் என்பதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அது சொல்ற நான் ஒருவன் எனக்கு ஊழிஞ்சுவான் பின்பற்ற கடவன்.
0: நான் எங்கே இருக்கிறேனோ,
1: நான் எங்க இருக்கிறேனோ
0: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
1: அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார்.
0: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்
0: அவனை பிதாவானவர் காணம் பண்ணுவான்,
1: அவர் பிதாவான காணம் பண்ணுவார். அவர் பின்பற்றி அவருக்கு நம்ம அவருக்கு அவர் இப்ப ஊழிஞ்சனா அவர் பின்பற்றணும். அது மாத்திரம் இல்ல, என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறோம் நம்ம அவரோடு இருப்போம். பிதாவானவர் நம்மள ஒரு நாள் கடன் பண்ணுவார், அவரை நம்ம பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ஊழியம் செய்யக்கூடாது. எதாவது இன்னைக்கு ஊழியம் பண்ணா ஊழியம் செய்யிச்சிட்டா போறோம், மறுநாள் விட்டுறோம். ஊழியக்காரங்கன்னா என்ன செய்யணும், கர்த்தருடைய நான்கு சுவிசேஷத்துல ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் செய்யுமானா கர்த்தர் நம்மள என்ன சொல்றாரு, அவரு எங்க இருக்கிறோம் நம்ம அவரோடு இருப்போம், பிதாவானவர் நம்மள கடன் பண்ணுவார். அதங்க சொல்றாரு ராமர்கள் நிறுவோம் 14:18.
0: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்,
1: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: தேவனுக்கு பிரியனும்,
1: தேவனுக்கு பிரியனும்
0: மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான்.
1: பாத்தீங்களா, நம்ம ஊழியம் செஞ்சா தேவனுக்கு பிரியனும் மனுஷரால அங்கீகரிக்கப்பட்டவனா இருப்போம். ஊழியம் செய்ய வேண்டும், அனைவரும் ஊழியம் செய்யணும். கர்த்தர் விரும்புறது அதுதான், ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். வெறுங்க நான் கர்த்தர் யாருமே என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நம்ம எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், சின்ன ஊழியமாக செய்யணும். அப்பதான் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் எங்க இருக்கிறா நம்ம அங்கே இருப்போம். ஒரு நாளைக்கு 10 பேருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், ஒரு ஆத்மாவது நம்ம சபைக்கு கூட்டிட்டு வரணும். யோசித்து பாருங்க, யார் நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் சபையில கூட சேர்த்திருக்கிறோமா, ஒருத்தரையாவது நம்ம ஆண்டருக்காக நம்ம சொல்லி இருக்கிறோமா, சொல்லி ஒரு ஆத்மாவது சபையில சேர்த்திருக்கீங்களா, சிந்தித்து பாருங்க பிரியமானவளே. யாருக்கு சத்தியத்தை சொல்லணுமா, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 15:21.
0: நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
1: நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
0: கிறிஸ்துவினுடைய
1: நாமும்
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
1: சுவிசேஷம் அறிவிக்கும்படி நாடுகிறேன். மற்றவங்களுக்கு ஆண்டு அறியாத மக்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஒரு ஆத்மாவது கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறோமா, யோசித்து பாருங்க. கர்த்தர் சிநேகிக்கணும் சொன்னா நம்ம எதையாவது கர்த்தர் செய்யணும். அருமையானவர்களே, ஒரு ஆத்மாவது சபை கொண்டு வந்திருக்கிறோமா, நம்ம ஒரு ஆத்மாவது கர்த்தர் நம்ம சபை சரி சர்ச்சைக்கு போல, நம்ம சபை இப்படி இருக்க வளராம இருக்கன்னு யாராவது நம்ம கவலைப்பட்டு போராடி செபிக்கிறோமா, ஆண்டவரே எங்க சபை மக்கள்லாம் ஆசிரிக்கப்படணும், எங்க சபையெல்லாம் வளரணும், புது புது மக்களை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு யாரெல்லாம் செபிக்கிறோம். அப்படி செபிப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை சிநேகிப்பார். முதல் தேவன் சிநேகித்தார் ஆபிரகாம், அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ரெண்டாவது யாக்கோப்பை சிநேகித்தார், அவருக்கு என்ன இருந்துச்சு, கண்ணீரோடு செபிச்சார். நீ ஆசீர்வதித்தால என்ன செய்ய மாட்டவங்கள போவிடும் என்று அழுது கெஞ்சினார். மூன்றாவது சாலம் என்ன இருந்துச்சு, தேவனிடத்துல அன்பு இருந்தால் தகப்பன் சொன்னதெல்லாம் கேட்டாரு. அது மாத்திர ஆயிரம் ஸ்தோத்திர பலி நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோம், யோசித்து பாருங்க. ஆயிரம் சர்வாங்க பலியை செலுத்தினார். நாலாவதாக சீசர்களை பார்க்கிறோம். சீசரை பார்த்து தேவன் சொல்றாரு, என் சென்னை ஊழிக்காரன் சொல்ல மாட்டேன், யஜமான் சேர் ஊழிக்கார அறிய மாட்டான், நான் சென்னைதுன்னு சொல்லுவேன் சொல்றாரு. தேவன் அவரத்தில் முடிவெருங்க அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன ஊழியம் செய்யறோம்? ஒரு ஆத்துமாவது ஆண்டுகிட்ட கொண்டு வந்திருக்கிறோமா? ஒரு ஆத்துமாவது கத்திற்காக நம்ம ஆதாயப்படுத்தி இருக்கிறோமா? சபையில சேர்த்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டு

0: ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யணும் ஐயா. ஊழிங்கன்னா கர்த்தர் பிரியமா இருப்பீங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பாரு. யாருக்கு ஊழியம் செய்யணும், யாருக்கிட்ட போய் சொல்லணும்? தேவன் அறியாத சன்னங்கள் இருக்கிற ஒரு சபையில பாருங்க, இந்த சபையில இருக்க மக்கள் அந்த சபையில கொண்டு சேர்ப்பாங்க. அது அல்ல, கர்த்தர் தெரியாத மக்களை மத்தியில போய் நம்ம தேவனை பத்தி சொல்லி அந்த மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். கர்த்தர் நிச்சயமா உங்களையும் சிநேகிக்க ஒரு வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. மொத யாரு சிநேகித்தாரு? ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஜீசர். நம்மளையும் சிநேகிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். உங்களை சிநேகிக்கும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம எல்லாம் சிவத்துல குறையா இருக்கோம், எல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இதெல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நம் இணைந்த ஜெபங்களை நாம் எடுக்க போகிறோம். ஆம், அனாதி சிநேகித்தால் நான் உன்னை சிநேகித்தேன், என் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொன்னார். மெய்யாகவே ஒரு ஜனங்களை சிநேகிக்கிறார் கர்த்தர், மெய்யாகவே நம்மை சிநேகிக்கிறார், மனப்பூர்வமாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார், அரைகுறையாக அல்ல, மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிறார். ஆம் பிரியமானோர்களே,

0: ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார். காரணம், ஆபிரகாமுக்குள் விசுவாசம் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார். யாக்கோபு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். இடைவிடாமல் நாமும் போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் சிநேகிப்பார். நாம் அநேகர் ஜபத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பதாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். சொல்வோமா, ஆண்டவரே, இன்றிலிருந்து அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு அப்பா உங்களை ஜெப ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா. மூன்றாவதாக, சாலமோனை கர்த்தர் சிநேகித்தார். அதற்கு காரணம், சாலமோன் சர்வாங்க தகன பலியை 1000 செலுத்தினார். இன்றைக்கு நாமும் கூட ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தவும், தான தர்மம் என்ற பலியை செலுத்தவும். கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா. கடைசியாக, சீசர்கள் ஊழியர்களை தேவன் சிநேகிக்கிறார். நாமும் கர்த்தருடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நம்மை அர்ப்பணம் செய்வோமா. கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் சொன்ன கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். பிரியமானவர்களே, அர்ப்பணம் செய்து கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. ஆபிரகாமை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். யாக்கோபை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். சாலமோனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சீசர்களை ஆசீர்வதித்து வல்லமையாக பயன்படுத்தினார். நாமும் நம்மை அர்ப்பணம் செய்து கர்த்தாவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபம் பண்ண போறாங்க. அவர்களோடு இணைந்து எல்லாரும் தகப்பனே எங்களை ஆசீர்வதியும் என்று எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
1: யாரெல்லாம் சிநேகிப்பின் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை பலப்படுத்துங்க. நீர் அங்கீகரித்துக் கொள்ள முடியா ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிப்பேன் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு உள்ளத்தையும் இடைவிட முடியா ஜெபிக்கிற ஒப்பு கொடுக்கிற மக்களையும் ஆசீர்வங்க. ஒப்பு கொடுக்காது இருக்க மக்களின் உள்ளத்திலையும் தொடர்ந்து பேசுவீராக, ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஆண்டவரே, மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, குழந்தை இல்லாத

மக்கள் குழந்தை வைத்தாரணும், சமாளம் மக்கள் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும், கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது, செபிக்கிறோம். கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. அன்றுவரையுமே ஸ்தோத்திரம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அன்றுவரே பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்க உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியத்தைங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் குணமாக்கும் மந்திரம் செய்வன் உடைத்து போடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும். கத்துடைய கிருபை எல்லாரையும் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தேவிகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். ஒரு நன்மை குறைபடாது காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த டிவி பாக்குற மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். விசுவாசம் எல்லாருக்கும் கொடுத்துடலும் ஆண்டவரே, கண்ணீரின் செபத்தை கொடுத்துடலும், ஆத்ம பாரத்தை தந்துடலும் ஆண்டவரே. சாலையும் போலம் இடத்துல அன்பு கூறக்கூடிய மக்களாக மாற்றுவீராக, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களிடத்துல அன்பவித்தபடியே முடிவிருந்தே தம்மிடத்துல அன்பவித்திருக்கேன் சொன்னீரே, அந்த அன்பை நாங்களும் உங்களிடத்துல அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், அதை துதிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க, வேதத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அன்றர் வேதத்தை அறிந்து கொள்ள கிருவை தாரு சுவாமி. உண்மை அறியறளும் விரித்தடையணும் ஐயா. கர்த்தாவே பிரகாச மனக்கண்கள் திறந்துடுங்க, உண்மை அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்யுங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2:11.
1: இன்று
0: கர்த்தராகிய கிறிஸ்து
1: என்னும் இரட்சகர்
0: உங்களுக்கு
1: தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவனாய் கர்த்த நம்மளுக்காக வானத்தின் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15.
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா, அருமையானங்களே, ஒருவேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தின் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவ ஜெயத்தான் நமக்கு தெரியும், அதுலேருந்து விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுலாம், நான் நல்ல பிள்ளைய வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு விசேஷம் 1:21.
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள்.
0: அவருக்கு
1: இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில்
0: அவர் தமது
1: ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு? நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. அவர்களை யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது. அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம். நினைக்கிற நான் என்ன பாவம் செஞ்சேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்லாருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும் சொன்னா ஆண்டவரை இயேசுக்கு மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 John 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவர் ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒவ்வொரு நாளும், இயேசுவே உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, என்னைக்காகத்தான் ஆண்டவரே 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம புதிதாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டாருன்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா, அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவன் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நம்மளை கழுவி நம்மள என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா?

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும்
0: கொள்ளவும்
1: அழிக்கவும்
0: வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்.
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
0: அது பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொல்கிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்ம எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா? ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க அவர் பரிபூர்ணப்படும். ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கத்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன்
0: தம்முடைய
1: ஒரே பேரான குமாரனை
0: விசுவாசிக்கிறவன் எவனோ
1: அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Corinthians 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: மேலவர்களே, நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக, எனக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போகும் நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கத்தில் வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீ விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாருன்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 5:12.
1: குமாரனை உடையவன்
0: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள, நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்துக்கு போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
0: அவைகள்
1: ஒரு காலம்
0: கெட்டு போவதில்லை.
1: ஒருவனும்
0: அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும்
1: இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சீவனையோ வெள்ளிய சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராகி இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அருமையானவர்களே, எனக்கெல்லாம் பாருங்க கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சியா உடனே ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எனக்குள்ளே இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வருவார். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? 1 யோவான் 3:8.
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கீழே அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேரு இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோயினால் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கீழே அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4.
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்.
0: ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டார்னா எந்த பிசாசும் எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14.
1: வாலிபரே, நீங்கள்
0: பலவான்களாய் இருக்கிறதினாலும்
1: தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள்
0: பொல்லாங்கானவனை
1: ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, பலவான் சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து, அவர் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வெல்லப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடைய முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையே ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் இறங்கியிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையை உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19.
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும் சத்துருவனுடைய
0: சகல வல்லமையையும்
1: மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகலன் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோதோட பாம்பை மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோதோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை இயேசுகிறது எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் கீழ்ப்படிந்திருங்க, தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க. போ பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிடுவான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராகிய இயேசுக்கு எதிர்கொள்ளத்து கொண்டார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். அம்மாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கிறதுக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39 அவர்
1: மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசனின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, முடிய அக்கினியினால் என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கின் ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தமானதும் அல்ல. அதனால நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பயணத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும்
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்
0: வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாசைகளிலே
0: பேச தொடங்கினார்கள். ஆமாரி மாணவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும். ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் அவங்க தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எசாயின் புஸ்தகம் 28:11
1: பரியாச உதடுகளினாலும்
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்.
0: இதுவே
1: நீங்கள்
0: இழைத்தவனை
1: இளைப்பாறப்பண்ணத்தக்க இளைப்பாறுதல்.
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
0: பாத்தீங்களா? அதெல்லாம் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பாசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள்னு சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் அஞ்சி விட்டாங்க. ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது! அவர் அன்புக்கு ஈடு என ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ நான்
1: என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவளை தேடி பார்ப்பேன். ஆமா, அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு ஒரு ஆடு காணாம போயிடுச்சாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனால அதை நான் கருத்தா கவனிச்சிருக்கிறேன். அதே போலதான் அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேதம் சொல்லுகிறது 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு வர, என்ன செய்ய நாங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்துருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன அவங்களுக்கு போற, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்திருக்க, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயும் தூரம் போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியணும். ஆமா அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மகன் என்னிடத்துல வரலையே, என் மகன் என்னிடத்துல வரலையே, என் மகன் என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மகன் கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மகன் ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மகன் ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்கா ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுகிறது ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும்,

எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லை, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றோம் அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மாற்ற அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனர் வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பர்கள் தருவேன்னு சொல்லி நீங்கள் இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு இளைப்பர்கள் தருவார். சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆறுதல் தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்து அவர்கிட்ட சொல்லுவீங்களா,

0: நம்ம கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுமா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறீர்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழே அழிக்க முடியும் தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையும் என் நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொல்லி ஒவ்வொருவர் மீட்டுக்கொள்ளுங்க. ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டிக்கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தர முடிக்காய் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவுனால் நிரப்பப்படட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உங்களோடு இணைந்து வாழணும். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவரே. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா, நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனிகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாருமே, ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க செவுள்ள பிதாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும். சம்மதில்லாத மக்கள் சமான் தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடனடைக்க உதவி செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சேர குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை தொடங்க அப்பாமி ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்துக்க சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும். ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமல்,
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்யப்போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓரினைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளி போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவர முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. பரலூர் ராஜ்யத்து போகணும்னு சொன்னா அவரு கோபம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்க என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்துஞ்சியில் அண்டிக் கொள்ற அவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையா அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் சீவர். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வரப்போற தேவனுடைய கோவாக்கினுக்கு இது தப்பணும்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க, எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: அருமையானவங்களே, நம்ம ஒவ்வொரு வினாடி நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போது ஜெபத்திலும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கோ அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க,
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுலம் எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இடவிடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜபம் பண்ணணுமா? இடைவிடாமல் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல, நம்ம எப்படியோ இருக்கிறோமா அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய கோபாக்கினை என் மேல வராது விடிக்கணும். அண்டிக் கொள்ள ஆண்டவரே, எப்போதும் செவ்வாய் துதி ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாவமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்றேன், என்னிடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவர்தான் நினைச்சுக்கிறாரு, புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டவர் ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்ப திருப்ப திருப்ப பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவர் உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குளி, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிறார். அப்பதான் அவர் கோவம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதுவே நம்ம பழைய காரியங்களை செய்யும்போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா பாவியை நேசிக்கிறார், உண்மைதான். நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார்? நம்ம மேல கோப்ப சென்னம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும்
0: குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
0: குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்க. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுவதும் இல்ல உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த உங்களோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத வடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கருத்திருக்கிறத ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உன்னை கோவாக்கி நீ நாள் வர்றதுக்குள்ளாக நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு திரு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்துவம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்யுமா, நமக்கார நன்மைகளை நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்கின் புஸ்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: பத்தி நம்ம காண்டு நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் ஒரு மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய கலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறான், என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற. நம்மளே நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரை வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னுக்கு என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்ன காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீ மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தில நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறது தான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்தார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தவ உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவ்வளே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நம்ம போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாமல் ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதான் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறனா இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கலும் நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41 சங்கீதம் 4 வசனம்,
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: பாத்தீங்களா? நம்ம ஆத்மா குணமடை வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடை வேண்டும். 119 சங்கீதம் 81 வசனம் பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும், ரட்சிமையா எப்படியாவது ரட்சித்தல் உங்களுடைய பிள்ளையானே மாத்திக்கோங்க, நான் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம்னு சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு வந்து பாருங்க, சகரியான் புஸ்தகம் 7:11-12,
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
0: வேதத்தையும்
1: சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் எழுச்சி யாரிடத்தில் வந்துச்சு? சேனையின் கர்த்தரிடத்தில் வந்துச்சு. என்ன செய்யணும்? வசனத்தை கவனிக்கணும், ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்கணும், கர்த்தர் உள்ளத்துல பேசுவாரு, வசனத்தை வந்து நம்ம கவனமா கவனிக்கணும். ஏதோ நம்ம எங்கேயோ ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். சத்தியத்து மேல உங்களுக்கு அன்பு வரணும், சத்தியத்து மேல உங்களுக்கு தாகம் வரணும், வசனத்து மேல தாகம் வரணும். அதுதான் மிக மிக அவசியம். வசனத்தை கவனிக்கணும், தேவனுடைய வார்த்தை கேட்கணும். அவர் என்ன சொல்லாம அந்த வார்த்தை கீழ்படியும் போது நம்ம மேல கோபம் வராது. வசனத்தை கவனிக்கலைனா தான் நம்ம மேல கர்த்தருடைய கோபம் வரும். வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கர்த்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றார் ஓசியன் புஸ்தகம் 8:12 வசனம், என் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அவர்களோ அந்நியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்தை நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம். ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு மாலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3 வசனம்,
1: கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருந்து.
0: நம்ம கர்த்துடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்துடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம்ம இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்துடைய வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான்.
0: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வாசனை செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்ச இருக்குதா? அறிவியான யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிமை என்றார்கள். வசந்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசந்தத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே உம்முடைய வசந்தத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே கர்த்தர் வேதத்து மேல பிரியமா இருக்கும்போதும் தியானமா இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உடம்பு நடப்பட்டு தன் காலத்துல தன் கனிதந்து இலையுதிரன் மரத்தை பிறக்க செய்வதெல்லாம் வைக்கும். வசந்தத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசந்த கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதையோ பார்த்து வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ரெண்டு பேதின் புஸ்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை போல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்த ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பி வைக்க முடியும். ரெண்டாவது வேதத்தை கபடிக்கணும். வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரம் எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1:2:3 சொல்லுது. திருவசனமாகிய ஞானப்பெருமை நினைச்சீங்க, வாஞ்சே இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல.
0: புதிதாய் பிறந்த குழந்தை என்ன செய்யும்? பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சேறுங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சே இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொடுற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேண்டும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா. சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பல் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவோட வசந்த வேலை பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்ச இல்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்கால போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதிரார் மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது தேவனுடைய வசனத்தோட நமக்கு வாஞ்சு வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றைய எங்கூட பேசுங்கப்ப, நான் இங்க இருக்கேன், என்னை காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமையான யாரு? நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமையான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறார்கள்.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரியமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதான் சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாள்தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துரு, தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத விடிக்கு
1: திறப்பில நிற்கவும்,
0: திறப்பில நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணேன்,
0: ஒருவனையும் காணேன்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்,
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி,
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்,
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி,
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரே, நான் ஜெபிப்பாண்டவரே, என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரமாவது நான் செபிக்கிறப்ப, என் தேசத்துக்காக செபிக்கிறோம். சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்ன கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரையே, நான் செபிக்கிறப்ப, என் தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காவை செவிக்கிறோம், ஊழியர்க்காக நாங்கள் செவிக்கிறோம். முதல்ல என்ன செய்ய, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்தை மேலே பிரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும், தேசத்துக்காக செபிக்கணும். வாசிப்பு 31.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
1: அவர்களுடைய வழியின் பலனை,
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் பலன் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போலும் தியானத்தை கொண்டே இருப்பேன், ஆண்டவரே வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காவை செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில்
0: அந்நாட்களில்
1: கர்ப்பவதிகளுக்கும்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினை உண்டாகாத பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அது நம்ம என்ன செபிக்கணும்? 21:36.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி,
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதர் எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்று. 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபமாயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயமாயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பாப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செபிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செபிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செபிக்கணும், எல்லா ஊழியர்களுக்காகவும் செபிக்கணும். அல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை,
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே,
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற,
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய,
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்,
0: எல்லாவித அவபக்திக்கும்,
1: அநியாயத்திற்கும்,
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்,
0: விரோதமாய்
1: தேவ கோபம்,
0: தேவா கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்ப ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு
1: சத்தியத்தை,
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே,
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா. சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய,
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்,
0: எல்லாவித அவபக்திக்கும்,
1: அநியாயத்திற்கும்,
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்,
0: விரோதமாய்
1: தேவ கோபம்,
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது,
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இழந்து வையவுமா பெறணும். நமக்கு எத்தனை செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஏ சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். அவங்க கேட்டாலும் சரி, கேட்கட்டாலும் சரி, நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயம் அடக்கி வச்ச மேலே என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Corinthians 9:16-17
1: சுவிசேஷத்தை,
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்,
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட,
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை,
0: எனக்கு இடமில்லை.
1: அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது,
0: அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்,
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ,
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்,
0: உற்சாகமா அப்படி செய்தால்
1: எனக்கு பலன் உண்டு,
0: எனக்கு பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்,
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்,
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது,
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அது எப்படி சொல்லணுமா? உற்சாகமா சொன்ன அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் நமக்கு பலன் உண்டு. இல்லாட்டி சொல்லாட்டாலும் உக்கரால் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில் செய்த நன்மை மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நம்ம தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏச பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன செய்யும்? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதன் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Timothy 4:2
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்,
0: ஜாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான்கள். முதல் என்ன செய்ய? ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சின்னம் கொள்கிற தேவன். பாவியை வச்சுக்கிட்டு கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும், கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமை வாய்த்தாலும் வாய்க்க வைட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
0: இந்நாள் என்ன
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள்,
1: நாம் மௌனமாய் இருந்து
0: பொழுது
1: விடிய மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கினால் கடைசி வினாடியில் இருக்க அருமையானவர்களே, இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்காம நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த நச்சனை நாள் நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கிறான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்சர் ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை நான் கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சோம், அந்த குடும்பத்துக்காக செபிக்கனால போடி போடி பயிற்சி பெரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்,
0: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
1: அவர் விசனப்பட்டு,
0: அவர் விசனப்பட்டு
1: கோபத்துடனே,
0: கோபத்தினுடனே
1: சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
0: கோபத்துடைய என்ன செஞ்சார், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கத்தடி கோபம் நம்ம மேல வரும். நம்ம இதயத்தை கருத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம், இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கத்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடிய, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவம் பண்ணு சொல்லுவாரு. இருதய கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்ல கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும்னு சொல்லி இருதயத்தை கடினப்பட்டு பேசிட்டு இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவரே இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்,
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே என் இருதய கடினத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் இருதய மிக்க கடினமா இருக்க ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறதில்லப்பா, செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க என் கூட எதை விட்டு விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறதில்ல ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்றும், என் இதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க, என் பாவத்தில் நீர் விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு மேனவங்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க, என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்பா. யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கையை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து, அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்ப நடந்திருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியவர் அண்டிக் கொள்ற யார் பாக்கியவன்னு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணப்பா, என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவு, என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரை வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கள் பிரியமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன்னா ஆண்டவரே, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாது ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்லை, பிரியமெல்லாம் போயிருச்சப்பா, இல்லை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன் ஆண்டவரே, மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கா செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கா நான் செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கா நான் செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமை ஆண்டவர்களே. சபைக்கு எந்த சபை பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்துரு கேட்பாரு, செபிக்காம இருந்தா உங்ககிட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்தேன் ஆண்டவரே. சுசை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா, என்ன மன்னியும்னு சொல்லுங்க, எனக்கு இறுதியும் கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க, பாவத்தின் வஞ்சினால இறுதியும் கடினப்பட்டிருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருப்பான் தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து வச்சப்பங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க, எப்போ கர்த்தருடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையை கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம் அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க, நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவனுடைய தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா?
1: இன்றைக்கு சொல்லாம ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது, எல்லாம் கேட்க போறேன், என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது, ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா, நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? போல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவ்வியானவரே நீ மன்னியும், இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உடைய குருபை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே, ஐயா நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே, எல்லாருக்கும் வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டு வெளிப்படும்.

எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கத்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்னிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்தை கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியான ஒத்தாசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்ச்சல் எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்துச் செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள

கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர், இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர், அபிஷேக அபிஷேக அபிஷேக மலை ஊற்றும் ஐயா, பின் மாறி காலத்து மலை ஊற்றும் ஆண்டவர். கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்காய் சப்பா எசப்பா எசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி பரிசுத்த தேவன அக்கினி தேவன வல்லமை தேவன அக்கினி தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை. இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரே தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரு, வசந்த மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசந்த மேல தேவன வசந்த மேல பிரியமா இருக்கட்டும். தேவன வசந்த பிரியமா இருக்கட்டும். செவிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செவ்வாவியின் விண்ணப்பத்தில் ஊற்றும் ஆண்டவரே. விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவரே. கிருபையின் ஆவி ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவர், இப்ப தொடுங்க ஆண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும். தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளிகை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. ஒரு இசை தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும். உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும். வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும். உள்ளத்திலே அற்பம் நடக்கணும் ஆண்டவரே. ஐயா என் மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்க உள்ள முக்கியம் ஆண்டவரே. உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும் ஐயா. உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ளத்தாறு அப்பா சீர்படைக்கும் ஐயா. சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும் தொடும் தொடும் தொடும். தேவன் அபிஷேக உள்ளத்தில் இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டு. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்தில் முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா. வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாந்தை தாரு, சந்தோஷம் தாரு. கர்த்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தேர்களை ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துட முடியாது செபிக்கிறோம். அன்றுவரையே பலப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வழி நடத்துங்க. என்ன வியாதியர்னால் சுகமாக்கும், கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆற்ற புதிய ஆற்றை வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்றை வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா. தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கிட்டி பலவீனத்தை குணமாக்கும். பலவீனம் ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கற்பத்தை தொடும். குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சி ஐயா. குழந்தை

0: உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் துடைங்க, ஆத்தம கண்கள் திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாச மனக்கண்களை தந்துடும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே, உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதி, கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா, வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க, வாலிபர்கள் ஆசிரியங்க, சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அக்கினமானது காத்துக்கோங்க, எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்க அக்கினமானது காத்துக்கொள்ளும், தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனை மூடி கொள்ளட்டும் ஐயா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாம மகிப்பிடட்டும், எல்லா துதி கண்ண மகிமுக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜிறோம் பரப்பிதாவே, ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111 2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் லூக்கான் சுவிசேஷம் 12:54-55.
1: பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள்
0: அந்தபடியும் ஆகும்.
1: தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள்
0: அந்தபடியும் ஆகும்.
1: மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே.
0: இந்த காலத்தையோ
1: நிதானியாமல் போகிறது என்ன?
0: அம்மாறிமான நம்ம வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வரும்னு சொல்றோம், இன்னைக்கு உஷ்ணம் தோன்றும்னு சொல்றோம், அதெல்லாம் கரெக்ட் தான். அன்று சொல்றாரு இந்த வருகின் காலத்தை என் சன்னங்கள் என்ன செய்யறாங்க, அறியாம போறது என்ன? ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 24:24, லூக்கா 17:25 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:1-7 இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நிறைவேறி கொண்டு வருது. அதை இந்த காலத்தையும் சனங்கள் அறியாமல் போறது என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டு வருக ரொம்ப சமீபமா இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருது. ஆமா, காற்று அடிக்கும் போது உஷ்ணம் வரும்னு சொல்றோம், அது இப்படி நடக்குது. ஆனா இந்த காலத்தையும் அறியாம போயிருக்காங்க. எந்த காலம்? கர்த்தர் வருகின் காலத்தை என்ன செய்யல, சனங்கள் அறியாம இருக்கிறாங்க, இன்னும் தேடாம இருக்கிறாங்க. எத்தனை சனங்கள் தேடாம இருக்கிறாங்க கர்த்தர, இன்னும் எத்தனை சனங்கள் ஆண்டர் தேடாம மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆண்டர் சொல்லுகிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும், நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவுதான் பொண்ணு பொருளை சேர்த்து வச்சாலும் இந்த உலகத்துல ஒன்னும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறதில்ல. கர்த்தர் வருக சமீபம், நம்ம வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட வரும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 24:37-39.
1: நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: திட்டமா சொல்லியிருக்காரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரர் வருங்காலத்திலயும் நடக்கும்.
1: எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும்
0: பெண் கொண்டும் கொடுத்தும்
1: ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள்.
0: அப்படியே
1: மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
0: அப்படியே மனுஷகுமாரன் பாருங்க, பெண் கொடுத்து பெண் கொள்றாங்க திடீர்னு பெருங்க. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் நிறைய டைவர்ஸ் நடக்குது. பெண் கொள்றாங்க அப்புறம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த உலகத்துல அதிகமா நடந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் அன்று சொன்னாரு. நோவா காலத்துக்கு எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலயும் நடக்கும். என்ன செய்ய, புசித்து குடித்து பெண் கொடுத்து எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் பலவீனம் பிரச்சனை இப்படி நடந்து கொண்டிருக்குது. அதுதான் அன்று சொன்னார், பெண் கொடுத்தும் இப்படிப்பட்ட காலங்கள் மனுஷகுமார் வரும்போது நடக்கிறாரு. இப்ப அதனால என்ன செய்யணும், அது செல்லப்பிராயம் வந்து வாரிக்கொண்டு போறது வரைக்கும் அவங்க என்ன செய்யல, உணராது இருந்தாங்க. அது போல இந்த உலகத்திலயும் பாருங்க, ஆண்டர் வருகை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் சனங்கள் இந்த உணர்ந்து கர்த்தரத்துல வரல. அதுதான் ஆண்டர் சொல்றாரு, உணராது இருந்தாங்க. இப்படிலாம் நடந்தா கூட கர்த்தர் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாஞ்சல் இல்லாம இருந்தாங்க. இந்த காலத்திலும் சனங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆதியாம புஸ்தகம் 6:10-12.
1: நோவா
0: மூன்று குமாரரை பெற்றார்.
1: பூமியானது
0: தேவனுக்கு முன்பாக
1: சீர்கெட்டதாய் இருந்தது.
0: பூமி எப்படி இருந்தது தேவனுக்கு முன்பாக? சீர்கெட்டதா இருந்தது.
1: பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
0: பூமியில தங்கள் வழியை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆடு மாடு வெட்டுற மாதிரி சன்னங்களை என்ன செஞ்சாங்க, வெட்டிடுறாங்க. கணவன் மனைவியை கொண்டு விடுற, மனைவி கணவனை கொண்டு விடுற, இப்படிதான் காலங்கள் நடக்குது. சீர்கெட்டு போய் கிடக்குது. கொடுமையினால் நிறைந்திருக்கிறாங்க சனங்கள். கத்தர் கத்தர் எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நிறைய காரியங்கள் வேதனையான காரியம் நடக்குது. நிறைய காரியங்கள் வேதனையான காரியங்கள். வாலி பிள்ளைகளுக்குன்னா ஸ்கூலு போனாலும் அங்க ஸ்கூல்லயும் பாதுகாவல் இல்லை. இல்ல படிக்கிறக்கா போறாங்க, அங்கேயும் டீச்சர்னால எத்தனையோ பாடுகள் படுறாங்க, எத்தனை கண்ணீர் வேதனை கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள். அதுதான் சொல்றாரு. பூமி எப்படி இருந்ததா, கொடுமினால எங்க பார்த்தாலும் பயங்கரமான காரியங்கள், பயங்கரமான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஆண்டர் பார்த்தாரு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த நாட்கள்லயும் அப்படிதான் நடக்குது பாருங்க. எங்க பார்த்தாலும் தப்பான வழியில போயிடுறாங்க பெண்கள் ஆண்களும். கடைசியில பார்த்தா கணவன் அவ மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவனை கொண்டு விடுறாங்க. இதெல்லாம் இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. சர்வசாதாரணம். ஸ்கூலு போனாலும் ஆபத்து, கூறு போற இடத்துலயும் வேலை போற இடத்துலயும், வீட்டில இருந்தாலுமே பிரச்சனை தான். எத்தனை பேர் வீட்டில இருக்கிறாங்க, வீட்டில இருக்கும் போதே அவங்களுக்கு பெரிய ஆபத்துக்கள். இப்படி காரியங்களா நடக்கும்போது நம்ம பூமி எப்படி இருக்கு, சீர்கிட்டு போயிடுச்சு, கொடுமையில நிறைந்திருக்கு. தேவன் பார்த்தார், ஐயோ இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு இருந்தார். மாம்சமான யாவரும் என்ன செய்ய, தங்கள் வழிய கெட்டு கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு மனம் திரும்பணும் சொல்லி எண்ணமே இல்லை. அதே போலதான் இந்த நாட்களையும் அப்படிதான் நடக்குது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ கத்தர் பயப்படுற பயமே இல்லாம போயிடுச்சு. கத்தர் வேதனையோட பார்த்தார். அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே அந்த நோவா காலத்துல எப்படி செய்ய உணர்வுலாம் போயிட்டாங்க. ஆண்டவரே புசித்தாங்க, குளித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, சலப்பிரலை வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் என்ன செய்யல, அவங்களுக்கு உணர்வே இல்லாம இருந்தது. நம்ம அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 119:34
1: எனக்கு உணர்வை தாரும்.
0: நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எனக்கு உணர்வை தாரு சுவாமி, உணர்த்துமாப்பா. நான் எங்க ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யறேன், நான் எங்க ஆண்டவர் வீட்டு தூரமா இருக்கிறேன், எனக்கு காமிங்க ஆண்டவரே சொல்லி நம்ம உணர்வை தாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து பாவத்தை குறித்தும்
0: நீதியை குறித்தும்
1: நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: பாத்தீங்களா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு இப்படி எல்லாம் இருக்குது. உலக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாரு, நீதி குறித்து உணர்த்துறாரு. அது மாத்திர இப்படிலாம் செஞ்சா நாய்த்திருப்பு இருக்குன்னு சொல்லி பரிசுத்தை நமக்குள்ள பரிசுத்தை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நாய்த்திருப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. பரிசுத்தை அபிஷேகம் பெற்றவங்க நம்ம என்ன செய்யணும், உலக பிரகாரமான பாவங்களுக்கு விலகி நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வழி கர்த்தரை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லி தருமாண்டவர். ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காமிப்பு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். நம்ம வழியை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒப்பு வைத்து நம்ம கர்த்தரை கேட்டா நம்ம எப்படிலாம் நடக்கணும் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. யாத்திரம் புஸ்தகம் 4:15
1: நீ அவனோடு பேசி அவன் வாயில வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்ய நமக்குள்ள இருந்து என்ன செய்ய நம்ம வாயிலையும் இருந்து மோசைக்க ஆரோனுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நம்மளுக்கும் தேவன் நம்ம வாயிலிருந்து நமக்கு என்ன செய்ய வேண்டியது நமக்கு என்ன செய்வாரு, உணர்த்துவாரு. எப்படி போகணும், என்ன செய்யணும், இந்த உலகம் இப்படி இருக்குதே, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், உணர்த்துவார். செவ்வாய் செய்வோமா. எங்களை அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சீவனோட வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமை படுத்துங்க, அக்கின் சோலையை மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா இருப்பீங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், உண்மை தேடாத மக்களை தேடணும், அவன் அறியாத மக்களை அறிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய முடியாத செபிக்கிற மகத்தான காரியத்தை செய்ய சப்பா தகப்பனே, பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்கப்பா, அக்கினே போடுங்க ஆண்டவரே. தகப்பனே நன்மையான காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்ய ஐயாமை நோக்கி கெஞ்சிரோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்குனேசப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணேசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம், நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்க எஸ்அப்பா, கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீரை தொடங்கிய சப்பா. ஆண்டவரையும் என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா, சுகரை குணமாக்குங்க எஸ்அப்பா, கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க எஸ்அப்பா, சுகர் வியாதியை குணமாக்குங்க எஸ்அப்பா, குணமாக்குங்க அப்பா, பிபி குணமாக்குங்க எஸ்அப்பா, பிபி குணமாக்குங்க, நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க எஸ்அப்பாக்கு, நன்மைகளை அவர் வாழ்க்கையில செய்யுங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க எஸ்அப்பா, ஆசீர்வைச்சு உயர்த்துங்க எஸ்அப்பா, தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க எஸ்அப்பா. அப்பா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்கப்பா, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க, வீடு கட்ட முடியலேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்க எஸ்அப்பா, பிரச்சனைலாம் நிக்கிறங்க ஆண்டவரே. அப்பா மகத்தான காரியத்தை செய்யுங்க அப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுத்துருங்கப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம், தகப்பனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். கான்ட்ராக்டுக்காக காத்திருக்க மக்கள் நல்ல கான்ட்ராக்ட் கிடைச்சி அவங்களுக்கு நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சி ஆறுதலையும் தந்துடலும், மகத்தான காரியத்தை செய்யுங்க. கத்துடி கிருவை கத்துடி பிரசனம் முடிக்கலட்டும் ஆண்டவரே, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஒருத்தர் கூட கஷ்டப்படக்கூடாதப்பா, எல்லாரும் கஷ்டத்தையும் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க அப்பா, ஆசீர்விக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றுங்க. டிவி பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்விக்கப்படணும், நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க சப்பா. அன்பின் தேவனையும் நோக்கி கெஞ்சுரே சப்பா, கெஞ்சுரோ. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க சப்பா. என்ன விலை இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்யூசனிகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க சப்பா, உடைத்து போடுங்க சப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனக்கண்களை திறந்துவிடுங்கப்பா. எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நீங்க தானே சப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே தகப்பனே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறகமாக இருப்பிச்சு இங்கே ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவை கிருவை அவங்களை சூழ்ந்துகளட்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்கள் நாம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா, கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தானே ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும், உங்களால் முடியுமாப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க, எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக நீர் மகிழ்ப்படனே சப்பா, எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தாவே எங்கள் செவத்தை கேட்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி. செவத்தை கேட்டிருக்கிற பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாருங்க.

0: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவியில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: அவள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்திட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, எங்கப்பா என் ஆத்துவ உம்ம விட்டு விழுந்திருக்கு, உம்ம விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்கிற பரிசு தேவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. பரிசு வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறது வேண்டாம், நான் உங்களோடு இருக்கணும் ஆண்டவரே, எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பரிசு தேவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: கை கொண்டு மனம் திரும்பு கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து அதை என்ன செய்ய, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்திட்டு ஓடி வர நம்மளதான், இந்த உலக எனக்கு வேண்டாம் எஸ் பண்ணி போதும், கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தோம், கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனாது. கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்க, சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதே நினைவு கூர்ந்து. நீ கேட்காத வசனம் இல்ல, நீ என்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்திர சொல்லல், நீ கேட்டத நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம என்ன செய்ய, இதயத்தை மாயக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்கூடாது. சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமையை விட்டு நன்மை நடிச்சு, நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாளுக்கு மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்பமா நமக்கும் கத்துக்குதான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாத்த ரொம்ப கடிந்து கொள்ற அப்படிங்கிற, உங்களை கத்த என்ன செய்யறாரா, நேசிக்கிற. ஹலேலூயா ஹலேலூயா. கத்தர் யாரு திச்சிப்பாரு, யாரு சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும் அவளை கடிந்து கொண்டு, சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யார நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹலேலூயா. சாக்கரே அந்த என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரு, இதை வீடு அதை வீடு சொல்றாரு, அதை விட்டு தான் ஆகணும். கத்திரி யாரு நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹலேலூயா. நான்காவதாக பொன்னி யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம்,
0: உலகமும் இச்சையும் ஒழிந்து போம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒழிந்து போகும். அல்லேலூயா அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒழிந்து போகும், கத்துடி சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தை என்படி செய்யற மட்டும்தான் என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில எரிஞ்சு உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்க கூடாது, ஆண்டவரே நீர்தான் காமிக்க, நீர்தான் போதிக்கணும். கர்த்தர் சொன்ன, கர்த்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கர்த்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார், நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு, உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல்,
0: நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல்
1: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம், உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்படி இருந்திருக்கூடாது. அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல, பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல, என் ஆத்தும அறிவு எல்லாம் இருப்பது நல்லதல்ல, வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது,
1: ஆத்துமா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு, மதியற்ற விளையாமல் நினைச்சிருங்க, கத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்,
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எது அப்படி சித்தமா இருக்கும், இது அப்படி குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் மதியற்றவளை கர்த்தர் சித்த இன்னது என்ன செஞ்சிருங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தர் விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேர் கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 15வது அதிகாரம் 4.
1: அவன் நடுங்கி திகைத்து,
0: நடுங்கி திகைத்து,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். கேட்ட வசனம் பாத்தீங்களா, அவர் வேணும் ஆண்டவரே எனக்கு, ஆண்டு தரிசனம் ஆனாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் மேலும் ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கல, 1 Samuel 2:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத வாசிக்க கேட்டோம், முடிவர் நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவோம். முதல் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும், கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும், நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கணும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு ஒப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவன் பிரிஞ்சிருக்கோம் சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம உடனே ஆண்டுட்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு, என்ன கேட்டாரு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா. நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிற, ஆண்டவரே நான் எப்படி உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார், கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும், கர்த்தாவே சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும், ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: என்னை
1: நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே நம்மளுக்கு சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும், என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர். நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரு ஆண்டவரே, நான் ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒன்னும் தெரியல சொல்லி கரத்துக்கு இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், நம்ம பொருள் நம்ம வீட்டில் யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு, மூணாவது எந்த நிலையில் விழுந்தாவும் என்று சொல்லி மணந்திருக்க வேண்டும், நான்காவது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா.

0: பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே, முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்போ ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்டோம். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளிலே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு கேட்போமா, என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட்ட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளது உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்கு சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்று மில்லது இல்லதென்று பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தாலும் நினைத்திருப்பான். கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னால், நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலையில் விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்க மனம் திரும்பாம இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, என் மனம் திரும்பி உம்மை சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்வது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை இப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமா? ஆத்மா அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல. கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்திலே பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்து நிற்க எனக்கு கிருபை தார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அறைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கைகளில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக் கூடாது, எங்கள் ஆத்தமாய் உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்களை எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாக விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயமாய் தாரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புதல ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு எங்களை காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுக்கொள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள உன் சித்தத்தை உணர்ந்து செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவன் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் இங்கே வந்திருக்க நீங்களும் கூட தீவழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபமனுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாண்டு தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே உலகம் கொடுக்கிற சமாண்டத்துல என்னுடைய சமாண்டே உங்களுக்கு வைத்து பெறுக்கிற, உங்கள் உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சியை தாரும், ஆறுதலை தாரும், தேர்தலை தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்த முடியா செப்பிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையை சந்திக்க முடியா செப்பிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனை இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியா செப்பிக்கிறோம். கத்தடி வல்லக்கரம் தொட வேண்டும் செப்பிக்கிறோம். மாய்மந்தர் சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் ஏசுகித்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுகித்து நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருபத்திறமுடியாய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலே வெளியரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்கண்டவரே. குழந்தை பைத்தை தாங்க அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையில் பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சலம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலும் வெளிரங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்கிறாச்சா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துமில் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்தியுடைய பல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவர. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவர. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. ஆத்ம கண்களை திறந்து விடுங்க. மரீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சிலாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்கு சென்றாலும் பிள்ளைகள் நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவரையும் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே. துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரிச்சைங்க பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பரே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்தி

0: சொன்ன தேவனாய் கர்த்த, நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்க என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்து விட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சம்பூர்ணமா கொடுத்து, பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க, தேவைகளான்னு சேர்ந்தீங்க. ஒரு நன்மையும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா, ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர்களும் சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பிதாவே. ஆமே.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேக நம் தேசியம் கர மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and@jesus.in. God bless you.

0: நம்ம இதயத்தில் மாசு இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவன் நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாரம் போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதயத்தில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமானா நீ காண்டுட்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னிலே, சங்கீதக்காரசி அதுவும் தாவீதம் கேட்டார், என் தேவனை சுத்த இறை தென்னையிலே சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இறை தென்னையிலே சிருஷ்டியும் ஐயா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன செய்ய, கையில சுத்த. ரெண்டாவது இதயத்துல மாசில. மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேச ஒரு கடந்து போயிடும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றி கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவி நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா, நான் எங்க இருக்கிறாண்டவரே என்ன காமிங்கப்பா, என்ன சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பாத்திரம் கையில சுத்தம் உள்ளவர்கள். ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு இல்லாமல்.
0: இருதயத்துல மாசு. மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120:2-3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மாவை தப்பியும்.
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும். அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்துல கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும். ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதய தண்ணியில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பறங்க. மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க. மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், நம்ம வாழ வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்துப என்ன எடுத்துக்கலாம்னு நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவலை ஆணையிடாத. அதான் சொல்றாரு, முடிவர் நிலையில என்ன போனோம், ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்.
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கர்த்தரில் நிலைத்திருக்கணும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தர் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்னென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதன் கத்து சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய். ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அது இது அது எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்க போனா, நம்ம கத்திரை ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி விட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்லு, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கு நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: கர்த்தர் நிலைச்சிருப்போமா? கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகர நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க, முதல் சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரே மறந்துடுவோம். அவர் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டவர் மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன்படி தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6. நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது
0: அவர்
1: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது. ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யார் இருக்கா கொடுக்கணும், காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்ய, தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நம்ம சொல்லணும். சீவத்தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை விட்டாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம்
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய்.
0: என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். அன்று பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அன்று பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களை இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும். அதான் சொல்றா, திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்.
0: திரும்ப சீர்படுத்த, முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பா. ஹலேலூயா. ஆண்டவர் சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்போம் ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன்கிட்ட கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதான் பலத்தினால் அல்ல, பரகுதான் தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தாண்டவர், எதுல நான் திருந்தாண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்குன்னு சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். அதான் பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரியையே செய்வாங்க. இன்ன நிலை எப்படியா உங்களை நான் சொல்லி தரேன். என்னுடைய அனுபவத்துல வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பான் எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டோட கேட்டா, நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும ஆண்டவர் விட்டு விழுந்திருக்குது. அதுதான் என்ன நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நம்ம இருதயமும் கத்தர் ஒண்ணு சேர முடியாது, கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதியை இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்களை ரச்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுவினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கத்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ள தலை நம்ம கத்தர் விட்டு நம்ம ஆத்தம் எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடையா இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டுகிட்ட கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்ட்டினால தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ட்டினால தான் துதிக்கிறான் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா உங்ககிட்ட கிட்ட முடி கிடைச்சார முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அது பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற, சும்மா சொல்ல என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதானே சொல்றாரு. வாசிப்பா இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: தூரமா இருக்குன்னு சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. கந்தார்மனவரே, கத்துடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நிறுத்தங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க, அவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அசியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அசியங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துமே நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம், தேவனாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, வியாதியை குணமாக்கு, நோய் குணமாக்கு, குடும்பத்துல சமாதானம் இல்ல, கடற்பனைக்குள்ள சமாதானம் இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்த ஒரு பிடிக்காத சூழ்நிலை ஆண்டவர், எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கடற்பனைக்குள்ள ஐக்கியம் சமாதானம் சந்தோஷத்தை கட்டிட முடியாது ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்கு, மந்திர கட்டு உடங்க, செவிலன் கட்டு உடங்க, பிசாசின் அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க சுப்பா, வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கேசருக்கு மக்கள் விடுதலை செய்ய இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவரை லாரி சாட்சி சொல்லணும். சீவுள்ள சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது கொடுக்க எஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செஞ்சு ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பணத்தில் தாழ்மையாக்கி ஜீரோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும்
4: வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and the places.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2-3 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால்
0: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்.
1: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அந்த பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்ப வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்ப வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்துல யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதிலும்
0: மேன்மையான
1: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்க என்ன செய்யல, அவர்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்து போடுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குலத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லேட்டா 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, க கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும், கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்போ வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் படம் இப்படி கேட்கிறாங்க, பணம் படம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துக்கலாம் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வை இல்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சியோட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய்ச்சு கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்கிறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிவசேத்தை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால
1: கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்தில் உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சிய தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்ப போகலாம், எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது சுவாசமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக் கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்பா, அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு உரையே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காதபடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு உரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியம் செய்யுங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில உயர்வை தாரு, உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரது உங்களுடைய சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும். நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-449-100-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால

0: இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.com. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: அதில் மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம்? அதான் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்வது? கடந்து போயிருங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா? அழியாத அன்பு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணரும் தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க கூட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவற்றில் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தை பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமட மடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்து பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காலும் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போற, ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தர் ஊழியர்ல யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிறது கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாய் கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்கள் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தணும்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லின் பூவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறாரு. மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது. கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க. பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம். வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம். அது முக்கியமே அல்ல. கத்திரமலை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கும் கத்த எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க. யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பாக்குறாரு? நம்மள யார் பாக்குறா? ஆண்டவரையே இயேசுக்கு பாக்குறாரு. அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்லா, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்.
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்.
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நசரேனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா. அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வலியை குணமாக்குப்பா. முது தண்டு வலியை குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துவிடுங்க. அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ. இருக்கட்டு விலைக்கு காத்து ரட்சனை பாடலாலே சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களை எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலுள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தரி குருபியால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளி வந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரமடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலிபுக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரிகிற ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவர். வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் இந்த ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறிந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வெள்ளிக்கிழமை மாசத்துல பங்கு பெறுகிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கூட்டத்தை எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உமிழே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் எழுக்கப்படும் ஜபங்கள் அனை விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவர் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா. தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருவை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களில் ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனைதினும் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏழுபடும் ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனைதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்பிடணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குல பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்டு அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. வாக்கு எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்கா ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்துறோம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்கும்படிக்கு
0: ஒரே தரம் பலியிடப்பட்டு
1: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
0: ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம்
1: பாவமில்லாமல் தரிசனமாவார்.
0: முதல் ஆண்டவராக இயேசுக்கு நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யினார், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக, உங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருக்காக. அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது, ஆண்டவரே என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களாம் மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் செய்ய நம்ம பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலையும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக என்ன, நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்படுறாரா, பாவம் இல்லாம தரிசனமாக. பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்படுறாரு. ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, நியாயாதிபதியா வரப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொரு திரும்ப ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவலுக்கு ஒரு நேரத்திலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமார்னு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யாரு எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறாரு. ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகிய தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்காரப்போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்ல. உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போறது, ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்போ வர்றாரோ அப்போ பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்றேன், முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்ட எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாம தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வர்றாரு தெரியாது. ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மளை மேற்கொண்டோம். அதாவது ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு, சோர்ந்து போகக்கூடாது, எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இனி
1: எவ்விதமாய் இருப்போம் என்று,
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை,
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே, நாம் அவரை தரிசிப்பதனால்,
0: அவரை நம்ம என்ன செய்வோம்,
1: தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பா, நம்ம அவருக்கு ஒப்பாயிருப்பா, அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லி பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன்
0: பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று
1: முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம? நீடிய பொறுமையோடு. எப்போது
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சின் இருதயங்களை சிறப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே.
0: கர்த்தர் வருகை சமீபமா இருக்கு. நீடி பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் நம்ம உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ள தலசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் நீடி பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடி பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா நம்ம பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல நான் விழுந்திருக்கிறேன்றவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்து போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறை இல்லாம காத்துக்கணும். மாசி மறு இல்லாம காத்துக்கணும். அன்றைக்கு கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் சொல்ற உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாதபடிக்கு குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். ஆண்டோட வார்த்தை கேட்டனாம். இப்ப தேவன் நோக்கி நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுவோமா? கட்டாயம் உங்க கண்ணீர் தொடச்சி தான் போவார். தொலைப்படாதீங்க. எங்களை அன்பாடி இசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கோங்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் அப்பா நிறைவேற்றி தந்து உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, உன் நாவிலிருந்து பிறக்குமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னி ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழப்படட்டும். ஆண்டவரையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா எத்தனை குடும்பங்களில் திருமணங்களையும் சரி கலங்கியிருக்காங்கப்பா. திருமணம் நடக்க உதவிச்சிங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வேலையிலையும் சொல்லி கலங்குறாங்க. வேலையை ஆயத்தப்படி தர முடியாது செபிக்கிறோம். வேலை போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறாங்க சப்பா. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனே அப்பா அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கில்லா சகோதரில் குழந்தை பாக்கிறது தாருமையா. கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் குழந்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்தணும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. தாரும் கற்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை நீங்க தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எத்தனையோ குடும்பங்களை குடிக்கிறாங்களப்பா. குடியை விட்டு விலகலையேன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சா கூட சமானமா சாப்பிட முடியாதபடிக்கு உள்ள உடைஞ்சிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடியிலிருந்து விடுதலை தர வேண்டும் செபிக்கிறோம். என் தகப்பனை உண்மை தவிர எங்களுக்கு முந்த உலகத்துல யார் இருக்காண்டவர்? நீங்க தான் உதவி செய்யணும் சப்பா. நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர. ஒரு அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பணும். புதிய புது பலன் புது கிருபை தர முடியாது செவிக்கிறோம். உள்ள சாட்சியாய் எழுப்ப முடியாய் செவிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபரஞ்சர் குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களும் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் டைம்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் கர்த்தாவே. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செவிக்கிறோம். அது மாத்திரம் இல்லப்பா, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க அன்பின் தகப்பனே. எத்தனை குடும்பங்கள்ல சாப்பாடு செஞ்ச கூட சாப்பிட முடியாது, சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குறேன்னு பொல்லாத ஆவியின் நசரேனாகி இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க மகத்துல நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல வாகனத்துல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், ஆசீர்விக்கப்படணும், நன்மையான காரியத்தை செய்யணாண்டவர தேவ ஆதி தேவனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்ன காரணத்தோடு உள்ள உடைஞ்சிருக்கவங்களோ அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க தான் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவை. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். ஒருவன் அவன் தாய் தேற்று போல நான் தேற்றுன்னு சொன்னீரே. எத்தனை குடும்பங்கள் அப்பா, அப்பாமே ஸ்தோத்திரம். தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். குடும்பத்துல அப்பா உற்றார் உறவினர் இழந்து போய் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்களப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுவேன். அப்பா அமை ஸ்தோத்திரம். எங்கள் தேற்றுகிற தெய்வமே மே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் சொன்னீங்களப்பா, மரண பள்ளத்தைகள் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படின் தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது போலும் தடியனை தேற்றுன்னு சொல்லி தாவிரச்ச சொன்னது போல அப்பா எத்தனை பேர் அப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இரும்பல்லையும் அப்பா சளியிலையும் சுகர்னாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களாண்டவர. கை கால் முடியாத ஒடிக்கிருக்காங்களப்பா. அவங்களெல்லாம் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இப்ப தேவன வல்லமை முழுமையா மூடட்டும், அக்கினி மூடட்டும் அப்பா. அவங்க பலவீனத்துல மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டார், கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க இருதயால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய ஏசன் கருவளித்தின் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலீங்க, இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள் அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ணா போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பெரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handatjesus.in.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமை என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவையை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாவியானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்படுற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லையும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: நொறுக்கப்பட்டார்
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: அவர் மேல் வந்தது பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஒட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்கான சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும்,
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று,
0: தாங்கள் செய்கிறது இன்னதென்று
1: அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: அறியாதிருக்கிறார் என்றார். பாருங்க அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு விட்டுனாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போல் அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க. அவர்கள பார்த்து தான் சொன்னார், இவள் அறியாமை செய்கிறார்கள், பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னிங்க ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்றாடினார் பிதாவை நோக்கி. இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லனா துயரம், கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கத்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். உண்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கள் சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது,
0: நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது
1: ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால்,
0: ஒருவன் பேரில் யாதொரு குறை உண்டாயிருக்குமானால்
1: பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா
0: உங்கள் தப்பிதங்களை
1: உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள்.
0: அந்த குறையை அவளுக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரையும் நாங்கள் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தாலும் அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதே நம்ம சொல்லி யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறுது நம்ம தேவனை மன்னிச்சார் இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்கள் கடன் நாளைக்குள்ள மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்டை செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவர் எங்கள் கடன் ஆலைகளுக்கு மன்னிக்கிற போல எங்கள் கடங்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்றோம். நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியன் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி,
0: ஒருவரை ஒருவர் தாங்கி,
1: ஒருவர் பேரில்,
0: ஒருவர் பேரில்
1: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
0: ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்,
1: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல,
0: கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல
1: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
0: ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாத்தீங்களா மேனவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளே நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது,
0: குற்றத்தை மன்னிப்பது
1: அவனுக்கு மகிமை,
0: அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அதை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ,
0: எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
0: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
1: மேலும்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ,
0: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
1: அதை உங்கள் நிமித்தம்,
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய,
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன்,
0: மன்னித்திருக்கிறேன்.
1: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு,
0: சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
1: அப்படி செய்தேன்,
0: அப்படி செய்தேன்.
1: அவனுடைய தந்திரங்கள்,
0: அவனுடைய தந்திரங்கள்
1: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே,
0: நமக்கு தெரியாதவை அல்லவே. ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன்னை அப்படி சொன்னாங்களே, உனக்கு இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கத்து நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உன்னை வந்து இப்படிதான் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்கள்ட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செபத்தை கேட்க மாட்டார். மன்னிச்சுட்டா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உலகத்துல ஊற்று மாண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு நீ என்னுடனே கூட,
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்,
0: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்லணை செல்வில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்லணை பார்த்து ஆண்டவரே அடியே நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான். இன்னொரு கல்ல பரியாசம் பண்றான். லூக்காவின் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி,
0: மற்றவன் அவனை நோக்கி,
1: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்,
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா,
0: தேவனுக்கு பயப்படுறதில்லையா,
1: நாமோ
0: நாமோ
1: நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
0: நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னொரு கலை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ நினைச்ச தேவனுக்கு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கியனை வந்துவோம் நீ நினைச்சு தேவனுக்கு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நாம நான் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம்
0: இவரோ இவரோ
1: தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது
0: அடியேனை
1: நினைத்தருளும் என்றான்
0: பாத்தீங்களா. ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே ஒரு கல்லன்னு சொல்லி தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளுன்னு கேட்டான். அப்ப ஆண்டவர் நீ சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லி. ஆமரிமான அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, இந்த உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திருக்க அவங்க பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால் ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கறோம், அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கள்ளம் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்பு இல்லாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்கள எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவன் பயந்து உணர்வுள்ள இதை தேவனத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி
0: என் அக்கிரமத்தை
1: என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ.
0: ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம், உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவன் என்ன சொல்றான், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சுட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பை என்ன செய்யல, உணரல. சிலர் சொல்லுவாங்க, அவங்களால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்களால தான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால்தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்லை எப்படி தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த அடியனை நினைத்தரலும் அப்படி செஞ்சு செவித்தாரோ அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பா என்று சொன்னார். தன்னுடைய தப்பை உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது, நம்ம உணர்றோமா, ஆதாமை போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான்னு சொல்லி அவர் தன்னுடைய தப்பை அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்ம இடத்துல அறிக்கிடணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காமே தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்லை அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கர்த்தர் வேதம் சொல்லுறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனத்தில் கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். 1 John 1:7-9 வரைக்கும்
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒரு நாள் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேனே, என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கிறோம்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்,
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும்,
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்,
0: உள்ளவராயிருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கிடணும் அருமையானவர்களே, என் பாவத்தை எனக்கு உணரத்தாரோ, பாவத்தை எனக்கு உணர்ந்தவரே. நம்ம பாவம் சொல்லும் நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உண்மையும் உண்மையுள்ளாரா இருக்கிறாரு. நம்ம பாவத்தை அறிக்கிடணும், என் செய்த பாவங்களை மன்னிமாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்பை உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றோமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்ட கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். பாத்தீங்களா மேனவர்ல, நம்ம உணரம் இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்லி இருக்காங்க, விட்டுறல் அஞ்சுல ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருந்து தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா, உணரணும். அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இதை தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுகிட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும், நான் உணர்ந்த விடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் அடக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ,
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம்? 10 சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்து நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்மிடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரியே, சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனாய் கர்த்தர் விரும்புகிறது அதுதான். என்ன சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எதை செய்யுங்களோ அதுதான். ஆண்டவரை இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார். அவருக்கு முன் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சில்வியிலும் கூட சொல்லனா உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தாப்புறன்ட்டு அதிகமா அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவனாய் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
0: தொடர்ந்து வரும்படி
1: உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சுவல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சுவல பின்பற்றி போறோமான்னு சொல்லி நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ தாயின்னு சொன்னாரு, அதே போல நீங்க கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நமக்கு ஒரு நாளும் அடிச்ச ஊர்ல தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியா பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியன் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
0: பூமியிலே
1: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன்
1: தகப்பனையும்
0: உன் தாயையும்
1: கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கனம் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா, உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நம்ம கனம் பண்றோமா, எப்படி இருக்கும் அருமையானாலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வருஷம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல, உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசா இருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தாய் தப்பனையும் கனம் பண்ண வேண்டும். நீதிமொழி புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பொம்மா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசித்து பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலையை கொண்டு வந்தது யாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா போ நீ சும்மா படு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போக கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9:00
0: இயேசு
1: ஏலி ஏலி லாமா
0: ஏலி ஏலி லாமா
1: சபக்தானி என்று
0: மிகுந்த
1: சத்தமிட்டு கூப்பிட்டார்
0: அதற்கு
1: என் தேவனே
0: என் தேவனே
1: ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா, இல்லவே இல்லை. கத்த நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேப்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை ஏசுகித்து சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நாம் எல்லாரும்
0: ஆடுகளைப் போல
1: வழி தப்பி திரிந்து
0: அவனவன்
1: தன் வழியிலே போனோ
0: கர்த்தரோ
1: நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுகிறது மேல விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசுகிறது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ உலகத்தின் பாவத்தை
0: சுமந்து தீர்க்கிற
1: தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யல. கத்திரி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் இடத்துல என்ன இல்லையா, வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம் நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும், பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும்
0: நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
1: உங்கள் பாவங்களே
0: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன, நம்முடைய பாவம்தான் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், செவ்வாய் ஏன் கேட்கப்படலை, என் செவ்வாய் ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன், மாலையில செவிக்கிறேன், எப்ப பார்த்தாலும் செவிச்சுட்டு இருக்கேன், என் செவ்வாய் ஏன் கேட்கப்படலைன்னா நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்க கூடாதொடிக்கி நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம், நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா, நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும், இயேசுவே நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செவம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகளாணி கால்களாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஓட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியில இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உமை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உமை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுக்கு உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற நான் வாஞ்சியா இருக்கிறேன்னு சொல்றமா. பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்பை, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதான் சித்தத்தை செய்யறது என்னுடைய தாகம். அது மாத்திரல, பிதா எனக்கு கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காரு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம். அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகம்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர், ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆனப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 14:14
1: இவ்விதமாக இந்த சிறியரில்
0: ஒருவனாகிலும்
1: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின்
0: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது. இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் தேவனுடைய தாகம். எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா, இல்ல நம்ம மனமும் மாம்சம் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல. இந்த சிறியில ஒருவராது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள்ள இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
1: என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா.
0: ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் கேக்குற உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழி வேறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இருதயத்தை விட கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவர், என் மேல்தான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுமா? ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் நிமிடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க. என் இதயத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுமா, உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல, என்னுடைய இதயத்து மேல தான் அருமையானவர்களே ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திரல்ல, இயேசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
1: யாரை நான் அனுப்புவேன்,
0: யாரை நான் அனுப்புவேன்,
1: யார் நமது காரியமாய் போவான்,
0: யார் நமது காரியமாய் போவான். ஆமா அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா. ஏசாய் சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்லுவோமா. எத்தனையோ சனங்கள் ஆண்டர் அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா அன்று சொல்றாரு. யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாய் சொன்னார். என்னை அனுப்ப மாட்டேன், நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா, ஆண்டவரே இன்னும் முடக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களால் முடிந்த முடி விழித்து செய்கிற ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி ஊழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம மேல தாகம் இருக்கிற, முதல்ல நம்ம இருதயத்து மேல தாகம், ரெண்டாவது ஆண்டடி ஊழித்து செய்வேன் தாகம். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கறேன்னு ஒப்பு கொடுப்போமா. 6 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவி ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆமா அருமையானவர்களே, பிதாவாய் தேவன் என்னெல்லாம் செய்யணும் சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்த நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்து பூர்ணத்தோட ஆண்டவர் ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும். அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரை அணிவித்தாரே, எவ்வளவு பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு 2 Timothy 4:7
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன்,
0: ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புத்தகம் 12:1
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓடக்கடவோம்,
0: பொறுமையோட ஓடக்கடவோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிச போல சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்ட வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினாங்க, பணத்தை சேர்த்தோம், அதை சேர்த்தோம், இதை சேர்த்தனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்தும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ட போடுச்சு, நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம்னு சொல்லி எவ்வளே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசை சொல்றாரு, யாத்ரா புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலையை முடித்தார், அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த வேலை செய்து முடிச்சிட்டாரு, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்தது என்று சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ல வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு, ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தான்.
0: நோவா அப்படியே செய்தார்.
1: தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: அவன் செய்து முடித்தான். பாத்தீங்களா, இங்க என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் 7வதாக சிலுவையில கூறின வார்த்தை, லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்கு தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்கு தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய ஜீவன் ஒப்பு கொடுத்தனால இப்போ நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
0: அப்பா பிதாவே
2: என்று கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
2: ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்.
2: நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய்
0: தேவனுடைய
2: சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திரமாய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனை சுதந்திரரும்
0: கிறிஸ்துவுக்கு
2: உடன் சுதந்திரமாமே
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம், அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவர் பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு.
3: ஏசாயின் புஸ்தகம் 19:25.
2: இஸ்ரவேலராகிய
3: என் சுதந்திரமும்
2: ஆசீர்வதிக்கப்பட்டது
3: என்று சொல்லி
2: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
3: நம்ம இஸ்ரவேலா மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்க. நம்ம கர்த்தர் என்ன செய்வார், நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்டு அன்றுவிடைய முடிய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என்னை இழுத்து முடிய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர் முடிய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9.
2: தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள்.
3: கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
2: அவருடைய
3: பாத்தீங்களா, கிறிஸ்தன் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பசுத்தேவன் அபிஷேகத்தை கேளுங்க, ஆண்டவரே முடிய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரடி ஆவி எனக்கு தாங்காண்டவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் ஆவிய ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்தாவினத்தை நமக்குள்ள வாசம் பண்ணுற எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவங்க பாத்தீங்களா, நம்ம ஆண்டு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10.
2: நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
3: அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம அவருடையதாய் மாற முடியும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க மேல அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா, வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தின் அண்டாசரத்தை உருவாக்கினவர் நம்மள பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டும் அப்பா. நீ பிதாவின் கையில உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும் தகப்பனை, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேல அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ எல்லாமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தில நிரப்புங்க, தேவனோட மகிமேல நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீ இறங்கி வாங்கப்பா, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வேலையும் தேவையான பிரச்சனை அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. தேவை பிரசனை மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்கப்பா. அதிசயங்கள அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருவ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய்ந்துடைய பெரிய கருத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, அமை துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்திரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீ குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா சமாளம் இல்லாத மக்கள் சமாளத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க ஏசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும் தலைக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும். அதிசயங்களா இருக்கிறவங்களை செய்யுங்க ஏசப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி கொடுங்க. கர்த்துடி கிருபை, கர்த்துடி பிரசனம், கர்த்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்கள் அற்புதத்தை செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தொடப்புற அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவை நீங்கள் சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலாம் ஒளிந்து போடும் செய்கிறேன். ஒவ்வொரு விளத்திலையும் ராளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சரத்தை கேட்டுட்டா நிச்சயங்களை ஆசீர்வதி உயர்த்துவது உறுதி.
4: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் உழைத்த மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Khonu, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 9443078019 and 7598112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, andofjesus.com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பார்
0: யாரை பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யாரை பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எண்ணாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதம் மாறினா அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாம புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா மேனவர்களே, ஆபிரகாம் ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா? உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட

0: உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும், ஆனால் ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவராக இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்க கர்த்தராகிய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளாக இருந்தார். வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவராக இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மையா இருக்கா அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மையிலன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர். உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மையை தாருன்னு சொல்லி உண்மையிலா வாழ எனக்கு உதவி செய்யு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 26:12-13.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா,
1: அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து.
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 24:63.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து
0: கர்த்தரை பத்தி தியானம் பண்ணி கொண்டே இருந்தார். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்யற, ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தரை செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு வீசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணிறார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம வேலையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம், அவன் செய்வான் சாயங்கால வேலை தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார், 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றி தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசுக்கு தேவத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119:97.
1: உமது வேதத்தில்
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வப்பது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு, ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு, கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார், தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 32:29.
1: அப்பொழுது யாக்கோபு
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: யாக்கோபுக்கு என்ன குணம் இருந்தது தெரியுமா, செவிக்க கூடிய குணம் இருந்துச்சு. அவர் செவித்துக் கொண்டிருந்தார், ஆண்டவரை போராடி செவித்தார். நம்ம ஏதோ என்னதான் நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 32:26.
1: அவர்
0: அவர்,
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார்.
0: அதற்கு அவன்,
1: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: உம்மை
1: போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி ஜெபித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிறது நோக்கி போராடி ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெயிப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி ஜெபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4
1: அவன் தூதனானவரோடே
0: போராடி
1: மேற்கொண்டார்.
0: பாத்தீங்களா, போராடி மேற்கொண்டார்.
1: அழுது
0: அவரை நோக்கி கெஞ்சினார். ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தரை நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்தர்கிட்ட போராடி ஜெபிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அவர்களின் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செய்யுமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்ப, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவரை அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள, அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதமா அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசன்கள் அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியாது கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தர முடியாது கெஞ்சுகிறோம் ராஜா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே, இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியில் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களில் வேற்றுமனை எந்த நிலநிச்சம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே எல்லாவற்றையும் சிற கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலேயே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்று சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே, மே ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளெல்லாம் கண் நோக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும். தேவைக்கு அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமியா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியலையே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க ஆசீர்வித்துத்தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. எல்லா துதிகனமாகியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் 2nd குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போக வேணா, ஆபரேஷன் பண்ணிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ண மாதிரி சொல்றாங்க அக்கா, டாக்டர் ஜெபம் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையின் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும் அப்பா. இந்த வெள்ளிக்கிழமை பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு தொடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை மாச கூட்டத்தை எழுப்பலை என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும் சண்டே வொர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்க மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கரன் பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்த உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதழ் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குப்படும் ஜெபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா, மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தேவை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பிக் கொடு பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக ஏழுக்கப்படுற ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு அநேகர் கேட்க தூண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நான் மகிழ் பண்ணும், அவ்வளவுதான்பா, வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. தயவாக எடுத்து செல்லுங்க, எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்புதல் உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியும் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்கள் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான குறி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டு பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்களா எழுமணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தெல்லான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான குறி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நிறைய ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்லாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.

0: ஆண்டவர் சொல்ற, உங்க ஆத்மாக்கள் என்ன செய்யுங்க, பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வானே சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வரைக்கும் குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்கள் எப்படி காத்துக்கொள்ளணும், பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். அதுதான் கீ சொல்றாரு. எபிரேயன் புஸ்தகம் 10:36-37.
1: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
0: நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
0: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு,
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார். பத்திக்கலாம் என்ன செய்யும், முதல் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்படித்தான் வாஸ்தவம். எப்படியாவது வாழ்ந்துட்டோம், எப்படியாவது பரலோகம் போயிடலாம் யோசித்து செஞ்சிடக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து,
1: வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு.
0: வாக்கு தத்தம் நமக்கு என்ன சொல்ற, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நானே ஆயத்தம் பண்ண போறேன்னு சொன்னார். அது பெரும்படிக்கு
1: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு,
0: பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்,
0: வருகிறவர் எப்ப வருவாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு,
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார், கட்டாயம் வரப்போறார், சொன்னவர் கட்டாயம் வருவார். நம்ம என்ன செய்யணும், ஆத்மாக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும், வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். பிசாசு அந்த நம்ம பொறுமை இருக்காத வடிக்கு குழப்பம் சோர்வுகள்லாம் கொண்டு வரும். அதை பார்த்து நம்ம ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். ஆண்டவர் வருவார், அவர் வருகைக்கு நான் போய் அவர் மடியில் உட்காருவேன். அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:12.
1: தேவனியனால்
0: தேவனுடைய நாள்
1: சீக்கிரமாய் வரும்படிக்கு,
0: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள்.
0: ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் எப்படி காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இப்ப நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம சகோதரர்களோ இல்ல யாராச்சும் வெளியே இருந்தாங்கன்னா என்ன செய்வோம், எப்ப வருவாங்கன்னு சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருப்போம். யாராவது நடந்து போனா வந்துட்டாங்களா, ஐயா அவங்க குரல் மாதிரி கேட்டுச்சு எப்படி சொல்லுவோம் இல்லையா. இது மாதிரி கத்தராக இயேசுக்கு வருகைக்கு முதல்ல பொறுமையோடு காத்திருக்கணும். ரெண்டாவது எப்படி காத்திருக்கணும், மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உடைய மடியில வந்து உட்காருன்னு ஆண்டவரே. இந்த உலகத்துல பாடுகள் எல்லா ஒத்தரங்களும் முடிஞ்சு உடைய மடியில வந்து நான் சந்தோஷம் உட்காருன்னு ஆண்டவரே சொல்லி மிகுந்த அவளோடு காத்திருக்க வேண்டும். எப்படி படிச்ச உள்ள வந்தாலும் மிகுந்த அவளோடு காத்திருக்கணும். ஆண்டவராக இயேசுகிறது சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அவர் வருகை நமக்கு எப்பன்னு தெரியாட்டாலும் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. மாவாவின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனுஷகுமார் வரும்போது நடக்கும் சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னாரு, லோத்தின் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படியே மனுஷகுமாரின் காலத்துல நடக்கும்னு சொன்னாரு. கடைசி காலத்துல கொடிய காலம் வரும் அறிவாயாக சொன்னாரு. அது நடந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. 8 வயசு குழந்தைய பாருங்க, எவ்வளவு பால் பண்ணி அப்படி கொண்டு போட்டிருக்காங்களா. மனசாட்சி அவங்களுக்குள்ள பிள்ளைகள் இருந்தா அந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு கொடிய மனிதர்கள் தான் அப்படி செய்ய முடியும். இதான் பாருங்க, இதெல்லாம் சொல்லும் போது கத்தர் பாருங்க ரொம்ப சமீபம். மிகுந்த ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஆவலோடு வாஞ்சோடு காத்திருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்திற்கு. பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது,
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர,
0: கர்த்தராய் என்னும் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவார் சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தாமதம் பண்ணார், வருவார். இந்த உலகத்துல வீடு மேல வீடு வாங்கினாலும், நிறைய காடு நல்ல நிறைய நிலம் எல்லாம் இருந்தாலும், இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இல்லவே இல்லை. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துல இருக்கு. இந்த உலகம் நம்ம சொந்தமே இல்லை. இந்த உலகத்தின் பேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழக்கூடாது. இயேசு நம்பிதான் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1:10.
1: அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற
0: கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிற
1: அவருடைய குமாரனாகிய இயேசு
0: பரலோகத்திலிருந்து
1: வருவதை
0: நீங்கள்
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே.
0: நீங்கள் எதிர்பார்த்து கொண்டுகளை அறிவிக்கிறார்களே. எதுக்கு கோவாக்கில் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்க நம்ம என்ன கூட்டிட்டு போவ வரப்போறாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஹலேலூயா. ஆயத்தத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். என்னைக்கும் ஆயத்தம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம கவலை நம்ம ஏற்கொள்ளக்கூடாது. அதான் ஆண்டு சொன்னார், உங்க கவலை இல்ல கத்திர மேல வச்சிரு. என் கவலை இதாண்டவர், என் பிரச்சனை இதாண்டவருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கவலையும் அவர் இடத்துல சொல்லிடணும். நம்ம கவலை இல்ல அவர் இடத்துல வச்சிடணும். அதான் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தினோம். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம கவலைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விடிய விடிய உட்கார்ந்து அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம உடம்புதான் கெட்டு போயிடும். நம்ம கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. எங்க இருப்ப நம்ம அவர் மடியில இருக்க போறோம். ஹல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 11 அதிகாரம் 16 வசனம்.
1: அதையல்ல
0: அதே அல்ல
1: அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
0: அது அல்ல அதில் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: தேவன்
1: அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை.
0: பரமதேசத்தையே விரும்புவது தேவன் நம்மளுக்கு தேவன் சொல்ல அவர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே.
0: அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிருக்காரு. அந்த நகரத்துக்கு தான் போக போறோம். இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் மாய எல்லாம் போயிரு. உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்து உலகத்துல ஒண்ணு கொண்டு போறதும் இல்ல. அவர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 24 வசனம். இப்படி எல்லாம் இருக்குமா இருக்க முடியுமா நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருக்க முடியும்.
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அவர்கள் என்னுடனே கூட
1: இருக்க விரும்புகிறேன்.
0: கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கதான் இருக்க போறோம். அல்லேலூயா. முதல்ல பொறுமையோடு காத்திருக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவளோடு கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அவளோடு காத்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனம்.
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட
0: கைவேலையில்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்.
0: கர்த்தரத்துல குடியிருக்க எப்படி விரும்புறோமா? அதிகமா விரும்புகிறோம். அல்லேலூயா. அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கிருக்கா? கட்டாயம் விரும்பின அந்த பாக்கியத்தை தேவன் கட்டாயம் நமக்கு தருவார். கத்தர் வர போறார். அல்லேலூயா. பாம்பு இல்லாம தரிசனியாவார் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு. முத என்ன எப்படி காத்திருக்கணும்? பொறுமை. ரெண்டாவது அவளோடு காத்திருக்கணும். மூன்றாவதாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம்.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களாய்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்? வரத்துல குறையில்லாதவர்களா இருக்க வேண்டும். வரங்களை பெற்றுக் கொள்ளணும். 9 வரங்கள், 9 கனிகள், தேவனுடைய வல்லமை எல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பெற்றுக் கொள்ளதான் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் இல்லைன்னா ஆத்து மக்களை ஆதாயப்படுத்த முடியாது. அதனாலதான் யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் வெளிப்படுறதுக்காக எப்படி காத்திருக்கணுமா?
1: யாதொரு வரத்திலும்
0: குறைவில்லாதவர்களா
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள்.
0: எப்ப கர்த்தர் வருவார் சொல்லி வெளிப்படுறது காத்திருக்க வரங்களை வல்லமை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே 9 வரங்களை தாங்கப்பா, 9 கனிகளை தாங்க, தேவ வல்லமை களவு இல்லாம கொடுங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கேட்ட ஆண்டு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கணும். கேட்கணும். ஆண்டவரே 9 வரங்களை தாங்க, 9 கனிகளை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு தருவார். ரோமர் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போம். ரோமர் 1:10.
1: நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும்.
0: ஆவிக்குரிய வரங்களை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். நம்ம ஆண்டுகள் ஸ்திரப்படணும் சொன்னா என்ன வேணும்? ஆவிக்குரிய வரங்கள் வேணும். கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படணும் சொன்னா ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக் கொள்ளணும். அப்பதான் ஆத்துமாக்களை ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ஆண்டவருக்காக யாரையும் யாரோ ஒருத்தர் சிக்கா இருக்காங்க, நீங்க போய் ஆண்டவர் பத்தி சொல்றீங்க, சொல்லிட்டு அவங்களுக்காக செபிக்கும் போது அவங்களை சொகன ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். வரங்கள் வேணும், வல்லமை வேணும். நாம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நம்ம இருக்கக்கூடாது. வரங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் ஒரு கால வரங்களை பெற்றிருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? கத்த நிச்சயமா நமக்கு உங்க இழந்து போன வரங்களை கட்டாயம் கத்த தருவார். ராமர்கள் நிறுவம் 11:29.
1: தேவனுடைய கிருபை வரங்களும்
0: தேவனுடைய கிருபையின் வரங்களையும்
1: அவர்களை அழைத்த அழைப்பும்
0: அவர் அழைத்த அழைப்பும்
1: மாறாதவைகளே
0: மாறாதவைகளே. அவர் கொடுத்த வரங்கள் நம்ம அழைத்த அழைப்பு மாறாதவர் மாறாதவைகள் தான். எத்தனையோ தர கத்திரி பின்வாங்கிருக்கோம், எத்தனையோ பேர் அவரை விட்டு தூரம் போயிருக்கோம், அவர்கிட்ட விலகி இருக்கோம், எனக்கு கத்திரே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம பழைய வழிக்கெல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் கத்திரை இழைச்சிடறாரு, நம்ம அழைத்த அழைப்போ கிருபையின் வரங்களும் மாறாதவைகள். கத்தர் திரும்ப உங்களுக்கு வரங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், கேட்டாதான் தருவார், கேட்காட்ட தரமாட்டாரு, கேட்கணும். எலிசா என்ன செஞ்சாரு? எலியாப பின்பற்றியே வந்தாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டுக்கு வரணும்னா கொஞ்சம் தடை வரத்தான் செய்யும். எரிய வரும் தண்ணி, நமக்கு தடை வரும். இன்னைக்கு உங்க எஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க, நீங்க என்ன செய்ய போற அப்படின்றாங்க. அதெல்லாம் தாண்டிட்டு தான் இவர் வந்தாரு. அதனாலதான் அவருக்கு அந்த வரங்களை கிடைச்சது. வாசித்து பாருங்க, 2 Kings 2:9.
1: அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு
0: எலியா எலிசாவை நோக்கி
1: நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்.
0: அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை தடைகளை தாண்டி வந்தாரு. அந்த தடைகள்லாம் தாண்டி வந்த போது அப்ப எலியா சொல்றாரு, நான் அவளை விட்டு எடுத்துக்கொள்ள போனேன், என்ன வேணும் கேளுன்னு கேக்குறாரு. அவ சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற வார்த்தை எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும். நமக்கு அந்த வார்த்தை மேல வாஞ்சிருந்ததா? வார்த்தை மேல தாகம் இருந்துச்சா? வரங்களை பெற்றுக்கொள்ள வர வாஞ்ச தாகம் இருக்கா? இருந்தா கத்தர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் தருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஆண்டு வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. ரெண்டாவது மிகுந்த அவரோடு. மூணாவது வரங்களை பெற்று ஆண்டு வருகைக்காக காத்திருக்கணும். கடைசியாக நம்ம எப்படி காத்திருக்கணும் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 12:35-36.
1: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனசிற்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா? எப்பொழுது வருவார் எஜமான், எப்பொழுது வருவார்னு காத்திருக்கிற மனுஷனுக்கும் ஒப்பாய் இருங்கள் சொல்றாரு. முதல் பொறுமையோடு, ரெண்டாவது மிகுந்த அவரோட, மூணாவது வரங்களை பெற்றுக்கணும், நாலாவது அவர் எப்பொழுது வருவார்னு சொல்லி அறைகளை முதல் அறைகளை கட்டியிருக்கணும், ரெண்டாவது நமக்குள்ள இருக்க விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? எஜமான் எப்போ வருவார்னு சொல்லி காத்திருக்க ஒப்பான மனிதரை போல நீங்க காத்திருக்கணும். எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார்னு சொல்லி. எது அறை? 1 Peter 1:13.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து.
0: பாத்தீங்களா, மனதின் அறையை கட்டணும். மனசுதான் அங்க இங்க அங்க இங்க உட்கார்ந்துருப்போம். வீட்டுல எப்ப ஐயோ இந்த முடியலையே, எப்ப போறது வீட்டுக்கு, எப்படி போய் தண்ணி எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க அங்க அங்க அப்படியே அலமோதிட்டு இருக்கும். மனதுதான், மனதின் அறையை கட்டணும். அறையை கட்டப்பட்டிருக்கணும். எந்த அறை? மனதின் அறை. மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். கட்டப்பட்டிருக்கா பாருங்க, இல்லாட்டி அங்க அங்க யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சுட்டு உட்காந்து அந்த வாசனை நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதுவீங்க, ஆனா வீட்டுல போய் வாசிப்பீங்களான்னு தெரியல. மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். மனதின் அறை எப்படி கட்டணும்? வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:14.
1: சத்தியம் என்னும் கச்சையை,
0: சத்தியம் என்னும் கச்சையை
1: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
0: சத்தியம் நமக்குள்ள வசனம், சத்தியம் என்னது? வசனமே. வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம்,
0: வசனம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை மனசுல வச்சு கட்டணும். இல்லாண்டவரே, நான் யோசிக்கப்பட்டேன், தேவையில்லாத சிந்தனை எனக்கு வேண்டாம், வீணான சிந்தனைய வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்ன பார்த்துக்கோங்க, கஷ்டம்தான் என் மனசுல, வாழ்க்கையில கஷ்டம்தான், எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை சொல்லி மனதில் அறையில கட்டணும். வசனம் நமக்குள்ள இருக்கணும்.
2: இதுவரை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களை அன்பை நேசித்து வழி நிறுத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நம்பியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பதுங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க, பிசாசுக்கு அழித்து படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. மந்திரம் சேவனைகள் உடைத்து படுங்க சப்பா, கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கண்ணீரோடு வேதனோடு மக்களை விடுதலையாக்குங்க சப்பா, கடன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாத்திருங்க சப்பா, உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க சப்பா. அப்பா மிஸ் ஸ்தோத்திரம், வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேசத்தில் இருக்க மக்களை விடுதலை தாங்க. தகப்பனையும் மே துதிக்கிறோம் அப்பா, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க தகப்பனையா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. வாலிபர்களாம் செவிக்கணும், சிறு பிள்ளைகளாம் செவிக்கணும், பெரியவங்களும் செவிக்கணும் ஆண்டவரே. உங்களை துதிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க, முடிவு வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க, உங்களை சந்திக்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க தகப்பனையும், கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. யஸ்பா நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் acekaram@gmail.com. அவர் வெப்சைட் andatjesus.com. God bless you.

0: இயேசு.
1: வாகம் புஸ்தகம் 5:32 உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்கள் கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறமா சாயக்கூடாது. தேவன் நம்ம எது களைத்தாரோ அதுல என்ன செய்யணும், அந்த ஆசீர்வத சுகந்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுகந்திரத்துக்குள்ள அறிந்து மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆபிரகாமும் சாராள் ஒருவரா இருக்க அழைத்து என்ன செய்யற ஆசீர்வத்தை என்ன செஞ்சாரு பண்ணிடுறாரு. அப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் தருவி சொல்லி கலாத்தியர்ல 3:9 கலாத்தியர் 3:9 கலாத்தியர் 3:9 அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகமுடனே பார்த்தீங்களா, விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகமுடனே என்ன செஞ்சாங்களா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆதியாகமம் 24:1 ஆபிரகாம தேவன் என்ன செஞ்சாரா, சகல ஆசீர்வாதத்தினாலையும் சகல காரியத்தையும் தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வாதம் நிறைய இருக்கு ஆசீர்வாதம். அப்ப தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்விக்க வல்லவராக இருக்கார். நம்ம அழைத்த அழைப்புல மாத்திரம் என்ன செய்யணும், அது பாத்திரம் இருக்கும்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப கர்த்தர் நம்ம நிச்சயமா ஆசீர்விப்போம். முத எதுக்கு அழைச்சார் நம்மள, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இல்லையா. நம்ம என்னெல்லாம் ஆண்டு ஆசீர்விப்பானா அப்படின்னு நம்ம சொன்னா ஆசீர்வாதம் என்ன ஆயிரும், நம்மளை விட்டு என்ன ஆயிரும் வேலைக்கு போயிரும். பாருங்க நம்ம கர்த்தர் நிச்சயமே ஆசீர்விப்பா நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும். சங்கீத புஸ்தகம் 109:17 பாருங்க, சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு வரும், அது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது அவனுக்கு பார்த்தீங்களா. ஆசீர்வாதம் என்ன செய்யணும், விரும்பணும், என்ன ஆசிரிக்கணும், என் குடும்பம் ஆசிரியக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்ப நம்ம ஆசிரியப்பாரு. ஆசிரியத்துக்கு விரும்பாம போனா எங்க பெருமை, அந்த ஆசீர்வாதம் தூரமா விளைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்பான், ஆண்டவர் ஆபரகமோடு விசுவாச மார்க்கத்தார் ஆசிரியப்படுவார்னு சொன்னீரப்பா, நானும் விசுவாச மார்க்கத்தார் தான் ஆண்டவர், என்ன ஆபரகமோடு என்னையும் ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதம் உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒருவர் கேட்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனா அது என்ன செய்யறோம், தூரமா போயிருமா. நம்ம இன்னைக்கு விரும்பணும், ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லி முத பார்த்து தேவன் எதுக்காக நம்ம அழைத்திருக்கிறாரு, சமாதானமா இருக்க. ரெண்டாவது ஆசீர்வதிக்க, யாரை விட சமாதானம் இருக்கணும், முதல்ல உள்ளத்துல சமாதானம் இருக்கணும், ரெண்டாவது மற்றவங்களை எல்லாருடைய சமாதானம் இருக்கணும், மூணாவது தேவனோடு நம்ம சமாதானமா இருக்கணும். சரி, மூன்றாவது தேவன் எதுக்கு அழைச்சாரு பாருங்க, வாசிங்க 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள. மூன்றாவது எதுக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு, தேவனிடத்துல என்ன செய்யணும், ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவனுக்கு நமக்கும் எந்த இடையில எந்த பாவமும் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்ம ஐக்கியமா இருக்க முடியும். தேவன் என்ன சொல்றாரு அதை நம்ம கேட்கணும். அப்ப தேவன் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அதை கட்டாயம் நமக்கு கொடுப்பாரு, அப்பதான் ஐக்கியம். பாருங்க இந்த குடும்பம் என்ன ஐக்கியமா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, நன்மையா இருந்தாலும் தீமை இருந்தாலும் என்ன செய்வாங்க, பகுந்து கொள்வாங்க இல்லையா. சொல்லுவாங்க இந்த குடும்பம் என்ன

சொல்லுவாங்க. அப்ப நம்ம தேவனிடத்துல ஐக்கியம் இருக்கணும். அவர் என்ன சொல்ற அதை கேட்கணும். அப்ப நம்ம ஆண்டு நம்ம ஏசப்பாட்ட என்ன கேட்கிறோமோ அதை நம்ம கட்டாயம் ஏசப்பா நமக்கு தருவாங்க. அதான் நம்ம ஒவ்வொரு நாள் தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கணும். எப்படி நம்ம ஆண்டு ஏசப்பா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம செய்யணும். இதை விடு இதை செய்யன்னு சொல்லுவாரு. இந்த நேரத்துல இந்த செவம் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. வாசிக்கணும் இருக்க நீங்களோ எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டோம் கேட்டோம் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுறோம். பாத்தீங்களா, நம்ம தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். ரெண்டாவது அப்பதான் பிதாவாகி தேவனோடு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஐக்கியம் இருக்கும். அப்பதான் சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும், நிறைவா இருக்கும். கர்த்தர் அறியாத மக்களோட ஐக்கியம் வச்சிருந்தானா, நம்ம ஐக்கியம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சந்தோஷம் எப்படி இருக்கும், சந்தோஷமே இருக்காது. அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கா இல்லைன்னு சொன்னா கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரின் ஐக்கியம் பிதாவோடு இருக்கணும்ப்பா. அவருடைய குமாரன் இயேசுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். அதுக்கு எனக்கு உதவிச்சு அப்பதான் உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். சமாதானமா இருக்கிறதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு. ரெண்டாவது ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொடுக்கறதுக்காக. மூன்றாவது தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நான்காவது பாருங்க, உன்னித்தேசனின் புஸ்தகம் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கார், நான்காவது பரிசுத்தமா இருக்குது. தேவன் நம்மள அழைச்சிருக்கிறார். அசுத்தமா ஏதோ மனம் போல வாழறதுக்காக தேவன் அழைக்கல. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும். அதான் சொல்றாரு, அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்துக்குன்றே அழைத்திருக்கிறார். ஏன்னா ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை தேவன் பில்லுக்கு தான் ஒப்பிட்டிருக்காரு. நல்ல பூ பூத்து மறுநாள் உளுந்து போற அந்த பூக்கு தான் தேவன் நம்மளை ஒப்பிட்டிருக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும், அசுத்தத்துக்கல்ல எதுக்கு அழைச்சிருக்காரு, நம்மள பரிசுத்துக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமா இருக்கிறாராம். வாசித்து பாருங்க, 1 Peter 1:15-16. பாத்தீங்க, நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறா, பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களோ உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா என்று எழுதியிருக்கிறது. நம்ம உருவாக்கின தேவன் நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அப்படியானா நீங்கள் நான் கூட என்ன செய்யணும், பரிசுத்தமா தான் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்காரு. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான சகோதரிய சகோதரியே தாய்மார்களே, நமது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை பேசி ஏதோ ஒரு வாய்ப்பு பேசி எப்படியோ வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தோம்னு சொன்னா இங்க நம்ம எப்படியானாலும் செஞ்சிடலாம், இங்க என்ன நான் பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாம போயிடும். நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயந்து ஆண்டிட்டு உப்பு கொடுத்து ஆண்டவரை என்னை பரிசுத்தமாக்கும் முன் போல மாற்றின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கேட்க வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், உண்மை போல என்னை மாற்றுங்க, உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் அவற்றை கேட்கணும். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அவங்களை பார்த்தா என்ன செய்ய வேண்டாம், கோவப்பட வேண்டாம், பொறாப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அடிக்கும் பலன் என்னோட கூட வருது. பாத்தீங்களா, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கு. அவங்களை பார்த்து போராட வேண்டாம், உண்டு போட வேண்டாம், இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி கோப்படும். அவங்களுக்காக நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அசுத்தமா இருக்கு, இன்னும் அசுத்தமா இருக்கு. அணியஞ்சறவன் இன்னும் அணியஞ்சிட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்யறவன் இன்னும் நீதி. அது எங்க வர, எங்க வருதா, அவன் அவனுக்கு அழிக்கும் போல. வாசிங்க, அது 12 வாசிங்க. ஆண்டவராய் இயேசுக்கு சொல்றேன், இதுவும் சீக்கிரமா வருகிறேன். அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அழிக்கும் பலன்
பார்த்தீங்களா, அவங்கவுங்களும் நமக்கு நமக்கு அழிக்கிற பல எப்போ கருத்தர் வரும்போது நமக்கு அவருடைய ஆண்டவராக இயேசுக்கிட்ட வரும்போது நம்ம செய்த நன்மைக்காச்சும் தீமைக்காலும் பரிசுத்தத்துக்காகவும் அசுத்தகன கிரியை தேவை நடத்துகிற வரும்.

0: நம்ம இன்றைக்கு நம்ம அசதியா இருந்தோம்னு சொன்னா கர்த்தராக இயேசுக்கு தரும்போது நம்ம எங்க போவோம் யோசித்து பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம பரிசுத்தமா வாழ ஆண்டு கர்த்தரை நம்ம ஒப்படைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இறக்கும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்படே, கொடா குடி ஸ்தோத்திரம் ஐயா, அமை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்க மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவை மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆறுதலின் தேர்வு தர முடியாது செபிக்கிறோம். நீர் இறக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே இழந்தது அப்பா, மே ஸ்தோத்திரம். போர்வழி போரில் இழந்திருக்கலாம், அவர் பிரியமானவர்கள் இழந்திருக்கலாம், அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுன்னு சொன்னீங்களே, நீங்க தேற்றி ஆற்றி அரவணைக்க முடியா செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள முடியா செபிக்கிறோம். உள்ளம் உடைந்த உள்ளத்தை நீர் காயத்தை கட்டுகிற தேவனுடைய சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் ஐயா, அவங்களை காயத்தை கட்டி அரவணைத்துக் கொள்ள முடியா செபிக்கிறோம். மகிமுள்ள தேவனை கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, இறங்குமப்பா. இந்த நிகழ்ச்சி பாத்துக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாளத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆட்டி தேற்றி ஆறுதப்படுத்தி கொண்டிருக்கிற கிருவைக்காக இறக்கத்துக்காக கொடா குடி நன்றி சொல்லுற ஆண்டவர. ஏசப்பா இறங்குங்க, இறங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்கப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க. பரிசுத்தாவில் நிரம்புவது பரலடைந்து எருசலேமிலும் ஜூதியம் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடை சிறந்தும் சாட்சிகளா இருக்கும்னு சொன்னீங்க ஆண்டவர. அப்படியாக இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொருவனையும் தேவாவில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். அன்பின் தகப்பனை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. யாரும் என்னென்ன பலவீனத்துல கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு பலவீனத்தையும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க. சொல்ல முடியாத துயரத்தினால ஐயோ என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லி, எனக்கு பலனே இல்ல, என்னால கஷ்டப்பட முடியல, தலைவலி வயிறு வலி கால்வலி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லி கலங்குற அருமையான சகோதரியும் சகோதரியும் கண்ணுக்கி பாருங்க, உங்களுக்கு சுகமாக்குங்க. அருமையான தாய்மார்கள் வயசான போது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா, ஐயோ என் பக்கத்துல யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி கலங்குறாங்களப்பா. அவங்களுக்குலாம் நீங்க கூட இருந்து பயப்படாத உன்னோட இருக்கிற உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணு, நீதியும் பலதுக்கத்தை தாங்க வேண்டி சொல்லி உங்களுடைய பிள்ளைல அப்பா பேசி ஆற்றுங்க, தேற்றுங்க ஆண்டவர. உலகத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் ஆக இருக்க முடியாது தகப்பனே, நீங்க உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்த உங்களை பாத்திரம் வந்தாரி செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க எசப்பா, பலத்த காரியத்தை செய்ய எசப்பா, அற்புதங்களை செய்யப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரை படுத்துங்க அப்பா. அமை துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கலங்கியிருக்கிற அருமையான குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. ஐயோ நான் ரெண்டு நாளைக்குள்ளாக பணம் கட்டணுமே, இந்த பணத்துக்கு என்ன செய்யறது, கடங்காரங்க வந்து தொந்தரப்படுத்துறாங்க. கலங்கியிருக்கிற குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எசப்பா. சொன்னீங்க தானப்பா வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணு சொன்னீரு அப்பா, வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணி உங்களை கண்ணீர் துடைக்க முடியாது கெஞ்சூரப்பா. நீராதிசயங்களை செய்கிறவர் ஐயா அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துமுள்ள சாட்சியாவை மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் கட்டாவே அப்பா, மை ஸ்தோத்திரம். மந்திரக்கட்டுகள் செய்வன கட்டிலிருந்து விடுதலை செய்யுங்க எசப்பா. குடும்பத்துல எத்தனை தடைகள் ஆண்டவர், வேலை போனால் தடை, திருமணமாக தடை, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மீக 2:13 படி தடையில் அகற்ற முன் சொல்லுறான்னு சொன்னீங்களே, தடையில் அகற்றி போடுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. வேலையில பிரமோசம் இல்லாத மக்களுக்கு வேலை பிரமோசம் கிடைக்கணும், வேலை கன்ஃபார்மாக மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை செய்யணும் ஐயா. தொழிற்சிற குடும்பங்கள ஆசிரிங்க, ஆசீர்வித்து பெருக பண்ணுங்கிறாச்சா. வீடு கட்ட முடியலன்னு சொல்லி கலங்க நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா பேரும் சீப்பா செலுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அந்த இடத்துல ஏசப்பா நாமத்துல தாழ்மையா கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம செலுத்த கேட்டுக்கிட்டா இவர் கலங்காதீங்க.
1: நம்முடைய கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்துரிக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருடைய கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருடைய கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி சிஸ்டர், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள் சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் நீங்க பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கா இல்லைங்க கேட்கற எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நடிச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. இது எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி. அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தானே வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் அப்படியே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கிட்ட வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம்னு சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரம்பிடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயுளையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறையும் எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பரியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வேலைகளும் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைகளும் மாச கொடுத்து எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உமிழே அப்ப வடிவு போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு பிறகு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒளித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாக வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்கூடிய ஜெபங்கள் அனை விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ரூபாய் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக ஏசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவ சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியம் தடையில்லாமல் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனுதினம் ஒரு 50 பேராவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி ஏசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும். அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்குல பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணியார் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. பயிரமாக எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தருளும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹலோ, வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸ் காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஏசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவர். ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியர் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறாங்க, பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களை மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போவதற்காய் கோடான கொடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்களை பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காய் கோடான கொடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிற பிதாவே. ஹல்லேலூயா.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and the pieces. God bless you.

0: நம்ம வாழ்கிற காலம் கடைசி பின்னாடியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் என்ன செய்யப்போகுது? பற்றி எரிய போகுது. பாருங்க, எங்க பார்த்தாலும் ஓர் இணைத்திருக்க பாவம் அமலுக்கு வந்துருச்சு. அது மாத்திர இன்னும் பலவிதமான காரியங்கள் எங்க பாருங்க, கொலை கொள்ளை. வெளியே போனா வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயம். பாருங்க, இந்த 4 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு விழுப்புரத்துல அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் காப்பி குடிச்சிட்டு இருந்தாங்களாம். காப்பி குடிச்சிருந்தப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு லாரியில போட்டு. இப்படி பயங்கரமான நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளவு பாவங்கள் அதிகமா இருக்குது. குமாரன் கோவங்கள்லாம் நீ வழியில் அழியாமல் நினைச்சிங்க, அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவன்கள். நம்ம என்ன செய்யணும்? கோபம் கத்தோடைய கோபம் வரதான் செய்யும். நம்ம அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு நம்ம இருந்தா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு வினாடி நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இந்த உலக நம்ம சொந்த இல்லை. பரலூர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா அவர் கோபம் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கிறது என்ன செய்யணும்? அவர் என்ன செய்யணும்? முத்தஞ்சியில் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய பண்கள். நம்ம முழுமையாக அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அவர் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கடைசி நாளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பாதத்தை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளணும். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அவர் தவிர அவர் வழியே இல்லை. நம்ம இனிமேல் வர போற தேவனுடைய கோவாக்கினுக்கு இது தப்புன்னு சொன்னா அவர் தான் நமக்கு வழி. உலகத்துல பாருங்க எத்தனை அநியாயங்கள் துன்மார்க்கமா நடந்து கொண்டிருக்கிறது. எங்குமே நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. பயங்கரமான காலங்கள். 57 சங்கீதம் 1 வசனம்.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும்
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்றது. அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். எப்போது அவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எப்போதும் சபத்திலையும் உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் சரியா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நம் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஏன்னா காலம் கடைசி. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 73 சங்கீதம் 28 வசனத்துல, எனக்கோ அவர் அண்டிக் கொள்ளதே நலம். வாசிங்க.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்.
0: பாத்தீங்களா, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஒவ்வொரு வினாடி அவரோடு இருக்க வேண்டும். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுலம் எழுதுறாரு, என்ன செய்யுங்க? இடைவிடாம சவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட சவத்துல விழித்திருங்க. அதுதான் கொலோசியின் புத்தகம் 4:2 வாசித்து பாருங்க.
1: இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க.
0: எப்படி ஜபம் பண்ணணுமா? இடைவிடாமல் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்திருந்தாலும் நம்ம கண்ணில் தூக்க வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவரோடே இருக்கணும். அப்ப நம்ம தூங்கினா கூட நம்ம ஆத்மா ஆண்டவரோட தான் இருக்கும். அதுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லி
1: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்க.
0: ஸ்தோத்திரத்துடன் ஜபத்துல விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்போது அவரோடு இருந்தா மட்டும்தான் வரப்போற தேவனுடைய கோவாக்கி நம்ம தப்ப முடியும். இப்ப சங்கீதம் 2 சங்கீதம் 12 வசனம்.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்
0: நீங்கள்
1: வழியிலே அழியாமலும் இருக்கும்படி.
0: நம்ம இப்ப என்ன செய்யறோம்? பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்
0: அவரை
1: அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்.
0: அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அண்டிக் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில தேவன் அண்டி இருக்குமா இல்ல? நம்ம எப்படியோ இருக்கிறோமா? அப்படி இருக்குமா? இந்த நாள்லயே நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கியம் என் மேல வராது விடிக்கணுமே. அண்டிக் கொள்ள ஆண்டவரே. எப்போதும் செவ்வாய், துதி, ஸ்தோத்திரம். எப்போதுமே நம்ம வாழ்க்கை சரியா இருக்கான்னு அதை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கணும். நம்ம கரெக்டா இருக்கிறோமா? கர்த்தருக்கும் நமக்கும் கரெக்டா இருக்குதா? கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்கிறோமா? நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 7 பதினொன்னாவது வசனம்,
1: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
0: தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி,
1: அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன்.
0: பாவியின் மேல என்ன செய்யறாரு? சினம் கொள்கிற தேவன். பாவி நேசிக்கிறாரு. நான் பாமா இருந்தாலும் அவர் அன்று அன்று சொல்ற என்ன இடத்துல வருகிற பாவியில ஒருபோதும் தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:37 வசனம்,
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தரிடத்தில் வந்தவனை எப்படிப்பட்ட பாவர்தான் நிச்சயிக்கிறாரு? புறம்பே தள்ளமட்டாரு, மன்னிச்சிருவாரு. நம்ம பாவத்தை மன்னிச்சு ஆண்டு ரத்தத்தினால கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்த, நம்ம பாவம் செய்து திருப்ப பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவரு? நீதியுள்ள நியாயாதிபதி. பிசாசு கேட்பான், என்ன ஆண்டவரு உங்க பிள்ளை மட்டும் இப்படி பாவம் செய்யலாமா, அவங்களுக்கு மட்டும் இப்படி மன்னிக்கிறீங்க போல. அதான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்ம பாவம் செய்யும் போது அவர் என்ன செய்யறாரா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பாவிகள் மேல சென்னங்குழு, என்ன என் பிள்ளைக்கு இத்தனை சொல்லியுமே இன்னும் திருந்தலையான்னு சொல்லிட்டு நம்ம மேல சென்னம் கொள்ளுகிற, அப்பதான் அவர் கோபம் வருது. நம்ம அறியாத செய்த பாவங்களை கர்த்தர் கிருபையா மன்னிப்பாரு. நம்ம திரும்பி திரும்பி அதையே நம்ம பழைய காரியங்களை செய்யும் போது கர்த்தர் மேல என்ன செய்யறாரா? சென்னம் கொள்ளுகிறார். இப்ப நம்ம ஆண்டு கேட்கணும், ஏன்னா பாவியை நேசிக்கிறார். உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது என்ன செஞ்சார் நம்மள? கோப்ப சனம்ல என்ன கோபப்படுறாரு. வாசித்து பாருங்க, எபிரேயன் புஸ்தகம் 7:26 வசனம்,
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: பாவிகள் பாருங்க, குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர். நம் பாவம் செய்யும் போது கர்த்தரே செஞ்சாரு நம்மளை விட்டு விலகிறாரு. ஆண்டு சொன்னாரு, ஒன்னு விட்டு விலகுதும் இல்ல ஒன்ன கைவிடுங்கல்ல. பாவம் செய்யும் போது என்ன செஞ்சாரு? நம்மளை விட்டு விலகிறாரு. உண்மைதான், உன்னை விட்டு விலகுதுமில்ல, உன்னை கைவிடுமதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உலகத்தின் முடிவிருந்த நம்மளோடு எப்பொழுதும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம பாவியா இருக்கும் போது நம்மளை விலகிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு இடம் கொடுக்காத விடிக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உன்னுடைய கோவாக்கினி நாள் வர்றதுக்குள்ளாக்க நம்ம அண்டிக்குள்ளனப்பா, என் பாவங்கள் என்ன இருந்தாலும் என்னை மன்னிமுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். நம்ம துணி மாத்திரப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா என்ன இருக்குன்னு பாக்குறோம். முகத்தை கழுவுறப்ப எங்கேயாச்சும் அழுக்கு இருக்கா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்து கண்ணாடி பார்த்து சோப் போட்டு எப்படிலாம் கழுவுறோம். அப்படியான ஆண்டவராக இயேசுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த பாவம் எனக்குள்ள இருக்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை ஆத்தம் பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அது மாத்திர நம்ம பாவம் செய்ய முடியுமா? நமக்கார நன்மைகளை நம்மளே கெடுத்துக்கொள்றோம். பாருங்க, பிரசிங்க புத்தகம் 9:18 வசனம் பாருங்க,
1: பாவியான ஒருவன்
0: பாவியாக ஒருவன்
1: மிகுந்த நன்மையை கெடுப்பான்.
0: நம்ம காண்ட நன்மை கொடுக்கணும் தான் நினைக்கிறாரு. பாவியான மனிதன் மிகுந்த நன்மை என்ன செஞ்சிடறோம்? கெடுத்துறோம். அதுக்குதான் நம்ம என்ன செய்ய அலசி பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை என்னென்ன குறை இருக்கப்ப என்னை காமிங்க. அதான் இங்க வாசிக்கிறோம், பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான். அதான் பாவிகள் என்ன செய்யறான், என்ன செய்யற மிகுந்த நன்மைய கெடுக்கிற நம்மளே. நம்ம தப்பு பண்ணு பாவம் சொன்ன பெரிய பெரிய பாவம் இல்ல, கொலை பண்ணி கொள்ளையடிச்சாதான் பாவம் அப்படி இல்ல. கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாள் கோவப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏதாச்சும் நம்ம யாரையும் வெடுக்குன்னு பேசிடுறோம், அதை செஞ்சிடறோம் இதை செஞ்சிடறோம், அதுவே நம்ம பாவம் தான். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ ஒவ்வொரு காரியமும் நம்ம பாவம் தான் செய்யறோம். பாவி என்ன செய்ய மிகுந்த நன்மைய கெடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னுடைய என்ன குறை இருக்கப்பா, எதை ஆச்சிருந்த என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கும் அர்ப்பணிக்கிறது இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுமாப்பா, என்னை பிரியமான பிள்ளை நீங்க தான் வணிந்துக்கல, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அவர் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குறார். ஹல்லேலூயா. நம்மளை ரட்சிக்கிறதுதான் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், கிறிஸ்தவ உலகத்துக்கு வந்தார். 1 Timothy 1:15 வசனம்,
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார்.
0: பாத்தீங்களா, உங்களை என்னை ரட்சிக்கதான் வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைகள் குற்றங்கள் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆண்டு விட்டு அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டா தான் நம்ம பாவங்களை மன்னிச்சிருவாரு. நம்மளை ரட்சிக்கதான் உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம திரும்பி திரும்பி செய்து தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம் செஞ்சோம்னா மன்னிக்க மாட்டாரா இல்லையா? அது எவரே 2:4 என்ன சொல்லுது? இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ளும்? ரட்சிப்பாக நாம் போராட வேண்டும். வாஸ்து பாருங்க,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போம்.
0: கவலை அற்றிருப்போம், கவலைப்படாம ரட்சிக்கப்பட அந்த எண்ணமே நமக்கு வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லு, பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறானா? இறக்கவன். நம்ம மிக மிக அவசியம் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்கிறார் பாருங்க, 41:4
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என் மேல் இரக்கமாயிரும்,
0: என் மேல் இரக்கமாயிரும்,
1: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்,
1: என் ஆத்மாவை குணமாக்கும்,
0: என் ஆத்மாவை குணமாக்கும்
1: என்று நான் சொன்னேன்
0: என்று நான் சொன்னேன். பாத்தீங்களா, நம்ம ஆத்மா குணமடைய வேண்டும். நம்ம சரீரத்துக்காக எவ்வளவு நம்ம கேட்கிறோம், ஆத்மா குணமடைய வேண்டும். 119:81 பாருங்க,
1: உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது.
0: ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? என் ஆத்மா தவிக்கிறது. அந்த அளவுக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே ரட்சிப்பு என் ஆத்மா தவிக்க வேண்டும், ரட்சிமைய எப்படியாவது ரட்சித்தல் உடைய பிள்ளையான மாத்திக்கோங்க, நான் எப்படியா ரட்சிக்கப்படணும், எனக்கும் உமக்கு இருக்க தடை எதுவா இருந்தாலும் என் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும். அல்லேலூயா. அத கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி எறியும், அவர் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கர்த்தர் அண்டி கொள்ள முடியும், அவருக்கு நமக்கு எந்த தடையுமே இருக்காது. நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ ரட்சியம் சொல்லி. ரெண்டாவதாக எது நம்ம ஆண்டவருக்கு கோபத்தை நம்ம கொண்டு பாருங்க, சகரியன் புஸ்தகம் 7:11-12
1: அவர்களோ
0: கவனிக்க மனதில்லாமல்,
1: தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி,
0: கேளாதபடிக்கு
1: தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள்,
0: வேதத்தையும்
1: சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
0: சொல்லி அனுப்பின
1: வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: கடுங்கோபம் எழுச்சி கவனிக்கணும். நம்ம மேல கோபம் வராது, வசந்த கவனிக்கலைனா தான் நம்ம மேல கத்துடைய கோபம் வரும். வசந்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆமா ஆண்டவரே, நான் இந்த வசந்தத்துக்கு செவி கொடுக்கல, இப்படிலாம் செஞ்ச உண்மைதான் ஆண்டவர்னு சொல்லி ஒத்துக்கொண்டு கத்தரோடு நம்ம இணைந்து வாழ வேண்டும். அதுங்க சொல்றாரு, ஓசியன் புஸ்தகம் 8:12 என் மகத்துவங்கள் எழுதி கொடுத்த அவர்களோ அன்னியக்காரம் என்று எண்ணினார்கள். வாசிங்க,
1: என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்.
0: அவர்கள் என்ன செஞ்சாங்களா? அந்நிய காரியமா எண்ணினார்கள். வேதத்தில் மகத்துவத்தை படிக்கிறோமா? படிச்சுட்டு அதை நம்ம அந்த வசனத்துக்கு நடக்கிறோமா? வசனத்தை தியானிக்கிறோம்? ஏதோ ஒரு அவசரமா ஒரு அதிகாரம் 2 படிச்சுட்டு விட்டுறோமா? கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்தில் மகத்துவங்களை அவங்களுக்கு எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதம் சொல்லு, கர்த்தடி வேதத்து மேல பிரியமா இருந்து இரவு தியானமா இருக்கிற மனுஷன் பாக்க அவர் எப்படி இருப்பானா? சங்கீதம் 1:3
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து,
0: நம்ம கர்த்தர் வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காம நம்ம செவி அப்படியே விலக்கி நம் இதயத்தை வைரமாக்கி கொள்றோமா? பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது,
1: இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
0: அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: அவர் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
0: இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்.
1: அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
0: ஹலேலூயா. வேதத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருக்கிறோமா? தேவனோட வாசனை செவி கொடுக்காம சத்தியத்தை கேட்காம இருக்கிறோமா? சத்தியத்தை செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கும் நமக்குள்ள வாஞ்சம் இருக்குதா? அறிவியானங்களை யோசித்து பாருங்க. தேவனோட சொல்ற வேதத்துல மகத்துவத்தில அவர்களுக்கே எழுதி கொடுத்த அவர்களோ அந்நிய கரிம என்றார்கள். வசந்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் வசந்தத்து மேல பிரியமா இருக்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய வசந்தத்து மேல என்னை பிரியமா இருக்க உதவி செய்யுமா? ஆண்டவரே, கர்த்தருடைய வேதத்து மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அவர் நீர்க்கால் உடம்பு நடப்பட்டு தம் காலத்துல தம் கணிதந்து இலவுகிற மரத்தை பெருக்க செய்வதெல்லாம் வைக்கும். வசந்தத்துக்கு அதே நேரம் கொடுக்கணும், சத்திய வசந்த கேட்கணும். வேதத்தை வாசித்தாலும் கன்வென்ஷன் போனாலும் எதைய பார்த்து வரக்கூடாது, வசந்த வேலை கவனமா இருக்க வேண்டும். அதன் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 2 பேதுரு புத்தகம் 1:19
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: பார்த்தீங்களா, வேத வசனத்தை என்ன செய்யணுமா? வசனத்தை கவனிக்கணும். ஒரு வசனம் கூட நம்ம கவனிக்காம விடவே கூடாது. வசனத்தை மேல வாஞ்ச தாகம் உள்ளத்துல பெருக்கெடுத்து ஓடணும். முதலாவது பார்த்தா ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் விடுதலை பெற வேண்டும். நம்ம அந்த தேவனுடைய கோபாக்கியனுக்கு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது, வேதத்தை கபடிக்கணும், வேதம் மேல பிரிய வரணும். வேதத்தை பார்த்து ஏதோ வாஸ்தவம் விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். அது அந்நீக்காரம் எண்ணி விட்டுறக்கூடாது. அப்ப கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. கர்த்தர் மேல வசனத்து மேல ஒவ்வொரு நாளும் பிரியமா இருந்து பாருங்க. அது மாத்திர 1 பேதுரு 2:3 சொல்லுது, திருவசனமாகிய ஞானப்பெயர் மேல நினைச்சிங்க, வாஞ்சே இருங்க, வாசிங்க.
1: நீங்கள் வளரும்படி,
0: நீங்க வளரணும், உங்க ஆத்தம் வளரணும்னா, நீங்க வளரணும்னா என்ன செய்யுங்க? வளரும்படி
1: புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல.
0: புதிதாய் பிறந்த குழந்தை பாலுக்கு எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும் இல்லையா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தை போல
1: திருவசனமாகிய
0: கலங்கம் இல்லாத
1: ஞானப்பாலின் மேல் வாஞ்சேறுங்கள்.
0: கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய தேவ வசனத்து மேல என்ன எப்படி இருக்கணும்? வாஞ்சே இருக்கணும். தேவ கோபம் நம்ம வராது. அத கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பச்சி ஏறி அவர் அண்டி கொள்ற மனுஷன் யாவரும் பாய்க்குவன். நம்ம மேல கோபம் வரக்கூடாது நினைச்சு முதலாவது நம்ம பாவத்துல அறிக்கிட்டு கத்துட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது, வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிற மாத்திர வேதத்து மேல பிரிய வேணும். தேவனுடைய வேதத்து மேல நமக்கு வாஞ்ச வேணும். நீங்க வளரும்படி என்ன செய்யணுமா? தேவ வசனத்து மேல வாஞ்சியா? சிறு குழந்தை எப்படி குழந்தை பால் மேல எவ்வளவு வாஞ்சிருக்கு, அதே போல வாஞ்ச உள்ளவர்களா இருக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணுமா? கலங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பெயர் மேல எப்படி இருக்கணும்? வாஞ்சிருக்கணும். வாஞ்ச இருக்கா? பிரிய இருக்கா? தேவோட வசந்த வேலை பிரிய இருக்கா? இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஆமாண்டவரே, நான் பிரியமில்லாம வாழ்ந்துட்டப்பா, வேதத்து மேல வாஞ்சில்லாம வாழ்ந்துட்டப்பா, என்ன மன்னியும். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நீர்க்காலம் போல நடப்பட்ட தன் காலத்தில் கண்கடிந்து இலையுதறாறு மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வராது. அல்லேலூயா. மொத்தம் என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெற. ரெண்டாவது, தேவனுடைய வசனத்தோடு நமக்கு வாஞ்சி வரணும். வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்ற இந்த வசனத்தை கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும், தாகத்தோடு கவனிக்கணும். அன்றி எங்கூட பேசுங்க, அப்ப நான் இங்க இருக்கேன், காமிங்க சொல்லி நம்ம கேட்கணும். மூன்றாவதாக பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 22:29 30-31.
1: தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமியும் எளிமையும் பாருங்க, தேசத்துல என்ன செய்யறாங்க? இடுக்கம் செய்யறாங்க. ரெண்டாவது என்ன செய்யறாங்களா?
1: கொள்ளை அடித்து
0: மட்டும் மனிதரை கொண்டு போட்டுறாங்க. கொள்ளை அடிக்கிற மாத்திர என்ன செஞ்சாங்க? மனிதரை கொண்டு போடுறாங்க. கொள்ளையடித்து
1: சிறுமையும் எளிமையும் ஆனவனை ஒடுக்கி.
0: சிறுமை எளிமான யாரு? நியாயம் தீர்க்க யாரு இல்லைன்னு சொல்லி ஒடுக்கி அவங்க பெரியவங்க மாதிரி காமிச்சிடறாங்க இல்லையா? சிறுமி எளிமான ஒடுக்கி
1: அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள்.
0: அந்நியன் என்ன செஞ்சாங்க? அநியாயமாய் துன்பப்படுத்துறாங்க.
1: நான் தேசத்தை அழிக்காதபடி
0: இப்படி காரியங்களை தேவனுக்கு என்ன செய்த பிரியமில்லாத காரியம் பாத்தீங்களா? அதை சொல்றாரு, இப்படி காரியங்களா இருக்கு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்.
0: திறப்பில் நிக்கிறோமா? ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நாலு தோறும் எவ்வளவு நேரம் சேவம் பண்றோம்? நம்ம குடும்பத்துக்காக செவிக்கிறோம், அது இல்ல தேசத்துக்காக. தேசத்துல நடக்கிற காரியங்களா நியூஸ்ல டிவில நியூஸ் பார்த்து எத்தனையோ காரியங்கள் பேப்பர் படிப்பீங்களா பாத்துரு, தேசத்துல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கு
1: திறப்பிலே நிற்கவும்,
0: திறப்பில நிற்கவும்,
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரம் அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினே,
0: ஒரு மனுஷனை தேடினே,
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காணே.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல்,
0: நான் அவர்கள் மேல்
1: என் கோபத்தை ஊற்றி,
0: என் கோபத்தை அவர்கள் ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்கினியால்,
0: என் மூர்க்கத்தின் அக்கினியால்
1: அவர்களை நிருமூலமாக்கி,
0: அவர்கள் நிருமூலமாக்கி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, இல்ல ஆண்டவரே, நான் ஜெபிப்பாண்டவரே, என் தேசத்துக்காக ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் மாதிரி நான் செபிக்கிறேன். என் தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும், தேசத்துக்காக ஒரு மணி நேரம் செபிக்கணும். எல்லாம் நம்ம ஒன்னா கலந்துடக்கூடாது. தேசத்துக்காக தனியா செபிக்கணும், சபைக்காக செபிக்கணும், நம்ம பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செபிக்கணும், நம்ம ஒவ்வொருவருக்காக செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காகவும் செபிக்கணும், தேசத்துக்காக செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டு வரையை நான் செபிக்கிறேன், தேசத்துக்காக செபிக்கிறோம், சபைக்காவை செபிக்கிறோம், ஊழியர்க்கா நாங்கள் செபிக்கிறோம். முதல்ல என்ன, நம்ம ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது வேதத்தை கவனிக்கணும், வேதத்தை மேல திரிய வரணும். மூணாவது என்ன செய்யணும்? தேசத்துக்காக செபிக்கணும். ஆசி 31.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
0: அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி,
1: என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி,
0: மூர்க்கத்தின் அக்னியால் அவர் நிர்மூலமாக்கி,
1: அவர்களுடைய வழியின் பலனை,
0: அவர்கள் வழியின் பலனை
1: அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வரைக்கிறார்.
0: அவர்கள் வழியின் தலைமையில சுமர பண்ண கர்த்தராகிய ஆண்டவர் வரைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நானும் ரட்சிக்கப்படுவேன், ஆண்டவரே வேதத்தை கவனமா வாசிப்பப்பா, வேதத்து மேல பிரியமா இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு போல தியானத்தை கொண்டே இருப்பாண்டவரே, வசந்த கவனிப்பாண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மூன்றாவதாக, என் தேசத்துக்காக நான் செவிப்பேன், என் சபைக்காவை செவிப்பேன், என் நீலரி பகுதிக்காக நான் செவிப்பேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹலேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:23.
1: அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும்
0: கர்ப்பவதிகளுக்கும்
1: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
0: பால் கொடுக்கிறவர்களுக்கும்
1: ஐயோ
0: ஐயோ,
1: பூமியின் மேல்
0: பூமி மேல்
1: மிகுந்த இடுக்கணும்,
0: பூமி மேல் மிகுந்த இடுக்கணும்,
1: இந்த ஜனத்தின் மேல்
0: இந்த ஜனத்தின் மேல்
1: கோபாக்கினையும் உண்டாகும்,
0: கோபாக்கினை உண்டாகும். அப்புறம் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்படிப்பட்ட கோபாக்கினி உண்டாகாது, பூமி மேல் இடுக்க உண்டாக கூடாது ஆண்டவரே, நான் செபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். அதுதான் என்ன செபிக்கணும்? 21:36.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
0: இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம்
1: நீங்கள் தப்பி,
0: நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க,
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த பேதுரு எழுதுறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று. 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும்
0: எல்லாவற்றுக்கும்
1: முடிவு சமீபம் ஆயிற்று.
0: இது எந்த எல்லாச்சும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயம் ஆயிற்று.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து,
0: குழம்பிட்டுறாதீங்க, எப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? சாக்கிறது உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் சமயம் ஆயிற்று. இந்த காலத்துல நம்ம செபிக்காம இருந்த கர்த்தர் என்ன சொல்றாரு? விண்ணப்பம் பண்ண ஒருவனும் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். ஏசாயின் புத்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம செபிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் நமக்கு நேரம் போதாது. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம அக்கம் பக்கம் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, நீங்க போறப்ப வர்றப்ப எத்தனை குடும்பங்கள் குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்க, எத்தனை குடும்பங்கள் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதத்து மேல பிரிய வரணும், வேதத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக திறப்பில் நின்று தேசத்துக்காக கதிரி செவிக்கணும். தேசத்துக்காக, நம்ம மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, நம்ம எல்லா சபைகளுக்காக நம்ம செவிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக செவிக்கணும், எல்லா ஊழியர்க்காகவும் செவிக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதா பாருங்க, ரோமர்கள் நிருபம் 1:18
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: எங்கிருந்து வருமா தேவ கோபம்? எங்க இருக்கும்? வானத்திலிருந்து வெளிப்படும். சத்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? அடக்கி வைக்க கூடாது. நம்ம போறப்போ ஒருத்தருக்காவது சொல்லணும், நடந்து போறீங்க வாரீங்க, வீட்டுல இருக்கீங்க, யாராவது காய்கறங்க வருவாங்க, வீட்டுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லணும். இன்னொரு
1: சத்தியத்தை
0: சத்தியத்தை
1: அநியாயத்தினாலே
0: அநியாயத்தினாலே
1: அடக்கி வைக்கிற
0: பாத்தீங்களா. சத்தியத்தை என்ன எப்படி வச்சிடறோம்? அநியாயத்தால மற்றவங்க சொல்லட்டும், நான் எனக்கு அந்த வேலை இல்லைன்னு சொல்லி அடக்கி வைக்கிற
1: மனுஷருடைய
0: மனுஷருடைய
1: எல்லாவித அவபக்திக்கும்
0: எல்லாவித அவபக்திக்கும்
1: அநியாயத்திற்கும்
0: அநியாயத்துக்கும்
1: விரோதமாய்
0: விரோதமாய்
1: தேவ கோபம்
0: தேவ கோபம்
1: வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: வானத்திலிருந்து வெளிப்படப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்லாம நம்மளே வச்சுக்கிட்டு நம்ம பெற்ற இன்பத்தை இணைஞ்சி வையவுமா பெறணும். நமக்கு எத்தனை செய்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சொல்லணும். ஏன் சொல்லணுமே சொல்லக்கூடாது, வாஞ்சோட தாகத்தோட சொல்ல வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். நம்ம பாக்குறவங்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நம்ம சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயமா அடக்கி வச்ச மேல என்ன செய்வோம்? தேவனுடைய கோபம் வைக்கனே வரும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, 1 Cor 9:16
1: சுவிசேஷத்தை
0: சுவிசேஷத்தை
1: நான் பிரசங்கித்து வந்தும்
0: நான் பிரசங்கித்து வந்தும்
1: மேன்மை பாராட்ட
0: மேன்மை பாராட்ட
1: எனக்கு இடமில்லை
0: எனக்கு இடமில்லை
1: அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
0: அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கு. சுவிசேஷ அறிவிக்கிறது என்னது? எப்படிப்பட்டது? நம்ம மேல விழுந்த கடமை. கட்டாயம் எல்லாருக்கும் சொல்லணும் சுவிசேஷத்தை.
1: நான் பிரசங்கியாது இருந்தால்
0: பிரசங்கியாது இருந்தால்
1: எனக்கு ஐயோ
0: எனக்கு ஐயோ.
1: நான் உற்சாகமாய் அப்படி செய்தால்
0: எனக்கு
1: பலன் உண்டு
0: பலன் உண்டு.
1: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
0: உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும்
1: உக்ரான உத்தியோகம்
0: உத்தியோகம்
1: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது
0: எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா. சத்தியத்தை சொல்ற நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. அதை எப்படி சொல்லணுமா? உற்சாகம் அதுக்கே பலன் நமக்கு உண்டு. உற்சாகம் செய்ய நமக்கு பலன் உண்டு. சொல்லாட்டாலும் உக்கிறார் உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் என் வாழ்க்கையில செய்த மற்றவங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதை அடக்கி வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். எத்தனையோ பேர் பாருங்க, சமாதி இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு ஏசா பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி எவ்வளவு பேசுறீங்க? கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சா என்ன சொல்லுங்க? தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு ஒரு நாளும் சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ கிருபைகளை செய்திருக்கிறாரு. நம்ம செய்யாம நமக்கு ஐயோ. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, சபை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. வாசித்து பாருங்க, 2 Timothy 4:12
1: சமயம் வாய்த்தாலும்
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய்
0: சாக்கிரதையாய்
1: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
0: திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணு. ஒரு வசனமாவது சொல்லணும். உங்களுக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? ஒரு வசனமாவது சொல்லணும். அப்ப கத்துடி கோபம் நம்ம மேல வராது. கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அண்டிக் கொடுற யாவரும் பாக்கியவன்கள். முதல் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். நம்ம பாவத்திலேயே சீபிச்சுட்டு இருந்தோம்னா கத்துடி கோபம் நம்ம மேல வரும். பாவியின் மேல் தேவன் சனம் கொள்கிற தேவன். பாவியை வச்சுக்கிட்ட கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக தேவண்ட வசனத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்கணும், வாஞ்சம் இருக்கணும், பிரியம் இருக்கணும். அது கவனிக்காம இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரல்ல, நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமை வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமாண்டவர், இதுவரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9.
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள்.
0: இந்நாள் என்ன நாள்? நற்செய்தியை அறிவிக்கும் நாள்.
1: நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
0: இது நற்செய்தி அறிவிக்க நாள். கடைசி வினாடியில் இருக்க அருமையானவர்களே, இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்காமல் நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமானால் குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்த அப்புறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்கினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த நற்செய்தி நாள், நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவார். மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்ளுகிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராக இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்ச ரட்சிப்புக்காக ஆத்மா தபிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசன் பால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கினாலும் ஓடி போயிடுச்சு பெரியமானவர்களே. மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம்ம இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5.
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்,
0: அவர் விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து.
0: கோபத்துடைய என்ன செஞ்சாராம்? சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். நம் இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வரும். எபிரேயர் புத்தகம் 3:7-8.
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடிய? கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருநிலை கடிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லக்கூடாது. நீங்க ஏதோ ஒரு பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும்னு சொல்லி இருதயத்தை கடிகளைப்பற்றி பேசிட்டு இருக்காதிங்க. இருதயத்தை கடிகளைப்படுத்தும்னால் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடின நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 3:13.
1: உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு.
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தாலும் இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்கு பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்களுக்கு கோபம் தான் வரும். பாண்டவரே, பாண்டவரே இறுதிய கடினத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் இறுதியை கடினமா இருக்க ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க எங்க கூட எதை விட்டு விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறது இல்லை ஆண்டவர். அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்றும், என் இதயத்தை கடினத்தை எடுத்து போடுங்க. என் பாவத்தில் நீர் விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காரு அருமையானவர்களே. இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க. என் பாவத்தினால இறுதியும் கடினப்பட்டிருக்கப்ப யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்க ஆண்டவரே. நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்துல எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை இப்ப நடக்குது. இப்ப நடந்துருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா. கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யார் பாக்கியவனு சொன்னீரே. நம்ம அண்டிக் கொள்ளணும்ப்பா. என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவி என்னை ரட்சிக்கத்தானாண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா. என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி. உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அன்றுவரையும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு மேல பிரியமெல்லாம் போயிட்டேன். ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவர, ஆனா இந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவர. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாதே ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது. வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, பிரியமெல்லாம் போயிருச்சேப்பா. இதை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவர். என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்கான செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்கான செபிக்கலப்பா, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையானவர்களே. சபைக்கு எந்த செவி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்துரு கேட்பாரு. செபிக்காம இருந்தா உங்க தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா. நான் அநியாயமா அடைக்க வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்த ஆண்டவர. சுசேவத்தை அறிவிக்கிட்ட உனக்கு எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா. நான் சொல்லலப்பா, என்ன மன்னியும்னு சொல்லுங்க. எனக்கு இறுதியும் கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இறுதியும் கடினப்பட்டிருக்கு, என்ன மன்னிங்கப்பா. என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருப்பா நமக்கு தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னமும் நம்ம எப்படி இருக்க போறோம்? இன்னைக்கு ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் கொடுக்கப்பமா.
1: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து வச்சப்பங்களை எடுப்போம்.

கோபம் பற்றியலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். மேல எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. எப்போ கர்த்தருடைய கோபம் இந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகியன தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம் அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க, நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவன் மீது தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது. எல்லாம் கேட்க போற, என் மீது கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கடந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கடந்து வரட்டும் இப்பொழுது. ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே, கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? போல் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி. வாய் திறந்து எல்லாரும் கேட்போம், இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவியனவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் கூட வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கு என கிருபை தார். கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால் இறுதியை கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இறுதியை கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா. பாவியில ரட்சிக்க கிறிஸ்தே சொந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பு குறித்து கவலைட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும். எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் நிற்க மறந்தோமே. எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே. மன்னியும் ஆண்டவரே. இன்றைய திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் இந்த வசனத்தை கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா. என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தன எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்திய ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு ஆவியன துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே. யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரை கேட்போமாலோ.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் மழை ஊற்றும் ஐயா. பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவர். கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செபிக்கிறவையா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீக்கலவா ரீக்கலவா ரீக்கலவா. மகிமை மகிமை மகிமை மகிமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா. இறங்குங்காய் சப்பா எசப்பா எசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி தேவ அக்கினி பரலோக அக்கினி. பரிசுத்த தேவன அக்கினி, தேவன வல்லமை, தேவன அக்கினி, தேவன வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவன அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஜீவன தேவன மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை செக்கின மகிமை. இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரை இறங்குவதாக இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை இறங்கட்டும். வல்லமைக்காய் தொடும் தொடும் தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவர், எடுத்து போடும் ஆண்டவர். அக்கினி அக்கினி ரட்சிக்கப்பட, மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரு, வசந்த மேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசந்த மேல தேவன வசந்த மேல பிரியமா இருக்கட்டும், தேவன வசந்த பிரியமா இருக்கட்டும். செவிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செவ்வாவியில் விண்ணப்பத்தில் ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்றுங்க ஆண்டவர், கிருவினால் ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்க ஆண்டவர், இப்ப தொடுங்க ஆண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும். சீவுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆளிகை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு வீசை தொடு, தொடு, தொடு, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும். உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்க ஆண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்திலே அற்பம் நடக்கணும் ஆண்டவரே. ஐயா எங்க மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும், உள்ள முக்கியம் ஆண்டவரே. உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும் ஐயா, உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும், உள்ளத்தில் எழுப்புற உண்டாக்கும் ஆண்டவரே. உள்ள அப்பா சீர்படுத்தும் ஐயா. சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும், தொடும், தொடும், தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்தில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி, திறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்தில் முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா. வெளியிறங்க அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. சமாந்தை தாரு, சந்தோஷத்தை தாரு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி சமாந்தேரில் ஆசீர்வதிக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி சமாந்தை சந்தோஷத்தை தந்துடல முடியாது செபிக்கிறோம். அன்றுவரே பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாகிறது வழி நடத்துங்க. என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாக்கும், கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே, கட்டி குணமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா முகத்தை கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. ஆற்ற புதிய ஆற்ற வைங்க ஆண்டவரே. புதிய ஆற்ற வைக்க முடியாது செபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, தொடும், தொடும், தொடும், தொடும் ஐயா. கிட்னி பலவீனத்தை குணமாக்கும் பலவீனம். ஒவ்வொரு வேலையும் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கற்பத்தை தொடு. குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா, குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க. ஆத்தம கண்கள் திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்ணில் தந்துடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வுல இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரஞ்சிற குடும்பங்களை ஆசீர்வதி. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிரியங்க. வாலிபர்கள் ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கினமானது காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கினமானது காத்துக்கொள்ளும். தேவைக்குருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவை பிரச்சனை மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிக்கு என்ன மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக செய்வோம் பரவப்பிதாவே. ஆமென்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனம்.
1: முடிவு பரியந்தம்
0: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவறிந்து நிலைச்சிருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம நல்ல ஆண்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற உண்மைதான். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குழப்பங்கள் வரும்போது ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே நம்ம வந்து என்ன சும்மா நீ பைப்பில் வச்சுட்டே இருக்கிற, சும்மா செவத்திட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பும் போது நம்ம எத்தனை பேர் சோர்ந்துடுறோம் இல்லையா? உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் இருக்கிறோம், அது மேலே உலக காரியத்தை நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லி குழப்பறவங்க நிறைய பேர் இல்லையா? அவங்க வார்த்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பின் வாங்கி போயிடக்கூடாது, செவத்தை விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறவே கூடாது. சொல்லுவாங்க இன்னும் நீ அங்கே செவத்து போனதுல இருந்து தான் என்ன உனக்கு பார்க்க கூட முடியறதில்ல, ஜபமும் பண்ணணும், நம்ம எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்றது முடிபிறந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முடிபிறந்த நிலை நிக்கல என்ன செய்யணும்? முதல்ல என்ன தேவை? முதல்ல வேத வசிப்பு அதிகமா தேவை. அதுதான் கர்த்தர் வேதம் காலுகளுக்கு தீபம், பாதிக்கு வெளிச்சம். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்? ஜபம், பரிசுத்தவன் அபிஷேகம், ஐக்கியம், எல்லாமே நமக்கு தேவை. இருந்தா தான் முடிபிறந்தமும் நடிச்சிருக்க முடியும். ஒரு காரியம் இருந்துட்டு அது மாத்திர உபாசமா நம்ம இருக்க வேண்டும். உபாசத்தை கட்டாயம் நம்ம இருக்கணும். வாரத்தில் ரெண்டு நாளாவது இருக்கணும். மத்தியான சுவிசேஷம் நிறைய பேர் உபாசமே இருக்கிறது இல்ல. மத்தியான சுவிசேஷம் 17:21 வசனம்.
1: இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி
0: எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. உள்ளத்தை கெடுக்கிற பிசாசு தான் தெரியுமா? உள்ளத்துல எண்ணத்தை மாறி மாறி சிந்தனை கொண்டு உள்ள பிசாசு நம்ம மேல வரமாட்டான். பிசாசு என்னச்சுவான்? உள்ளத்துல கொண்டு வந்து குழப்பறது, யோசனை கொண்டுறது, இப்படி செய்ய அப்படி செய்ய, இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும். கொண்டு யாரு? பிசாசு. செபத்தினாலும் உபாசத்தினாலும் இந்த ஜாதி பிசாசு
1: ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது.
0: வேற எதிரிந்த என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது. பிசாசு நம்ம மேல வராது. இப்ப எல்லாம் பிசாசு தந்திரம் தெரியுமா? மேல வர்றது இல்ல. அப்படியே எண்ணத்தை சிதறடிப்பா, சிந்தனை சிதறடிப்பா, குழப்பத்தை உண்டாக்கும், யோசனை உண்டாக்கும், நமக்கு தெரியாமையே நம்ம அதுல விழுந்துருவோம். அதுதான் கத்திரி வேதம் சொல்றது. இந்த சாதி பிசாசு என்ன செய்யணும்? முதல் செவ, ரெண்டாவது உபாசம், அதே மாதிரி பரிசுத்தவான் அபிஷேகம், தேவனுடைய வசனம் நிறைய வந்தாலும் வாசிக்கிறீங்களோ அப்படிதான் கத்திரி வருகைக்கு நடிச்சிருந்தான். கத்திரி வேதம் சொல்றது முடிவெறியும் தான் நலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். இல்ல உலகமும் வேணும், ஏசுசாமி வேணும்னு நினைச்சா கட்டாயம் நம்ம நடிச்சிருக்க முடியாது. கத்திரி வேதம் அப்படிதான் சொல்றது. ஒவ்வொரு இடத்திலும் வேதனையின் துன்பம் நிறைஞ்ச காலங்கள், அதான் ஆண்டவர் நம்பி சொன்னார் முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுவான். லூக்கான் சுவிசேஷம் 22:28 வசனம்.
1: மேலும்
0: எனக்கு நேரிட்ட
1: சோதனைகளில்
0: என்னோட கூட
1: நிலைத்திருந்தவர்கள் நீங்களே.
0: ஆமாங்க, பாருங்க, சோதனைகள்ல கர்த்தரோட நிலைச்சிருந்தவங்க யாரு? அவர் சீசர்ல பார்த்து அன்றை சொல்றாரு, எனக்கு நேரிட்ட சோதனை நிலைத்திருந்தவங்க நீங்களே. அதுக்குன்னு சோதனை வராதுன்னு இல்லை, சீசர்களுக்கும் நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. அதே போல நமக்கு சோதனை வரதான் செய்யும். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சோதனையில நிலைத்திருந்தவங்க நீங்க தான். நமக்கு அதுக்குன்னு சோதனை வராது, இல்ல அதெல்லாம் சோதனையில் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த சோதனையில் நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம அதிக நேரம் கர்த்தரோடு நிலைச்சிருக்கணும். தானே சோதனையில என்னோடு நிலைச்சிருந்தவங்க நீங்க தான் சொல்லி யார பத்தி சொல்றாரு? சீசில பத்தி. எத்தனையோ பேர் அப்பத்துக்கா வந்தாங்க, எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்துக்கா வந்தாங்க, நிலைச்சிருந்தா ஆண்டுடைய சீசில் மட்டும்தான். அதே போல நம்மளும் கர்த்தருடைய சமயமா இருக்கு, நம்மளும் கர்த்தருத்துல நிலைச்சிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் ஆண்டு வெளிச்சத்துல நடப்பாங்க. நம்ம ரட்சிப்பில்லைன்னு எங்க நடக்கிறோம், என்ன நடக்கிறோம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா, கர்த்தர் பிரியமில்லாம நடக்கிறோமா, என்ன செய்யணும்னு தெரியாது. அதான் கர்த்தர் வேதம் சொல்றது முடிவிறந்த நிலை நிலைப்பவனோ ரட்சிக்கப்படும். இங்க வேதம் சொல்றது ரட்சிக்கப்பட்டவன் தான் அவர் வெளிச்சத்துல நடப்பார்கள். எந்த அளவுக்கு நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை கிட்டி தர முடியும். எந்த அளவுக்கு சவம் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உபாசம் பண்றீங்களோ, பரிசுத்தாவில் நிலைச்சிருக்கீங்களோ அப்பதான் கர்த்தர்களை நிலைச்சிருக்க முடியும். வேற எந்த விதத்திலும் கர்த்தர்களை நிலைச்சிருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம மறந்தே போகாதீங்க. அதான் கர்த்தருக்கு ரட்சிக்கப்படுங்க தான் என்ன செய்வாங்களா, வெளிச்சத்துல நடப்பாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் வெளிச்சத்துல நடக்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யறோம், நல்லா தானே இருக்கோம், கரெக்டா தானே இருக்கோம், நம்ம சர்ச்சி போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். அல்லேலூயா. நிறைவேற்ற நான் எப்பயும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, நம்ம தொண்ணூத்தன சங்க எல்லாருக்குமே தெரியும், நீடித்த நாளுக்கு அவளை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன். தொண்ணூத்தன சங்க கடைசி வசனம், நீடித்த நாளுக்கு அவனை திருப்தி ஆக்கி ரட்சிப்பவனுக்கு. நீடித்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும்
1: நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி,
0: நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்கி
1: என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்.
0: என் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் நம்ம என்ன போறது பாத சரியா ரைட்டா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யறோம்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த ரட்சிக்கப்படாட்ட நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படை. வாசித்து பாருங்க பிலிப்பியர் வாசித்து பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்துல ஏழாவசனம் வாசித்து பாருங்க, ஆறு ஏழு.
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்.
0: கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றுக்குமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் சொல்லிட்டாரு.
1: எல்லாவற்றையும் குறித்து
0: போதும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்,
1: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து,
0: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து
1: நாம் கவலை அற்றிருப்போமானால்,
0: கவலை அற்றிருப்போமானால்
1: தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: தண்டனைக்கு எப்படி எப்படி பார்த்துக்கோ. இங்க என்ன சொல்றாரு, ஒன்றுக்கோ கவலைப்படாது சொல்லி இங்க சொன்ன ஆண்டவராக இயேசுக்கு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரட்சிப்பு குறித்து கவலை அற்று இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. ஆமாறிமானவர்களே, ரட்சிக்கப்படாட்டா வரப்போற தண்டனை எப்படி தப்பித்துக் கொள்ளுமோ. எத்தனையோ சன்னங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் வாழ்ந்துருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு என்ன இல்ல, கவலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா படலையங்கிறது கவலை கிடையாது. ஏதோ சர்ச்சை போற வர வந்துடுறா அவ்வளவுதான். இங்க சொன்னார் ஆண்டவரை கேசுகிறது பரிசுத்த பவுலும் ஏத்தமாக என்ன சொன்னாரு, ஒன்றுக்கோ கவலைப்படும். இங்க என்ன சொல்றாரு, ரட்சிப்பை குறித்து கவலை அற்று இருப்போமானா வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கள். என்ன தண்டனை, அரகுத்து போற தண்டனை, வேற தண்டனை இல்ல. ரட்சிக்கப்படாட்டம் பர்வத்துக்கு நிச்சயமா நம்ம எங்க போக முடியாது, பர்வத்து கட்டாயம் போகவே முடியாது. ரட்சிக்கப்பட்டால் மாத்திர கத்தடி வேதனம் காசம், ரட்சிக்கப்பட்டால் எங்க நடப்பாங்க, வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப ரட்சிக்கப்படாட்டா அதான் கத்தில் வேண்டியது, ரட்சிப்பை குறித்து கவலை அற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். என்ன தண்டனை, அதுதான் நரகம். அருமையானவர்களே, ரட்சிப்பை குறித்து கவலை அற்ற இருப்பீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளை நம்முடையதல்ல. சங்கீத புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம்,
1: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
0: யார் கர்த்துடைய பருவத்தில் ஏறுவான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: யார் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
1: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
0: கைகளில் சுத்தம் உள்ளவனும்,
1: இருதயத்தில் மாசு இல்லாதவனுமா இருந்து.
0: முதல் என்ன இருக்கணும், கையில என்ன வேணும், சுத்த வேணும். ரெண்டாவது, இருதயத்துல மாசு இல்லாமல் இருந்து
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: நாய்க்கு ஆத்ம எனசிக்கூட ஒப்புக்கொடாமலும் கபடவா ஆணையிடாமல் இருப்பவனே கர்த்தருடைய பரிசுத்த பருவத்துல ஏற முடியும். முத பாக்கணும், கையில என்ன செய்யணும், சுத்தம். நம்ம எங்கேயோ எல்லாம் வேலை செய்யறோம், எங்கேயோ போறோம், அங்க போறோம், என்னாலும் கையில என்ன இருக்கணும், சுத்தம். சுத்தம் என்ன, கை கழுவாம இருக்குது, அதான் சுத்தம். அது இல்ல, கை கழுவும் போல எப்ப பார்த்தாலும் சோப் போட்டு கழுவணுமா, அந்த சுத்த தாண்ட சொல்லல. ஒரு சின்ன துரும்பு கூட மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதான் அப்படி அப்படி வாழ முடியுமா நினைக்கிறீங்களா, வாழ்ந்துருக்க பக்தர்ல பாப்போம். கையில மற்றவங்க பொருளை ஒரு சின்ன பொருள் கூட எடுக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஒண்ணு கொண்டு வந்தும் கிடையாது, ஒன்னும் கொண்டு போறது இல்லையா. எத்தனை என்ன இருந்தாலும் இந்த உலகத்துல இருந்து ஒரு பைசா கூட ஒரு சின்னது கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு வந்தும் இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்லை. அதனால கையை நம்ம சுத்தமா காத்துக்கணும். ஒருத்தர் மற்றவங்க பொருள் நம்ம இருக்குமானா திருப்பி கொடுத்துருங்க. எத்தனையோ ஆண்டவங்களுக்கு சொல்ல சொன்னாரு, நிறைய பேர் கொடுத்த மாதிரி தெரியல. அததான் சொல்றாரு, கையில சுத்தம் உள்ளவனும் மற்றவங்க பொருளை ஒரு 10 பைசா கூட நம்ம போய் நம்ம எடுக்க கூடாது. 10 பைசா கூட மற்றவங்க வீட்டு நம்ம மற்றவங்க 10 பைசா பொருள் கூட நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஹலேலூயா. யார் பொருளாவது இருக்குமானால், யார் புஸ்தமாவது இருக்குமானால், யாருடைய பேனாவது இருக்குமானால், யாருடைய கேசட் இருக்குமானால், இன்னும் மற்ற பொருள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பொருள் மற்றவங்க வீட்டில் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, அது வச்சிருக்கீங்கன்னா அதை சொல்றாரு. யார் கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பருவத்தில் நிலைச்சிருப்பான்,
1: யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்,
0: அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யாரு நினைச்சிருப்பான், அதை சொல்லி சொல்றாரு. கையில சுத்தம் உள்ளவர்கள், யார் பைசா ஒரு பைசா நீங்க எடுக்காதீங்க, உங்க பைசா அவங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்க பைசாவை எடுக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம போக முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம யாராட்ட என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கோமோ அங்க வந்து அதை தடை நிற்கும். அதனால நம்ம என்னென்ன செய்யறோமோ, கேசட்டா இருக்கலாம், பாட்டு புஸ்தமா இருக்கலாம், மற்றபடியா பேனாவா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது மாதிரி எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும், கொடுத்துருங்க. குடுக்காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, கர்த்தருடைய பருவத்துல ஏற முடியாது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல நிலைச்சிருக்கவும் முடியாது. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, அதுக்கடி அவர் சொல்றாரு. இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 18:24 அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: கர்த்தர் என் நீதிக்கும்,
0: கர்த்தர் என் நீதிக்கும்
1: தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற,
0: தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற
1: என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக,
0: என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக
1: எனக்கு பலன் அளித்தார்,
0: எனக்கு பலன் அளித்தார். பாத்தீங்களா, அவர் கண்களுக்கு முன்னிருக்க என் கையின் சுத்தத்துக்கு எனக்கு பலன் அளித்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கு தாவீது பற்றி சொன்னேன், இருதயத்துக்கு ஏற்றுவேன் சொன்னார். யோவு சொல்றாரு பாருங்க, யோவின் புஸ்தகம் மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் அவங்கவுங்க பொருளை திருப்பி கொடுங்க. எத்தனையோ தரம் சொல்லியிருக்க, ஆனா கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. மறந்துடாதீங்க, குடுக்காட்டி நீங்க ஆண்டவர் வந்து நாளைக்கு எனக்கு தெரியாது, நீங்க ஆண்டவர்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. வாசித்து பாருங்க, யோவின் புஸ்தகம் 17:9
1: சுத்தமான கைகள் உள்ளவன்,
0: சுத்தமான கைகள் உள்ளவன்
1: மேன்மேலும் பலத்து போவான்.
0: பாத்தீங்களா, கையில உங்க கையில சுத்தமான மேன்மேல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பழத்து போங்க. பழத்து போன என்ன ஆசீர்வாதம், வெண்மையில உங்க ஆசீர்வாதம் பழத்து வரும். மற்றவங்க பொருளை சேர்த்து வச்சு நீங்களே ஐயோ இந்த பொருளை நமக்கு வேணும் ஆசையோட வச்சிருந்தா நமக்கு அது வந்து கர்த்தருடைய பருவத்துல என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, நிலைச்சிருக்க முடியாது. அப்ப கையில சுத்தமெல்லாம் வர வர பழத்து போவோம். நம்ம கையை சுத்தமா இருந்தா வர வர நம்ம எப்படி போயிடும், பழத்து போவோம். ரெண்டாவது சொல்ற மொத என்ன சொல்றது, கையில சுத்தம் உள்ளவனும், ரெண்டாவது இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும், நம்ம இதயத்துல மாசு இல்லாம பாத்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயம் உள்ளவன் பாக்கியவா நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:8
1: இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: இதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா, கர்த்தருக்குள் அன்பார்ந்தவர்களே, இதுவரைக்கும் நம்ம செய்தி கேட்டோம், இப்ப சேவம் பண்ணுவோம். எங்கள் அன்பாடி இயேசுத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க, வியாதியை குணமாக்க சொப்பா, நோய் குணமாக்குங்க சொப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சொப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க சொப்பா, கிட்னியை தொடுங்க ஆண்டவரே, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் தடக்கணும் சொப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க சப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, கஷ்டப்படலாம் மாறணும், கண்ணீர்லாம் துடைக்கணும் சப்பா. ஆண்டவரையும் துதிக்கிற ஹார்ட் பலவீன படமாக்குங்க, தகப்பனையும் துதிக்கிறோம், ஆண்டவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனம் என்னென்ன பலவீனம் சரீரத்தில் இருக்கோ அத்தனை பலவீனத்தை நீக்கி போடுங்க, அவங்க நான் மட்டும் மங்கிப்படட்டும். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. தொழிற்சேற்படுங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் ஏற்படுங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, உங்க மகத்துவங்களை நான் மாத்திரம் மங்கிப்படட்டும். வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீங்கி போட்டும் ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கப்படணும், சாபத்திலையும் பாவத்திலையும் இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க, தடைகளாக நீக்கப்படுங்க ஆண்டவரே, மகத்தான காரியத்தை செய்யுங்க, உங்க நாம மாத்திரம் ஐக்கியப்படட்டும் ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, நானே எல்லாவற்றையும் கத்தனை சொன்னீங்க தானே, நீங்க செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா செய்யணுமாப்பா, உங்க மகத்துவம்ல நாம மாத்திரம் மகிழ்படுத்துங்க. தகப்பறையில் எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுது பாருங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, எல்லாரும் நல்ல மதிப்பு நாங்க பாஸ் பண்ணணும். உங்க நாம மாத்திரம் மகிழ்படட்டும், அதிசயங்களை செய்ய ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யேசுநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தரை சேர்த்து கேட்டா சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website...

0: பிலிப்பியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம்.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆயத்தத்தோட எப்ப வந்தாலும் தேவனை சந்திக்க நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்த்தோட இருக்கும். நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவாரான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார், திடீர்னு வர்றாலே வந்துருவார். நம்ம எதிர்பார்க்காத இருக்க நாள வந்துட்டாருன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகத்துக்கு. இந்த ஊர்ல எவ்வளவோ சொத்து சொகம் எல்லாமே இருந்தாலும், இந்த ஊர்ல நமக்கு நிறைய செல்வாக்கு இருந்தாலும், நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்குது, பரலோகத்துல தான். அங்கதான், அதான் நிரந்தரமான இடம். இது ஒன்று நமக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இரட்சகராக இயேசு கிறிஸ்து வருகையை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்போ வருவார் அவரோடு நம்ம இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 கேட்போமா.
1: கர்த்தருடைய வார்த்தையை
0: முன்னிட்டு
1: நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக்கொள்வதில்லை.
0: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
0: ஆரவாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்.
0: கர்த்தர் எப்படி வருவாரு, ஆரவாரத்தோடும் பிரதான தூதடி சத்தத்தோடும்
1: தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள்
0: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்
0: அவர்களோட கூட
1: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: கர்த்தடி வாஞ்சி பாத்தீங்களா, நம்மளே எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தடி வாஞ்சி எப்படி இருக்குது, அவருடனே கூட எப்போது இருக்கணும். எவ்வளவு அன்பு பாத்தீங்களா, நம்ம மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாரு. கர்த்தரோட கூட இருக்கணும் சொல்லி நம்ம மேல வாஞ்சியா இருக்கிறாரு. எப்போது அவரோட கூட இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் விருப்பம் தாகம், எப்போது என் கூட இருக்கணும், எப்போது என் பிள்ளைகள் என் கூட இருக்கணும் தான் தாகம். ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்க போனாலும் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, என் கூட ஒரு நாளாவது இருக்கிறியாடா, ஒரு நாளாச்சு என் கூட உட்காந்து என் கூட பேசி என் கூட சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கவலைப்படுவாங்க. உள்ளக்க தாய் கவலைப்படும் போது தேவனாய் கர்த்தர் எப்படி நம்ம இடத்துல விரும்புறாரு, எப்படி விரும்புறாரு, எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் விரும்புறாரு. உலக தாயும் அப்படிதான் சொன்னாங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு அந்த அன்பு புரியல. அப்ப அந்த அன்பை பார்க்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, கோடி மடங்கு. எப்போது நம்ம அவரோடு இருக்கணும்னு சொல்லி விரும்புறாரா. நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல தான் இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை சொத்து சுகம் செல்வாக்குகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல, கொண்டு வந்ததும் கிடையாது. நம்ம எப்போது என்ன செய்ய, அவரோட தான் இருக்க போறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 6:39.
1: அவர் எனக்கு தந்தவர்களில்
0: ஒன்றையும் நான் இழந்து போகாமல்
1: கடைசி நாளில்
0: அவைகளை எழுப்புவதே
1: என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
0: அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, ஒருவரும் கெட்டு போறது தன்னுடைய விருப்பமே அல்ல. கடைசியில் நம்ம எழுப்பி நம்ம என்ன செய்யணும், அவர் எங்க இருக்கிறோம், நம்மளும் அவரோடு கூட இருக்குன்னு தான் அவர் விரும்புறாரு. அவர் வாஞ்சை பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ நம்ம எல்லாரு பாக்கி. இங்கே அதை தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17:24.
1: பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன்
0: நீர் என்னிடத்தில் அன்பா இருந்தபடியினால்
1: நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
0: அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புறேன். முதல்ல எங்க சொல்லியிருக்காரு, முதல்ல வாசித்து பார்த்தா யோவான் சுவிசேஷம் 14:3 பாருங்க.
2: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பாத்தீங்களா எவ்வளவு அன்புள்ள தேவன். இயேசுகிட்ட அன்புக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஈடு இணை இல்லை. நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருவேன், சேர்த்துக்கொள்வேன் சொல்றாரு. நம்ம தேவனிடத்தில் எவ்வளவு அனுபவிச்சிருக்க, அவர் நம்ம அனுபவிச்சிருக்காரு உண்மை. நம்ம ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட எவ்வளவு நேரம் அவரோடு பேசுறோம், எவ்வளவு நேரம் அவருக்காக எதையாவது செய்யறோமா, அவர் நமக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். அவர் நம்ம அவருக்காக என்ன செய்திருக்கோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்காக எதை செய்திருக்கோம், யோசித்து பாருங்க. தேவனுடைய அன்பெல்லாம் நம்ம ஆழம் அகல நீளம் உயிரை இன்னும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அனுபவிச்சிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சா நிச்சயமா நம்மளால செவிக்காம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, நம்ம அவரை எடுத்து செய்யட்டோம் ஆராதிக்காம இருக்க முடியாது. அது மாத்திர நம்ம அவருக்கு ஊழியம் செய்யாம நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம அவரிடத்துல என்ன அனுபவிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏதாவது முடிச்சிட்டு நம்ம போறதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஏசுக்கிறதுக்காக நான் எதை செய்திருக்கிறேன், ஏசு எனக்காக இவ்வளவுதான் செஞ்சிருக்காரு, நான் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். நிறைய பேர் ஏசுக்கிறது குறை சொல்றோம், ஒருமுறுக்கிறோம், செபிக்கிறோம், எனக்கு என்ன கொடுத்தாரு, எனக்கு என்ன செஞ்சாரு, நான் இப்படிதான் செபிக்கிறேன்ட்டு நம்ம செபித்தான் நான் பெருசா நினைச்சு கத்திர குறை சொல்றோம். கத்த நிச்சயமா அவர் நமக்கு அன்று அவருக்கு அவரோடு கூட இருக்கும்னு நினைக்கிற நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, மற்ற காரியத்தில கட்டாயம் செய்வார். ஒரு நன்மை குறைபடாம அதை செய்ய சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாழடைந்து கத்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது, ஒரு நன்மை சின்ன நன்மை கூட குறைபடாம அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம பரலோகத்துல குடியிருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 6:40.
2: குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும்
0: நான்
2: அவனை

0: எழுப்புவதும்
1: என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது.
0: அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். முதல் நாங்க போன நமக்கு என்ன வேணும்? அவர் நம்மளை எழுப்பின நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்டா பிரயோஜனமே இல்லை. விசுவாசம் வேணும். நம்ம ஏசுபாட்டை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாரும் ஐயா. விசுவாசத்தோடு உள்ளத்திலும் உள்ளத்தின் ஆலயத்திலும் அவர் துதிக்கணும், செபிக்கணும், அவரோடு இருக்கணும். அதான் லூக்காவின் சுவிசேஷம் 18:8
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: பூமியில என்னத்தை காண்பாரா? விசுவாசத்தை காண்பாரோ. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது எத்தனையோ சனங்கள் பின்வாங்கிடுவாங்க. விசுவாசத்துல பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், மனசுக்கு வர பூமியில் வரும்போது விசுவாசத்தை காண்பார். என்ன வந்தாலும், என்ன இல்லாமல் போனாலும் என் இயேசு என போதுன்னு சொல்லி அவர் பாதத்தை முழுமையாய் பற்றி கொள்றவங்களுக்கு கத்த நிச்சயமா கைவிடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கணும், என்ன இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போகுதுன்னு சொல்லி முழு மனதோடு அவர் பற்றி கொள்ளுமானா நிச்சயமா நம்மள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எபிரேயன் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இருந்தா தான் அவர் பிரியமா இருக்க முடியும். இல்ல இதை செய்யாம இருந்தா பிரியமா இருப்பது கூட, அதை செய்த அப்படி சொல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு, விசுவாசம் இல்லாட்டா தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இஸ்ரேல் மக்கள் எப்படி வனாந்தரத்தின் வழியாக ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஏதாச்சும் இருக்குமா? கடையில இருக்குமா? இல்ல. என்ன கொடுத்தார் அவங்களுக்கு? மண்ணவையும் காடையும் கத்தர் கொடுத்தார். அதே போல நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன இல்லாம போனாலும் நமக்கு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் ஆகிறத கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அதான் மாதிரி, நமக்கு மாதிரியா தான் கத்தர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மண்ணவையும் காடையும் போசித்த தேவன் உங்களை என்னை கட்டாயம் போசிப்பார். அவர் மட்டும் விசுவாசிக்காம விட்டுறாதீங்க. அவர் தான் நமக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அது சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் இயேசு என்ன போதுன்னு சொல்வோம். ஹல்லேலூயா. மனசுக்குமாரர் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தை உண்மை வீட்டு நான் பின்வாங்காதோடு என்னை காத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்கணும். அல்லேலூயா. எபிரேயன் புஸ்தகம் 10:37-38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார்.
0: பின்வாங்கி போன கத்துடைய ஆத்மா என்ன செய்யாது? பிரியமா இல்லாட்டால் நம்ம உலகத்தில் வாழ்ந்துடலாம் இயேசுக்கு நம்ம பிரியமா இல்லாட்டாலும் இருந்தாலும் உலகத்தில் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் இயேசுக்கு நம்ம பிரியமா இல்லாட்டா வாழ முடியாது. வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 4:3 வாசிங்க.
1: விசுவாசித்தவர்களாகிய நாமோ, அந்த இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
0: விசுவாசித்தவர்களாகிய நாமோ எங்க பிரவேசிக்கிறோம்? இலை பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசித்தா தான் நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? இலை பாறுதலில், பரலோகத்துல பிரவேசிக்க முடியும். கர்த்தருக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது தேவன் நோக்கி நம்ம செபிக்க போறோம். என்னோட சேர்ந்து செவிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். கத்துடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியா செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனை நம்முடைய கிருப, நம்முடைய பிரசனம், நம்முடைய மகிமை முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா, தலைவலியை குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, தலைப்பாரத்தெல்லாம் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கருத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வயிறு வலியை குணமாக்குங்க ஐசப்பா, இடுப்பு வலியை குணமாக்குங்க ஐசப்பா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன பலன் இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியும். இதான் நீங்க தானப்பா சொன்னீங்க. இதோ மாம்ச

0: யாவருக்கும் நான் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டோ என்று சொன்னீங்களப்பா. உங்களால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்கபடியா செபிக்கிறோம் அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோமாப்பா. அப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க சப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க சப்பா, சமாளாத மக்கள் சமான் தாங்க சப்பா, சுகப்பரிசு காத்திருக்க மக்களுக்கு சுகப்பரிசு தர முடியாது செபிக்கிறோம். உன்னத படத்தில எடுக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சிறு பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். தேவண்ட அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். வாலியர்களையும் தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா, கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். எத்தனை பேர் வெளிநாட்டு போறேன்னு சொல்லி அப்பா விசா கிடைக்கலான்னு கலங்கியிருக்காங்கப்பா, விசா கிடைக்க கிருபை செய்ய, யாரெல்லாம் ஆண்டவர் வெளிநாட்டு போகணும்னு சொல்லி ஆத்தியத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு விசா கிடைக்க உதவி செய்யப்பா. தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். பாஸ்போர்ட் கிடைக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யப்பா, வேண்டி கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்த தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரு, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. அன்பின் தகப்பனே, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யப்பா. நீங்க ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துடிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தப்பா அதிசயங்களை செய்யப்படுறதுக்காய் கோடான கொடி நன்றி. இந்த செபத்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து நீ உயர்த்தத்தான் வேண்டுமப்பா. நீங்க அப்படி செய்யப்படுறதுக்காய் கோடி கோடி நன்றி. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் செபத்தை கேட்டாரே, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இன்று திருமண நாளை கொண்டாடும் சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி குடும்பத்தினர். சகோதரர் டேவிட் மோகன், சகோதரி தமிழ்செல்வி அவர்களே, இயேசுவின் கரம் ஊழியத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நமது அன்பு சகோதரி எஸ்தராணி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
2: அன்பான சகோதரன் டேவிட் மோகன் அவர்களுக்கும் அன்பான சகோதரி தமிழ்செல்வி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அன்பான் நேசித்து வழிநடத்துறீங்க பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மௌன்பர்களுக்காக செபிக்கிறோம், தமிழ்ச்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய ஆண்டவரே, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட தேவாதி தேவன் அவங்களை உட்கொண்டு இருந்து அவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்ப முடியாது செபிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனையும் ஸ்தோத்திரம் கிருபாக்காய் செபிக்கிறோம். அப்பால் இடிக்காய் செபிக்கிறோம். கத்துடி கிருவை, கத்துடி பிரசரம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நீர் வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக செவினாக வழி நடத்துங்க. தெய்வீக பிரசரம் கூட இருக்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருவா கூட நல்ல திருமண காரியங்களை வாழ்க்கை பண்ணித்தாங்க. லிடி நல்லா படிச்சு முடிக்க உதவி செய்யுங்க. பிறருக்கு நல்ல வேலை உயிர்வை தாரும். கடை நல்ல ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிக அதிகமாக நெருங்கி செபிக்க சார்ந்து கொள்ள எண்ணிக்கொள்ள அதிகமாய் பலப்படுத்துங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அன்று வரை அவங்க செபித்துக் கொண்டிருக்கிற எல்லா கரியங்களும் வாய்க்கு பண்ணித்தாங்க சப்பா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. கத்துடி கிருபை, கத்துடி பிரசரம், கத்துடி மகிமை அவங்களோடு இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்ல முடியாது செபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொன்ன பார்த்தபடி நீர் ஆலோசனை தந்து வழிநடத்தும் ஆசீர்வதி உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, Tolbar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 27:3.
1: கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்.
0: கர்த்தர் என்ன செய்வாரா? இரவும் பகலும் காத்துக்கொள்ளலாம். என்ன செய்யறாரு? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறாரு. அது மாத்திர ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செஞ்சாரு? இரவும் பகலும் நம்மளை காப்பாத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்மளை காப்பாத்துகிற தேவன் இரவும் பகலும் நம்மளை ஒருவரும் சேதப்படுத்தாவதற்கு இரவும் காத்துக்கிறாரு, பகலும் காத்துக்கிறாரு. அன்று சொன்னீர் என்ன இடத்துல வருவன் ஒருவரும் என்ன செய்ய மாட்டேன் புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம செவத்தை இரவும் பகல நம்ம செவிச்ச கட்டாயம் நம்ம செவத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 16:5.
1: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்.
0: என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பாத்தீங்களா, நம்மள என்ன தேவனுடைய சுதந்திரம். கர்த்தர் நம்மளை காப்பாத்தார காப்பாத்த மாட்டாரா? கட்டாயம் காப்பாத்துற. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம போராடி செபிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் செபிச்சுக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணணும், சரியா? எல்லாரும் வசனத்தை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். கேட்டுட்டு போறது கேட்டுட்டு இந்த காதல கேட்டு இந்த காதல தான் இது வரைக்கும் நான் அப்படிதான் விட்டுருக்கோம். ஆனா ஆண்டவர் அடிச்சு வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17:11.
1: அந்த பட்டணத்தார்
0: மனோவாஞ்சையாய்
1: வசனத்தை ஏற்றுக்கொண்டு.
0: பாத்தீங்களா, வசனத்தை என்ன செஞ்சாங்க? அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம கேட்டுட்டு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டு போயிடறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு என்ன வசனம்? அது நல்ல வசனம் தான், அதான் மறந்து போச்சு. அவங்க அந்த தெசலோனிக்கே பட்டணத்தை என்ன செஞ்சாங்க? வசனத்தை மனோவாஞ்சையா கேட்டாங்க, உள்ளத்துல வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி இரவும் பகலும் கர்த்தர் காப்பாத்துறேன்னு சொல்லி யாரெல்லாம் காப்பாத்துறாருதான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் காப்பாத்துவாரு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக கர்த்தர் யாரை காப்பாத்துறாரா? சங்கீத புஸ்தகம் 145:20.
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: கர்த்தர் யாரை காப்பாத்துறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி
1: துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நினைச்சாரு கர்த்தர் யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். யோவான் சுவிசேஷம் 21:15-17.
1: அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா?
0: என்று கேட்டார்.
1: அதற்கு அவர்
0: ஆம் ஆண்டவரே
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
0: என்றார். அவர்
1: என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: இரண்டாம் தரம் அவர் அவரை நோக்கி
1: யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்ததில் அன்பா இருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவர்
1: ஆமாண்டவரே
0: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்
1: என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: மூன்றாம் தரம் அவர் அவரை நோக்கி
1: யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு
0: ஆண்டவரே
1: நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
0: எல்லா இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்.
0: என்றார்.
1: இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்யற? மனித முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம இதயத்தை பார்க்கிறோம். முதல் ஆட்டுக்குட்டி எல்லாரையும் பார்க்கிறோம். இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பா இருக்கா, எல்லாரும் இப்ப இருக்கு ஏன்ட்டு அன்பா இருக்கா, நம்ம சொந்தக்காரங்க அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் இப்ப இருக்கலாம், யார்ட்டதான் அன்பா இருக்கணும், கர்த்தர் தான் அன்பு. ஏன்னா கர்த்தர் தான் இந்த உலகத்துல நம்மளை உருவாக்கி அனுப்பி இருக்கிறாரு, அவரு தான் நம்ம தாயின் கருப்பத்தில் உருவாக்கி இந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறாரு. அதான் சொல்லி இவர்களை பார்க்கல இடத்துல அன்பாயிருக்கான்னு கேட்கல, என்ன சொன்னாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பா இருக்கிறார், கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி பார்க்கணும், பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கலும் அன்பா இருக்காயா என்று கேட்டார். என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, சண்டே கிளாஸ் ஊழியத்தை குறிக்குது, ரெண்டாவது ஆடு ஊழியத்தை குறிக்குது, மூணாவது ஆடுகள் மேய்ப்பாயின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம ஆடுகள் வந்து மேய்க்கணும்னு சொன்னா, நம்ம ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா கர்த்தத்தில் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இதுல என்ன பாக்குற, ஊழியத்தை பார்க்கல அதிகமா நம்ம குடும்பத்தை எதை நேசித்தாலும் கர்த்தரை நேசிப்பது கம்மி தான் சொல்றேன். இவர்களை பார்க்கல என்னிடத்துல அன்பாயா இருக்காயா, நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், உண்மையும் உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணும் கருத்துமாய் ஒழுங்குருமாய் ஊழியத்துக்குன்னா ஏதோ ஒரு நாளைக்கு வர்றது, ஏதோ ஒரு நாளைக்கு வர்றதுல இஷ்டம்லாம் வராம இருந்துடுறோம், அப்படிலாம் இருந்துடுறோம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களை பார்க்கிற இடத்துல அன்பா இருக்காயா, இவர்களை பார்க்கிலும் அன்று சும்மா கேளு அன்பா இருக்கான்னு கேட்டிருந்துருக்கலாம், என்ன கேட்டாரு, இவர்களை பார்க்கல இடத்துல அன்பா இருக்காயா. நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஊழிஞ்சிருன்னு சொன்னா ஏதோ ஒரு ஊழிஞ்சிருது இல்ல, இவர்களிலே அதிகமா அன்பா இருக்காயா, அப்படின்னா என்ன செய்யணும், நாட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டியை வைக்கணும். ஊழியத்தை வந்து செய்யும்போது நம்ம என்ன செஞ்சு வரக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது, ஊழியத்தை உண்மையா நம்ம செய்யணும், சடைச்சி போய் செய்யக்கூடாது. அப்ப ஆண்டு விட்டு அன்பு இல்லைன்னு அர்த்தம், ஆண்டு விட்டு அன்பா இருந்தா நம்ம ஊழியத்தை என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமா செய்யணும், உண்மை உத்தமா செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளிஞ்சிக்கணும், கண்ணு கருத்துமா ஒளிஞ்சிடும், ஒழுங்கும் கிருமமா ஒளிஞ்சிக்கணும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்ம இருதயத்தை அறிந்து பார்க்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டு விட்டு அன்பு கூறுறோம், எந்த அளவுக்கு ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எத்தனையோ ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. நான் நம்ம ஆண்டு விட்டு முழுதோடு இவர்களை பார்க்கல எடுத்து அதிகமா அன்பா இருக்காயா, நம்ம எங்க அனுபவிச்சிருக்கிறோம் இதுல தான் நம்ம தெரியும், உலகத்திலயா குடும்பத்திலயா. நம்ம சரீரத்தை நேசிக்கமா, என்ன வந்தாலும் என் சரீரம் முக்கியம், நான் மழை வந்தாலும் போக மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இப்போ போக மாட்டேன், நம்ம சரீரத்தை அதிகமாக நேசிக்க ஆண்டவரை பாருங்கள், நம்ம சரீரத்தை அதிகமாக நேசிக்கிறோமா, குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறோம், எதை நேசிக்கிறோம் என்பதை நம்ம தான், நமக்கும் தெரியும், யாருக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் அப்போ வசந்தாக்கா ராஜா மருதம் ஒளிஞ்சிக்குவோப்பா, நாங்கள் ஒளி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஒளி முடிச்சுட்டு வரோம், ஆண்டவர் சொன்னார் நாங்கள்லாம் நடந்தே தான் போய் ஒளியும் செய்வோம், நாங்கள் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கோம், அன்றை சொல்கிறாரு நாங்களாம் நடந்தால் முழுங்கிஞ்சிருக்கேன் நாளெலாம், நீங்கள் பஸ்ஸு காத்திருக்கீங்க அப்படின்னாரு. நாங்கள் முடிவர் அப்புறமா என்ன பண்ணிட்டோம், நடந்தே வந்த எத்தனை நாள் எத்தனை நாள் கத்திர புழிஞ்சேனா, முழுகத்தோடு புழிஞ்சிக்கணும், செய்யணுமே ஐயோ செய்யணுமே, நம்ம முழுங்கிஞ்சா அது கத்திர பிரியமா. அதான் சொல்கிறேன், இவர்களை பார்க்கலையும் என்ன இடத்துல என்ன செய்ய அதிகமாக அன்பாக இருக்கார், இவர்களை பார்க்கலும் எல்லாரும் நேசிக்கிறப்பா, அவர்களை பார்க்க என்ன இடத்துல அதிகமாக அன்பாக இருக்காயா, இந்த உலகத்தின் மனிதனுடைய அன்பு, நம்ம சரீரத்தின் அன்பு, உலகம் எல்லாமே ஒளிஞ்சு போகும். கர்த்தரத்தில் அன்பா இருந்தா ஒரு நாள் நமக்கு ஒளியாது, கர்த்தர் அவங்க மார்க் போட்டு வச்சுட்டே இருப்பாரு, என் பிள்ளை என்ன எவ்வளவு அன்பு எவ்வளவு அன்புன்னு சொல்லி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அலையலுவியா. நம்ம அதனால ஒளித்த உண்மையா நம்ம செய்ய வேண்டும். அலையலுவியா. அதை சொல்ற அவரத்தில் அன்பு வர்றவங்கள கர்த்தர் என்ன செய்யறாரு, காப்பாத்துக்கிறார். எப்படி அன்பு கூறணுமா, வாசித்து பாருங்க, நல்ல மனசில் வச்சுக்கணும், நம்ம கேட்டு கேட்டு இந்த ஒரு காலம் விட்டுறக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவர்களை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: உன் முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக,
0: உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மத்தோடும், மனதோடு அன்பு கூறுவாயாக. ஆண்டு விட்டு அன்பு கூற வேண்டும், ஆண்டு விட்டு அன்பு கூறன்னு சொன்னா நம் பிள்ளைகளை பார்க்கலாம், நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை பார்க்கலாம், இயேசுக்கிட்ட அதிகமாய் அன்பு கூற வேண்டும். நீங்களும் அந்த அன்புகள் வரணும். நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுக்கு எதுக்கா வாழ்ந்துட்டோம், என்ன வாழ்ந்தாலும் என்னங்க கொண்டு போக போறோம், உலகத்துல எவ்வளவோ வாழ்ந்தாலும் உலகத்துல கொண்டு போறது என்ன கொண்டு போக முடியும், ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தை நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தர் சபை மேல உங்களுக்கு பாறை இருக்குமானா, கர்த்தர் அதே உங்களுக்கு மார்க்க போட்டு வைப்பார். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தில் என்ன அது வேணும் இது வேணும் இதை தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசுகிட்டு கேட்கிறார், இவர்களை பார்க்கல இடத்துல அதிகமா அன்பா இருக்கிற. அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்கு மேல அன்பா இருங்க. இயேசுக்கு தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், இயேசுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவர் சேதப்படுத்தாத விடிக்கு இரவும் பகலும் என்ன காத்து, உங்களையும் காத்துக்கலாம், உங்க குடும்பத்தையும் காத்துக்கலாம். உங்களுக்கு அன்பெல்லாம் கர்த்தர் மேலதான் அன்பா இருக்கணும். அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் இது வாங்கணும் என் பிள்ளைகளுக்கு இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லை. கர்த்தரத்தை உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தரா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தரா உங்க பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், கர்த்தரா உங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை மறந்துட்டா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதுலயே என்னமா இருக்காதுங்க. கர்த்தர் சொல்ற அவர்களை பார்க்கிலும் அன்பா இருக்கிற என்ன பதில் சொல்ல போறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. அவர்களை பார்க்கிற இடத்துல அதிகமா அன்பா இருக்காயா, அன்பா இருக்கிறமா? மொத்தம் அன்பு ஆதியில் வந்தப்ப அன்பு எவ்வளவு அன்பா இருப்போம், இப்ப வர வர வரலாம் அன்பு நல்ல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு குறைஞ்சு போச்சு. ஏன்னா வசனத்தை என்னன்னு அந்த கதை கேட்டு இந்த கதையில விட்டுறோம். வசனம் தான் மிக மிக மிக அவசியம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல அன்பா இருக்கணும். மொத யார காப்பாத்துறாரு? கர்த்தரத்துல அன்பு குருங்க காப்பாத்துறாரு. ரெண்டாவதாக கர்த்தர் யார காப்பாத்துறாரு தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 5:11.
1: உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக.
0: கர்த்தர் நம்புறவங்க என்ன செய்வாங்களா? சந்தோஷித்து என்னாலும்
1: கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர்.
0: யார் ரெண்டாவது காப்பாற்றுறாரு? கர்த்தர் நம்புறவர்கள். 30 சொன்ன பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்களா? இவ்வளவு பெரிய ஆபத்துலாம் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க, சமணம் மாத்திரம் சரியாயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, கத்தரால் கூட அதுக்காரு உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. கத்தர் நம்பர்களை என்ன செய்யறா? காப்பாற்றுகிறார். மத யார காப்பாத்துறாரு? அவரத்துல கத்திரத்துல அன்புகிறவர்களை காப்பாத்து. ரெண்டாவது யார காப்பாத்துறாரு? நம்புகிறவர்களை காப்பாத்துறாரு. என்னாலும் கெம்பீரித்து சந்தோஷிப்பவர்களாக கர்த்தர் அவர்களை காப்பாத்துகிறார். கர்த்தர் நம்பணும், அதான் தாவீது ராஜா சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்பொழுதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே என் நம்பிக்கை. பார்த்தீங்களா, இப்போது ஆண்டவர் எதுக்கு எதிர்பார்த்திருக்கப்ப? நீதான் நம்பிக்கை. ஆடு மேய்ச்ச தாவீத ஆண்டவர் எப்படி மாத்தினாரு? பெரிய ராஜாவா மாத்தினாரு. நம்ம நம்பிக்கை அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இது நம்ம நம்பிக்கை. தாவீதுடைய நம்பிக்கை எப்படி நம்பிக்கை? நீரே என் நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், கர்த்தர் நீர் முழுமைய நம்புங்க. கர்த்தர் முழு மனதோடு அவர் நம்புங்க, அவர் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார். ஒருவரும் சேதப்படுத்த அப்படிக்கு என்ன செய்றாரா? இரவும் பகலும் காப்பாத்துகிறார். கர்த்தர் தான் இரவு பாலும் காப்பாத்துகிற தேவன். ஹலேலூயா ஹலேலூயா. 62:5.
1: என் ஆத்மாவே,
0: என் ஆத்மாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: தேவனை நோக்கி அவர் நோக்கி பார்த்து அமர்ந்தது.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்.
0: நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படிதான் எனக்கு அது நம்ப முதல் நம்பிக்கை இருக்க வச்சாரு. அவரால் தான் வரும், அவரையே நம்பணும். நிச்சயமா நம்பினீங்கன்னா உங்களை ஒருபோதும் குறை வைக்க வேண்டும். உங்களையும் காப்பாத்தாரு, உங்க பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை எல்லாருமே காப்பாத்துவார். உங்க பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரையும் காப்பாத்துவார். உங்க குடும்பம் மாத்திரல, உங்க பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளை எல்லாரையும் காப்பாத்துவார். அப்பதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 115:9.
1: இஸ்ரவேலே
0: இஸ்ரவேலே,
1: கர்த்தரை நம்பு,
0: கர்த்தரை நம்பு,
1: அவரே அவர்களுக்கு துணையும்,
0: அவரே அவர்களுக்கு துணையும்,
1: அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார்.
0: துணையும் அவருக்கு எப்படி இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறார். கர்த்தர்கள் அன்பார்ந்தவர்களே, சீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்பொழுது கர்த்தர் நோக்கி நம்ம பார்ப்போம். எங்களை அன்பார் இயேசித்து வழியில் எடுத்துற எங்களை தகப்பனே, மை கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரையத்தாங்க. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும், அன்புல நிலைச்சிருக்கணும், கிருபையில் நிலைச்சிருக்கணும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்கப்பா. வியாதியோடு என்னென்ன வியாதியோடு கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்குங்கப்பா. கேன்சர் சுகமாக்கும் அப்பா, கேன்சர் குணமாக்கும் அப்பா. மந்திர கட்டி சிவனை கட்டி உடைத்து போடுங்க. பிசாசின் கீழே அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். கத்துடைய கரம் தாங்கணும் அப்பா. என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாக்கிருங்க. உங்க மகத்துவங்களை நாம மகிமைப்படுத்துங்க அப்பா. கத்துடைய கரம் உங்களை தாங்கணும். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. வேற மாறுதல் வேற்றி மேல எந்த நிழலிலும் சொன்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. நான் எல்லாவற்றையும் சிற கத்துன்னு சொன்னீங்க. நீங்க செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வதிங்கப்பா. கத்துடைய கரங்களை தாங்கட்டும். அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற வீடு வாசல் இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்றுவரையும் ஸ்தோத்திரம் பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. கல்மலையாகி தேவனே படிக்கிறவர்களுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியலும் சிறந்து வழங்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. உமால கூடாத காரியம் ஒன்னும் இல்லை. அன்றுவரையும் துதிக்கிறோம். தகப்பனையும் நீர் அற்புதத்தை செய்யுங்க. அசியங்களை செய்யுங்க. உங்கள் மகத்துவங்கள நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்து நம்ம சேர்த்து கேட்ட கலங்காதீங்க.
1: ஜியோ போனு, ஆக்சுவலா இது வந்து 4G போனு. இது வந்து ஒன்று டச் போன்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியலங்கன்றவங்க எல்லாருமே இது வந்து இந்த கீபேட் யூஸ் பண்ணலாம். இந்த போன் இந்த போன்ல ஒரு சிறப்பு தன்மை என்னன்னா, சிலர் வந்து அப்படி போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்லாம் வெடிச்சிருது அப்படின்லாம். ஆனால் நம்ம வாங்கி ஒரு வருஷாச்சும் வெடிக்கல. அது அப்படியே தான் இருக்குது. இது எல்லாருமே நம்ம ஊழியத்தில் எப்படியோ ஒரு 5 பேர் 6 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த போனு. இதுல இன்னொரு விஷயம்னா, இந்த சின்ன போன்ல கூட நம்ம ஏசுங்கிற வெப் டிவி நீங்க பார்க்கலாம். இல்லையா, நாங்கள் செக் பண்ணி பார்த்தா நல்லா கிளியரா வருது. வெப் டிவி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப் டிவி இதுல பார்க்கலாம். நம்ம FM ரேடியோ கேட்கலாம். யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு ஊடகம். இதுக்கு எவ்வளவு ஒண்ணுமே இல்லை. வாங்குறப்ப ஒரு 1500 ரூபா, மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 1398 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு அது பாடு கிடக்கும். எவ்வளவு வேணா யாருக்கும் நீங்க எவ்வளவு வேணா 3 மாசம் போன் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் மூலமா நம்மளுடைய வெப் டிவி நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரேடியோ பார்க்கலாம். இது நல்ல ஒரு அரிய சேவை. இந்த போன் எத்தனையோ லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா போய் இறங்கிருக்கு. 2G ஒழிக்கணும்னு சொல்லி 4G போன் கொண்டு வந்துட்டாங்க. இதுலயும் நம்ம வெப் டிவி ரொம்ப தெள்ள தெளிவா வரும். FM ரேடியோ நீங்க கேட்கலாம். ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க? உங்க குரூப்புக்கெல்லாம் அனுப்புங்க. நம்ம 10 ஆப்ஸ குறிச்சு அனுப்புங்க. பேஸ்புக்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பதிவு செய்து அனுப்புங்க. அதே போல மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி உங்க நண்பர்களுக்கு தெரிவிங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குமே உரியதாகும். நம்முடைய இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுன் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுன் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற இருக்க வருது. 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்திருக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்திருக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுன் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுன் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது, அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும், மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435.
7: our email address aislinkaram@gmail.com, our website andathesis.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர்வெளி, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க, தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வில்லையா? தேவனை கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18:48.
1: அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிற மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகள் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறா? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனால் சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? என்ன செஞ்சாரா? கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்ய போறார்? கட்டாய உயர்வை தரப்புறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88:1.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம், பிரச்சனை, என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாளில் வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145:18.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்க எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சு தருவாரு, பந்திரம் செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு கதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம நினைச்சினும் அவர் நோக்கி உண்மையாய், அவர் நோக்கி பண்ணும் உண்மையா நம்ம அவர் நோக்கி கொடுமா நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல.
0: எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல.
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
1: வேற பெரிய ஜாதி எது?
0: வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல அவங்க சொல்லியிருக்கிறாரு, எடைவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி செபிக்கணும்? அவரை இடவிடாம செபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்கார சொல்றாரு, பாசிக்கலாமா? 3:3, 4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர்.
0: தலைய உயர்த்துகிறமா இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதான் பரிசுத்த போல சொல்லிட்டாரு, எடைவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவல் உயர்வு வழி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். நீதியின் பாதையில் நடக்கணும். நீதியா வாழணும் ஆண்டவர, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவர, நீதியா இருக்கணும் ஆண்டவர. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவர. ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி
0: நான்
1: அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவர் ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவர், நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்க, பையனை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாயிரை மாற்றும் சொல்லி. யோபியின் புஸ்தகம் 36:7
1: அவர் தம்முடைய கண்களை,
0: அவர் தம்முடைய கண்களை
1: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட
0: ராஜாக்களோட கூட
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: சிங்காசனத்தில் ஏறவும்
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமான கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லிக்காலுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். செவ பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மீ துதிக்கிறோம், கர்த்தாவே மீ நோக்கிச் செபிக்கிறோம், கருணை கடலே மீ துதிக்கிறோம், கருணை சமுத்திரமே மீ துதிக்கிறோம். வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனம் உடைய மகிமை எங்களை மூடட்டும், உடைய அக்கினி மூடட்டும். பகல் மேக சமத்தினாலும் இரவில் அக்கின் சமுதிரம் வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனே. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும், ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த

0: ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, ஹார்ட் பலவீனமற்ற மக்களை ஹார்ட்டை தொட்டு சுகமாக்கு, நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஹார்ட்டை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பாவை ஸ்தோத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கர்த்த நாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி. கர்த்தாவே, உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்க, கண் பார்வை குறைவுள்ள மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே, கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களுக்கு கண் பார்வை நல்ல பார்வை அடைய கிருபிச்சு முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ இது சென்னீரே, நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்லா தாரு. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிற்று தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும். கடன் பிரச்சனோடு மக்கள் விடுதலை செய்யணுமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தரும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினை போடுங்க ஆண்டவரே. பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும். தேவ பிரசனத்துல மூடிக்கொள்ளும். தேவ அக்கில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும். ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதர சில ரட்சிமப்பா. அவர்கள் உங்க மண்டி இழுத்துக்கொள்ளும். உண்மை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. உங்களோடு இணைத்துக் கொள்ளும். உண்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. நீங்க எப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிரோ பரவப்பிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சரத்தை கேட்டாரு. சந்தோஷமா இருங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in

0: arrange in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சி வர கத்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: andatjesus.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: விழித்திருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? விழிப்பாக இருக்கணும். ஆத்மத்தில் விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல. நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: என்
1: இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினா நம்ம இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே இறுதியில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள் சோர்வுகள் குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குற நமக்கு தெரியாது. அதனால தான் தேவன் என்ன நாளையில வருவார் அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்குங்க சொல்றேன். நான் இத்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்து நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறது அவர் குரல் மேலே கேட்க முடியாது. அதான் நம்ம ஆத்மத்துல எப்போதும் நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்திரை செய்யாம இருக்க முடியும். இத்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21 அதிகாரம் 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புறன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்மளை கூட்டிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைலாம் யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போம்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனால தான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கத்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யுது விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேந்தி பார்த்தா ஜெபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செவிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்தில் ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மளை பார்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிப்பார் இவைகளுக்கு தான் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவரோட என்ன படணும்னா ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நம்ம பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் வண்டியில் போனாலும் பைக்கில் போனாலும் எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவருக்கு வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தாரு? முதல் வரும்போது அவர் குழந்தையா இந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்ய போறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. ஐம்பதாம் சங்கீதத்துல தான் திட்டமா சொல்றாரு. ஐம்பதாம் சங்கீதம் மூன்றாவது வசனம், நான்காவது வசனம், அஞ்சாவது வசனம், ஐம்பதாம் சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்னி பட்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் மின் அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்வோம்? அக்னி, அக்னி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பா இருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வரப்போற நியாய தீர்ப்பு இருக்கு. யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயரக்கும் பானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய, நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம்னா என்ன பண்ணணும் சொன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்து போனா நல்லா பட்டு புடவைலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாதபடி, எந்த காலம் இயேசுக்கு வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்க விட்டா ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18 வசனம்.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயம்,
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும், ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி, அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செபிக்கணும், அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும், விழித்துருங்கள். எல்லா ஊழியர்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும், செம்பம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: அதிகாரம் கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது, கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தியில் சுவிசேஷம் 46:40-41.
1: பின்பு இயேசு சீசர்களிடத்தில் வந்து, அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா,
0: என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
1: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும், நம்ம எப்ப என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை ஏசுகத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனால தான் என்ன செஞ்சிச்சு, ஆண்டவரை ஏசுகிறது மறுதளிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வரான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா என்ன செய்ய, நம்ம சோர்ந்து போவோம். எப்போதும் செவ்வமெண்ணும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். இவரே எனக்கு கிருபி நாபி விண்ணப்பத்தை நாம தாங்கப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தல் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி என்னை செபிக்கணாண்டவரே, அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தங்க, நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்
0: கொண்டு, நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது, என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன வரும் சொல்லி தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா. அந்த பாவம் செய்யாத இருக்கணும், நீதிக்கு இருக்க என்ன செய்யணும், விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
0: உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
1: உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் அதை மேற்கொள்ள முடியும். ஆண்டோட வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அந்த பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். அதனால தான் வாசனை நிறைய பைபிள் நிறைய வாசிக்கணும். அவர் ஆண்டோட வார்த்தை நம்ம இதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை மேற்கொண்டுறோம். வசனத்தோடு தான் அவன் வசனம் இருந்தால் தான் என்ன செய்யும், பிசாசை மேற்கொண்டு நம்ம பாவம் செய்யாபடிக்கு நம்ம என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்க முடியும். 1 Corinthians 15:33
1: மோசம் போகாதிருங்கள்,
0: மோசம் போகாதிருங்கள்,
1: ஆகாத சம்பாசனைகள்,
0: ஆகாத சம்பாசனைகள்
1: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும்,
0: நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம பேசி பேசி பேசி என்ன பண்ணிடுவோம், நம்ம பேசி பேசி அப்படியே பேசி என்ன செஞ்சிருவோம், ஆகாத சம்பாசனை எதையோ பேசுவோம். அதனால நம்ம நல் ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். அதனாலதான் வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்
0: வீணான வார்த்தைகள்
1: யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்
0: என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
1: ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே
0: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார். அதுதான் வேணவர்களே, நல்ல நம்ம பேசுற வார்த்தைகளால நம்ம அதிகமா பாவம் செய்விக்கிறது. அதங்க சொல்ற 1 Corinthians 15:33 வாசிக்கலாம்.
1: மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
0: ஆகாம எதையோ ஒன்று பேசுறோம், அதனால எழுச்சி நம்ம ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்மள அப்படியே கெடுத்துரும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள்ல அப்படியே பேசி நம்ம பேசி பேசி பேசி நம்ம ஒழுக்கமே இருக்கவே முடியாது. பிசாசன் அப்படியே நம்ம உள்ளத்தை குழப்பிடுவான். அதனால்தான் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நம்ம ரொம்ப சாக்கிரதையா இருக்கும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, உன் வசனத்தை என்ன செய்ய, இருதயத்துல பதித்து வைத்து வாசிக்கலாம். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உங்களுடைய வாக்கை என்ன செய்ய, இருதயத்துல வைத்து வைத்தேன். கர்த்தருடைய வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும். இருந்தா தான் நம்ம பாவம் செய்ய முடியாது. ஆண்டு நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தருடைய வசனம் நம்மளோட இடைபடும். ஏன் இப்படி பேசிட்டே, நீ பேசியிருக்க கூடாதுல்ல, பேசிட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டு வசனம் நம்மளை பாவத்தில் விழாத படிக்க நம்மளை தடுத்து ஆட்கொள்ளும். அதுக்குத்தான் கர்த்தருடைய வசனம் மிக மிக அவசியம். ஒன்னியவான் 3:9
1: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
0: தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
1: ஏனெனில்
0: அவருடைய வித்து
1: அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான்.
0: நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறக்கணும் சுவாமி, உம்மால பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் பாவம் செய்யாதபடியே காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம தனிய பிரேயர்ல நம்ம எங்களை நடந்து போனாலும் உட்கார்ந்தாலும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கேட்டே போன ஆண்டவர் உம்மால பிறந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. நான் பாவம் செய்யாவது இருக்கிறேன், உங்களுடைய வித்து எனக்குள்ள தரித்திருக்கணும், நான் உம்மால பிறந்தவளா என்னை மாற்றுமாண்டவரே. நான் எப்படியாவது உலகத்துல பேசிட்டு கொஞ்சம் தேவையில்லாம பேசிட்டு என் ஆத்மனை கெடுத்துக்கொள்ள கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்ம செவிக்க வேண்டும். அதுக்குன்னு பேசாம இருக்கல, தேவையானதை பேசணும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையிருக்கு அதுக்குன்னு பேசாம இருக்க முடியாது, பேசணும். அது வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேசி நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம காத்துக்கணும். அது எப்போ காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் வேதத்தை அதிகமா நம்ம வாசிக்கணும். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது, நம்ம ஆத்மா கெடுத்துரும். அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாம நம்மளை அதிகமா நம்ம தடுத்து ஆட்கொள்ளும். அதனாலதான் என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆத்மா தேவன் பாதுகாப்பார். வசனம் இல்லைன்னு சொன்னா எப்படியா இருந்தாலும் பிசாசை நம்ம மேற்கொண்டுறான். வசன நம்ம அதுக்கு தான் அதிகமா தேவனுடைய வசனத்தை அதிகமா வாசிக்கணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கும் போது கருத்தா வாசிக்கணும். ஏதோ ஒரு வசனம் வாசிட்டா 2 வாசிட்டா 3 வாசிட்டா அது இல்லை, கருத்தாய் வாசிக்கணும். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் முன்னால நிக்கணும்னு சொன்னா எப்பொழுதும் செவமண்ணி விழுத்துருக்கு. 2 பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். பாவம் செய்யவடிக்கு நம்ம நீதிக்கேற்க விழித்திருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வராம காத்துக்கணும். தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் செய்யாதபடிக்கு நம்மளுக்கு அந்த வசனம் நம்ம தடுத்து ஆட்கொள்ளணும். அது மாத்திரல, தேவனால் நம்ம பிறந்திருக்குமான ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மால பிறந்திருக்கணும் அப்பா, நான் பாவம் செய்யாவடிக்கு உங்களுடைய வித்து எனக்குள்ள இருக்கணும், பாவம் செய்யவடி காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம கேட்கணும். 3 மார்க்கின் சுவிசேஷம் 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு
0: விழித்திருங்கள். எப்ப நம்ம சரீரத்துல தூங்கலாம், ஆத்மத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, தூங்குறவளா ஆண்டவராக இயேசுக்கு வந்து கண்டுபிடியாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருக்கணும். ஆத்மத்தில் விழிப்பிருக்கணும் நம்ம. அதுதான் நம்ம எந்த படுக்கும் போது நல்லா தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டும் படுக்கணும். நம்ம தேவையில்லாம குழம்பிட்டு யோசிச்சுட்டு பேசிட்டு அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் கர்த்தர் வரும்போது நம்மளால விழித்திருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம விழித்திராவிட்டா பிரயோஜனமே இல்லாம போயிடும். நம்ம எவ்வளவு ஆண்டுக்கா வாழ்ந்தாலும் நம்ம பிழிப்பு இல்லாவிட்டா விழித்திருக்கா விட்டால் பரலோராட்சிக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு அவர், ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். சரீரத்தில் தூங்கினாலும் ஆத்மாத்தில் என்ன செய்யணும், விழிப்பு வேணும், விழிப்பு இருக்கணும். எப்போ ஆண்டவர் வந்தாலும் டப்பு நம்ம எந்திரிச்சு ஆண்டவரோடு பறந்து போகணும். அதுக்கு எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விழித்திருக்கணும், ஆண்டவரே என் விழிப்பை தாரு, ஆண்டவரே விழிப்பை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். விழிப்பை தாரு ஆண்டவரே. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எபேசியன் புஸ்தகம் 5:14
1: அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து,
0: தூங்குகிற நீ என்ன செய்ய விழித்து,
1: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத மக்கள் பேசுறாங்க, தேவையில்லாத மக்கள் அதை இதுன்னு சொல்றாங்க, அவங்க விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம எழுந்திருக்கணும். மரித்தோர்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா மரித்தோர் இல்ல, ஆத்மத்துல மரித்தவங்க. அது சொல்றாரு பாத்தீங்களா, சங்கீத புஸ்தகம் 15:17
1: மரித்தவர்களும்
0: மௌனத்தில்
1: இறங்குகிற அனைவரும்,
0: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
1: கர்த்தரை துதியார்கள்.
0: கர்த்தரை துதி. மரித்தவன் யாரு? கர்த்தரை துதிக்காதவங்க அவங்க விட்டு என்ன செஞ்சிரு எழுந்துரு. அதுதான் இங்க சொல்லுது கர்த்தடி வேதம். இப்ப வாசிக்கலாமா? பேசும் புஸ்தகம் 5:14
1: அதனால்
0: அதெல்லாம்
1: தூங்குறனி விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: மரித்தோரை விட்டு எழுந்து துதிக்காம செவிக்காம உலக காரியத்துல பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் எழுந்திருக்கணும். அவங்களுக்கு இருந்த நம்மளும் பேசுவோம், நம்மள அப்படியே நம்ம ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம நம்ம சரீரம் தூங்க இல்லையா, ஆத்மா அப்படியே தூங்கிரும். நம்ம ஆத்மத்தில் விழிப்பு எல்லாம் போயிரும். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 19:15 சோம்பல் தூங்கி விழ பண்ணும். அப்ப சோம்பல் இல்லாதபடிக்கு வாழ ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் கேட்ட சோம்பை திறத்தை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எப்பொழுதும் தூங்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம சிவம் பண்றவங்களாக நம்ம காணப்படணும், விழிப்புள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. தூங்குற கண்டுபிடியாதடிக்கு என்ன செய்ய விழித்திருன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம விழிப்பா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் இந்த விழிப்பு எனக்கு தாங்க, ஆண்டவர் விழிப்பு எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். லூக்கான் சுவிசேஷம் 22:45
1: அவர் ஜபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: அவர்கள் என்ன நமக்கு ரொம்ப துக்கம் இருந்தாலும் என்ன செய்யறது நமக்கு தூக்கம் வந்துடும். நிறைய துக்கம் மனசுல, துக்கம் துக்கம். அதனால துக்கம் இருந்தாலும் நமக்கு என்ன செய்யறோம் தூக்கம் வந்துடும். அதனால துக்கத்தினால நம்ம துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னு அவங்க கவலை இல்ல. பிலிப்பியர்ல என்ன சொல்றாரு? பிலிப்பியர் புத்தகம் 4:6
1: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்,
0: நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. இதுக்கு மட்டும் கவலைப்படுங்க, அதுக்குள்ள கவலைப்படும் சொல்லல. ஆண்டவர் இயேசுக்கு என்ன சொன்னாரு? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: எல்லாவற்றையும் குறித்து,
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள் விண்ணப்பங்களை,
0: உங்கள் விண்ணப்பங்களை
1: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்,
0: ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும்,
1: வேண்டுதலினாலும்,
0: வேண்டுதலினாலும்
1: தேவனுக்கு தெரியப்படுத்த,
0: தேவன் தெரியப்படுத்த. ஒன்றுக்கும் கவலைப்படாதுன்னு சொன்னாரு. நம்ம ஆட்கள் துக்கம் இருந்தா கூட நமக்குள்ள தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அது துக்கத்துக்கு துக்கத்தை கொண்டு வர காரியம் எத்தனையோ பிசாசு கொண்டு வரா, ஆனாலும் என்ன செய்யப்படுது நம்ம துக்கம் வராதபடிக்கு நம்ம வாழ்க்கைய காத்துக்கொள்ள. ஆண்டவர் சொன்னார்ல, உன் கவலையெல்லாம் அவர் மேல் வச்சிரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் செபத்தோடும் தேவனுக்கு என்ன செஞ்சிருங்க, எல்லாத்தையும் தெரியப்படுத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முத என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது பாபம் செய்ய வெடிக்கு நீதி கேற்க விழித்திருக்கணும். மூணாவது ஆண்டு வந்து தூங்குறவங்கள நம்ம கண்டுபிடிக்காத வெடிக்கு விழித்திருக்கணும். கர்த்தர் வந்து பார்க்கும்போது தூங்குறவங்களா நம்மளை கண்டுபிடிக்க கூடாது. அதான் சொன்னவர் தேர்கள் வாசித்தல மார்க்கு 13:36
1: நீங்கள் நினையாத வேளையில்,
0: நீங்க நினையாத கர்த்தர் நம்ம நினையாத வேளையில தான் வருவாரு. நீங்க நினையாத வேளையில்
1: அவன் வந்து,
0: அவர் வந்து
1: உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு
0: கர்த்தர் ஒரு நாள் வருவாரு. நினையாத நேரத்துல வருவாரு. நம்மளை தூங்குறவர்கள் அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அவர் வரும்போது அவர் எப்ப வருவார்னு போட்டிருக்கு, காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவல் கூப்புறத்திலே வருவாரு. அவர் வரும்போது நம்ம என்ன செய்யணும், தூங்குறவளா காணப்படாத வடிக்க என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். மத்த செவமண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்கணும். மூன்றாவது தூங்குறவளா நம்ம காணப்படாத வடிக்கு நம்மளை விழித்திருக்க வேண்டும். நான்காவதாக மார்க்கு சுவிசேஷம் 13:34-35
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: என்ன கொடுக்கிறாரு, அதிகாரம் கொடுத்து
1: அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பார்.
0: அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஆண்டவரை இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போதே விழிச்சு கூடாது. தூங்குறவெல்லாம் இல்லாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்த முடிக்க நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன்
0: தன் வீட்டை விட்டு
1: புறதேசத்திற்கு
0: பிரயாணம் போக
1: எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
0: அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க, நமக்கு ஊழியந்தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா? பரவாயில்ல, நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க, சந்தோஷம், பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியத்துலேருந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும். நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும். பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்கு தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வந்து ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு நாள் கேட்பார், நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாமல் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்போதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியன் புஸ்தகம் 6:13
1: தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கர்த்தர் ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, ஒன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன்? யாரு கொடுக்கறா? கர்த்தர் தான் பலன் கொடு. கர்த்தர் பலன் கொடுக்கட்ட, நம்ம சம்பாதிக்க முடியுமா? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா? நம்மளால எல்லாம் முடியாது. அதான் கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற மாத்துல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவாய் 10 சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22
1: நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் என்னென்ன அவருக்கு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சாரு? செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? நீ வரும்போது நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கின் காலம். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கர்த்தர் வரும்போது எப்பவுமே என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார். உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா? நீ செய்து முடிச்சியா? செவம் பண்ணியா? எவ்வளோ நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளோ நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்காக நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா என்ன செய்வாங்க? கரெக்டாக வந்து செய்யலைன்னு சொன்னால் பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டில் பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க. வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, நான் கொடுத்துட்டு போனேன்னே நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவராக இயேசுகிறது கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பார். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக? என்ன செஞ்சிருக்கோம்? கத்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது. கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டாக நம்ம செய்யணும். இப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு செபிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு நல்லா தேவனை ஆராதிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு. அதில் எங்கே அசதியாக இருந்தீங்க? கர்த்தர் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துருப்பாரு. எத்தனை பேர் நமக்கு பக்கத்தில் கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு. அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம் ஒரு நாள் கேட்பாரு. கணக்கு அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அருமையானவர்களே, தீங்கினால் இதுதான் தீங்கினால். தீங்கினால் நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்தவராக இருக்கணும். இல்லை பிசாசை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்பான். கர்த்தர்களை கொடுத்தாரு செஞ்சியா அப்படின்னு பிசாசை நம்மளை கேள்வி கேட்பான். கரெக்டாக நம்ம செய்யணும். நம்ம கையில் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஏன் நான் இந்த உலகத்தில் நம்மளை அனுப்பணும். நான் வந்து வெறுமையாக நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நம்மக்காக என்ன செஞ்சுருக்கேன் கேளுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டு உங்களோட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வமா நம்ம தெய்வம், பேசுகிறவர். கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? நான் இது வரைக்கும் எதோ செஞ்சுருக்கேன், நான் செய்யலையே ஆண்டவரே, எனக்கு செய்ய உதவிச்சிங்க. நீ ஒரு நாள் கணக்கு வைப்பீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன். அது நோபா என்ன செஞ்சாரன் சகலத்தையும் செய்து முடித்தார். நீங்களால என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்ய கரெக்டான செய்ய முடிக்கணுமாப்பா. இதுதான் தீங்கினால். இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 40:33.
1: இவ்விதமாய்
0: மோசே
1: வேலையை முடித்தான்.
0: வேலையை முடித்தான் பார்த்தீங்களா? அவர் கொடுத்த பொறுப்பை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடித்தார். நம்ம செய்து முடித்திருக்கிறோமா? கர்த்தர் நம்ம விட்டு ஒரு நாள் கணக்கு கேட்பார். அதங்க சொல்ற கொலோசி 4:17
1: அர்ப்பிக்கை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள் பார்த்தீங்களா? நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்பா. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போகலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. அது கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம். அதுதான் சொல்றாரு அர்ப்பிக்கை கண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஊழிக்க நானா வந்துட்டானா நானா தான் ஊழித்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுலுதாங்க சொல்றாரு, நம்ம ஆசிக்கை கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில்,
0: நான் கர்த்தராக இயேசுவின் இடத்தில்
1: பெற்ற ஊழியத்தை,
0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றுவே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க ஆண்டவரே? நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருங்க. ரெண்டாவது, பாவம் செய்ய வேண்டிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தர் மூலத்தில் கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா? நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய உடத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அதுக்கு நீங்களே கேட்கணும் ஆண்டவர். ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? நான் எதுக்காக அழைச்சிங்க? எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க? படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசலாம். அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள்
0: உங்களுக்குள்ளே வரும்.
1: உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: ஆனபடியால்
1: நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும்
0: கண்ணீரோடு இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: வசனம் எத்தனையோ வசனம் கத்துருங்க சொல்லியிருக்கிறாரு, அதை நினைத்து என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்துல ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கணும். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்.
0: என்ன செய்வாங்களாம்? போதிப்பாங்க.
1: ஆனபடியால்
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடு இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டதை நினைத்து
0: என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க செயல் எழுப்பி கொண்டிருக்கிறான். அதிகமா பிசாசு எழுப்பி கொண்டிருக்கேன் கள்ளத்தீர்க்க செயல. ஆனா கள்ளத்தீர்க்க என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கவே கூடாது. கத்தடி வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிற மாத்திர இங்க கேட்ட வசனத்தையும் திருப்பி எடுத்து வாசிக்கணும். கத்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும்? விழித்து கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கத்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஏதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்ட வசனத்தை கேட்டு வேணும் நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ
1: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொல்ல ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கத்தை நாங்கெல்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கிங்க ஓடிட்டு இருக்கோம், ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது, அது நடக்கு சொல்லுவாங்க, அங்க நான் போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்மாக்களை, நம்ம ஆத்மா எப்படி இருந்தது? நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது? வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசனம் வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள், ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும், இதை படிக்கலாமா இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்திற்கு வந்துருச்சு, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் விழிப்பா இருக்கணும், விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக
0: நம்ம கற்று. இப்ப வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க பிள்ளைகள், தேர்ச்சி அடைகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு தேறிக்கோங்க அதை பார்த்து தான் அவங்களை வந்து பாஸ் பண்றது ஃபெயில் பண்றது இல்லையா. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேறி இருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்தலில் நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேறிக்கோ அதில் என்ன செய்யணும்,
1: ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒழுங்க அந்த நம்ம எந்த வசனத்துல எதுவரை தேறி இருக்கோம் அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா
0: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம் வஞ்சிக்கிருக்குமே யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது கர்த்தர் வரும்போது தூங்குறவளா காணாது விழிக்க நம்ம விழித்திருக்கணும். நான்காவதாக நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசன அங்க தீர்க்கதரிசன சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசன சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனம் திருநாள் ராசி மத்தேயு 24:24-25 அற்புதம் நடக்கும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்புதம் நடக்கும். நடக்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட அதுல என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். அங்க அற்புதம் நடக்கு, அங்க போனா அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு. என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாஸ் கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்குமோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு பிலிப்பியர் 3:16 ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறி இருக்கிறோமோ
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு
0: ஒரே சிந்தையா இருப்போமாக அப்படிங்கிறது தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5:13
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளிகையாவது
1: நீங்கள் அறியாது இருக்கிறபடியா
0: விழித்திருங்கள். எப்படி விழித்திருக்கிற மத பத்தன் செவமண்ணி

காணப்படாத வரைக்கும் விழித்திருக்கணும். நான்காவது, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து முடித்திருக்கணும். ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம்ம விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் போசை விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத வரைக்கும் நம்ம விழித்திருக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: கத்த நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. கத்தோடு வேதம் சொன்னது நாம் எப்படியெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆம் மனிதகுமாரன் வருகின்ற நாளையாவது நாளைக்கையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும் என்பதை குறித்து தெளிவாக ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். அதை நாம் பாடினோம், ஆண்டவரே ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியாலினை நிறைத்திடும். ஆண்டவரே எப்பொழுதுமே நான் ஜபிக்கணும். எல்லாம் கேட்கலாமா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஜெபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜெபாவியால் என்னை நிறைத்திடுமே ஆண்டவர் என்று சொல்லி கேட்போமா? முதலாவதாக ஜெபம் செய்து நாம் விழித்திருக்க வேண்டும். பேதரை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதருவே ஒரு மணி நேரமாவது நீ என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். இன்னைக்கு சொல்லுவோமா, அப்பா நான் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க ஜெபத்தின் ஆவி இப்பொழுது என் மீது ஊற்றும் ஆண்டவரே. இரண்டாவதாக பாவம் செய்யாமல் நாம் விழித்திருக்க வேண்டுமா? யார் பாவம் செய்யாமல் இருப்பார்கள்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம் அவருடைய வித்து அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை வார்த்தை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். இன்றைக்கு சொல்லாமா? அப்பா வேத வசனத்தை அதிகமான வாசிக்கணும், தியானிக்கணும், வசனத்துக்கு இடம் கொடுக்கணும், தேவ வசன பாலின் மேல் எனக்கு தேற்றம் உண்டாகணும், வாஞ்சை உண்டாகணும் ஆண்டவரே. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொன்னீரே. பாவம் செய்யாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாம் திறந்து செபிக்கலாமா? மூன்றாவதாக கர்த்தர் வரும் பொழுது நாம் தூங்குறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமா? எப்பொழுது தூக்கம் வரும்? ஒரு மனிதனுக்கு சோம்பேறி தனம் வரும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கமயமாய் மாறிவிடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமான நிலையிலே வந்துவிடும். துக்கம் வரும் பொழுதும் அவன் வாழ்க்கை சோர்வடைந்து விடும், தூக்கம் வந்துவிடும். இன்றைக்கு சொல்லாம, ஆண்டவரே நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாக நான் காணப்படக்கூடாது ஆண்டவரே. விழிப்புள்ள இருதயம் உடையவனாக நான் இருக்கணும் ஆண்டவரே. ஐயா நான் தூக்கத்தை விரும்பாதபடிக்கு, அப்ப தூக்கத்தை அதிகமாய் நாடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து அவன் பாதத்தில் உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ள அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. நீ வரும் பொழுது நீ தூங்குறவனாய் கண்டுபிடிக்காதபடிக்கு என்னை நான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? நான்காவது இடத்துல விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்புகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அவனவனுக்கு கொடுத்த வேலை என்று சொல்லி வாஸ்தவம். கர்த்தர் தன் ஊழியருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து புறதேசத்திற்கு புறப்பட்டு போனாராம். ஆம் இயேசுவின் வருகை நெருங்கி விட்டது. பரலோகம் சென்ற இயேசு, வானங்கள் வழியாய் சென்ற இயேசு மீண்டும் அதே வானத்தின் வழி இறங்கி வரப்போகிறார். நம்முடைய நம் ஒவ்வொருக்கும் கொடுத்த பொறுப்புகளை கணக்கு கேட்கும்படிக்கு, நம்முடைய கொடுத்த அதிகாரங்களை வரங்கள் வல்லமை குறித்து கணக்கு கேட்கும்படிக்கு இதோ கர்த்தர் வருகிறார். ஆக விழித்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளிலே நான் உண்மையாயிருக்க எனக்கு உதவி செய்ய, விழிப்பாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஐந்தாவதாக மாறுபாடான உபதேசங்கள் கிளம்பி விட்டது. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கள்ள வேலையாட்களும் கள்ள ஆடுகளும் எழும்பி விட்டார்கள். ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு இடைவிடாமல் போதித்த, ஆவியானவரை கொண்டு இடைவிடாமல் போதித்த, தமது ஊழியர்களை கொண்டு இடைவிடாமல் போதித்த வசனத்தை நினைத்துக் கொண்டு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே. அப்பா நான் ஒருபோதும் மாறுபான உபதேசங்களை பார்த்து வழிவிலகி போய்விடக் கூடாது. அற்புதங்கள், பெரிய அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு நான் ஏமாந்து போய்விடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டோல் வஞ்சிக்கப்படுவார் என்று சொல்லி கேட்டேனே. நான் ஒருபோதும் வஞ்சிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நான் எதையெல்லாம் நான் கேட்டு தேடியிருக்கிறேனோ அதிலே ஒரே ஒழுங்காய் நடந்து கிறிஸ்துவின் சிந்தையிலே நிலைத்திருக்க எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து கேட்போமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்கப்பா? கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் ஒரு போதும் விழிப்பில்லாம போயிடக்கூடாதப்பா. விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். அப்பா அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மனுஷகுமாரன் வரும் வேலையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடி நான் விழித்தீர்கள் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜபத்துல மந்தம் உடையவர்களாக இருக்கிறோமே. சகல பரிசுத்தவான்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, அழிந்து போய் கொண்டிருக்க மக்களுக்காய் நாங்கள் ஜெபித்து எல்லா மனிதர்களுக்காக சோத்திரங்கள் ஜபங்களை எடுத்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு அது குருவை கொடுங்கப்பா. பாவம் செய்யாமல் நாங்கள் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறானே. நாங்கள் தேவனால் பிறந்திருக்கணும். உங்க வசனம் எங்க உள்ளத்துல எப்பொழுதுமே இருக்கணும் ஆண்டவரே. வசனத்தின் அதிக தாகத்தை வாஞ்சி எங்களுக்கு தாரும். பாவம் செய்யாமல் விழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் வரும் பொழுது நீர் தூங்குறவர்களாக நாங்கள் தூங்குறவர்களாக நீங்கள் கண்டுபிடியாத பிடிக்கு. நீர் வரும் பொழுது நாங்கள் தூங்குறவர்களாய் நீங்கள் கண்டுபிடியாத பிடிக்கு நாங்கள் விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் கையில் கொடுத்த அதிகாரங்கள், பொறுப்புகள், எங்களுக்கு கொடுத்த தாளுந்துகள், வரங்கள், எங்களுக்கு கொடுத்த அப்பா குடும்பம், எங்களுக்கு கொடுத்த ஆசை, எங்களுக்கு கொடுத்த பணம், எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், எங்களுக்கு கொடுத்த மதிப்பு, எங்களுக்கு நீர் கொடுத்த வேலை, எங்களுக்கு நீர் கொடுத்த தொழில், எங்களுக்கு நீர் கொடுத்த அனைத்து காரியங்களிலும் நாங்கள் உண்மைகளெல்லாம் இருக்க ஆண்டவரே அதெல்லாம் விட்டு கணக்கு கேட்பீரே. அதை குறித்தெல்லாம் நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க கூடியவர்களாக விழிப்பா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீர் கொடுத்த அத்தனை பொறுப்புகளை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது நாங்கள் அதில் விழிப்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு போதும் நீர் கொடுத்த பொறுப்புகளில் அசதியாயிருந்த நாட்கள் போதும். ஆண்டவரே, நீர் கொடுத்த காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருந்த நாட்கள் போதும். இனி ஒரு நாட்களில் நாங்கள் ஜாக்கிரதையா விழிப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறுபாடான உபதேசங்கள் தேசமைகளும் சுற்றி கொண்டிருக்கிறதப்பா. கள்ள தீர்க்கதரிசி எழும்பிவிட்டார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பியிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு, தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடிவிடாதபடிக்கு வசனம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி இயலுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நாங்கள் கவனித்து பார்க்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவரு கூட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒருவரு கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் தயவாய் பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்படுத்தி கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. நீங்க செய்ய போவதற்காக கூட ஆனக்கூட நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்களை போய் ஜெபிப்பார்கள். எல்லாரும் அவளோடு இணைந்து
1: நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசந்த கேட்டு தியாடித்துக் கொண்டிருக்க கிருபை தரும்படிக்காய் செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. கத்துடைய வசனம் எல்லார் உள்ளத்திலும் எழுதி கொடுக்க முடியாது கூட கெஞ்சுகிறோம் ரச்சா அப்பா. அமை ஸ்தோத்திர ஒவ்வொருவரும் இடைபட முடியாது செபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க தகப்பனே. வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகம் மகத்தான காரியத்தை செய்ய இறங்குமப்பா, இறங்குறாச்சா தகப்பரே. இறங்க முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவர், யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பாமை ஸ்தோத்திரம். மந்திரம், செய்வனைகள், பெல்லிசனைகள் யாரை தொடவே கூடாதப்பா. சாத்தானே இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம், செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிற, அழித்து போடுகிற, அத்தமாக்கி போடுகிற, நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவர். அறிவு பிதாவே ஸ்தோத்திரிக்கிறமையா. ஒவ்வொரு விளத்தை ஆளிகை செய்ய நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க அப்பா. பிசாசம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுக்க முடிக்கா ஜெபிக்கிறோம். இறுதியில் விழிப்புள்ள காணப்பட துக்கத்தையோ பலவீனத்தையோ கொண்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கடி கத்திரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே அப்பா. அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்க ஆதுபடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன், கண்ணீர், வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்யுங்க சப்பா, விடுதலை செய்யுங்க. வெள்ளியும் என்னுடைய இது, பொண்ணும் என்னுடைய சொன்னீங்கள் ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யுங்கப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தார்கள், வெக்கப்பட்டு போடுதலின்னு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவரே. பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்ய முடியும் ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு, காத்துக்கொள்ளும் தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறவர் ஆச்சா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பரே அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கத்துடைய கிருவை நாரை தாங்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்துறதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்குறது மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையில செய்யறப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க என் சனங்கள். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி வரை சொன்னீர். எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்தை உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியோனை சொன்னீரே கத்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும். இயேசுவே அண்டிக் கொள்ளட்டும். சிவனுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிர. ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்ய மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத விடிக்கு. அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத விடிக்கு. எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசுபாடாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாரும் வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம். நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கத்திரி வேதம் சொல்லுது. அவர் சங்கீதக்காரர் எப்படி இருந்தாரு, அவங்க வேதத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிற வசனத்தை வாசிக்க, பிரியத்தோட வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும், வாஞ்சியோட தாகத்தோட வாசிக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே நமக்கு பிரியமான உங்களை அற்று எழுதிட்டாங்கன்னா என்ன செய்வோம், எத்தனையோ தர வாசு வாசு வாசு பாப்போம் இல்லையா. அப்ப இதை எழுதி கொடுத்தது யாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை என்ன செய்யணும், வாஞ்சியோடு தாகத்தோட வாசிக்கணும். ஈசாக்கு அப்படித்தான் வாஞ்சி தியானமா இருந்தாராம். சங்கீதக்காரர் சொல்றாரு, உன் வேதத்துல எவ்வளவு எவ்வளவு பிரியமா இருந்த அதுதான் என்னுடைய நாள் முழுக்க என்னுடைய தியானம். நீங்களும் தியானிக்கிறீங்களா வசனத்தை, இல்ல ஒரே வசனம் இல்ல ரெண்டு வசனம் வாசித்து விட்டுறம்மா? பைபிள் எப்படி இங்க வாஞ்சியோடு வாசிக்கிறீங்க அருமையானவர்களே, உங்களை இருதயத்தை பாருங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், இருதயத்தை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ வாசிக்காட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிருமா, ஏதாவது குழப்பாயிருமா, அப்படி வாசிக்கிறோமா? இல்ல, என் தேவன் என்னோட பேசணும், என் ஆண்டவர் என்னோட பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் தேவன் என்னோட பேசணும்னு சொல்லி வாஞ்சியோட வாசிக்கிறீங்களா? வேதத்தின் தாகம் வாஞ்ச இருக்குதா இல்லைன்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எப்படி ஆண்டவர் சங்கீதக்காரர் சொல்ற வேதத்தின் எவ்வளவாய் பிரியமா இருக்கிற அதே நாள் முழுது எனக்கு தியானம்னு சொல்றாரு, அப்படி ஒரு வாஞ்சி எனக்கு தாரும், அப்படி ஒரு எனக்கு தாகத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா தேவன் நமக்கு அந்த வாஞ்சியை தருவார். அப்படி ஒரு வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். அது ஆபரகாம தேவன் ஆசீர்வித்தார், ரெண்டாவது ஈசாக்கு தேவன் ஆசீர்வித்தார், மூன்றாவதாக ஆதியம் புஸ்தகம் 32 அதிகாரம் 29 வசனம்.
1: அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்,
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும்
1: என்று கேட்டான்.
0: அதற்கு அவர்
1: நீ என் நாமத்தை கேட்பானேன்,
0: நீ என் நாமத்தை கேட்பானே
1: என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: ஆபிரகாம் பார்த்தா அவர் கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டாரு. ஈசாக்கை பார்த்த ஈசாக்கு என்ன பண்ணாரு, எப்பயும் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார், வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். மூன்றாவது யாக்கோப்பிட்ட என்ன பண்ணிருந்து பாருங்க, ஆசீர்வித்தளவு நாம நினைச்ச மாட்டோம், உண்மை போக விட மாட்டேன். 26 வசனம்,
1: நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய,
0: நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
1: உண்மை போக விடேன் என்றான்.
0: உண்மை போக விடேன் என்றார். பாத்தீங்களா, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை போக விடமே மாட்டேன். அப்ப போராடி செபிக்கிறது ஒரு கோணம் அவருக்குள்ள இருந்தது. அதேமா 32:25,
1: யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன்
0: பொழுது விடியும் அளவும்
1: அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சொலுக்கிற்று.
0: போராடி செவிச்சிருக்கிறாரு. எப்படி செவிச்சாரு, போராடி செவிக்கணும். நம்மளும் கூட பாருங்க, நம்ம செபத்தில் செவிச்சிட்டோம் விட்டுட்டோம்னு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். அன்றைய பாதத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி செபிக்கணும். செபிக்க முடியாது, சில நாள் எந்திரிச்சா செபிக்க முடியாது. காலை எந்திரிச்சு செபிக்கும் போது தூக்கம் பலவீனம் அதிகமா இருக்கும், அதை விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். நம்ம போராடி செபிக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்திருந்தாரு, அவர் வந்து தேவனை விசுவாசித்தாரு, சிறையினா மாறினாரு. அது மாத்திரல்ல, தேவன் அவர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வித்தார். ஈசாக்கு என்ன சரி, தேவன் வசனத்து மேல என்ன எப்படி இருந்தாரா, தியானமா இருந்தார். இவர் யாக்கோபு போராடி செபிக்கிறாரு. ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவன் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி
0: என்ன செஞ்சாரா, கெஞ்சிருக்கிறாரு. தூதனவருடைய போராடி மேற்கொண்டார். அது மாத்திர நம்ம எதுக்க சும்மா ஏதோ ரெண்டு வாழ்ச்சி ரெண்டு ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, போராடி செபிக்கணும். தூதனாரோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டார், அழுது கெஞ்சிருக்கிறாரு. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தலைவர் என்ன செய்ய மாட்டேன், போகவே விடமாட்டேன், அப்படி ஆசீர்வதி போராடி செபிச்சாரு. நம்மளும் நீங்கள் நான் கூட போராடி செபிக்க வேண்டிய ஏதோ ஒரு ஜபம், ஏதோ 10 நிமிஷம் 15 நிமிஷம் செபிக்கிறது இல்ல, நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா அந்த உலகத்தை ஆசீர்வாதம் மாத்திரல்ல, நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்துல இருக்கு. அப்ப இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம செவிச்சா தான், அதுக்கு பிறகு நம்ம செவிச்சா பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும், போராடி செவிக்கணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல தான் இருக்கு இல்லையா, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் இருக்கிறது பாத்தீங்களா, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துல போராடி செபிக்கணும், போராடணும். ஆண்டவர் அவர் அழுது கெஞ்சினாராம், நம்மள அழுது கெஞ்சணும். நமக்கு ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, பரிசுத்த பவுல் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: பாத்தீங்களா எப்படி பண்ணணுமா, இடைவிடாம. நீங்க சொல்ல இடைவிடாம, நீங்களும் வீட்டிலேயே இருக்கீங்க, ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி நாங்களே இப்படி வேலைக்கெல்லாம் போகணும், அங்க போகணும், இங்க போகணும் நினைக்கலாம். வேலை செஞ்சாலும் நம்ம இருதயத்துல கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு நாளும் கர்த்தரோடு இணைந்து செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாங்களா ஆசிரியப்பார். இடைவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். நம்ம செவிக்கணும், இடைவிடாம செவிக்கணும். அவருக்கு அமைட்டு வந்து கீழ்ப்படிந்தாரு, விசுவாசித்தாரு, தேவன் ஆசிரித்தாரு. ஈசாக்கு வசனத்தை தியானித்தாரு. யாக்கூப்பிட்டு என்ன கொலை இருந்துச்சு, போராடி செபிக்கிற கொலை இருந்துச்சு. அதனாலதான் அவங்களே ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நம்மளும் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொன்னா, நம்மளும் போராடி செபிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதிரி தியானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யும் போது நிச்சயமா நம்மளையும் ஆசீர்விக்க வல்லவராக இருக்கிறார். 4 தாவீதை பார்க்கிறோம், சங்கீத புஸ்தகம் 21:6
1: அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
0: நித்திய ஆசீர்வாதம், ஆசீர்வாதங்களை உள்ளவர் ஆக்குகிறீர். நித்திய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜாவுக்கு. அவர் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, என்ன ஆசீர்விச்சாரா, நித்திய ஆசீர்வாதங்களால் அவரை ஆசீர்வித்திருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்தினார். உங்களையும் என்னையும் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கூட ஆசீர்வதிக்கணும் சொன்னா, நம்மள ஆண்டவரோடு இருக்கணும். தாவீது செய்தது என்ன பாருங்க, சங்கீத புஸ்தகம் 21:1
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
0: உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்.
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறுகிறார். ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட என்ன, நாம் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லணும். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லணும். நம்ம கூட பேசணும், ஆண்டவர் கேட்டே இருக்கணும், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லையா, எனக்கு ஆவிங்க ஆண்டவரின் சொல்லி நம்ம கேட்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மள நிரப்புவார். பரிசுத்தன அபிஷேகத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், போராடி கேட்கணும். ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடையின் புஸ்தகம் 1:8
1: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலன் அடைந்து,
0: நீங்கள் பலன் அடைந்து
1: எருசலேமிலும்,
0: எருசலேமிலும்
1: யூதேயா முழுவதிலும்,
0: யூதேயா முழுவதிலும்
1: சமாரியாவிலும்,
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும்,
0: பூமி கடைசி பரியந்தமும்
1: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால்,
0: எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றால் பாத்தீங்களா, பூமி கடைசி இருந்து சாட்சியா இருக்கணும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நமக்கு கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். ஆண்டவர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர் மேல் ஆவிய ஊற்றி வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17-18
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, இதுதான் கடைசி நாட்கள். அன்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம இந்த நாள்ல கேட்கணும், ஆண்டவரே மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுன்னு சொன்னீங்களா, அப்ப நம்முடைய அபிஷேகம் மேல் இறங்கட்டும், தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள தங்கணும், எனக்குள்ள வாசம் பண்ணணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அவ யாக்கோ போய் போல நம்ம போராடி செபிப்போமானால் கத்த நமக்கு அபிஷேகத்தை தருவார். அப்பதான் வெளிச்சரி எருசலேமிலையும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி இருந்தும் தேவனுக்கு சாட்சியா நம்ம வாழ முடியும். உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம தேவன் ஆசீர்வத்தில் நிரப்பினார். ஈசாக்கு ஆசீர்வித்து பரவர அவர் பலத்தாரு ஆசீர்விச்சாங்க. யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்விச்சார், நம்மள தாவீதுவும் தேவன் ஆசீர்வித்தார். என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 1 17:7-8 இப்போதும்
1: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி,
0: நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: நீ என் ஜனமாகிய,
0: நீ என் ஜனமாகிய
1: இஸ்ரேலின் மேல்,
0: இஸ்ரேல் மேல்
1: அதிபதியாயிருக்கும்படி,
0: அதிபதியாயிருக்கும்படி
1: ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை,
0: பாத்தீங்களா தாவீது என்ன செஞ்சார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை
1: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து,
0: ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து
1: நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து,
0: நீ போன இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து
1: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
0: உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி,
1: பூமியில் இருக்கிற
0: பெரியோர்களின்
1: நாமத்திற்கு
0: ஒத்த நாமத்தை உனக்கு
1: உண்டாக்கினேன்.
0: பாருங்க, ஒரு நாள் தாவீதா இருந்தாரு, இஸ்ரேல் பெரிய ராஜாவாய் மாற்றினார். ஹலேலூயா, ஹலேலூயா. அவருக்கு எத்தனை சத்துரு சவுல் எத்தனையோ தர அவரை கொல்ல பார்த்தாரு, ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவர் விடவே இல்லை. எல்லா அவருக்கு விரோதமா இருக்கிற மத்த மக்கள் கைகளை விலக்கி காத்து பூமியில பெரிய ஒரு நாமத்துக்கு ஒத்த நாமத்தை அவருக்கு தரிப்பித்தார். அதே போல நம்மளும் கூட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசிரியப்படணும், பரலோகத்திலே ஆசிரியப்படணும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கீழ்படியணும். அவரை போல ஆண்டவர் கீழ்படி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உடனே கீழ்படியும், அவர் விசுவாசிக்கணும். ஈசாக்கு போல தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், யாக்கோபை போல போராடி செபிக்கணும், தாவீதை போல நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் பரலோக ரட்சிக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம நிச்சயம் ஆசிரியப்பார், இவ்வளவு ஆசீர்வாதத்தில் மென்மேல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம், ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை கொடுப்பாரு. ஆனா நம்ம ஆண்டு விட்ட போராடி செவிக்க கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
1: நாம் எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தர் நோக்கி பார்த்து இப்பொழுது அமைச்சவங்களை எடுக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு நமக்கு அருமையான வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். மென்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை விரும்பாமல் போனால் இந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிட்டோம். 109 சங்கீதம் 17 வசனம் அப்படி சொல்கிறது, ஆசீர்வாதத்தை ஒருவேளை விரும்பலனா நம்ம விட்டு என்ன ஆயிருமா, விலகும். சில சொல் ரொம்ப அப்படியே தாழ்மை, ஐயோ எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு வாங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதம் விரும்பலன்னா உன்னை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு சொல்லுங்க, விரும்பி கேளுங்க, ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதியும். சொன்னா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்தேன். கர்த்தர் ஆசீர்வித்த 4 விதமான பக்தர்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வித்தார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்து கர்த்தரை விசுவாசித்தபடியினால் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாய், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வித்தார். ஈசாக்கிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தாராம். ஆம், நாமும் கூட இன்றிலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே நானும் உடைய வேதத்தை இரவு பகலாய் தியானிக்க எனக்கு அந்த கிருபையை தயவாய் தாரும் என்று சொல்லி ஈசாக்கை போல நாமும் தியான புருஷர்களாக, தியானம் செய்யக்கூடியவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா. மூன்றாவதாய், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபிடம் ஒரு சிறப்பு குணம் இருந்தது, அவன் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். கண்ணீரோடு கெஞ்சி கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். நாமும் கூட இடைவிடாமல் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா. எப்பொழுதான் நடந்தாலும், நின்றாலும், அமர்ந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும் ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை தகப்பனே எங்கள் மீது ஊற்றும் என்று கேட்போம். கடைசியாய், தாவீது என்ற பக்தனை பார்த்தோம். தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது, கர்த்தருடைய வல்லமையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், ரட்சிப்பிலே கழி கூர்ந்தார். எனவே ஆண்டவராய் கர்த்தர் ஆடு மேய்த்த மனிதனை நாடு ஆளுகின்ற ஒரு மாமனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் ஒரு வல்லமையை தாரும், என்னையும் உடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி அதை திறந்து கேட்போமா.

தங்களை உயர்த்தி எல்லாம் கேட்போம். இன்று முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, என் தொழிலை என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பக்தன் தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அப்ப ஆபிரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவனாக உமக்கு சிநேகிதர்களா எங்களை வணைந்து கொள்ளும். ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவர்களா, வேத வசனத்தை தியானம் செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கின்றவர்களா எங்களை கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் தாரும். ஆண்டவரே, ஆமென். நாம் இதே போல வல்லமையிலே வாஞ்சையா இருக்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். எங்களையும் கூட அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாம் பிரார்த்தனை செய்வோமா? தேங்க்யூ லா தகப்பனே. இப்பொழுது எங்களோடு கூட அர்ப்பணம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆலையிலோய் அவர் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னீரே. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த ஆசீர்வதிக்கிற கரம் இப்பொழுது உங்க பிள்ளைகள் எல்லாரும் மீது கடந்து வருவதாக. யாரையெல்லாம் ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒரு கீழ்ப்படிதலாக எங்களை மாற்றும், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அப்பா சிநேகத்தை உம்மீது ஒரு அன்பை எங்களுக்கு தாரும். ஈசாக்கை போல நான் தியானிக்கணும், வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். நான் இதின் போல வல்லமையில வாஞ்சலோட இருக்கணும்னு சொல்லி எங்களோட இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இப்போது அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. உங்க வல்லமையின் கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிக்கிற கரம், தொடுகிற கரம், விடுவிக்கிற கரம், உயர்த்துகிற கரம் எல்லாரும் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். உங்க அனாயிட்டி இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அர்ப்பணிக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. ஆமா, கடைசியாக நாம் கேட்டது போல, ஆம், தாவீது சொன்னார், ஆண்டவரே வல்லமையில நான் மகிழ்ச்சியா இருக்கணும், உங்க ரட்சிப்புல நான் கழிக்கணும். அவர் ஆசை முழுது உலகம் இல்ல, அவர் ஆசை முழுது இருந்தது பரலோகம். ஹலேலூயா. பரலோகத்துல இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையிலே அவர் மகிழ்ச்சியா இருந்தார். நாமும் சொல்வோமா, அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும். ஏதோ வெறுமையா நான் வந்து போவதில்லை. பரிசுத்தம் வரும்பொழுது நீங்கள் பலன் பெறுவீர்கள் என்று சொன்னாரே, இப்ப சொல்லலாமா? என் மீது அந்த வல்லமை தாரும், இந்த வல்லமின் அபிஷேகத்தை எனக்கு தரும். வாய் திறந்து சொல்லுங்க, எனக்கு இந்த அபிஷேகம் தாரும். ஆபிரகாமை போல சிநேகிதனா என்னை மாற்றும், ஈசாக்கை போல தியானம் செய்யக்கூடியவனா என்னை மாற்றும். ஆண்டவரே, யாக்கோபை போல போராடி ஜெபிக்க உடைய குருபை தாரும். தாவீதை போல அபிஷேகம் பெற்ற மனிதனாய் மனுஷ என்னை மாற்றும். இறங்கட்டுங்க வல்லமை, வாய் திறந்து சொல்லுங்க, இறங்கட்டுங்க வல்லமை. இந்த பிள்ளைகள் எல்லாரும் மீதும் வல்லமை கடந்து வரணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை கடந்து வரட்டும் ஐயா, தகப்பன் எங்க வல்லமை இறங்கி வரட்டும். எல்லாரும் கேட்போம், என்னை நிரப்பும் போல.

0: இறங்கட்டின் மீது
1: அபிஷேகம் இறங்கட்டும். அப்பா தாவீது அபிஷேகத்தை பெற்றிருந்தார், ரட்சிப்பை பெற்றிருந்தார். அப்பா எங்களை ரட்சித்தல், எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, அக்கிஞ்சு வாழைய மாற்றுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பார்க்கட்டும், தரிசிக்கட்டும், கட்டு மனக்கண்களை திறந்துடுங்க, ஆன்மீக கண்களை திறந்துடுங்க ஐயா. தரிசனம் பார்க்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் தரிசனம் பார்க்கட்டும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, தேவன வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், தேவனுடைய அக்கிரி மூடட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. மகிமை மகிமை மகிமை ஜீசஸ் ஜீசஸ் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் என்னென்ன பலன்தாள் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கிரி, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக இயேசுவே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை அக்கினி அக்கினி கத்தாவே மகிமை மூடுவதாக, தேவ பிரசர் இறங்குவதாக. ஹல்லேலூயா ரீகலப ரப லப ரப லப ரப லப மகிமை மகிமை மகிமை மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. யாருமே வெறுமே போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க சவரே. கெஞ்சி கேக்குற கெஞ்சி கேக்குற ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஒரு வீசை எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. வல்லமை இறங்கட்டும் இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டுமே, இப்ப இறங்கட்டும் ஆண்டவரே. இப்ப வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை தொடும் தொடும் தொடும் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. பரிசுத்தன அபிஷேகம் அளவலாம ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமாண்டவரே, ஊற்றுமாண்டவரே. அப்பா தேவனே தேவனே இறங்குவீராக, இறங்குவீராக. பலத்த காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தாகம் தீர்க்கும் ஜீவநதியமே, துதிக்கிறமை போற்றுகிறமை வாழ்த்துகிற வணங்குறம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது, ஜெபிக்கிறோம் பலப்படுத்துமையா. ஆபிரகாம் ஆசீர்வித்தீர், ஈசாக் ஆசீர்வித்தீர், யாக்கோப்பை ஆசீர்வித்தீர். அப்பா தாவீதை நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புறீரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு நித்திய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அக்கினில நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க. சகல ஆசீர்வாதம் சம்பூர்ணமா கொடுத்தரலாம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வரிய தரும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதினால் வந்தாங்களோ ஒவ்வொருவரும் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மங்கிப்படுத்தும், அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. கர்த்தருடைய கரங்களை தொடட்டும், தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உண்மை தரிசிக்கட்டும், மகிமை பார்க்கட்டும், மகத்தத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்க கூடி இருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீங்க. நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களும் மகத்துவத்தை மகிமை பார்க்கக்கூடிய கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், பரிசுத்தமாகாத மக்கள் பரிசுத்தமாக்கணும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள நீங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை போல உங்களை போல பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாலத்தை இறங்கி வருது. மாறுதல் மேல் வேற்றுமையான எந்த நிலையில் சொன்னீரு. அப்ப என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க ஆண்டவரே. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்த தாங்க. சுகப்பிரசத்தை காத்திருக்க மக்கள் சுகப்பிரசை தாங்க ஆண்டவரே. அப்பா கடனால கஷ்டப்படுற மக்களுடைய கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கஷ்டப்படுற ஒவ்வொரு கண்ணீரையும் தொடங்கிய சப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் வேதனை இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலையும் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. கண்ணீர் துடைக்க முடியாது செபிக்கிற, மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா தொழில் செய்யற குடும்பங்கள் தொழில் செழிக்கட்டும், நல்ல தொழில் ஆசீர்வாதமார்களும் செழிக்கணும், தலைக்கணும், ஆசிரியத்தை உயர்த்துங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரம் யாப்பேச ஆசீர்வித தேவனாய் காத்த. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் கேசில வெற்றி கொடுங்க, கேசில இருந்து விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அருமை பிதாவே மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும் ஐயா. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. பிரிந்து குடுமை அணைக்க வேண்டும், சமாளாத குடும்பத்தில் சமாளத்தை தர வேண்டும். எத்தனை குடும்பங்கள் சண்டை குழப்பங்கள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் பக்தியிலையும் தேவ கிருபையிலையும் தேவ அபிஷேகத்தில் நிரம்பியிருக்கத்தக்கதா கிருவை தாரும். அண்டவரையுமே துதிக்கிற வாலிபர்களை தொடுங்க, வாலிபர்களை தொடுங்க அண்டவரே. உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க. பெரியவங்களை தொடுங்க, பெரியவங்களை ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். எல்லார் உள்ளத்திலையும் அப்பா எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் உண்மை போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லார் பேரையும் சீஃப் மினிஸ்டர் எழுதிக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனமாக்கி முக்கிய சொல்லுறோம்.
0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asminkaram@gmail.com. Our website: andabusers.com. God bless you.

0: இந்த உலகம் இப்படி இருக்குத, எப்படி வாழணும், கத்திற்கு எப்படி பயந்து இருக்கணும், கத்திற்காக எப்படி பாய்ந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்ல உணர்த்துவார். நம்ம ஆண்டவர்லாம் கேட்கணும், ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள பாருங்கப்பா, எனக்குள்ள வந்து தங்குங்க, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் எனக்கு உணர்த்தும்னு சொல்லி நம்ம கேட்டா கட்டாயம் உணர்த்துவார். அல்லேலூயா, நிச்சயமா உணர்த்துவார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உணர்த்துவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டும். யாசாயின் புஸ்தகம் 28:26
1: அவனுடைய தேவன்,
0: அவனுடைய தேவன்
1: அவனை நன்றாய் போதித்து,
0: நன்றாய் போதிப்பார். நம்ம தேவன் எப்படி பெற்றவர், நம்ம நன்றாய் போதித்து
1: அவனை உணர்த்துகிறார்.
0: அவனை உணர்த்துகிறார், பாத்தீங்களா, நன்றாய் போதிக்கிற தேவன். ஆண்டவர் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்ற ஆண்டவர், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் உபத்திரங்களும் பாடுகளும் அசுத்தமான காரியங்களும் அதிகமா நடந்து கொண்டிருக்க ஆண்டவர், நான் எப்படி உலகத்துல வாழணும்னு கேட்டா ஆண்டவர் நன்றாய் போதித்து நம்மள என்ன செய்யறாரா, உணர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அவர் சத்தத்தை நம்ம செபி கொடுக்கும் போது போதிக்கிறார், நம்மளை உணர்த்தி நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, கலங்க வேண்டாம். இரண்டாவதாக லூக்கான சுவிசேஷம் 17:28-30 வாசிப்போம்.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்,
0: லோத்தினுடைய நாட்களில் நடந்து போதும் நடக்கும்,
1: ஜனங்கள் புசித்தார்கள்,
0: ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,
0: நட்டார்கள்,
1: கட்டினார்கள்,
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே,
0: லோத்து சோதம் விட்டு பெறப்பட்ட நாளிலே,
1: வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து,
0: அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது,
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்,
0: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும்
1: அப்படியே நடக்கும்,
0: அப்படியே நடக்கும். பாத்தீங்களா, புசிக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த நிறைய பேர் என்னன்னா புசிக்கிறது தான், நிறைய புசிக்கிறது, அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: குடித்தார்கள். எங்க பாருங்க, சின்ன பிள்ளைகள் 10வது படிக்கிற பசங்க கூட இப்ப என்ன செஞ்சாங்க, குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடித்தார்கள்,
1: கொண்டார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்,
0: விற்றார்கள்,
1: நட்டார்கள்,

0: நம்ம என்ன செய்யணும், வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்க வேண்டும், அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உண்மை சந்திக்க தகுதி படுத்துங்க, ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், ஆண்டவரே எப்பவே நான் உம்மோடு இருக்கணும், உங்க வீட்டில் நான் என்ன செய்ய வலதுறையும் சாயக்கூடாது, இடவரையும் சாயக்கூடாது, முடிபெறிந்தும் உங்களை நிலைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஒரு நாள் நிலைச்சிருந்தப்ப அதை முடிபெறிந்த நிலைச்சிருக்கணும், ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவர் நிச்சயமா நமக்கு செய்வார். லூக்கான் சுவிசேஷம் 17:31
1: அந்த நாளிலே,
0: அந்த நாளில்
1: வீட்டின் மேல் இருப்பவன்,
0: வீட்டின் மேல் இருக்கிறவன்,
1: வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக,
0: இறங்காமல் இருக்க கடவன்
1: அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன்
0: பாத்தீங்களா, பின்னிட்டு திரும்ப கூடாது. நம்ம ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டோமா, பின்னிட்டு பார்க்க கூடாது. அவங்களே இப்படித்தானே இருக்காங்க, இவங்களே இப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி பார்க்க கூடாது. உன்னதமான நிலைக்கு கர்த்தர் நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாரு, நம்ம வந்து என்ன செய்யறோம், பின்னால நிலைக்கு நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்ததுல பின் வைத்தக்கால் பின் வைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வலதுறவும் இடவரையும் சாயவே கூடாது. மக்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இடறி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சனங்கள் தான் வாழ்றாங்க, நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக ஒரு நாளும் அவரை நோக்கி, அவரை முன்வைத்துக்கள் அவர் பின்வாங்காதபடிக்கு அவரை நோக்கி நம்ம ஒரு நாளும் நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவரை இயேசுக்கு முன்னாலேயே எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, சொல்லி வச்சிருக்காரா இல்லையா, சொல்லி வச்சுட்டாரு. அதனால நம்ம எதையுமே நினைக்கூடாது. அதுதான் அங்க யோவுல சொல்றாரு, நம்முடைய அக்கிரமத்தை என்ன செய்ய நினைக்கவே கூடாது. யோவ 36:21
1: அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்.
0: ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சிட்டோம், திரும்ப அந்த வழிக்கு என்ன செய்ய, திரும்பாதபடிக்கு என்ன செய்யணுமா,
1: எச்சரிக்கையா
0: இருக்கணும். பல பாவத்துல அறிக்கிட்டு இருக்கோம், உண்மைதான் அறிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது மாத்திர அறிக்கிட்டு திரும்ப என்ன செய்ய கூடாது, பல வழிக்கு போயிடக்கூடாது. முதல்ல நம்ம அறிக்கிட்டோம், ஆண்டவரோடு ஒப்புறாயிட்டோம், திரும்ப பழைய வழிக்கு நம்ம போகக்கூடாது, அக்கிரமான வழிக்கு போகக்கூடாது. என்னென்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரமம் எதை குறிக்குது பாருங்க, கலாத்தியர் புஸ்தகம் 4:10
1: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க
0: பலனற்றதும்
1: வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி
0: விரும்புவது எப்படி
1: நாட்களையும் மாதங்களையும்.
0: எத்தனை பேர் மாதம் பாக்குறோம், நாட்கள் பாக்குறோம், இது செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல, இது புதன்கிழமை நல்ல நாள், எத்தனை பேர் நாட்களை பாக்குறோம், எத்தனை பேர் மாசங்களை பாக்குறோம், ஆடி மாசம் நல்ல நாள் இல்ல, அப்படியே எத்தனை பேர் பாக்குறோம். அப்படி இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க,
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறார்களே,
0: இந்த வருஷம் 8வது வருஷம் திருமணம் ஆக கூடாது அப்படிம்பாங்க சிலர் சொல்லுவாங்க. இந்த வருஷம் 8வது வருஷம் திருமணம் நடக்க கூடாது, 30 வருஷம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த வருஷம் நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு. எத்தனை பேர் பாக்குறோம், காலங்களை எத்தனை பேர் பாக்குறோம், நம்ம நாட்களை பாக்குறோம், நேரங்களை பாக்குறோம். அருமையானவர்கள், அப்படி யாரும் பாக்குறவங்கள இருந்தா கட்டாயம் மனம் திரும்பிடுங்க, ஆண்டவரே நான் பார்த்து தப்பு, ஆண்டவரே என் உள்ளங்களை மாற்றும், ஆண்டவரே என்ன காலங்களை பாக்குறேன்னு இன்னும் நேரங்களை தலை பாக்குறேன், ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே கத்திரிக்க நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடிக்கலாம் அதான் நல்லது. நேரத்தை பாக்குறது, காலங்களை பாக்குறது, மாசங்களை பாக்குறது, இந்த கிழமை நல்ல கிழமை இல்லை, இது எல்லாம் கத்திர படிச்சனால எல்லா நாளுமே நல்லதான். கர்த்தர் நல்லது என்று கண்டார் நீங்களே ஆதி அம்மா புஸ்தகம் 1வது அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லது என்று கண்டார் கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தையும் படைச்சிட்டு இது நல்லது என்று கண்டார்ன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருவார். அல்லேலூயா. நம்ம இது நல்லது இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமை இது ஆடி மாசம் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் முழுமையா பற்றி பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. கத்து சொன்ன வாக்கு தத்துவங்களை நிறைவேறி கொண்டு இருக்குது. இன்னும் பழைய காலத்துக்கு அடிமைப்பட்டிருப்போமானால் கத்தர் வரும்போது எப்படி அவர் ராஜ்யத்து போக முடியும்? அறிமானங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பழைய வாழ்க்கையிலே பழைய எண்ணங்களே இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கத்தர் வரிக்கு எப்படி நம்ம போக முடியும்? அதனால நம்ம வழி விட்டு அணிந்திருக்க வேண்டும். பழம்புல வாசிக்கிறோம் 3:40
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து
0: ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் வழிகளை ஆராய்ந்து சோதித்து

0: கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்புவோம். இன்னைக்கு நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம், எப்படி ஆண்டவரே உன் பிரியமில்லாம எங்கெல்லாம் வாழ்ந்திருக்க, எங்கெல்லாம் பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சிருக்கிற, எனக்கு இதை காமிங்க ஆண்டவரே, நீ எப்படியாவது மாத்துங்கன்னு சொல்லி நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். நம்ம வழி நம்ம தான் சோதித்து பார்க்கணும், மற்றவங்க இல்லை. மற்றவங்க வழி நம்ம சோதிக்கிறதுக்கு நம்மளை கர்த்தர் வைக்கல, நம்ம வழி நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 139 சங்கீதம் 23 24 வசனம்.
1: தேவனே
0: தேவனே
1: என்னை ஆராய்ந்து,
0: என்ன ஆராய்ந்து பாத்தீங்களா, தாவீது கேக்குறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து
1: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
0: என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
1: என்னை சோதித்து,
0: என்னை சோதித்து
1: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
0: என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்,
1: வேதனை உண்டாக்கும் வழி,
0: வேதனை உண்டாக்கும் வழி
1: என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து,
0: என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
1: நித்திய வழியிலே என்னை நடத்தும்,
0: நித்திய வழியில் நடத்தும். பாத்தீங்களா, தாவீதை போல நம்ம கேட்கணும் அருமையானவர்களே, என் இருதயத்தை சோதித்து அறிஞ்சுக்கோ, உண்மை துக்கப்படுத்துற காரியம் இருக்கணும், வேதனைப்படுத்துற காரியம் உண்டா, சோதித்து என்னை நித்தி வழியில் நடத்தும். வேதனைப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்காண்டவரே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்னை நித்தி வழியில் நடத்துன்னு சொல்லி என்னை மகன்பட்டு கேட்கும் போது கர்த்தர் நம்ம நடத்துவார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3வதாக யோவேலின் புஸ்தகம் 2:28-32 வரைக்கும்.
1: அதற்கு பின்பு,
0: அதற்கு பின்பு
1: நான் மாம்சமான யாவர் மேலும்,
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்,
0: என் ஆவி ஊற்றுவேன்.
1: அப்பொழுது
0: பாத்தீங்களா, இப்ப எல்லாருமே பசுத்தேன் ஊற்றுறா இல்லையா? இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் இங்க நிறைய பேர் இப்படி நிறையறது இல்ல, மற்ற சர்ச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் தான் தரிசனம் பாக்குறாங்க, சிறு பிள்ளைகள் தான் அபிஷேகத்தில் நிறையறாங்க. பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவே.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும்,
0: உங்கள் குமாரரும்,
1: உங்கள் குமாரத்திகளும்,
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: அப்ப குமாரன் குமாரத்திகளும் 12 வயசுக்கு முன்னால இருக்கிறவங்க, நம்ம பிள்ளைகள் இருந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்றது இல்ல. ஆண்டு சொன்னார், குமாரர்களும் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க,
1: தீர்க்க தரிசனம்
0: சொல்லுவாங்க.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்,
0: உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்
1: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்.
1: ஊழியக்காரர் மேலும்,
0: ஊழியக்காரி மேலும்,
1: ஊழியக்காரிகள் மேலும்,
0: ஊழியக்காரிகள் மேலும்
1: அந்நாட்களிலே,
0: அந்நாட்களிலே
1: என் ஆவியை ஊற்றுவே,
0: என் ஆவியை ஊற்றுவே.
1: வானத்திலும்,
0: வானத்திலும்
1: பூமியிலும்,
0: பூமியிலும்
1: ரத்தம்,
0: ரத்தம்
1: அக்கினி,
0: அக்கினி
1: புகை ஸ்தம்பங்களாகிய
0: அதிசயங்களை
1: காட்டுவேன்,
0: அதிசயங்களை காட்டுவேன்.
1: கர்த்தருடைய பெரிதும்,
0: கர்த்தருடைய பெரிதும்
1: பயங்கரமான நாள் வரும் முன்னே,
0: பயங்கரமான நாள் வரும் முன்னே
1: சூரியன் இருளாகவும்,
0: சூரியன் இருளாகவும்
1: சந்திரன் ரத்தமாகவும் மாறும்,
0: சந்திரன் ரத்தமாகவும் மாறும்.
1: அப்பொழுது,
0: அப்பொழுது
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. கத்து சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா கத்துடைய வேதம் சொல்லுது கடைசியா, கத்தரை தொழுது கொள்ற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கத்து சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டிருக்குது. கடைசியா சொல்றாரு, கத்தரை தொழுது கொள்ற எவனோ ரட்சிக்கப்படுவான். அன்று சொன்ன வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தொழுது கொண்டா போதும், நம்ம ரட்சிக்கப்பட முடியும். லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும்,
0: சூரியனிலும்
1: சந்திரனிலும்,
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்,
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்.
0: சூரியங்களே அடையாளம் தோன்றுமா, சந்திரனிலும் அடையாளம் தோன்றும், நட்சத்திரங்களில் அடையாளம் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள,
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு,
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பாருங்க, இப்ப எங்க பார்த்தாலும் கொள்ளினோம், எல்லாருக்குமே பயம், பயம் உண்டா இருக்குது. பூமியின் மேல தத்தளிப்பும் பயமும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும்,
0: சமுத்திரம் அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்,
0: முழக்கமாயிருக்கு. பாருங்க, தண்ணி உள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அலைகள் முழக்கமா இருக்குது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் தண்ணி முழக்கமா இருக்குது. இந்தோனேசியால பாத்தீங்களா, இந்த சுனாமியில எத்தனையோ பேர் சேர்த்துட்டாங்க. ஆனா இங்க கர்த்தர் கிருபையினால எல்லாரும் செபிக்கனால இங்க நம்ம நாட்டுல என்ன இல்ல, சுனாமி வராம தேவன் பாதுகாத்து கொண்ட நம்ம கர்த்தர் பாதத்தை அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். அன்று உறுதியாய் பிடிச்சுக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்து நிறைவேறுது. எனக்கு யாரும் தெரியாது கர்த்தர் வருவார்னு, எனக்கு தெரியல, யாரும் சொல்லலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. முத கர்த்தர் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், உணர்வுகளாய் மாற வேண்டும். ரெண்டாவது, நம் பாவங்களை சோதித்து நம் உள்ளத்தை கர்த்தரை திரும்பணும். மூணாவது, என்ன செய்யணும், கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். அன்றுவரை தொழுது கொள்ற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் நாம் தொழுது கொள்ள வேண்டும் பயத்தோடு. அதான் எப்படி தொழுதுன்னு சொல்ற, சங்கீத 2 கர்த்தர் பயத்தோடு அடுக்கத்தோடு அவள் தொழில் சும்மா இல்ல. வாசி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 2:11
1: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
0: நடுக்கத்துல என்ன செய்யணும்? களி கூறணும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தருக்குள்ள பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் இப்பொழுது நம்ம செபிக்க போகிறோம். எங்க கூட சேர்ந்து செவம் பண்ணுங்க. எங்களான் மாதிரி எசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம். அப்பா இறங்கி வாங்க அப்பா, உங்களுடைய பிரச்சனைகளை மூடட்டும். ரெண்டு வராது மூணு வராது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீரே. எங்கள் நடுவில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயாமை துதிக்கிறோம். ஒவ்வொரு தேவையும் சந்திங்க சப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில அன்று என்ன தேவையோடு இருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க ஆண்டவரே. நரம்பு தளர்ச்சி வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, எத்தனை பேர் நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்களப்பா, சுகமாக்குங்க. மனநோய் குணமாக்குங்கப்பா, வலுவீனத்தை குணமாக்குங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே. காத்துக்கோங்க ஏசப்பா, கல்வாரத்தின் தெளிங்க ஏசப்பா. எங்க தேசத்துல எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும், மகிமையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தையும் என்னுடைய ஆதாரியங்களை செய்து உங்க மகத்துல நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. சமாந்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியா கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணு சொன்னீரே. நீர் ஐஸ்வர்யத்தை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மைகள் நாளுக்கு முடிசூட்டி காத்துக்கொள்ளுங்க. கத்துடி பிரசனத்தினால மூடிக்கொள்ள முடியா கெஞ்சி மன்றாடி கேட்கிறோமேப்பா. நன்மைகளை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க. அப்பாமை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. அப்பாமை துதிக்கிறோம். வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாங்க, திருமணமாகாத குடும்பங்களை ஏசப்பா திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாய்க்கு இல்லா சகுலி குழந்தை பாய் தாரு ஏசப்பா. ஏசப்பா குழந்தை தாங்க ஏசப்பா. எத்தனை பேர் குழந்தைகளை கண்ணீர் வெடிச்சிருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க, பிரச்சனை நீக்குங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. தீராத வியாதிகளை கஷ்டமெல்லாம் மாத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தீராத வியாதிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, அவங்க கஷ்டத்தை மாத்துங்க. கண்ணீரை தொடங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்கப்பா. உங்க மகத்துவங்களை நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா அம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. வீடு தாங்க, நல்ல வீடு ஆயத்தப்படி தர முடியா செபிக்கிறோம். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க. அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. பரலோக அக்கினி மூடிக்கொள்ளட்டும் ஐயா, தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். மாம்சமணி யார் மேலும் நாவி ஊற்றுவேன், குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவி ஊற்றுவன் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைகள் மேலே முடிய ஆவி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க, பிரசரம் ஊற்றுங்க முடியா செவிக்கிறோம் ஐயா. அவங்க தீர்க்க சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தகப்பனே இறங்குமாப்பா, இறங்கும். ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவங்களை தாங்கி வழி நடத்திட்டும். சிறு பிள்ளைகள் மேலே திரும்ப என் கை வைப்பேன்னு சொன்னீங்களே. வைத்து அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டுவிட்டா கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகனா ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒர் 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 2:11
1: இன்று கர்த்தராகிய கிறிஸ்து
0: என்னும் இரட்சகர்
1: உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பொன்னாளிலே, இந்த நன்னாளிலே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவனை கர்த்த நம்மளுக்காக வானத்தையும் பூமி விட்டு வந்து பா உலகத்தில் நமக்காக அவதரித்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நம்ம உள்ளத்துல சொந்தரச்சை ஏற்றுக்கொள்ளுமானா நம் வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்தான் நம்ம பார்க்க போறோம். 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
0: ஆமா அருமையான, ஒரு வேளைக்கு நீங்க நினைக்கலாம், வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஏன் இந்த உலகத்தில் வரணும், எதற்காக மனிதரா அவதரிக்க வேண்டும் சொல்லி நீங்க நினைக்கலாம். பாவியாகி நம்மளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம் பாவம் ஜெயத்தான் நமக்கு தெரியும், அதுலேருந்து விடுதலை பெற நம்மளால முடியாது. எத்தனையும் நம்ம நினைக்கலாம், இதை செஞ்சா நம்ம விட்டுலாம், நான் நல்ல பிள்ளையா வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி வாழலாம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சன்மார்க்கமாய் வாழ முடியும். ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் விடுதலையா கொடுக்க முடியும். அவர் கருத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மளை பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 1:21
1: அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது
0: ஜனங்களின் பாவங்களை
1: நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார்.
0: நம்ம பாவங்களை நீக்கி என்ன செய்யறாரு, நம்ம ரட்சிக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்ம ரட்சிக்க முடியாது. மாணவர்களே, யாராலையும் நம்ம ரட்சிக்க முடியாது, அவர் ஒருவர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். நம்ம எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம் நினைக்கிற, நான் என்ன பாவம் செஞ்சேன், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த 5 ஒருத்தர் கூட சின்ன பாவம் கூட செய்யலன்னு சொல்லி. இல்ல அருமையானவர்களே, எவ்வளவு பாவங்கள் நம்ம எண்ணத்தினால, சிந்தனையினால, செயலினால, நம்ம பேசினால எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தின் விடுதலையாக்கணும் சொன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் சொல்லி. 1 Yohan 1:7
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராகிய இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பார். அவரால் மட்டும்தான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் தான் நம்மளை கழுவ முடியும். அவருக்கு ரத்தம் தான் நம்ம சகல பாவத்தை நீக்கி நம்ம சுத்திகரிக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் இயேசுவே உள்ளத்துல வாங்க, பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்ப. என்னைக்காகத்தான் ஆண்டவரே, 2000 சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே, உங்க ரத்தம் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசுக்கு நம்மளை பரிசுத்தமாக்குவார். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும்
0: நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள வந்துட்டார்னா நம்மளை புதி தாக்குவார், அவளை நம்ம ரட்சிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவனை கூப்பிட வேண்டும். அவர் நம்ம உள்ளத்துல வந்துட்டார்னா அவர் நம்மளை புதிதாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: ஆண்டவராக இயேசுக்கு எப்போது உயிரோடு இருக்கிற ஆகையால்,
1: அவர்களை
0: முற்றுமுடிய
1: ரட்சிக்க
0: வல்லவருமாயிருக்கிறார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நாம் முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவர் ரத்தத்தை நம்ம கழுவப்பட வேண்டும். பரிசுத்தவான் உள்ளத்துல வந்துட்டார்னா நம்மளை கழுவி நம்மள என்ன செய்யறாரு, நம்மளை புதிதாக்கி நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நம்ம செவம் பண்ணுமா,

0: இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்க்கு வந்தார் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 10:10.
1: திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்
0: என்று சொல்லுகிறார். ஆமா அருமையானவர்களே, திருடன் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் எதுக்கு வரான் இந்த உலகத்துல? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரான். நம்மளை எப்படி கொல்லலாம், எப்படி அழிக்கலாம்னு சொல்லி எதை திருடுவான்? நம்முடைய வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா திருடுறதுக்கு, பாவம் செய்து வச்சு நம் பாவத்தை செய்த பிறகு நரகத்தில் தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுறார், பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லுறார். ஒருத்தர் சிக்கப்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கப்படுத்த என்ன இருக்கும்? அப்படி சரீரத்துல உயிர் இருக்கானா, ஆனா எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, அவங்களால சாப்பிட முடியாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்துல ஒரு பாம்பு வந்தாலும் கூட அவங்களால அடிக்க முடியாது, ஒரு பூச்சி இருந்தா கூட அடிக்க முடியாது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்க பரிபூர்ணப்படும். ஆமா அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்க வேண்டும். நம்ம பரிபூர்ணமா சந்தோஷமா மகிழ்ச்சியா நிறைவான ஜீவனோடு இருக்க வேண்டும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்காகத்தான் தேவனை கர்த்த அவருடைய ஒரே பிறன குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். வாசிக்க கேப்போமா, யோவான் சுவிசேஷம் 3:16.
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை
0: அடையும்படிக்கு
1: அவரை தந்தருளி
0: இவ்வளவாய்
1: உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசுக்கு தம்முடைய குமாரனை தந்துவிட்டார். ஆனா அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு ஒரு அன்பு தேவனாய் கர்த்தர் நம்மளை அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவராக இயேசுக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தேவனாய் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லி. 1 Yohan 4:8.
1: தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
0: தேவன் அன்பாகவே இருக்கிறார் மேலவர்களே. நமக்காக தான் சொந்த குமரன்று பாராம நமக்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சீர்வில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுமெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காகத்தான் விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். எதற்காக? என்னை உங்களை மீட்கிறதுக்காகத்தான், உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான். அதன் கட்டுவதை சொல்லி தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புக்கு அளவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் தெரியுமா? அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். அது நமக்காக நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவன். உங்களுக்காக எனக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக அதை விசுவாசித்தால் போதும், நம்ம கெட்டு போக நித்திய ஜீவன் அடைய முடியும். அவர் முழுமையா விசுவாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல, எதையுமே கேட்கல. நீ விசுவாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தானே ஜீவனை கொடுத்தார், என்னை மீட்கிறதுக்காகத்தானே, நான் கெட்டு போகலான்னு தானே, எனக்காகத்தானே 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக ரத்தத்தையே சிந்தினாரு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வரும். பிரியமானவர்களே, நித்திய ஜீவனாக இயேசுக்கு உங்களுக்குள்ள வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் நீங்க கலங்க வேண்டாம், கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை நித்திய ஜீவன் இருக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Yohan 5:12.
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை
1: உடையவன்
0: தேவனுடைய
1: குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்
0: ஆமா அருமையானவர்களே, இயேசுக்கு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசுக்கு வந்துருவாரு. உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்களுக்கு ஜீவன், நித்திய ஜீவன் நிச்சயமா உங்களுக்குள்ள நித்திய ஜீவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆறுதல் தேறுதல். நம்ம ஒரு நாளும் நரகத்து போக மாட்டோம், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 10:28.
1: நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள்
0: ஒரு காலம்
1: கெட்டு போவதில்லை
0: ஒருவனும்
1: அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை.
0: பாத்தீங்களா, கர்த்தராகி தேவன் நம்ம கெட்டு போக கூடாதுதான் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் கையிலிருந்து நம்ம யாரும் பறிக்க முடியாது. எந்த மந்திரமோ சிவனையோ வெள்ளி சூரியமோ எந்த அந்தகார சக்தியோ பிசாசின் கிரிகளோ நம்ம பறிக்கவே முடியாது. நம்ம ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். நமக்குள்ள நித்திய ஜீவன் கர்த்தராக இயேசுக்கு நமக்குள்ள இருப்பார். நமக்கு ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா அருமையானவர்களே? எனக்கெல்லாம் பாருங்க, கண் பார்வையினாலும் இந்த உலகத்துல மகிழ்ச்சி வாழ்றேன். ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருப்பதனால தான். ஆண்டவராக இயேசுக்கு நீங்களும் முழுமையா ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ள வரணப்பா, எனக்குள்ளே நீங்க தங்கணும், எனக்குள்ளேயே நீங்க வரணும் சுவாமி. இந்த கிறிஸ்துவ நாளிலே எனக்குள்ளே இங்க பிறக்கணும், என் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணணும் ஆண்டவரே. எனக்குள்ள இங்க தங்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இயேசுக்கு உங்களுக்கு வருவார். நீங்க ஆண்டவராக இயேசுக்கு நோக்கி கூப்பிடுவீங்களா?

0: மூன்றாவதாக ஆண்டவராக இயேசுக்கு உலகத்துக்கு எதுக்கு வந்தது தெரியுமா? ஒன்னியவன் 3:8
1: பிசாசினுடைய கிரியைகளை
0: அழிக்கும்படிக்கு
1: தேவனுடைய குமாரன்
0: வெளிப்பட்டார். ஆமா அருமையானவர்களே, மூன்றாவதாக பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 26 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசுக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பிசாசின் கீழ் அழிக்கும்படிக்கு. எத்தனை சனங்களை பிசாசு பயமுறுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். எத்தனை குடும்பங்களை பிசாசு, நிறைய பேர் இப்ப பிசாசினால் கஷ்டப்பட்டு வியாதி நாளும் கஷ்டப்படுறாங்க, நோய் நாள் கஷ்டப்படுறாங்க, பலவீனத்தாலும் கஷ்டப்படுறாங்க. அந்த பிசாசின் கீழ் அழிக்கும்படிக்குத்தான் தேவகுமார இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 1 யோவான் 4:4
1: பிள்ளைகளே,
0: நீங்கள்
1: தேவனால் உண்டாயிருந்து
0: அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில்
1: உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்.
0: ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருக்கிற பெரியவர். ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இருந்துட்டாருனா எந்த பிசாசும் எந்த சாத்தாலும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவராக இயேசுக்கு நம்ம கூப்பிடுவோம், ஆண்டவரே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க எனக்குள்ள வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா எந்த பிசாசும் நம்ம மேற்கொள்ள முடியாது, எந்த பிசாசும் நம்ம தொடவே முடியாது, எந்த பிசாசும் வியாதியை பலவீனத்தை உண்டாக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனா எந்த பிசாசும் மேற்கொள்ளாது. 1 யோவான் 2:14
1: வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும்
0: தேவ வசனம்
1: உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும்
0: நீங்கள்
1: பொல்லாங்கானவனை
0: ஜெயித்ததினாலும்
1: உங்களுக்கு எழுதுகிறேன்.
0: பாத்தீங்களா அருமையானவரே, பலவான்னு சொன்னா நல்ல டானிக் எல்லாம் குடிச்சு நல்ல நிறைய பூஸ்ட் அது இதுன்னு குடிச்சு அது பலவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்திருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வந்து பலவானாய் மாற்றுகிறார். எத்தனை பானங்கள் குடித்தால் என்ன, என்ன செய்தால் என்ன, நமக்கு பலன் கிடைக்காது. கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அவர் பாதத்துல ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம செபித்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட பலப்படும் போது பரிசுத்தால் நமக்குள்ள வருவாரானால் நம்மளுக்குள்ள பலன் தருவார். அப்ப நம்ம பலன் அடைவோம். நம்ம அது மாத்திர தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்குமானா நம்ம பலனடை முடியும். அப்பதான் பொல்லாங்கானவையை ஜெயிக்க முடியும். பொல்லாங்கானவனை ஜெயிக்கணும்னு சொன்னா தேவ வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். பைபிள் ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து தேவ சித்தத்தை நம்ம செய்ய ஆண்டவர் கருத்துல அர்ப்பணிக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் பொல்லாங்கானவை ஜெயிக்க முடியும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க, ஆண்டவரே உங்களோட வசனையின் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். நீங்களும் பொல்லாங்கானவளை ஜெயிக்க முடியும். அது மாத்திரல்ல, லூக்கான சுவிசேஷம் 10:19
1: இதோ சர்ப்பங்களையும்
0: தேள்களையும்
1: மிதிக்கவும்
0: சத்துருவனுடைய
1: சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும்
1: உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
0: உங்களை ஒன்று சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நமக்கு எதிராளியாகலன் பிசாசு தான். அவன் மேற்கொள்ள அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேளை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவாகிய பிசாசு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் கூட சின்ன குழந்தைகளெல்லாம் சின்ன பிள்ளைப்பெல்லாம் 7-8 வயசு எத்தனையோ தோட பாம்பு மீய்ச்சிருக்கிறேன், எத்தனையோ தோட தேளெல்லாம் மீய்ச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவரை ஏசுகிறது எனக்கு எதுவுமே சேதப்படுத்தாதபடி தேவன் என்னை காத்துக்கொண்டார். அதுதான் சொல்லுங்க, சர்ப்பங்களின் தேளும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அது மிக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே மேற்கொள்ள முடியாது, பயப்படாதீங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4:7
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையும் கை கொண்டு நடந்து பாருங்க. தேவன் கீழ்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. போ பிசாசு, இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்லி பாருங்க, ஓடியே போயிடுவான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான். நம்ம தேவன் கீழ்ப்படிந்து இருக்கணும். தேவன் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்காரோ, ஆண்டவருடைய வசனம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பிசாசு போ இயேசுவின் நாமத்துல சொன்னீங்கன்னா ஓடியே போயிடுவான். எந்த பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம், பெரிய காரியத்தை செய்வார். கத்து கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துலுங்க, நிச்சயமா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான்.
2: Let's celebrate our Lord's birthday and spread the love. Yeah.

0: நான்காவதாக ஆண்டவராக இயேசுக்கு எதிர்கொள்ளத்து கொண்டார் தெரியுமா? லூக்காவின் சுவிசேஷம் 12:49
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன்
0: அது இப்பொழுதே
1: பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமாரி மாணவர்களே, நம் அக்கினியை கத்தராகி தேவன் போட வந்திருக்க நம் இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும். ஆண்டவருக்காக எழுவி பிரகாசிக்க வேண்டும். இயேசுக்கத்துக்காக நம்ம வாழ வேண்டும். அவருக்காக ஜீவிக்க வேண்டும் சொல்லி கத்தர் விரும்புகிறார். 105:39
1: அவர் மேகத்தை
0: மறைவுக்காக விரித்து
1: இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியும் தந்தார்.
0: அமரி மாணவர்களே, நம் வாழ்க்கையில எத்தனை இருள்கள், பாவ இருள்கள், வியாதியின் இருள்கள், பிரச்சனையின் இருள்கள், பிசாசின் இருள்கள், எத்தனை இருள்கள் இருக்கிறது. அதை வெளிச்சமாக்குறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கினியை தந்தார். அதான் பூமி மேல அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரும் அவருக்காக பற்றியறி வேண்டும் சொல்லி தான் அக்கினி நமக்காக தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அக்கினி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படி அக்கினியினால என் நிரப்பும், அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, யாத்ரா புஸ்தகம் 13:21
1: அவர்கள்
0: இரவும் பகலும்
1: வழி நடக்க கூடும்படிக்கு
0: கர்த்தர்
1: பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும்
0: இரவில்
1: அவர்களுக்கு
0: வெளிச்சம் காட்ட
1: அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளை வழி நடத்த நம்ம இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியத்துக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு நாள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால நம்மளை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கின் ஸ்தம்பமாக இருந்து, பகல்ல மேகஸ்தம்பமா இருக்கிறாரு, இரவிலே அக்கின் ஸ்தம்பமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்.

0: நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசுக்கு நம்ம முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்குள்ள வாரும், எனக்கு முன்னால செல்லணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திரல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2:3-4
1: அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல,
0: அக்கினி மயமான நாவுகள் போல
1: பிரிந்திருக்கும் நாவுகள்,
0: பிரிந்திருக்கும் நாவுகள்
1: அவர்களுக்கு காணப்பட்டு,
0: அவர்கள் காணப்பட்டு
1: அவர்கள் ஒவ்வொருவர் மேலும்,
0: அவர்கள் ஒருவர் மேலும்
1: வந்து அமர்ந்தது,
0: ஒருவர் மேல் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்,
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: தங்களுக்கு தந்தருளின,
0: தங்களுக்கு தந்தருளின
1: வரத்தின்படியே,
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே,
0: வெவ்வேறு பாஷைகளிலே
1: பேச தொடங்கினார்கள்,
0: பேச தொடங்கினார்கள். ஆமா அருமையானவர்களே, நம்ம மேலும் தேவனாய் கர்த்தர் அக்கினி நம்ம போட வாஞ்சிக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்குள்ள அக்கினி வரணும் ஆண்டவரே, நானும் அன்னை பாசையில வேற வேற பாசையில பேசணும், பேசி உண்மை துதிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் நம்ம தருவாரு, அக்கினி அபிஷேகத்தை தந்துருவாரு. நம்மளும் வேற வேற பாசையில அன்னை பாசையில பேசி தேவனை ஆராதிப்போம், துதிப்போம். நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏசாயின் புஸ்தகம் 28:11-12
1: பரியாச உதடுகளினாலும்,
0: பரியாச உதடுகளினாலும்
1: அந்நிய பாஷையினாலும்,
0: அந்நிய பாஷையினாலும்
1: இந்த ஜனத்தோட பேசுவார்,
0: இந்த ஜனத்தோட பேசுவார்.
1: இதுவே,
0: இதுவே
1: நீங்கள்,
0: நீங்கள்
1: இளைத்தவனை,
0: இளைத்தவனை
1: இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல்,
0: இளைப்பாறுதல்.
1: இதுவே,
0: இதுவே
1: ஆறுதல் என்று,
0: இதுவே ஆறுதல் என்று
1: அவர்களோடைய அவர் சொன்னாலும்,
0: அவர்களோடைய அவர் சொன்னாலும்
1: கேட்க மாட்டோம் என்கிறார்கள்,
0: கேட்க மாட்டோம் என்கிறார்கள். பாத்தீங்களா, அதனால தான் தேவனை கர்த்தர் மேல் பூமி மேல் அக்கினியை போட வந்து இப்பொழுதே பச்சேறி விரும்புறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை நம்ம தர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யணும்? அன்னி பசையில பேசும்போது நமக்கு ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு அதுக்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். கேட்டு பெற்றுக்கொள்வோமா?

0: ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? லூக்கான் சுவிசேஷம் 19:10.
1: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
0: என்னது இழந்து போனத? ஆதாம் யாவாளுக்கும் கர்த்தர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல கர்த்தராகிய தேவன் அவர்கள் கொண்டு வந்து உலகத்துல எல்லா காரியத்தையும் அவங்களுக்காக கொடுத்தார். மிருகத்தை கொடுத்தார், பிராணிகள், பறக்கும் பறவைகள் எல்லாமே கொடுத்தார். வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார், எல்லாம் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்குறது மாத்திரமல்ல, அவர் நீங்க இந்த இதெல்லாத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமும் ஏவாளும் பிசாசு சொன்னதை கேட்டு கீழ்படியாம போயிட்டாங்க. தேவன் கீழ்படியாம போனதுனாலதான் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்க துரத்தப்பட்டாங்க. அதுதான் காண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். இழந்து போயிட்டாங்க மனசு, எல்லாரும் இழந்து தேவனை விட்டு தூரமா போய் பாவத்தில் ஜீவித்தாங்க. ஆண்டவராக இயேசுக்கு நம்மையில வைத்த அன்பினால நம்மளை தேடி வந்தார். எழுந்து போன நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். அருமையானவர்களை, எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? அவர் அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது! அவர் அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. அவ்வளோ நம்மள அன்புள்ள தேவன். எசேக்கியேல் புஸ்தகம் 34:11.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்
0: இதோ
1: நான்
0: என் ஆடுகளை விசாரித்து
1: அவைகளை தேடி பார்ப்பேன்,
0: அவள் தேடி பார்ப்பேன். ஆமா, அருமையானவளே, ஒரு உதாரணம், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆடு இருக்குது. சரி, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுங்க. அப்ப அந்த ஒரு ஆடு தானே போனா பரவாயில்ல அப்படின்னு மேய்ப்பன் இருப்பானா? அவனுக்கு வந்து 10,000 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு காணாமல் போன ஆடு மேலதான் அவருடைய கண்ணு. ஐயோ, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க, தேடி விசாரிப்பாங்க. எங்க ஆடு எங்க பாத்தீங்க, இந்த ஆடு எங்க காணாம போயிருச்சு அப்படின்லாம் மெய்ப்பன் தேடி கொண்டிருப்பார். எங்க ஊர்ல நாங்க பாத்துருக்கிற தோட்டத்துல எல்லா தோட்டத்திலயும் வந்து மந்தை வந்து அங்க அமர்த்துவாங்க. அமர்த்தும் போது ஆடு, ஒரு ஆடு காணாம போயிடுச்சுனாலும் தேடுவாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ஆனாலும் அதை நான் கருத்தா கவனிச்சிருக்கிறேன். அதே போல அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அவரே உருவாக்கி நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்தார். நம்மளை தேடி கொண்டிருக்கிறார். என் மக காணாம போயிட்டாலே, என் மக காணாம போயிட்டாலே, இன்னும் என்கிட்ட வரலையே, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டது, என் மக ஆத்மா வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, 1 Peter 5:7.
1: அவர் உங்களை
0: விசாரிக்கிறவர் ஆனபடியால்
1: உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்.
0: உங்கள் கவலை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்குது, என் மக ஏன் சோர்ந்து போயிருக்கிறா, என்ன உங்களுக்கு குறை, என்ன செய்யணும், அவங்களுக்கு போய் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யணும், ஏன் சோர்ந்து இருக்காங்க, ஏன் கவலையோடு இருக்காங்க, என்ன உங்களுக்கு வர, என்ன பிரச்சனை, என்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து, எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க. அவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார், கவலையெல்லாம் மாற்றி உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தருவார், சந்தோஷத்தை தருவார். அவரை விட்டு இழந்து எங்கேயோ தூரமா போயிட்டோம், நம்மளை தேடி வந்த தேவன் அவர். அவர்கிட்ட உங்க கவலையெல்லாம் சொல்லுங்க, கட்டாயம் உங்க கவலையை மாத்திடுவார். கவலைப்படாதீங்க, அவங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க. லூக்கான் சுவிசேஷம் 15:4.
1: காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும்
0: தேடி திரியானோ. ஆமா, அருமையானவர்களே, நம்ம ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம தேடாம இருப்போமா? அதே போலதான் மெய்ப்பெண் காணாமல் போன ஆடுகளை எப்படி தேடி திரிவானோ, அதே போலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னிடத்துல வரலையே, என் மக என்னை விட்டு தூரமா இருக்காங்க, என் மக கண்ணீரோடு இருக்கிறாங்க, என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறேன், என் மக ஏன் கண்ணீரோடு இருக்கிறான், நான் அவங்களுக்காக ஜீவனே கொடுத்துருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடி பார்க்கிறார். உங்களை தான் ஆண்டவராக இயேசுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மக ஏன் கலங்கணும், ஏன் கண்ணீர் ஒடிக்கணும், எல்லாம் இருக்குது, நிறைய பேர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது ஆனா எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்குது எனக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, எல்லாம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிற எத்தனை பேர் சொல்றோம். அருமையானவர்கள், உங்களை தாண்டவராக இயேசுக்கு தேடி திரிகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அவரிடத்துல சொல்லுங்க, அவர் நிச்சயமா உங்க கண்ணீரை துடைப்பார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் மாத்த அவரால் முடியும். அவர்கிட்ட வருவீங்களா? அது ஆண்டிச்சனை வருத்தப்பட்டு பார சமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நானும் உனக்கு இளைப்பார்கள் தருவேன் சொல்லி நீங்க இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு இளைப்பார்கள் தருவார். சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, ஆறுதல், தேர்தல் எல்லாமே தர அவரால் மட்டும் முடியும். பார்த்து அவர்கிட்ட சொல்லுவீங்களா?

0: நம்ம கண்களை மூடி நம்ம செவம் பண்ணுமா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, உங்களுடைய சீவுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க வந்த நோக்கத்தை நீ சொன்னீங்க ஆண்டவர், பிசாசின் கீழ் அழிக்கும்படி தேவக்குமார் வெளிப்பட்டார்னு சொன்னீங்க ஆண்டவர். அன்பின் தகப்பனையும் என் நோக்கி கெஞ்சுற எங்களுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக வெளிப்பட்டீங்க ஆண்டவர. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க சொன்னீங்க ஆண்டவர. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாத்துங்க. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளுங்க. எழுந்து போன தேடுவேன்னு சொன்னீர். ஒவ்வொருவர் மீட்டுக்கொள்ளுங்க, ரச்சித்தல்லும் உங்களோடு இணைத்துக் கொள்ளும், சார்ந்து கொள்ளும், அண்டி கொள்ள உங்களோடு இணைந்து வாழ கிருபை தரும்படிக்காக செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, அரியர் அறிவுனால் நிரப்பப்படட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், உங்களோடு இணைந்து வாழணும், தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்களெல்லாம் நிற்குங்க ஆண்டவரே. என்ன வியாதினாலும் சுகமாக்குங்க அப்பா. கண்ணில் பலவீனமா அப்பா, காது கேட்கலையா, நீங்க குணமாக்கு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. ரட்சனை கொம்பேமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிரச்சனையும் மாத்துங்க. எல்லா மக்களும் செவிக்க சொல்லித்தாரும், துதிக்க சொல்லித்தாரும், ஆராதிக்க சொல்லித்தாருமே, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. சி உள்ள பிதாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லாத மக்கள் குழந்தை பைத்த தரணும், சம்மல்லாத மக்கள் சமான் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடனடைக்கு உதவிச்சிங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தல் கொடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபார சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியத்தை உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைங்க அப்பாமி. ஸ்தோத்திரம் பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும், சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சி ஆறுதலையும் தேர்தலையும் தந்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பேரும் நீங்க வயிற்றுக்கு சீஃப் போஸ்ட் எழுதி கொள்ளுங்க ஆண்டவர. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலும் சிறந்து வளரணும். உண்மை தேடக்கூடிய மனது எல்லாருக்கும் தாரும், ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையே கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-24-35. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website:

0: கர்த்தர் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
0: பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட? வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவர் பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிஞ்சு கொள்றாரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாம இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும். பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா? ஐயோ செவிக்கணுமே, நம்ம செவிக்கிறோமா? நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதையா இருக்கணும். பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: எப்படி இரவெல்லாம் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு. 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு? சீசர்களை தெரிஞ்சு கொண்டாரு. இப்ப அவங்க செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாச? அவனுக்கு என்னாச்சு? அவன் வந்து பொருளாசை, படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தர் இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போனப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாச என்ன செஞ்சான்? அவனை முதல்ல என்ன செஞ்சான்? காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான்? உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாஸ் முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி இருக்க? நீ சும்மா நல்ல ஜாலியா இருக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ இப்படி இருக்க? நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலேயே இருக்கலாம்ல. என்ன கருத்துக்குள்ள இருந்தோம், உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான்? தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய? நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதான் நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கர்த்தர் வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாப்புல இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டினாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல ஒதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான் என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவர் விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க. மத்தேயு விசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி கூடுமானால்
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக
1: பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதை பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க? உனக்கு அதை தர இதை தர தீர்க்க தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம மறந்து பேசுவாங்க. அது மாத்திரம் ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் நீ கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலே பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்கு இது நடக்குது, அங்கு இது நடக்கு, அங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாதபடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டவர் சொல்றாரு உபாகம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறமும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறமும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய
0: இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டு கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யற, தேவன் நம்மள ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலே வாழ்க்கையில அற்புதம் நடக்கலாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியன் புத்தகம் 2:5
1: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு, ரட்சித்தறாரு. ஆண்டவரே எப்படியாவது ரட்சிக்கும் ஐயா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, என் முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8
1: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு, நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழுக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்லை, அவரு கிருபினால அவர் என்ன செஞ்சாரு, மறுச்சென்மை மெழுக்கினால நம்மளை கத்து என்ன செஞ்சாரு, நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமான, வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா, அழுக்கு ஒட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயர் புஸ்தகம் 2:4
1: அடையாளங்களினாலும்,
0: அடையாளங்களினாலும்
1: அற்புதங்களினாலும்,
0: அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்,
0: பலத்த செய்கைகளினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி,
0: தம்முடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்,
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாம் கவலை அற்றிருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்,
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவளை முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பெற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைச்சி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லைன்னு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும், உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 9வது வசனம்,
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது என்ன, முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இரண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சு நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம்ம வாழ்க்கையில செய்த அன்பு, நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கன் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செவத்துல ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டோட கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவெல்லாம் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரம் நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவில் இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்தி இருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமே, துதிக்கிறமே, ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டிக் கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவர். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வினைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலையை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிற, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற, வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலும் கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்கத்தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்துல பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதற்காய் கோடான கொடி நன்றி. எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி, கனா, மகிமையும், மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி, எங்கேஜ்ட் இன் மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபிள்எக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையா கல்யாணம் ஆனப்ப முழுமையா ரசிக்கப்படல. வருஷத்துல ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்க பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயின் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணிய தெளிச்ச வேலை சாத்தா ஒன்னதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கும் வசந்தியாக்காக்கும் நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரலை செட்டிக்கு நன்றி சொல்லாமா? நன்றியாவது சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குதான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றேன், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியம்மா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணனா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்கள ஒரு ஊர்ல, அதெல்லாம் சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக ப்ரே பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் 3rd எங்க பசங்க வந்திருக்காங்க 10th. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10th நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடையை. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்து 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபைக்காய் கொடான கோடி நன்றி.
0: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திறதுக்காக தேவனை அதி அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு எனக்கு தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
11: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
10: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொல்ல நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா
0: பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்த உங்களுக்கு சொல்லிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்யப்போது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சிவேன் என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே
0: அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா? அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதன் சொன்னார்? கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்க கூட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: உன்
1: முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுதியத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவற்றில் அன்பு கூறுவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமடமடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு, அவர் அந்த ராஜ்யத்து பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கூறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்தடி ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிறது கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது,
0: அங்கே என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது,
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்,
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும், நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு,
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சி வேண்டுவதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா.

0: திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருனா திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கத்திர எது கூப்பிட்டுருக்காரு, புல்லு கூப்பிட்டுருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டுருக்கிறார். நம்ம ஆத்தமா எப்ப எடுத்துக்கொள்ளப்போ நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கத்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கத்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு கொலோசியன் புஸ்தகம் 3:24.
1: எதை செய்தாலும்
0: அதை
1: மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தர்க்கென்று சும்மா இல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம், அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதான் நம்ம அவங்களை பார்க்க வேண்டாம், எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மரப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு, யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறார், மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்க கத்தை எங்க பார்க்கிறாரு, இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்க்கென்று செய்யாமல் கர்த்தர்க்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கா எப்படி இருக்கணும், கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க, நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பாக்கிறார், நம்மள யார் பாக்கிறா, ஆண்டவரையே இயேசுக்கு பாக்கிறார். அந்த ஊழித்த செருவு நம்ம எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார், ஆண்டு வருக ரொம்ப சமீபம். ஹலேலூயா. கத்தடி ஊழித்த செய்ய நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஒளிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழித்த செருக்கு நம்ம எப்படி இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும், ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும், நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம ஜெபப்பட போறோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், வயிற்று பலவின் தல்சரை குணமாக்குங்க சப்பா, மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்களாமே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். அப்பா கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும், காணாரோ காதை உண்டாக்கணும், கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா, காதை குணமாக்கும், காதை குணமாக்கும், கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவிய நஸ்ரேனாகி இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிட்டு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா, விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வலிய குணமாக்குப்பா, முது தண்டு வலிய குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யப்பா, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்துடுங்க, அவங்க பார்க்க உதவி செய்யப்பா. நீரே

0: எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாலே சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குறும்படி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள நன்றிக்குள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாடு உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாடு குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம செவத்து தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331100000 26224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: வேலைக்கிழமை செவிச்சிட்டு இருக்கப்ப ஆண்டு சொன்னாரு உபத்திரத்தின் நாட்கள் தொடங்க போகுது அப்படி சொன்னாரு. அதனால அந்த உபத்திரத்தின் நாட்கள் நம்ம எப்படிலாம் செவிக்கணும் ஆண்டு நமக்கு அது பேச சொல்லியிருக்கிறாரு. சபைக்கும் உபத்திரம், மற்ற காரியங்களுக்கு உபத்திரம். பாருங்க, இப்பெல்லாம் பெண்கள் வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கே எவ்வளவு பயங்கரம். சிறு பிள்ளைகளுக்கும் பயங்கரம் தான், வாலிபர்களுக்கும் பயம், பெரியவங்களுக்கும் பயங்கரம். எல்லாருமே வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். அந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க, எவ்வளவு பிரச்சனை. அதான் ஆண்டு சொன்ன உபத்திரம் தொடங்குறது அப்படி சொன்னாரு. மத்தியுலசு விசேஷம் 24:21-22.
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும்
0: இனிமேலும் சம்பவியாததுமான
1: மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள்
0: குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்வாங்க, கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்பாங்க. இப்ப நம்ம தான் பாக்குறோம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் உபத்திரங்கள் பாடுகள். எத்தனையா இருந்தாலும் நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கிறாரு. அதே போல இந்த உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க செபிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாரு. மார்க்கு சுவிசேஷம் 13:19-20.
1: ஏனெனில்
0: தேவன்
1: உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
0: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
1: இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால்
0: ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை.
1: தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார்.
0: அப்ப அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை பார்த்துல கண்ணீரோடு செவிக்கும் போது கர்த்தர் அந்த நாட்களை என்ன செஞ்சிருவாரு, உபத்திரத்தை குறைப்பாரு. ஆனா உபத்திரம் தொடங்கதான் போகுது, இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொன்னாரு. ஆனா தொடங்கத்திலே பாருங்க, எத்தனை பேர் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறாங்க. நான் பாக்குறேன் எவ்வளவோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலையில் இன்ஜினியர் படிச்சவங்க நிறைய பேர் வேலை இல்லை. நிறைய பேர் பிரச்சனைகள், வீட்டுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, பணப்பழக்கம் கம்மியா இருக்குது. இதெல்லாம் தொடக்கம் தான் சொன்னாரு. அப்படியானா நம்மள என்ன செய்யணும் ஆண்டு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், கர்ச்சடி பாதத்துல நம்ம செபிக்கணும். உபத்திர வருமானம் எல்லாம் செய்யணும், அதுதான் பார்க்க போறோம். 91:15.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
0: அவனை தப்புவித்து என்ன செய்வான், தேவன் கனப்படுத்துற. அவன் நோக்கி கூப்பிடான், மறு உத்தரவு அருளி செய்வேன். கூட இருந்து நம்ம தப்பித்து அவர் என்ன செய்றாரா, கனப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடுறது எதை குறிக்கிறது, செவம் என்றதை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டுமா பாருங்க, நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் லூக்கா சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழிப்புன்னு சொன்னா தூக்கத்தை விட்டு விழிக்கிறது இல்ல, அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஆத்மத்தில் விழிப்பு வேணும். நமக்கு என்ன நடக்கு நம்மளே ஒரு பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் நம்ம கையில வச்சு விளையாண்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன செய்ய நமக்கே தெரியாது, இதை விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படி இந்த பாய் பீச்சு போடுவோம், அதை சுவரில் அப்படி வச்சு கிறுக்குவோம். அது நமக்குள்ள என்ன இல்லை, ஆத்மத்தில் விழிப்பு இல்லாதனால தான் இப்படிலாம் செய்யறோம். விழிப்பா இருந்தா ஐயோ நம்ம இந்த பாய் எவ்வளவுக்காக இருந்த கஷ்டம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆத்மாத்துல விழிப்பில்லாத இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருங்க. மார்க்கல் சுவிசேஷம் கூட 13வது வாசிப்பு கடைசியில் நினைச்சாருங்க, விழித்திருங்கள் கடைசியை பாருங்க. அது ஆண்டவர் அதுதான் சொன்னாரு,
1: நீங்கள் நினையாத வேளையிலே,
0: நீங்கள் நினையாத வேளையிலே
1: அவன் வந்து உங்களை தூங்குறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு,
0: விழித்திருங்கள்.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார்.
0: நம்ம தூங்காம விழித்திருப்பல்ல, ஆத்மத்தில் விழிப்பிலா இருந்தா நம்ம என்ன செய்யறோம் எனக்கு நமக்கே தெரியாது. நம்ம அறியாம அதுக்கு இருக்கோ இதுக்கு இருக்கோ, என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல நமக்கு விழிப்பு மிக மிக அவசியம். தூங்குறமோ தூங்கலையோ ஆத்மாத்துல விழிப்பு அதிகமா வேணும். ஆத்மாத்துல விழிப்பில்லாத என்ன செய்ய நமக்கே தெரியாது, என்ன பேசுற நமக்கே தெரியாது. அந்த ஆத்மாத்துல விழிப்பு நம்ம ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் எப்பொழுதும் சேவம் பண்ணி என்ன செய்யுங்க, அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவன என்னப்படும்னா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், எப்பொழுதும் செவம் பண்ண வேண்டும். ஆத்மாத்திர விழிப்பில்லாதனாலதான் நம்ம செவத்துக்கு வர கஷ்டப்படுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம கத்திரி கொடுக்கற நேரத்தை என்ன சரி, ஏதாவது இது இந்த நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே, வீட்டில் அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு. நம்ம கூட வர்றது எது இயேசு கிறிஸ்துவே. நீங்க எந்த அளவுக்கு அவரோட உறவாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கர்த்தர் வரும்போது அவன் அவன் கிரியை தகுந்த பலன் என்னோட வருதுன்னு சொல்றாரு இல்லையா. அநேக மக்களுக்காக போராடி கண்ணீரோடு செபிக்கிற பலன் தான் கர்த்தர் வரும்போது நம்ம கொண்டு வருவாரு. நம்ம எல்லாரும் செவிக்கணும். அதான் சொல்ற எப்போ வருவாரு இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரியாது. வாசிக்க கேட்டிருந்தாரு, யாருக்குமே என்ன செய்யாது, எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரனானா என்னப்படனா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணாம இருந்தோம்னா, விழிப்பு இல்லாம இருந்தோம்னா அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான என்ன முடியாது. நம்ம என்ன அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஐயோ நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளே மறைஞ்சிக்கிறோம், நம்மளே மறைஞ்சிடும். ஐயோ நான் கத்துட்டு நிக்க தகுதி இல்லை, நான் நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம அவர் பக்கத்தில் நிக்க முடியாம நம்ம ஆத்மாக்களை வீண் பண்ணிடுறோம். அதான் சொல்லி இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பி இனிமேல் என்னென்ன காரியம் சம்பவிக்குமோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. வர வரதான் ஒன்னொன்னு தெரியும். இப்பதான் பாத்துங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை போராட்டம், எவ்வளவு கஷ்டங்களை பாருங்க. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா, நான் அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரம் நம்ம செவிச்சாதான் அவருக்கு முன்னால் நிற்க முடியும். இங்க அரை மணி நேரம், கால் மணி நேரம், முக்கால் மணி நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் செவிச்சாலாம் அவருக்கு முன்னால நிற்க முடியாது. அதான் சொல்லி எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்ய, எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ண நம்ம தான் யோசிக்கணும், செவிக்கணும். செவிக்கிறதுக்கு கத்துட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் செவிக்கணும், ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவி செய்யுங்க, செவிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இதில் பைப்பிள்ல சும்மாவே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, எப்படி வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே. ஏன் அவருக்கு கூட நம்ம இருக்கணுங்கிறது தான் கத்த சொல்லி வச்சிருக்க. எப்பொழுதும் செவம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணுவோம் சொல்லணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், ஆத்மத்தில் விழித்திருக்க வேண்டும். நிறைவேற சொல்றாங்க, தூக்கத்துல தூங்காம விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்லல. ஆத்மத்துல நமக்கு விழிப்பு வேணும். அதங்க சொல்ற உன்னத பாட்டுல வாசித்து பாருங்க, 5வது அதிகாரம் 2வது வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன், இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ண ஆத்மா நம்ம இருதயம் என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். அப்பதான் அவருடைய எக்கால சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டரோடு இருக்க முடியும். நம்ம நம்ம தூங்கினாலும் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா என்ன செய்யணும், இது நம்ம இறுதியா விழித்து நானும் நித்திரை செய்தேன் இறுதியா விழித்திருந்தது. விழிப்பில்லாம இருந்த பிரயோஜனம் இல்லை அருமையானவர்களே, நீங்க தான் அதை யோசித்துக்கிட வேண்டும். இப்ப வந்து நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா, நம்ம விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து எப்போதும் செவம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 145வது சங்கீதம் 18வது வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, எப்படி கூப்பிடணுமா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். கொலக்கொலான்னு ஏதோ சேவம் பண்றோம் அப்படி இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை, சும்மா சேவம் பண்றவங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்றாரு உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு தான் கத்திர என்ன செய்யறாரு, சமயமா இருக்கேன்னு சும்மா சொல்லி இருக்கலாம்ல, செவம் பண்றவங்களுக்கு சமயமா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடணும். நம்ம சும்மா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுகிறத்தோடு நம்ம செவிக்கணும். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே நீ உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சமயமா இருந்தோம் கண்ணீரை துடைப்பார். அவரால் தான் முடியும், மற்ற யாராலையும் முடியாது. அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணீர் துடைக்க முடியும். இங்க சொல்ற பாருங்க 119:145
1: முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன்.
0: எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவேன் ஜெபத்தை கேட்கணும் சொல்லி முழுகிறத்தோடு நம்ம கூப்பிட வேண்டும். கர்த்தர் அதுதான் விரும்புறாரு. முழுகிறத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் அது விரும்புறாரு. நம்ம எத்தனை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்ற தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். நம் முழுகிறத்தோடு கூப்பிடணும். இனி சம்பவிப்பெல்லாம் தப்பிக்குன்னு சொன்னா எப்போது ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? அவரை உண்மையாய் கூப்பிடணும். இங்க என்ன சொல்றாரு? முழுகிறத்தோடு கூப்பிடணும். சங்கீத புஸ்தகம் 188:1
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்
0: உம்மை
1: நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட முடியாத பிரச்சனைகள் பலவீனங்கள் சோர்வுகள் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் நமக்கு விடுதலை, வேற எங்குமே விடுதலை இல்லை. அவரை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம உபத்திரத்தை விடுவிப்பார். செவிக்க கத்துக்கொள்ள வேண்டியவர்களே, எப்படி செவிக்கணும்? இனி சம்பவிப்போர்களை இவர்களுக்கெல்லாம் தப்பி அவருக்கு முன்பாக பாத்திரனா நிக்க, பாத்திரனா என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் நிக்க என்ன பண்ண என்ன செய்யணும்? இரவும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். கண்ணீரோடு கூப்பிடணும், அழுகணும். இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை கைவிடாதீங்கப்பா, நம்மளுடைய குரலை கேட்கணும். ஏதோ ஏனோ தானே, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு சவா ரெண்டு சவா அவ்வளோதான் பண்ணம், அப்படியே நிற்கிறோம். கர்த்தர் நோக்கி கூப்பிடணும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும், முழுதியத்தோடு அவரை நோக்கி கூப்பிடணும். இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்ம கூப்பிடும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்தில் உங்களே என்னை படைச்சி வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார். அது மாத்திர உன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார். என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கிறதுக்கு யார் பலன் கொடுக்கிறார்? வாசித்து பாருங்க உபாகம் புஸ்தகம். நீங்க நினைக்கலாம் நான் தான் எல்லாம் சம்பாதிச்சு, அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, உபாகம் புஸ்தகம் 8:18
1: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல,
0: இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
1: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
0: ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிற பலனை யாரு கொடுக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அதை மறந்து போகவே கூடாது. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை உபத்திரம் வந்தாலும் நம்ம செவிக்கும் போது நம்ம உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம கர்த்தர் நம்ம இந்த உபத்திரத்துல விடுதலை கரணும்னா நம்ம என்ன செய்யணுமா பாருங்க. முதல் என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி செவிக்கணும். ரெண்டாவதாக என்ன செய்யணும் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3:17
1: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்,
0: நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன்
1: எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
0: நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மள தப்புவிக்க வல்லவருக்கு எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. குஜராத்தில் ஒரு சகோதரன் கப்பல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரா. அவர் நேரம் கிடைக்கிறப்ப அவர் செல்போனை எடுத்து தினமும் ஒரு வசனத்தை தியானிச்சு மனப்பாடம் பண்ணுவாரா. மனப்பாடம் பண்ற மாதிரில ஆராய்ச்சிட்டே இருப்பாரா. அல்லேலூயா. அப்ப கப்பல்ல இருந்து ஒரு கம்பி கீழே விழுறது நிலைமையில கத்தர் செஞ்சிருக்காரு. ஒருத்தர் கையை பிடிச்சி அந்த அந்த பிரதரை இழுக்கிறது மாதிரி இருந்துச்சான். இவர் அப்படியே அந்த இடத்த தள்ளி போயிட்டாரா. கொஞ்சம் போன உடனேயும் அந்த கப்பல் இருந்து பெரிய கம்பி கீழே விழுந்துதான். அல்லேலூயா. கத்தர் அவரை என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். அருமையானவர்கள், நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தப்பு வைப்பார்.
2: கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் குழந்தை செவிப்பீங்களா? எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா அவளுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா. உங்களோடு இணைந்து வாழனேசப்பா. எளிமை பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னீங்களாண்டவரே. ஒரு மக்கள் உமக்காக எளிமை பிரகாசிக்க உதவி செய்யா செபிக்கிறோம். சிவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும் எளிமை பிரகாசிக்கணும், உமக்காக ஒளியும் செய்யணும், உண்மை போல மாறணும் ஆண்டவரே. அப்பா உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த நீர் கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா உமை நம்பி வாழணும், உண்மை சார்ந்து வாழணும், உமோடு ஒன்றர கலத்துணையேசப்பா. பெரிய காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ரச்சா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே இறங்கும் அப்பா இறங்கும். ஒவ்வொருவரும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லி முழு மனதோடு மடத்துல ஒரு உள்ளத்துல தீர்மானம் எடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொட வேண்டுமா செவிக்கிறோம் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெலிசனிகள் எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தருடைய நாமத்துல அபத்தமாக்கி போட முடியாது செவிக்கிற ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. அன்பின் தகப்பரையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா செய்யுங்க ஏசப்பா. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்கிற மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், காலேஜ் போற மக்கள் நல்ல காலேஜ் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பீஸ் கட்டணும்னு சொல்லி கலங்குற மக்கள் பீஸ் கட்ட பணத்தை சந்திப்பீராக, பொருளாதார சந்திப்பீராக. வெள்ளியும் பொண்ணு என்னுடனே சொன்னீங்களே சப்பா, நீங்க தான் தரணே சப்பா. உங்களை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலைக்காரன் கண்களை எசமானை நோக்கி பார்க்குமா போலும், வேலைக்காரருடைய கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்குமா போலும், தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க ராஜா. அப்பா அமை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களும் உண்மை அறிந்து கொள்ளும் எண்டிக்கொள்ள உதவிச்சுங்க. பெரியவங்களும் அதிகமாய் செவிக்க துதிக்க அண்டுவரே நிற்கிருவத்தரமுடியா செவிக்கிறோம் கத்தாவே. நாளுக்கு நாள் செவ்வம் குறைஞ்சு கொண்டிருக்குதப்பா, எல்லாருக்குள்ளையும் செவ்வாவி ஊற்றுங்க, விண்ணப்பங்களாவே ஊற்றுங்க அண்டவரே. அப்பா எல்லாரும் செவித்து உம்மோடு ஒப்பராக்கூடிய கிருபை தரமுடியா செவிக்கிறோம், ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக செலுத்துறோம் எங்களை அன்புரை செய்வா நாமத்தில் தாழ்மையாய் செஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேக பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handlovejesus.com. God bless you.

0: உடலையோ.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்கிறதால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? இன்னும் வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம். கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவே மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? 1, 2, 3 எல்லாம் இதான் யூஸ் பண்றீங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்க பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமம்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு 6 அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா 6 அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி அண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: முதல் விசுவாசம் இருந்தா தான் பரலோர் ராஜ்யத்துக்கு விசுவாசம் இருந்தா தான் இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியும். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பரலோர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மூன்றாவது கிறிஸ்தவடையவர்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு வரும்போது என்ன செய்வாங்களாம், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அது? கிறிஸ்தவம் கிடையாங்க. கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்து ஆவி கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? தங்களை மாம்ச ஆசை இச்சைகளை என்ன செய்யணும்? சிலுவில அறையப்பட்டிருக்கணும். நான்காவதாக யோவான் சுவிசேஷம் 6:54
1: என் மாம்சத்தை புசித்து
0: என்
1: ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
0: கடைசி நாளில் எழுப்புவேன். மாம்ச கத்துடி மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க நிறைய பேர் ஞாபகம் எடுக்காம போயிடும். எவ்வளவு நாள் தான் ஆண்டு விட்டு தூரமா இருக்க முடியும்? கத்துட்டு உப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லி கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கணும். கத்து சொல்றாரு என்ன மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றவங்கள கடைசி நாள்ல எழுப்பேன்னு சொல்லாம ஆண்டுட்டு ஒப்புற வேண்டியாரு. எவ்வளவு நாள் ஆண்டுட்டு பிரிஞ்சே வாழ முடியும்? கத்துரு உப்பு கொடுத்துரு, ஆண்டவரே மன்னிங்கப்பா என் குறைகளை மன்னிங்க. குறை பாவம் செய்வது இந்த உலகத்துல யாருமே இல்ல, எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம் இல்லையா. அப்ப நம்ம ஆண்டுட்டு என்ன செய்யணும்? உப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே பாவங்களை மன்னிங்க, என்ன இவ்வளவு நாள் எவ்வளவு பாவம் செய்யிருக்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி நம்ம ஆண்டுட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நாள் தான் வராபோஜனம் எடுக்காம இருக்க முடியும்? நம்ம யார் இல்லாலும் வாழ்ந்த இயேசுகிறிஸ்துலாம் உலகத்துல வாழவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தத்தை பாடம் போடணும், அவர் சரீரத்தை புசிக்கணும். அல்லேலூயா. சொல்றாரு எப்படி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1 Corinthians 11:27-31
1: இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான்.
0: அபாத்திரம் என்ன? சரி வந்தவன் ஞான ராபோஜன் எடுத்து போனோம் அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி சரி நம்ம என்னென்ன குறை இருக்கு நம்ம உள்ள தலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கணும். அபாத்திரமா புசிக்க கூடாது. அவர் என்ன ரத்தத்தையும்
1: தன்னைத்தானே சோதித்து அறிந்து
0: பாத்தீங்களா, தன்னைத்தானே சோதிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், நேரத்தை என்ன பஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னைத்தானே சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் நேத்துல இவ்வளவு செஞ்ச பண்ணிக்கு இதை பேசுறேன், இதை பேசுறேன் தனித்தானே சோதிக்கணும். ராபஜன் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், நம்மை நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், நேத்துல என்ன செஞ்சிருக்கோம், அப்பதான் ஆண்டு வரைக்கும் நம்ம ஆயத்தம் இருக்க முடியும். அதான் யார் என்ன அவங்கவுங்க என்ன செய்யணும், தன்னைத்தானே சோதித்து அறிந்து
1: இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்
0: எண்ணத்தினாலேனில்
1: அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்துரி சரீரம் இன்னதென்று
0: நிதானித்து அறியாததினால்
1: தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி
0: போஜன பானம் பண்ணுகிறான்.
1: இது நிமித்தம் உங்களில் அனைவர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும்.
0: நியாயத்திற்கு கூட நமக்கு இல்ல, நம்மை நாமே நிதானித்தறிஞ்ச என்ன செய்ய மாட்டோம், நியாயந்தீர்க்கப்படும். இப்ப நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், என்னென்ன குறை இருக்கு, என்ன புற்று இருக்காண்டவர், என்ன காமிங்க, என்ன காமிங்க பரிசுத்தாமினவரே, என்ன காமிங்க, எங்கெல்லாம் தூக்கப்படுத்திருக்க, எங்கெல்லாம் வேதனைப்படுத்திருக்க, எங்கெல்லாம் நான் பிரியமில்லாத காலை வாழ்ந்திருக்காண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி நம்மளை நிதானி தரு நினைச்ச மாட்டோம், நியாயந்திருக்க பட மாட்டோம். நியாயத்திருப்பு நமக்கு இல்ல. அல்லேலூயா. நம்மை நம்மை நிதானி தருந்தால் என்ன செய்ய மாட்டோமா, நியாயந்திருக்க படோ. நம்ம நியாயத்திருப்பே இல்ல இந்த உலகத்திலேயே. நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செஞ்சிருக்கேன், உன் பிரியமில்லாத காரியம் எனக்கு காமிங்க ஆண்டவரே, இன்னைக்கே நீங்க என் கூட பேசல, இன்னைக்கே எனக்கு இந்த வசனம் புரியல, இன்னைக்கே ஆண்டவர் இந்த தூக்கமா ஒரு வசனம் செபத்துல உட்கார முடியல. இன்னைக்கே ஆண்டவர் உன் புரியமில்லாத காரியம் எனக்கு என்னன்னு இருக்கு, ஏன் சத்தியத்தை கேட்ட புரிய மாட்டேன், எனக்கு ஏன் புரியல, என்ன செய்யறேன், எங்க இருக்கிறாண்டவர் என்னை காமிங்கன்னு சொல்லி கேட்டா அவர் நம்ம காமிப்பார். நம்மை நம்ம நிதானி தருந்து என்ன செய்ய மாட்டோம், நான் திருப்பி நமக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. நான் திருப்பே இல்லை, நான் திருப்பே இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நிதானித்து அறிய வேண்டும் எங்கெங்க என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி. அது மாத்திர இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
0: ஆண்டவர் சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டிய விதமாவது,
1: நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும்.
0: அறையில் என்ன செய்யணும், கச்சை. கச்சை எதை குறிக்குது, சத்தியமாகிய கச்சை கட்டிக்கொண்டு.
1: உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும்.
0: நம்ம ராபோஜன் எடுக்கும்போது நம்ம சரீரத்து உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் சந்தோஷம், அதுக்குத்தான் பரிசு நிறைய சேவமானுங்க சொல்றோம். நம்ம அப்படியே உட்கார்ந்துடுறோம், நமக்குள்ள பெரிய சமானம். பாதரட்சி எதை குறிக்குது, சமானத்தை குடிக்க, சமானத்தை சமானம் இருக்கு நமக்கு. முதல் நினைச்சு வரையில

0: கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டு
1: கால என்ன இருக்கணும் பாதரட்சி. அப்ப நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் தாழ்ந்துடும். வரல அந்த ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தையும் உள்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும். குழப்பம் இருந்தா நான் எங்க இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோட திரும்பி திரும்பி கேட்கணும். பாதரட்சி தடுத்துக்கொண்டு
0: உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும்
1: தடி பிடித்துக் கொண்டும்
0: அதை தீவிரமாய் புசிக்க கடைவீர்கள்.
1: தீவிரமாய் புசிக்க
0: அது கர்த்தருடைய பஸ்கா.
1: அதுக்கு கர்த்தருடைய பஸ்கா தீவிரமாய் புசிக்கணும். கர்த்தருடைய பஸ்கா நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. ராபோஜனம் ஆண்டோட சரீரத்தையும் ரத்தத்தை உள்ளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம கடைசி நாள் நம்மள ஒரு உயிரோட தேவன் எழுப்புவார். அது பெரிய பஸ்கா நமக்கு. சத்தி மனசுல அறைய மனசு நிறைய கட்டணும். எதை வச்சு சத்தியத்தை வச்சு கட்டணும். சமானமுக்குள்ள இருக்கணும். தடிங்கிறது சத்தியத்தை தான் குறிக்குது. அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:7-8.
0: ஆகையால் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
1: நம்ம பழைய குணங்கள்லாம் நமக்குள்ள இல்லாம புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு
0: பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்.
1: நம்ம பழைய புளித்த மாவு என்ன சின்னங்கள் செயலிகள் நம்ம உள்ளத்துல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அந்த பழைய புளித்த மாவு புறமே என்ன செஞ்சிருங்க
0: கழித்து
1: போடுங்க. நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைலாம் என்ன செய்யணும் கழித்து போடணும். திரும்ப திரும்ப நம்ம அந்த குணம் நமக்கு வரக்கூடாது. அது என்னன்னு சொல்ற பாருங்க.
0: ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக
1: பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதெல்லாம்
0: பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல.
1: புளித்தமா எதை சொல்றாரு
0: துர்க்கணம்
1: பொல்லாப்புகளுக்குள் புளித்தமாவோட அல்ல
0: துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம்.
1: பண்டிகை ஆசரிக்கப்படும் என்ன இருக்கு நமக்குள்ள துப்புரவு உண்மை. நிறைய பேர் வாய் திறந்தவே நிறைய பொய் சொல்றோம். அந்த பொல்லாப்பு துருக்கணம் உள்ளத்துல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கு துப்புரவு உண்மை என்று புளிப்பில்லாத மாவோட ஆண்டு ரத்தத்தையும் சரீரத்தையும் உள்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில துப்புரவு அடுத்துப்புற ஆண்டு ஒப்பராகணும். நமக்குள்ள எந்த பாவமான செயலும் இல்லாத இருக்குன்னு ஆசீர்வித்தா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம தருவார். நம்ம ஆய்ந்திருக்கப்படவே மாட்டோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா ஆண்டு ஒப்பு கொடுத்துச்சாம் போடுவோம்.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வருகை அந்த வருகையில யாரையெல்லாம் கர்த்தர் எழுப்புவார் என்பதை குறித்து நாம் கேட்டோம். நம்ம எழுந்து நிற்கலாமா? Jesus, thank you, Lord. ஆண்டவரே கர்த்தர் வரப்போகிறார். மத்திய வானத்திலே சீக்கிரம் கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. யார் எல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அந்த விசுவாசமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கடைசி நாளில் எழுப்புவார். எனவே தான் நாம் கேட்டோம், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. எனவே வேறு விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த கர்த்தரை பார்த்து சொல்ல விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தாவே என் உள்ளத்திலே விசுவாசத்தை துவக்கும் அப்பா என்று சொல்லி நம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் தாரும். ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கணும். பக்தி எனக்கு தாரு. பக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டுமா? அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுமா? கண்ணமணி ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்டவளாக என்னை மாற்றும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நாமும் கூட ஆண்டவரே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாருக்கும். மூன்றாவதாக அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யார் அவருடையவர்கள்? கிறிஸ்துவின் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலவில் அறிந்திருக்கார் என்று சொல்லி கேட்டோம். எனவே என்னை எப்படி மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவன் எழுப்புவேன் என்று சொன்னார். நம்மை நாமே சோதித்து அறிந்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் பொழுது தெருவதில் பங்கு பெறும் பொழுது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அர்ப்பணம் செய்து ஆண்டவரே உங்களுடைய வருகளை ஆயத்தப்படுத்தும். நானும் உங்கள் வருகளை பங்கு பெற வேண்டும். இதோ திருவுருவத்தில் பங்கு பெறப் போகிறேன். என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி

0: கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு விசுவாசம் குறைந்து போகவே கூடாது, விசுவாசத்தின் ஆவியினாலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. கேட்போமா, விசுவாசத்தின் ஆவியிலே நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வரிசையில நானும் இருக்கணும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கின்றோம், எனக்குள்ளே குற்றம் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா எனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கணும் ஆண்டவரே, அன்பில பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உம்மடிவனா உம்மடிவளான இருக்கணும் ஆண்டவரே. என் மாம்சத்தின் ஆசை இச்சை சிறு அறையப்பட்டிருக்கணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவன் இருக்கணும் ஆண்டவரே. என்னை மாற்றம் அப்பா, என்னை தகுதிப்படுத்தி, எனக்குள்ள என்னென்ன குற்றம் குறை இருக்கிறதோ எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து இப்படி திருவிருந்திலே பங்கு பெற என்னை தகுதிப்படுத்தும் அப்பா. நான் உங்க வருகையில வரணும், ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. எல்லாம் ஜெபிப்போம். தேங்க்யூல்லா, நன்றி நன்றி. என்னை மாற்றம் ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றம். நீ கேட்டதான் மாற்றுவர், என்னை மாற்றம் ஜெபிங்க. எங்களை மாற்றம், எங்களை மாற்றம், எங்களை மாற்றம். உங்க ஆசீர்வாதத்திற்காக பக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோடு இணைந்து நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம்.
1: பேஸ்புக்லயும் பார்த்த எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, உமக்குள்ள நெருங்கி சிவிக்க, மை சார்ந்து வாழ, மை நம்பி வாழ உதவிச்சுங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்கப்பா. வேண்டி கொடுத்துருக்கோம், அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சுங்க, ஆசீர்வச்சு உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம். ரச்சனை சந்தோஷத்தை தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சுங்கப்பா. முடி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரஜா நீங்க வரப்போறீங்க ஆண்டவர, நாங்கள் உண்மையை பார்க்கணும், உண்மையை சந்திக்கணும், உம்மோடு இருக்கணும், எப்போதும் மேல் நிலைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, சுகமாக்குங்க இயேசுவே, குணமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன பலவிழந்தாலும் குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம், எனக்கும் குணமாகுமான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மக்களை குணமாக்குங்க, பலவீனத்தை மாற்றுங்க. மந்திரம் ஜெயவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசு நீங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பயத்தை தரணும், சமாளாத மக்களுக்கு சமாளத்தை தரணும். கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்ய, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவர. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, கர்த்தாவே பிரகாசமானக்களை தந்தர்களும் ஆண்டவர. அப்பா மே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்க, வாகனம் வச்சிரு மக்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டங்கள் கண்ணீர்கள் துன்பங்கள் தொல்லைகள் அனைத்து மாத்திருங்க. உண்மை தேடமை அறிந்து கொள்ளமை அண்டிக் கொள்ள உதவிச்சுங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்கப்பா, வேண்டிக் கொடுத்துருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை தாரும் தேவ ஞானத்தை தாருமாண்டவர. செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. இயேசுவே இயேசுவே, சிறு பிள்ளைகள் கூட உண்மை பார்க்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் ஐயா, உண்மை தரிசிக்கட்டும், உம்மோடு இருக்கட்டும், பெரிய பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பயபக்தி உள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. கத்தடி நாமம் மகிப்படட்டும், உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு மூடி பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம். பொடிய உலகத்துல வாழ்கிறோம் ஆண்டவரே, நீங்க தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்க பத்தில ஆபத்து விபத்துக்களை பிள்ளைகளை கடத்தி கொண்டு போயிடுறாங்கப்பா, எல்லா வத்தியிலும் உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளணும். எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: இல்லாண்டவரே, நான் யோசிக்க மாட்டேன், தேவையில்லாத சிந்தனை வேண்டாம், வீணான சிந்தனையை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, வீணான சிந்தனை வேண்டாம், எல்லாம் என்னை பார்த்துக்கோங்க, கஷ்டந்தான் வளசில வாழ்க்கையில் கஷ்டந்தான், எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும் சொல்லி வசனத்தை என்ன மனதில் அறையில கட்டணும், வசனம் நமக்குள்ள இருக்கணும், வசனம் இருந்தால் தான் பரலோர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா தேவண்ட வசனம் உள்ளத்துல பதித்து வைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, வசனத்தை எங்க பதித்து வைக்கணுமா? உபாகம் புஸ்தகம் 14:19
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து.
0: தேவனுடைய வசனத்தை எங்க வைக்கணும்? இதயத்திலும் ஆத்மத்திலும் பதித்து வைக்க வேண்டும். அதான் சத்தியத்தினால உங்க மனதை கட்ட வேண்டும். சத்தியம் வசனத்தின் உள்ளத்தில் எழுதி வைக்கணும். நம்ம மனசுல வசனம் இருந்தா பாவம் செய்ய எப்படி காத்துக்கொள்வாரு ஆண்டவர். நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர் பேசுவாரு, மகளே இப்படி செய்யாத, பாவம் செய்யாத, அங்கங்க குறை சொல்லாத, அங்கங்க இப்படிதான் செய்யக்கூடாது, கத்திர பிரியமில்லாத காரியம் சொல்லி வசனம் உள்ளத்துல பேசும். ஹலேலூயா, ஹலேலூயா. வசனம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அப்படி பாவம் செஞ்சுட்டே இருப்போம், ஆண்டு வரைக்கு ஆயத்தமா இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, மனசை கட்டணும். எதனால கட்டணும்? சத்தியத்தினால கட்டணும். சத்தியம் தான் வசனம். ஹலேலூயா. வசனம் உள்ளத்துல இருக்கணும். அது எப்படி கட்டணும் சொல்றாரு பாருங்க, நாகமின் புஸ்தகம் 2:1
1: அறையை கெட்டியாய் கட்டிக்கொள்.
0: அந்த அறையை என்ன செய்யணுமா? கெட்டியாய் கட்டிக்கொள், உறுதியாய் கட்டிக்கொள். உறுதியா கெட்டியான என்ன? உறுதியா, நான் பாவம் செய்ய மாட்டேன், கத்திர பிரியமாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அங்கங்களை இப்படிலாம் சொல்ல மாட்டேன், அங்க இங்கேயும் சொல்லி பேசியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அது நிறைய அந்த காரியங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கு, அந்த காரியத்தை மாத்திக்கணும். அதங்க சொல்றாரு வசன, அந்த மனசேர்மை எப்படி கட்டிக்கணுமா? உறுதியா இருக்கணும், கட்டியா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உறுதியா கட்டியானா புரியாது, உறுதியான்னு சொல்லி கொடுத்து சொன்னார். உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும், நான் எந்த குறையும் அங்கங்க சொல்ல மாட்டேன், ஆண்டு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்குள்ள ஒரு உறுதி வேணும், கட்டியாய் கட்டிக்கொள்ளணும். மனசு நிறைய எப்படி கட்டணும்? மனசை எப்படி காத்துக்கொள்ளணும்? அறை எப்படி காத்துக்கணும்? உறுதியாய் கட்டியாய் காத்துக்கொள்ளணும். அப்பதான் பரலோர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். எப்படியோ இது மாதிரி தான் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சைக்கு வந்துட்டோம் பரலோருக்கு போயிடலான்னு நம்ம இருந்துருக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? முத கத்திர வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு கத்து. ரெண்டாவது மிகுந்தாவளோடு. மூணாவது வரங்களை பெற்றுக்கணும். நான்காவதாக நம்ம அறையை கட்டியிருக்கணும். நம்ம விளக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? எரிஞ்சிட்டு இருக்கணும். நம்ம அறையை கட்டிக்கணும். எப்படி கட்டணும்? சத்திய வசனத்தெல்லாம் கட்டணும். அது எப்படி கட்டிக்கணும்? கெட்டியா அவர் வளையலோ இல்லை தங்க செய்தா போடுறது என்ன செய்வீங்க? எப்படி காத்துக்குவீங்க? பரிசு இருந்தா மண்ணிஞ்சிக்கல போட்டு அப்படியே பத்திரமா தொட்டு தொட்டு பார்ப்பீங்க இல்லையா? அப்புறம் ஏதாவது காசு வச்சிருந்தா என்ன செய்வாங்க? காசு இருக்கா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி பார்த்து அப்படி சரிப்படுத்திப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்மாவையும் கெட்டியாய் கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அறையை எப்படி கத்துக்கணும்? மனது நிறைய எப்படி கத்துக்கணும்? கெட்டியாய் கத்துக்கணும். மனசுல கொஞ்சம் இடம் விட்டா பிசாசு உள்ள வந்துருவான். அதான் கத்துட்டு வேதஞ்ச பிசாசுக்கு ஏடா கொடாமல் இரு. மனசு அறைய மனசத்தை ரொம்ப ரொம்ப காத்துக்கணும் அருமையானவர்களே, அறைய காத்துக்கொள். நீதிபதி புஸ்தகம் 20:27
1: மனுஷனுடைய ஆவி,
0: மனுஷனுடைய ஆவி
1: கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது.
0: அந்த தீபம் கர்த்தர் தந்த தீபம், அந்த தீபம் அதுதான் மனசாட்சி. நமக்குள்ள ஒரு மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள மனசாட்சி, நன்மை செஞ்சாலும் சொல்லும், தீமை செஞ்சாலும் சொல்லு, செய்யாத செய்யாத, இப்படி நன்மை செய்ய உனக்கு பிரயோஜனமா இருக்கும், கர்த்தர் பிடிக்காது அப்படின்னு இந்த மனசாட்சி நம்மளை வந்து சொல்லிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சரி, விளக்கு விளக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். விளக்கு அமரவே கூடாது. கத்து தந்த தீபம், நம்ம கொடுத்த தீபத்தை அடைஞ்சு போட்டக்கூடாது. அந்த தீபம் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம செஞ்சாதான் நம்ம தீபம் நமக்குள்ள அடையாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்போம். லேவியரம் புஸ்தகம் 24:1-2
1: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
0: பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி,
1: குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி.
0: குத்துவிளக்கு என்ன செய்யணும்? எப்போது எழுந்திருக்கும்படி.
1: அதற்காக
0: இடித்து
1: பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை,
0: தெளிவான ஒலிவ எண்ணெயை
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: கொண்டு வர முடியும் அவர்களிடத்துல கட்டளையிடு. அப்ப நம்ம விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும். எப்ப என்ன சொல்றாரு? எப்போது எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட அமர விடக்கூடாது. ஹலேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்?
1: தெளிவான ஒளிவெண்ணையை,
0: தெளிவான ஒளிவெண்ணையை
1: இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு.
0: தெளிவான ஒளிவெண்ணெய் இது எதை குறிக்குது? பசுத்த ஆவியானவர் குறிக்குது. நம்ம ஏதாவது பசுத்தால் நிறைஞ்சிட்டோம், நம்ம காய் தட்டிட்டோம், கட்டாயம் கடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிட்டு அப்படியே ஏமாந்துடக்கூடாது. பசுத்தாவே நமக்குள் இருக்கிறா இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும்? நம்ம பாவம் செய்யும்போது தடுத்து நிறுத்துவார், நம்ம ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தடுத்து நிறுத்துவார். அப்ப பசுத்தே நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் வந்து என்ன சொல்ற? பாவத்தை குறித்தோ, நீதி குறித்தோ, ஞாயிற்றுப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி நம்ம நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். இடித்து பொழிந்து தெளிவான என்னை கொண்டுபடி இஸ்ரவேலுக்கு கட்டளை கொடு, நமக்கு பரிசுத்தாவில் இருக்கிறா இல்லையான்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டும். அதுதான் தாவீதுராஜ் சொல்றாரு 92:10.
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: புது எண்ணெயில அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அன்னி பாசல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா, பரிசுத்தாவியானவர் இருக்காரா இல்லையான சோதித்து பார்க்க வேண்டும். உங்களோடு பேசுறாரான்னு சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, உங்க அறை கட்டியாய் கட்டப்பட்டிருக்கணும். உங்க விளக்கு என்ன செய்யணும்? எப்போது எரிஞ்சிட்டு இருக்கணும். சும்மா விளக்கு எரியன்னு சொல்லல, என்ன சொல்ற? விளக்கு எப்போது எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கிற விளக்கு அமிழ்ந்து போகக்கூடாது. அமிழ்ந்து போ, நம்ம அலசி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கோமா, அன்னி பேசல் நிறைஞ்சிருக்கோமா, தண்ணி பேசல் நிறையாம செபிக்காம இருந்தா பேசாம நம்ம மேற்கொள்ள பார்ப்போம். அதுதான் சொல்றேன், விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் எரிஞ்சிட்டே இருக்கணும். எரிஞ்சிட்டு இருக்கா? எரிஞ்சிட்டே நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சரி, ஒரு வேளைக்கு நீங்க சொல்லலாம், நான் வரங்களை உதாரணம் பெற்றிருந்தேன், வல்லவை பெற்றிருந்தேன், இப்ப எனக்கு என்ன இல்லை, ஆவியானவர் இருக்குள்ள வரல, எனக்கு இறந்து போட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னொரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 42:3.
1: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
0: அவர் நெறிந்த நாணலை முறியாமலும்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்,
0: மங்கி எரிகிற திரி அணையாமலும்
1: நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
0: நியாயத்தை என்ன செய்வாரு? உண்மையாக வெளிப்படுத்துவார். எரிந்த ஆணலை முறிக்காத தேவன்,
1: மங்கி எரிகிற திரியை அணையாமலும்.
0: ஐயா எரிஞ்சு போதே, ஐயோ மங்கி மங்கி எரியுது, நான் ஒரு நாளைக்கு விழுந்துடுறேன், ஒரு நாளைக்கு எந்திரிச்சிடறேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அதை நெறிந்த ஆணலை முறியாமலும், மங்கி திரி அணையாமலும் இருக்கிற தேவன் நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு கிருபை தாங்க, என்னை கைவிடாதீங்க ஏசப்பா, நான் இனிமேலும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அது மட்டும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கு நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டில் அந்த வசனம் இருக்கு. மத்தியில் சுவிசேஷம் 12:17-21 வாசித்து பாருங்க.
1: ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது,
0: ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது
1: நிறைவேறும்படி இப்படி நடந்தது,
0: நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
1: அவன் உரைத்ததாவது,
0: அவர் உரைத்ததாவது,
1: இதோ
0: இதோ
1: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
0: நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
1: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
0: என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன்,
1: என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்.
0: பிதா சொல்றார், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன்.
1: அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார்,
0: அவர் புறச்சாதியாருக்கு ஞானத்தை அறிவிப்பார்,
1: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
0: வாக்குவாதம் செய்ய மாட்டார்,
1: கூக்குரல் இடவும் மாட்டார்,
0: கூக்குரல் இடவும் மாட்டார்,
1: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை,
0: அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை,
1: அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும்,
0: பண்ணுகிற வரைக்கும்
1: நெறிந்த நாணலை முறிக்காமலும்,
0: நெறிந்த நாணலை முறிக்காமலும்
1: மங்கியறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார்.
0: மங்கியறி திரி என்ன செய்ய மாட்டாரு? அடைக்க மாட்டேன். இன்றைக்கு ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் தீமை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும் அற தகப்பனே, என் அறை எத்தனையோ நாள் கட்டின அறையை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆண்டவரே, நான் அறையில் எத்தனையோ கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு, நான் அங்கே சொல்றது இங்கே சொல்றது எல்லா காரியம் எனக்கு இருந்து ஆண்டவரே மன்னியுமாப்பா, என் அறை கட்டப்பட்டிருக்கணும், நான் இவன் என்னை கொடுங்க ஆண்டவரே, என் மனதில் அறையை நான் கட்டுவேன் ஆண்டவரே, என் மனதை காத்துக்கொள்ள அங்கங்க அலம்பராம காத்துக்கொள்வேன் ஆண்டவரே, வசனத்தாலே நிறுத்த நிரப்பு ஆண்டவர், என் அறைய கட்டியாய் கொட்டிக்கொள்ள உறுதியாய் பிடிச்சு கொள்வாண்டவர், என் மனதில உறுதியாக பிடிச்சு காத்துக்கொள்வாண்டவர், எனக்குள்ள எண்ணெய் ஊற்றும் ஐயா, என் விளக்கு எரியிட்டு வந்தவர, விளக்கு எப்பொழுது எரியன்னு சொன்னீங்களே, எண்ணெய் ஊற்றும் ஐயா, பரிசுத்த என்ன இன்ன வயசு அனுப்புங்க ஆண்டவர, நான் அப்ப அனுப்புங்கப்பா, நான் காத்துக்கொள்ளுவேன், எனக்கு உதவிச்சிங்க, என்ன பொதுவிச்சிங்க, பரிசுத்த என் அபிஷேகம் மேல சம்பூர்ண பொழிந்தரும், அக்கினி என் மேல ஊற்றும் ஆண்டவர, அக்கினி என் மேல போடுங்கப்பா, என் விளக்கு எரியட்டும், என் விளக்கு எரிய வைங்கப்பா சொல்லி கணியரோடு கேட்போமா. முத ஆண்டவரை இயேசுக்கு வர நம்ம எப்படி இருக்கணும், நீடிய, ரெண்டாவது மிகுந்த அவள், மூணாவது வரங்களை பெற்று இருக்கணும், வரங்களை பெற்று அவருக்கு வருகை காத்திருக்கணும், நான்காவது என்ன செய்யணும், நம்ம அற கட்டுதப்பட்டதாக விளக்கு எப்பொழுது எரிஞ்சிட்டு இருக்கணும். கத்துட்டு கேட்டு ஒப்பு கொடுத்து சோகம் பண்ணுமா, ஆண்டவரே நீ பொறுப்பிடுங்க ஆண்டவர், உங்களோட கரங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போம்.
1: ஆண்டவராக இயேசுவின் வருகை சமீபம், முதல் விசை பாவமில்லாமல் தரிசனமானார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தூரம் பலியிடப்பட்டு நம் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கும்படிக்கு வெளிப்பட்டார். இதோ இரண்டாம் விசை, பாவம் இல்லாமல் மத்திய வாரத்தில் அவர் தரிசனமாக போகிறார், அவருக்காக யார் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ இதோ அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வெளிப்பட போகிறார். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்த்து ஆண்டவரே வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ராஜ்

காத்திருக்கிறவர்கள் காத்திருந்த மனமாட்டி நாமும் கர்த்தருடன் அன்று பரப்போம். ஆம் சகோதரா சகோதரி, காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படிக்கு, பரலோகம் கொண்டு செல்லும்படிக்கு இயேசு பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார் மத்திய வானத்திலே. தேங்க்யூல்லா. எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். நீடிய பொறுமையோடு கூட காத்திருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று சொன்னார் கர்த்தர். தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. கர்த்தர் சமூகத்திற்கு ஏற்போமா, ஆண்டவரே பொறுமையோடு இருக்கணும், வருகிறேன்னு சொன்னவர் சீக்கிரம் வருவார், தாமதம் செய்ய மாட்டார். கேட்போமா, தகப்பனே பொறுமையோடு காத்திருக்கணும், என் ஆத்மாவை நான் காத்திருக்கணும். ஆண்டவரே ஒரு போதை என் ஆத்மாவை இழந்து போய்விடக் கூடாது ராஜா, நீடிய பொறுமை எனக்கு தாரும். இரண்டாவது சொன்னார், மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், எதிர்பார்ப்புடன் காத்திருங்கள். தெசலோனிக்க சபை ஜனங்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். பிலிப்பு பட்டணத்தில் இருந்த திருச்சபை, ஏதோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகியவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னது போல அந்த மக்கள் எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட மிகுந்த அவளோடு கூட காத்திருப்போமா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய நகரம் நமக்கு பரலோகத்திலே உண்டு. மேன்மையானது விரும்புகிறவர்களுக்கு ஒரு நகரத்தை கர்த்த பரலோகத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஒரே அந்த நகரத்திற்கு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் வரும்படிக்கு ராஜா நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. பிரியமானவர்களே, மிகு தாவலோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, வரங்களால் நிறைந்து நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வரங்கள் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, அந்த ஆவியானுடைய வரங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவியான வரங்கள் நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய குற்றத்தெல்லாம் அதை நீக்கி போடுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குறது, கர்த்தரை நிரூபிக்க நமக்கு உதவி செய்கிறது. வரங்களோடு கூட கொரிந்தி சபை மக்கள் வரங்களோடு நிறைந்து கர்த்தரின் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நன்றி. நான்காவதாக, நம் அறைகள் கட்டப்பட்டவர்களாக, மனதின் அறையை சத்தியத்தினால் கெட்டியாக உறுதியாக கட்டினவர்களாகவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியாகிய நம்முடைய விளக்கு தீபம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும்படி, அதை எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு ஆவியானவராகிய என்னையால் நிரம்பினவர்களாக, நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராகிய என்னையால் அவர் கொடுக்கும் அந்த ஜீவ அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும்படிக்கு அதை திறந்து இன்றைக்கு கேட்போமா. புதிய என்ன அபிஷேகத்தை தாரும் ஆண்டவர். எப்பொழுது நீ வருகிற என்று எதிர்பார்த்திருக்கிற மனிதனுக்கு ஒப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உடைய வருகைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீ இருக்கிற இடத்தில் நாங்களும் இருக்கும்படிக்கு எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாம் செபிப்போமா. தேங்க்யூல்லார். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, முதல் விசை நீர் வரும்பொழுது எங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராயும் இந்த உலகத்திலே வந்தீரப்பா. இதோ இரண்டாம் விசை, உமக்காய் காத்து கொண்டிருக்கிற பக்தர்களை அழைத்து செல்லும்படிக்கு, இதோ மத்திய வானத்திலே பாவம் இல்லாதவராய் நீர் தரிசனமாக போகிறீர் ஐயா. எங்களை எல்லாம் அழைத்து செல்ல வரப்போகிறீரப்பா. நாங்களும் உமக்கென்று ராஜா நீடிய பொறுமையோடு காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த நீடிய பொறுமை என்ற குணத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. மிகுந்த ஆவலோடும் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும், எதிர்பார்ப்போடு ஆவலோடு வாஞ்சையோடு விரும்பி நாங்கள் காத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆவியானவர் வரங்களை நிரம்பி, ஆவியானவர் வரங்களை நிரம்பி நாங்கள் காத்திருக்க வேண்டும். கொரிந்து சபை மக்கள் காத்திருந்தது போல நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் மனதின் அறையை சத்திய வசனத்தினாலே இருக்க உறுதியாய் நாங்கள் கட்டி கொள்ளவும். எங்கள் ஆவி அப்பா, எங்களுடைய ஆவி மனசாட்சி ஆவியில் நிரம்பி இருக்க, எரிந்து கொண்டே இருக்க, எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க எங்கள் பாக்கியம் தார். இந்த ஜீவ வசனத்தை இப்பொழுது கேட்டு தங்களை அர்ப்பணிக்க ஜனங்கள்
டிவி மூலமாக இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற மக்கள், எஃப்எம் ரேடியோ மூலமா இந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஜனங்கள், சோசியல் மீடியாக்கள் மூலமா இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உங்க சுத்திகரிக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருவீராக. ஜனங்கள் யாரெல்லாம் வாஞ்சியோடு, அப்பா நான் நீர் இருக்கிற இடத்துல நான் வர வேண்டும், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் மீது பெருமலையை போல ஆவியானவர் இயேசுவை நாமத்தில் கடந்து வருவாராக. பெருமலையின் அபிஷேகம் ஒருவிசை கடந்து வருவதாக. ஆவியான இறங்கி வருவாராக. சுதிகரிக்கிற ஆவியின் வல்லமை இயேசுவை நாமத்தில் இப்பொழுது கடந்து வருவதாக. ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களை, ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை இப்பொழுது சுத்திகரிக்கிற ஆவியாளர் இறங்கி வந்து நிரப்புவாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.

0: இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே அக்கி நிரப்பு சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சீவுள்ள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, பல்ல மேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, தே பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே, இறங்க முடியாய் செபிக்கிற வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்க, கல்வாரின் ரத்த எல்லாரி மூடட்டும், அக்கிரி மூடட்டும், தேவ பிரசரம் மூடட்டும் ஆண்டவரே, பாமி சோத்திரம், தகப்பிரவி சோத்திரம், நீர் கொண்டு வந்துரு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாளத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வேறாய்த்தக்கட்டாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்கப்பா, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், என்ன வியாதியா இருந்தாலும் குணமாக்கும் இயேசுப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நோய் இருந்தாலும் குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, குடம் பலவீனத்தை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே, தீபாலபா ரக்கலவா ரவிலி பீதி சபரி பிக்கபரி பிக்கபரி விக்கிறவா, வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்கப்பா ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, அப்பா பிரிந்து குடும்பம் அணைக்கணுமே ஐயா, தகப்பனே தகப்பனே படிக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணவங்க நாம் மகிப்பிடட்டும், கேட்ட வசனங்கள் எல்லாருக்குள்ளும் கிரியை நடப்பிக்கணும் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவையில ஒரு வசனம் கூட கீழே வீணாய் மிருதாய் பயிரக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வசனத்தின்படி நடக்கக்கூடிய மக்களாக ஒவ்வொருவரை மாற்றுவீராக ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்களா, அங்க ஒவ்வொருவரும் அங்க இருக்கணும் ஐயா, அந்த பலத்தை அற்புத அதிசயங்களை செய்யுங்க, மிகுந்த ஆவலோடு காத்திரு பொறுமையோடு காத்திரு வரங்களை பெற்று காத்திருக்கணும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஐயா, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் கட்டியிருக்கணும் ஆண்டவரே, எங்களை அறை கட்டியாய் மனதின் அறை கட்டி கொள்ளணும் ஆண்டவரே, எங்களை மனதை அப்ப அலைவிடக்கூடாது ஆண்டவரே, எங்களை விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே, எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும், எங்களுக்கு குத்து வழக்கு எங்களுக்கு வைத்திருக்க குத்து வழக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணுமே, எங்களை பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம் ஆண்டவரே, டி பாக்குற மக்களும் சரி ஆண்டவரே, அப்பாமை ஸ்தோத்திர வெப் டிவி எந்த டி பார்த்தாலும் மக்கள் உள்ள தொடப்படணும் ஐயா, உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்க, எல்லா துதி கனமாக்கியும் செலுத்துறோம், எங்களை அன்புரை நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம், இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி, தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள், நம்ம வெப்சைட்டின் முகவரி andatjesus.in.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளை நம்ம ஈஸ்டர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தந்ததுனால நம்ம பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் உயிர் தந்ததுனால தான் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. வாசிக்க கேட்போமா? ஒன்னு குறுநீர் புஸ்தகம் 15:4.
1: கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி
0: நமது
1: பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின் படி
0: மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நம் ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்ததுனால தான் இந்த நாள்ல மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவரை இயேசுக்கு உயிர்த்தெழுந்ததுனால தான் பெரிய மகிழ்ச்சி நமக்கு. தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் நம்ம பார்க்க போகிறோம். முதலா பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3:26.
1: அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
0: தேவன்
1: தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி
0: முதலாவது
1: உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார்.
0: எதற்காகனா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கும்போதுதான் பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளையாகி இயேசு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். பொல்லாங்கு நம்ம பொல்லாங்குக்குள்ள கடந்தோம், பாவத்தில் உழந்து இருந்தோம், அதை விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி. கர்த்தருக்கு என்னன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரும் கடீர் வடிக்கிறதோ வேதனைப்படுறதோ கர்த்தருடைய பிரியம் இல்லை. நம்மளை ஒருவரையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். என்ன புஸ்தகம் 24:1 வாசிக்க கேப்போமா?
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: ஆமா அறிவியானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். நம்ம யாரெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிக்க தான் அவருக்கு பிரியம். யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? நீதிமொழியின் புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன்
0: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில உண்மை இருப்போமானால் நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தையில பேச்சில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம வேலைஸ்தலத்துல நம்ம குடுக்கல் வாங்கல எல்லாவற்றிலுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டும். உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை நினைச்சு வரா பரிபூர்ண ஆசீர்வாதத்தாராரு. ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 10:22.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, உண்மையுள்ள பரிபூர்ணம் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்ட மாட்டார். நம்ம இப்படி சம்பாரிச்சலாம் அப்படி சம்பாரிச்சோம்னா கட்டாயம் ஒரு நாள் வேதனை. கர்த்தரே நம்ம ஆசீர்வச்சிட்டாருன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, வேதனை கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபாக்கம் புஸ்தகம் 15:5.
1: உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
0: உன்னை
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தர்
0: உனக்கு
1: சொன்னபடி
0: உன்னை
1: ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிடம் மென்மேல் ஆசீர்வதிப்பார். அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்க கடன் வாங்கறது இல்ல, அவங்க உங்களை ஆள மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு உயிர் தெழுந்த உடனே என்ன செஞ்சிருக்காரு, நம்மளை பொல்லாங்கிறது விலைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிதாவாகி தேவன் அவருடைய குமாரனாக இயேசுக்கு நம்ம இடத்துல அனுப்பியிருக்கிறார். நிச்சயமா ஆசீர்விக்கப்படுறார், கலங்காதீங்க.

0: இரண்டாவதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் நம்மள நீதிமானை மாற்றுகிறதுக்காக. ரோமர்கள் நிறுவம் 4:25
1: அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம்
0: நீதிமான்களாக்கப்படுவதற்காக
1: எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக கர்த்தராகிய தேவன் நமக்காக 3 உயிரோடு எழுந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் முதலாவது நம்ம ஆசீர்வித்தார், இரண்டாவதாக நம்மளை நீதிமானா மாற்றுகிறார். நீதிமான மாறினால் என்னென்ன ஆசீர்வாதம் பார்க்கலாமா? ஏசாயின் புஸ்தகம் 3:10
1: உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்.
0: நம்ம நீதிமான் ஆளுனா நமக்கு என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம ஒருவர் நன்மை அனுபவிக்கணும் தான் கர்த்தராய் தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தந்தார். நாம் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போன நம்மள கர்த்தராகி தேவன் நீதிமானாய் மாற்றினார். நீதிமான மாற்று மட்டும் நமக்கு என்ன கொடுக்கறான்? நன்மை உண்டாகும். 1 Peter 3:12
1: கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
0: அவருடைய செவிகள்
1: அவர்கள் வேண்டுதலுக்கு
0: கவனமாயிருக்கிறது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்ம நீதிமன்ற நம்ம செவத்துக்கு தேவனுடைய செவி கவனமாயிருந்து கேட்கிறார். நம்ம செவிக்கும் போது நம்ம என்ன செவித்தாலும் தேவனை கேட்ட நம்ம செவத்தை கேட்டு உடனே பதில் கொடுப்பார். நீதிமன்ற நன்மை கொடுக்கிறார். ரெண்டாவது நம்ம செவத்தை கேட்கிற தேவன். அது மாத்திரல்ல, மத்தேயு சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: நம்ம பிதாவின் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? சூரியனை போல பிரகாசிப்போம். இதுக்குத்தான் கர்த்தராகிய தேவன் நம்மளை நீதிமான மாத்திற்காக தான் கர்த்தராகிய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல இருக்க போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஆண்டவர் வருவீங்களா? கர்த்தர் எனக்காக உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க, உங்களின் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர அருமையானவர்களே, நீதிமொழி புஸ்தகம் 10:30
1: நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை
0: நம்ம நீதிமான இருப்போமானால் எந்த நாள்லயும் அசைக்கப்பட மாட்டோம். நம்மள கர்த்தர் என்ன செய்யறாரு? முதல் நன்மை கொடுக்கிறார் நீதிமானுக்கு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீதிமானுக்கு நம்ம செவத்தை கேட்கிறார். மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்போம். நீதிமான இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். அதுக்காக தேவனை கர்த்தர் நமக்காக மரித்து 3 உயிர் வாழ்ந்தார். முதல் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ரெண்டாவது நம்மள நீதிமானை மாற்றுகிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்து சாம்பு போடுமா?

0: மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம கிடைக்கும் பாக்கியம், கர்த்தரத்தில் சேரும் சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒன்னு பேதின் புஸ்தகம் 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும் நம்மை
1: தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு
0: ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமா அருமையானவளே, நம்மளுக்காக நம்ம அணிந்து உள்ளவர் நமக்காக என்ன செஞ்சாரு? நம்மளை பிதாவிடத்தில் சேர்க்கறதுக்காக தேவநாயகத்தை நமக்காக மாம்சத்தில் கொலை கொள்ளப்பட்டு மூன்றாறு உயிரோடு எழுந்திருக்கிறார். அணிந்து உள்ள நமக்காக அவரே நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் பிதாவாகி தேவநாயகத்தில் சேர்க்கறதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 7:25
1: மேலும் தமது மூலமாய்
0: தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
1: வேண்டுதல் செய்யும்படிக்கு
0: அவர் எப்பொழுதும்
1: உயிரோடு இருக்கிறவராகையால்

0: அவர்களை முற்று முடிய ரட்சிக்க
1: வல்லவராயும் இருக்கிறார்.
0: அருமையானவர்களே, நம்மளை முற்று முடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்லி. அவர் வழியா தான் நம்ம நினைச்சு விடும் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதனாலதான் அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்காக தான் நம்மளை எப்படி ரட்சிக்கிறாரா, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது உயிர் உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீங்க அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பார், கலங்கே வேண்டாம். அது ஆண்டவரை ஏத்துக்கிட்டு சொன்னார், மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். கலங்காதீங்க, அவர் உயிரோடு இருப்பதனால்தான் நம்ம இந்த உலகத்தில் இதனால மகிழ்ச்சியோடு சந்தோஷமோடு இருக்கிறோம். அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 4:16
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
0: ஏற்ற சமயத்தில்
1: சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம்.
0: ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யவும் நம்ம கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. அதனாலதான் பழமொழி 3:22 வாசிக்கிறோம், நம் நிர்மலமாக இருப்பதோ தேவண்ட கிருபை. நம்ம நிர்மலமாக இருக்குதான் தேவனை கத்த நமக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாசன தண்டை சேர்றதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். கலங்காதீங்க,

0: நான்காவதாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால நமக்கு கிடைக்கிற சில ஆக்கியம். குலோசியர் புஸ்தகம் 2:15.
1: துரைத்தனங்களையும்
0: அதிகாரங்களையும்
1: உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்தார்.
0: அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் தேவனை கேட்டு வெற்றி சிறந்துட்டாரு. ஆனால் பிசாசு நம்மளை ஒண்ணுமே மேற்கொள்ளவே முடியாது. எபிரேயின் புஸ்தகம் 2:14.
1: ஆதலால்
0: பிள்ளைகள்
1: மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க
0: அவரும்
1: நம்மளைப் போல
0: மாம்சத்தையும்
1: இரத்தத்தையும்
0: உடையவரானார்
1: மரணத்துக்கு அதிகாரியாகிய
0: பிசாசானவனை
1: தம்முடைய மரணத்தினாலே
0: அழிக்கும்படிக்கும். அவர் மரணத்தால் பிசாசு நினைச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு, பிசாசின் கிரிய அழிச்சிட்டாரு. கவலைப்படாதீங்க. அதனால்தான் ஆண்டவரை கேத்துக்கிட்டு சொன்னார். லூக்கான் சுவிசேஷம் 10:19. சர்ப்பங்களின் தேலி மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க, ஒன்றவங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. சாஸ்கி கேப்போமா?
1: இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும்
0: மிதிக்கவும்
1: சத்துருவினுடைய சகல வல்லமையையும்
0: மேற்கொள்ளவும்
1: உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
0: ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அந்த அதிகாரத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க கலங்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்
0: அதற்கு தப்பும்படி
1: தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்
0: அவனை ஜெயித்தார்கள். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் விசேஷம் நம்ம ஜெயித்திருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனால தான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார்.

0: ஐந்தாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர் தந்ததுனால நமக்கு என்ன சிலாக்கியம் தெரியுமா? ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:4
1: அவர்
0: அவர்
1: இயேசு கிறிஸ்து
0: இயேசு கிறிஸ்து
1: மரித்தோரிலிருந்து
0: எழுந்ததினாலே
1: அழியாததும்
0: மாசற்றதும்
1: வாடாததுமாகிய
0: சுதந்திரத்திற்கு ஏதுவாக
1: ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: ஆமா, அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நம்ம நினைச்சார், மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய மனுஷனாக மாத்துகிறார். நம்ம பழைய சுபாவம் நம்ம வீட்டை அப்புறப்படுத்தி ஒரு புதிய சுபாவமா தந்துடுறாரு. நம்மள மறுபடியும் நம்ம ஜெனிப்பிக்கிறார், ஒரு புதிய சிருஷ்டியா மாத்துகிறார். எப்படி மாத்துறாரா? யாக்கோபின் புஸ்தகம் 1:18
1: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்.
0: சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாள் வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கும் போது நம்ம சத்திய வசனத்தால நம்ம நினைச்சாரு, மறுபடியும் நம்மளை ஜெனிப்பித்திருக்காரு, புது சிருஷ்டியா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், வாசித்து நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். நம்ம மறுபடியுமா ஜெனிப்பிக்கிறாரு, ஒரு புது சிருஷ்டியை மாத்துறாரு. அது மாத்திரல, 1 பேதுரு புத்தகம் 1:23
1: அழிவுள்ள வித்தினாலே அல்ல,
0: என்றென்றைக்கும் நிற்கிறதும்
1: ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய
0: அழிவில்லாத
1: வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
0: பாத்தீங்களா, தேவனுடைய வசனத்தினால நம்மளை கர்த்தர் திரும்பவும் நம்மளை புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தராகி தேவன் உயிர் தெழுந்தனால்தான் அவர் வசனத்தினால நம்மளை முழுமையா புது சிருஷ்டியா மாத்திருக்கிறார். கலங்காதீங்க, பெரிய பாக்கியத்தை நம்ம தந்திருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:21
1: ஆகையால்
0: நீங்கள்
1: எல்லாவித அழுக்கையும்
0: கூடிய துர்க்குணத்தையும்
1: ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில்
0: நாட்டப்பட்டதாயும்
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: ரட்சிக்க
1: வல்லமை உள்ளதாயும் இருக்கிற
0: வசனத்தை
1: சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
0: வசனத்தை வேணுச்சின் உள்ளத்துல சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிச்சயமா புது சிருஷ்டிய தேவன் மாத்திருக்காரு, மறுபடியும் செழிப்பித்திருக்கிறாரு. நம் பழைய சுவா நம்மளை விட்டு ஒளிஞ்சிச்சு, புது சிருஷ்டியை கர்த்தர் மாத்திருக்கிறாரு, கர்த்தர் உயிர்த்ததுனால. நம்ம இது வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம், இப்ப செய்ப்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்கிறோம், பலப்படுத்த வேண்டுமா செவிக்கிறோம், சமாதான சந்தோஷத்தை நிரப்ப முடியாது செவிக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் அளவுலாம் நிரப்ப முடியாது செவிக்கிறோம், மகத்தான காரியத்தை வாழ்க்கையில செய்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செவிக்கிறோம், அதிசயங்களை செய்யுங்க, சப்பா அற்புதங்களை செய்யுங்க, என்ன வியாதியோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க சப்பா, என்ன நோயோடு இருக்காங்களோ அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவர், எந்த வியாதி இருந்தாலும் சுகமாக்க உம்மால முடியுமா ஆண்டவர, இதோ மாம்சமான யாருக்கும் நான் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரப்பா, ஒவ்வொருவரையும் குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செய்விக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க ஆண்டவர, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா. பரலோக பிதாவே, இவை நோக்கி பாக்குறோம் ஆண்டவர, மந்திரம் செய்வினைகள் வெள்ளிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழித்து நிர்மலமாக்கி செவிக்கிற சப்பா, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க சப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாக்காத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாங்க, சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கண்ணீரோடு இருக்கிற மக்கள் கண்ணீரை தொடங்க சப்பா, அப்பா அமை ஸ்தோத்திரம், சமான் இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தாரும், வீடு இல்லாத மக்கள் வீடு தாரும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க சப்பா, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, கேசவர்க்கு மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும். உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க நாம மகிழ்படட்டும் ஐயா. பரலோக பிதாவே, சிறு பிள்ளைகளையும் வாழை பிள்ளைகளையும் கல்வார் ரத்தத்தினால் மூடி மறைச்சுக்கோங்க. அக்கினால் மூடிக்கோங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. உலகம் தொடாதபடி காத்துக்கோங்க. பிசாஸ் தொடாதபடி காத்துக்கோங்க. அப்பா ஒன்னியாவா ரெண்டாவதுல வாசிக்கிறமே கத்தாவே. அப்பா உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க. பொல்லாங்கனை ஜெயிக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார். கலங்காதீங்க.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: உபவாச ஜப கூட்டங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் குன்னூர் பெட்ஃபோர்ட் அருகில் அமைந்துள்ள ஆல் சைன்ஸ் பாரிசாலில் நண்பர்கள் 12 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டங்களில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்கள் பலர். இக்கூட்டங்களில் நமது அன்பு சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் தேவ செய்தி கொடுத்து ஒவ்வொருவருக்காகவும் பிரார்த்தனை எழுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000224 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். உங்களை எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள்.
1: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை எதை செய்யுமா உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7.
1: அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
0: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா, நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்காமலும்
1: அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா, என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில் எதிரியும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல் அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. ரெண்டாவது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மள கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6:25.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
0: நமக்கு
1: கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும்,
0: அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும், அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 4:10.
1: கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்,
0: கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல, மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்ல, யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லாண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 14:11.
1: தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் உயர்த்துறவனும் தாழ்த்தப்படுவான்,
1: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்,
0: தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே என்ன வந்து உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை, அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டு ஒண்ணுமே இல்லாண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றும் அப்ப ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. முத யார தேவன் உயர்த்துறாரு, ஜெபம் பண்றவங்களை உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யார உயர்த்துறாரு, தாழ்வு உள்ளவங்களை உயர்த்துறாரு. ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படும் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2:6-9 காசிக்கு கேட்போமா.
1: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்,
0: அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
1: தேவனுக்கு சமமாயிருப்பதை,
0: தேவனுக்கு சமமாயிருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலா காணப்பட்டு,
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்,
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினும். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கார், அவர் அவர் வேண்டிக் கொடுத்த எத்தனையோ தூதர்கள் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்ல. ஆனால் என்ன செய்ய, சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா, தாழ்த்தினார்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா, அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்படவில்லை, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்மளுக்கு கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம என்ன மக்களும் இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்ல ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமான உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் 4 யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசி பார்த்து சொல்றாரு சாந்த குளம் இருந்தாரா, எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3
1: மோசையானவர் பூமியில் உள்ள
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிரு
0: இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பற்றுன்னு பேசக்கூடாது, யாருமே தப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசிபா சாந்த குணமா இருந்தாரு, யேசுபா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணம் இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3:4 வசனம்,
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதான், வெளியேறப்பட்டது சாந்தம் அமைதி. நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை கேசுகிறீர்கள், நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு விசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை கேசுகிறது எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்க
0: நம்ம ஆண்டவராக இயேசுகிறது, நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுன்னு சொல்லி என் முகத்தை உங்களுக்கு ஏற்றுக்கணும், இடத்துல என்ன செஞ்சிருங்க, கற்றுக்கொள்ளுங்க.
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
0: என்னிடத்தில்
1: கற்றுக்கொள்ளுங்கள்
0: கத்துட்டு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுக்கு வெளியே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யாரை உயர்த்துகிறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். மத யாரை உயர்த்துறாரு, அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்மையுள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யார் உயர்த்துகிறார்? தாழ்ந்த குடும்பங்களை உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசுகிறது சார்ந்த மனத்தாழ்மையுள்ளவராக இருந்தார். நமக்கு சார்ந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களை போல என்னையும் சார்ந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சார்ந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலிலூயா ஹலிலூயா. ஆண்டு நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருதல் தேவாவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும்னு கேட்கணும். ஐந்தாவதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 3:30.
1: பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்ய கத்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க, 28 தானியேல் புஸ்தகம் 3:28.
1: அப்பொழுது
0: நேபுகாத்நேச்சார்
1: வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
1: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ம வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ம வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். என்ன பிரச்சனை என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு மாத்திரம் தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாட்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில, கத்திர மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கட்டாயம் நம்மளை தேவன் உயர்த்துவார். 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்.
1: நீரே என் நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன்னா, ஆண்டவராக இயேசுக்கு நோக்கி செவிக்க போறோம். நம்ம தேவைகளை அவற்றை சொல்லலாம். எங்களை அன்பாரிய சித்து வழி நடத்துற எங்களை பரம தகப்பனை கோடான குடி ஸ்தோத்ரையா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வங்க, நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களா இருப்பதுங்களை செய்யுங்க. கர்த்துடைய கிருவ, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துரு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரம். சத்தியமும் கிருவையும் அவளை விட்டு விலகாது இருக்க கிருவை தர முடியாது செவிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. நன்மையான என் தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் கத்திலிருந்து இறங்குவதும் சொல்லிடுறப்பா. அன்றைய ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களா இருப்பது எங்களுக்கு செய்யுங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்கிறச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவிலும் ஆற்றிலும் சிறந்துலகணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, எந்த மந்திரம் செவினிருந்தாலும் விடுதலை செய்யுங்கப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். உமா பார்க்கக்கூடிய பிரகாசம் மனக்கண்களை தந்துட முடியாது செவிக்கிற ஐயா. ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க எஸ்அப்பா. தகப்பறையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, துடைக்க முடியாது செபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா அவை நோக்கி கெஞ்சிரும். டைராய்டை குணமாக்குங்க சப்பா. நரம்பு பேரவீனத்தை குணமாக்குங்கப்பா. பரலோக பிதாவே அவை நோக்கி கெஞ்சிரும். பெரும்பாடு மக்களை யாருந்தாலும் சுகமாக்கிருங்கப்பா. கத்துடைய கிருவை தாங்கட்டும் ஐயா. அப்பா வயிற்றுல கட்டி குணமாக்கும், நெஞ்சில் உள்ள கட்டி குணமாக்கும். அற்புதங்களை அதிசயங்க செய்யுங்க. உள்ளத்திலையும் வெளிரங்கமா செய்யுங்க சப்பா.

0: ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு மேலையும் ஒரு வல்லமை அனுப்பி குணமாக்க முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. பந்தரம் செய்வனைகள் எல்லாம் அழித்து நிர்மணமாக்கி போடுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாத்தணும். குடிக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐயாமை துதிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் திருமணம் ஆகலன்னு சொல்லி கலைஞருக்கு குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி கொடுங்க ஐயா. பெரிய இந்த குடும்பம் அணைக்கணும் அப்பா. ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கிலா சகுல் குழந்தை பாக்கி தரணாண்டவரே அப்பா. தேவனே தேவனே, உண்மை நம்பியிருக்கிற மக்களை ஒருபோது வெக்கப்பட்டு போகாது செய்யுங்க ஆண்டவரே அப்பா. அப்படி வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நீங்க எப்படி செய்யப்பருக்கா ஸ்தோத்திரம். எல்லாரும் பேரும் சீஃபஸ் எழுதி கொள்ளும் எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிருவோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் அமைச்சரத்தை கேட்ட கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டென்பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.

0: www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த புனித வெள்ளிக்கிழமையன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின ஏழு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1:18
1: சிலுவை பற்றிய உபதேசம்.
0: சிலுவை பற்றிய உபதேசம்
1: கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது.
0: கெட்டு போறது பைத்தியமா இருக்கிறது.
1: ரட்சிக்கப்படுகிற நமக்கோ,
0: ரட்சிக்கப்படுற நமக்கோ
1: அது தேவ பலனாய் இருக்கிறது.
0: தேவ பலனாய் இருக்கிறது. ஆமா அருமையானவர்களே, சிலுவை குறித்த உபதேசம் ரட்சிப்படுற நமக்கு தேவ பலன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறோம். அது மாத்திர நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதும் நமக்கு தேவ பலன், நம்ம ஆத்மத்துல புது பலன், நம்ம ஆவியில புது பலன் கிடைக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை தியானிக்கிறோம். அவள் பாடுகள் மரணங்களை நம்ம தியானிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே தியானிக்க வேண்டும். இந்த நாள்லயும் கூட நம்ம தியானிக்க போறோம். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஏசாயின் புஸ்தகம் 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமும்
1: அவர் காயப்பட்டு,
0: அவர் காயப்பட்டு
1: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்.
0: நொறுக்கப்பட்ட
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
1: அவர் மேல் வந்தது.
0: அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான், நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா அவர் நொடுக்கப்பட்டார். நமக்கு சமானத்தை உண்டாக்குறது அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்ம சமானமா இருக்குன்னு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆக்கினை ஏற்றுக்கொண்ட எத்தனை வேதனையான காரியம் பாருங்க. நீங்கள் நானும் சமானமா இருக்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். எத்தனை அடிகள், எத்தனை கைகள் ஆணி, கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார். எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா, எனக்காக உங்களுக்காகத்தான். நம்ம இதை கவனத்தோட தேவனுடைய ஏழு வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். முதலாவது நம்ம தியானிக்க போறோம் லூக்காவின் சுவிசேஷம் 23:34.
1: அப்பொழுது இயேசு
0: பிதாவே
1: இவர்களுக்கு மன்னியும்,
0: இவர்களுக்கு மன்னியும்
1: தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
0: பாருங்க அருமையானவர்களே, யார பார்த்து சொன்னார்? அவரை கைகள்லையும் கால்களையும் ஆணி அடிக்கப்பட்டாங்க, முள்ளு முடிச்சு விட்டுனாங்க, முதுவெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. அத்துடைய வேதம் சொல்லுது, உழவுப்பட்ட நிலத்தை போல் அவர் முதுகு தொங்கிச்சு. அது மாத்திரல, அவர் விழாவில் குத்துனாங்க. அவர்களை பார்த்து தான் சொன்னார், இவள் அறியாமை செய்கிறார்கள். பிதாவே இவளுக்கு மன்னியும், அறியாமை செய்கிறாங்களே, மன்னியும் ஆண்டவரின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மண்டாடினார். பிதாவை நோக்கி இவள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவர், பிதாவே இவளுக்கு மன்னியும் சொல்லி நமக்காக தான் சிலுவையில் சொல்லலாம் துயரம். கைகள் ஆணி, காலில் ஆணி, விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விடப்பட்டார். அந்த வேதனையிலையும் கூட அவர் அடித்தவங்களுக்காக சொன்னார், பிதாவே இவள் மன்னியும், இவள் அறியாமை செய்கிறார்களே என்று சொல்லி. அருமையானவர்களே, நீங்கள் நானும் கூட கர்த்தரை பின்பற்றுகிற நாம கூட மற்றவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா வைத்திருக்கிறார். உம்மை போல எனக்கு இந்த அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த அன்பை தருவார். அதான் மார்க்கின் சுவிசேஷம் 11:25.
1: நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது,
0: ஒருவன்
1: பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற,
0: உங்கள்
1: பரமபிதா,
0: உங்கள்
1: தப்பிதங்களை, உங்களுக்கு மன்னிக்கும்படி,
0: அந்த
1: குறையை அவனுக்கு மன்னியுங்க.
0: அந்த குறையை அவருக்கு மன்னிங்க. பாத்தீங்களா, யார் பேர்ல உங்களுக்கு குறை இருக்கா? ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பராயிட்டு வர வேண்டும். ஆண்டவரே, நாங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க இப்படிலாம் பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்க செபம் கேட்கப்படாது. ஐயோ, என்ன இப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி சொன்னாங்களே, நீங்க செபத்துல உட்கார்ந்தா அது என்னந்தான் உங்களுக்கு வரும். எத்தனையோ தப்பிதங்களை நம்ம மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம மற்றவங்களை தப்பிதங்களையே நம்ம நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம எப்படி நம்ம தப்பிதங்களை மன்னிப்பார்? இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே சொன்னதே யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருந்தா நம்ம தப்பிதங்களை எப்படி மன்னிப்பார்? யோசித்து பாருங்க. நம்ம சின்னதுலேருந்து எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ எண்ணி முடியாத பாவங்கள், எத்தனையோ அக்கிரமங்கள், எத்தனையோ மீறுதல் நம்ம தேவனை மன்னிச்சாரா இல்லையா? நம்மளை மன்னிக்க கத்துக்கொள்ளும். நம்ம செபத்துல சொல்றோம், எங்களுக்கு கடனாளிகளை மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்லுகிறோம். மன்னிக்கிறோமா? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு கடனாளிகளுக்கு மன்னிக்கிற போல எங்களுக்கு கடன்களை மன்னின்னு சொல்லி பரமண்ட செபத்துல சொல்றோம். நம்ம மன்னிக்கிறோமா? அதை உணர்ந்து நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். குலோசியர் புஸ்தகம் 3:13
1: ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எவ்வளவு பாவங்களை மன்னிச்சிருக்காரு, எண்ணி முடியாத பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். அது போல நம்மளின் நம்ம மேல நமக்கு யார் மேல குறைபாடு உண்டாயிருக்கிறதோ அந்த குறைகளை நம்ம மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல நம்மளும் அவங்களுக்கு மன்னிக்க வேண்டும். நம்ம அது மன்னிக்காம மனசுக்குள்ளே வச்சிருப்போமானால் நம்ம செவிக்க முடியாது, தேவனத்தை நெருங்க முடியாது, தேவனத்தை கிட்டி சேர முடியாது. மன்னிக்கக்கூடிய சுவாசத்தை தேவனத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமணி புஸ்தகம் 19:10
1: குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, மற்றவங்களுக்கு குற்றத்தை நீங்க மன்னிப்பது உங்களுக்கு மகிமையாய் மாறும். மற்றவங்களுக்கு குற்றத்தை மன்னிக்கணும், அதை மனசுல வச்சுட்டே இருக்க கூடாது. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு மேல சொன்னா அதை கூட என்ன வச்சிருப்பாங்க மனசுல, ஏன்னா அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி. மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரும், எனக்கு அந்த தெய்வீக அன்பை தாரும் அப்பா, அன்பை தாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 2 Corinthians 2:10-11
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
0: அவனுக்கு
1: நானும் மன்னிக்கிறேன்
0: மேலும்
1: நான் எதை மன்னித்திருக்கிறேனோ
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய
0: சன்னிதானத்திலே
1: மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
0: ஆமா அருமையானவர்களே, நான் மன்னிச்சாலும் பிசாசு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பா, உன்னை அப்படி சொன்னாங்களே, உன்னை இப்படி சொன்னாங்களே, உனக்கு எவ்வளவு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம மறந்தது கூட யாப்படுத்திட்டே இருப்பான். அவனுக்கு தந்திரம், ஏன்னா அப்ப நம்ம மன்னிக்காம இருந்தா கருத்து நம்ம செபத்தை கேட்க முடியாது பாத்தீங்களா. அதனாலதான் அவன் என்ன செஞ்சிருப்பான், நம்ம உள்ளத்துல சொல்லிட்டே இருப்பான், உன்னை வந்து இப்படிலாம் சொன்னாங்களே, அப்படிலாம் சொன்னாங்களே, இப்படி பேசியிருக்காங்க, நீ ஏன் மன்னிக்கிற, நீ அவங்க கூட பேசுற, நீ அவங்களுக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லி மனசுல பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தந்திரம் தெரியாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம மன்னிக்காம இருந்துட்டா தேவன் நம்ம செபத்தை கேட்க மாட்டார், மன்னிச்சுட்டா தேவன் பிரியமான பிள்ளையா மாறிடுமில்ல, அது மாறக்கூடாதுன்னு தான் அவனுடைய தந்திரம். அதனால மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தேவனத்துல கேட்போம், தேவனை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை தாரு, நீர் எப்படி மன்னிச்சிருப்ப எனக்கு அந்த மன்னிக்க சுபாவத்தை தாரும், தீபிக அன்பை என் உள்ளத்துல ஊற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமா நம்ம தருவார். இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 23:43
1: இயேசு அவனை நோக்கி
0: இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய் என்று
1: மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்
0: ஆமா அருமையானவர்களே, இரண்டாவதாக ஒரு 2 கல்யாண செல்வில அரைஞ்சிருக்காங்க. ஒரு கல்யாணம் பார்த்து ஆண்டவரே அடியனை நினைத்தருன்னு சொல்லி செவிக்கிறான், இன்னொரு கல்ல பரியாசம் பண்றா. லூக்கான் சுவிசேஷம் 23:39 உண்மையான வாசிக்கலாம்.
1: மற்றவன் அவனை நோக்கி
0: இந்த ஆக்கினிக்கு உட்பட்டவனாய் இருந்தும்
1: தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா
0: நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னொரு கலை சொல்ற, நீ இவ்வளவு செஞ்சு கூட நீ தேவனு பயப்படுறதில்லையா, இவ்வளவு ஆக்கினை வந்து நீ என்ன தேவனு பயப்படுறதில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நாம நான் இப்படி தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல்லன் சொல்றா. அதுக்கு பாருங்க,
1: நாம் நடப்பித்தவைகளுக்கு
0: தக்க பலனை அடைகிறோம்
1: இவரோ
0: தகாததொன்றையும்
1: நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு
0: இயேசுவை நோக்கி
1: ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான்
0: பாத்தீங்களா. ஒரு கல்ல பரியாசம் பண்ற ஆண்டவரே, ஒரு கல்லு தன்னுடைய தப்பு உணர்ந்து ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளும் கேட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. ஆமரிமான அதே போலதான் இந்த உலக மக்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, உணர்றவங்க வந்து பயப்படுவாங்க, கத்திர பயந்து எந்த வார்த்தையும் பேச பயப்படுவாங்க. இந்த உணராத இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணும் சொல்லி நிறைய பரியாசம் பண்ணுவாங்க, அவமானமா பேசுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. கத்திருக்க அவங்களுக்கு பயப்படுற பயமே இருக்காது, என்ன வேணாலும் பேசுவாங்க. பின்னால ஆண்டுகிட்ட ஒரு நாள் நம்ம கடன் கொடுக்கற அந்த பயம் கூட அவங்களுக்கு இருக்காது. ஆனா ஒரு கல்லம் பாத்தீங்கன்னா, ஆண்டு பயந்து நினைத்தரலோ அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல ஆண்டுகிட்ட மண்டாடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு பரதேசம் என்னோட கூட இருப்பா என்று சொன்னாரு. ஆமா, நம்ம தப்ப உணர்ந்து நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒரு நாள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒரு கல்லன் பாத்தீங்களா, எத்தனை பரியாசம் பண்ணி ஒன்னும் தப்புலாத மாதிரி பேசுறா. அதே மாதிரி அந்த உலகத்திலையும் கூட எத்தனையோ ஜனங்கள் தன்னுடைய தப்பு உணர்றதில்ல, அவங்க அவங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மற்றவங்களை எவ்வளவோ வேணாலும் பேசுவாங்க. அப்படியான நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கல்லன் எப்படி தன்னை உணர்ந்தானோ அதே போல நம்மளும் கூட தேவனு பயந்து உணர்வுல இருந்த தேவனிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். யோபின் புஸ்தகம் 31:33
1: நான் ஆதாமை போல என் மீறுதல்களை
0: மூடி
1: என் அக்கிரமத்தை
0: என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆமா அருமையானவர்களே, ஆதாம் கூட பாருங்க, ஏவல் கொடுத்தப்ப அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம் இல்லையா, அந்த பழத்தை என்ன செஞ்சிருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். உடனே சாப்பிட்டாரு. அப்போ அவ என்ன சொல்றா, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன் தப்பு உணரல. நீ இந்த கொடுத்த ஸ்திரீ தான் என்னை வந்து சாப்பிட வச்சுட்டா அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த பாம்பு தான் என்னை சாப்பிட வச்சிருச்சுன்னு. இந்த ஆதாம் சொல்றேன், நீ கொடுத்த இந்த ஸ்திரீ என்னை படு சாப்பிட வச்சிட்டான்னு சொல்லி. இப்போ தன்னுடைய அவங்க தப்பை என்ன செய்யல, உணரல. சில சொல்றாங்க, அவங்களாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு, என் பையன் நல்லவன் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய தப்பு உணர மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளை தப்பு உணர மாட்டாங்க, மற்றவங்க மேலேயே குற்றத்தை சாட்டுவாங்க. அருமையானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு கல்ல எப்படி தன்னுடைய தப்பு உணர்ந்து அன்றைய அடியனை நினைத்தரலும் அப்படி கெஞ்சி செவித்தாரோ, அதே போல நம்மளும் கூட ஆண்டுகிட்ட தன்னுடைய நம்முடைய தப்பை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கல்லனை பார்த்து, இன்றி பரதேசம் என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். தன்னுடைய தப்பை உணர்றது எவ்வளவு அவசியமா இருக்குது. நம்ம உணர்றோமா, ஆதாம் போல ஒழிச்சு வச்சிருக்கிறோமா, நம்ம ஒழிக்க கூடாது. இன்னைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரை செய்து தப்புதான் சொல்லி அவரு தன்னுடைய தப்பு அவளுக்கு உணர தெரியல. நம்முடைய பாவத்தை நம்ம உணரத்தக்கதாக ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை உணர்த்தும் சுவாமி, நான் உணர்ந்து நம்மிடத்துல அறிக்கிடணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். 19:12
1: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஆமா அருமையானவர்களே, நம்ம பிழையை உணரணும். நான் செய்தது தப்பு தானே, நம்ம யோசிக்கணும், ஐயோ நான் தானே இப்ப செஞ்சிருக்க கூடாது, நான் தானே செஞ்சு ஏன் தப்பு தானே அப்படின்னு நம்ம வந்து நம்முடைய பிழையை உணரணும், நம்முடைய குறையை உணரணும், நம்முடைய குற்றங்களை உணரணும். நிறைய பேர் உணரவே மாட்டாங்க, மற்றவங்களதான் சொல்லுவாங்க, இவங்கள அவங்களால தானே இப்படி ஆயிட்டேன், அவங்க இதை சொல்லியிருக்காம இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன், என் மேல தப்பு இல்ல அவங்க மேல தப்பு அப்படின்வாங்க. இங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுறது, தன் பிழை உணர்கிறவன் யார், நம்முடைய பிழையை உணரணும். அந்த உணரக்கூடிய இருதயத்தை தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். 1 யோவான் 1:7-9 வரைக்கும்,
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா, நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், என் பாவங்களை மன்னியும் சொல்லி நம் பாவங்களை உணர்ந்து நம்ம ஆண்டவரை அறிக்கையிடணும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்,
0: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நாம் அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: பாவங்களை நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும்,
0: நீதியும்
1: உள்ளவராயிருக்கிறார்,
0: உள்ளவராயிருக்கிறார். நான் பாவத்தை அறிக்கையிடணும் அருமையானவர்களே, என் பாவத்தை எனக்கு உணரத்தாரும், பாவத்தை எனக்கு உணர்ந்தாண்டவரே. நம்ம பாவம் சொல்ல நம்மை நம்ம என்ன செய்யறோம், வஞ்சிக்கிறவங்களா இருப்போம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும், உண்மை உள்ளாரா இருக்கிறாரு. நம்ம பாவத்தை அறிக்கையிடணும், என் செய்த பாவங்களை மன்னிமாண்டவர், நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவர், நான் செய்ததான் தப்பு. நம்மளோட தவறை உணர்ந்து மன்னிக்க வேண்டும். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, தன் பிழையை உணர்கிறவன் யார், தப்ப உணர்ந்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ, மற்றவங்களையே நம்ம குற்றப்படுத்திட்டே இருந்தோமா, அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் சொல்றமா, அப்படியானா இன்னைக்கு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்ட கர்த்தர் நம்மளை நிச்சயம் மாற்ற ஒரு வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரல்ல, ஏசாயின் புஸ்தகம் 27:11
1: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
0: அது உணர்வுள்ள ஜனமல்ல,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: அதை உண்டாக்கினவர்,
0: அதை உண்டாக்கினவர்
1: அதற்கு இறங்காமலும்,
0: அதற்கு இறங்காமலும்
1: அதை உருவாக்கினவர்,
0: அதை உருவாக்கினவர்
1: அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்,
0: அதுக்கு கிருபை செய்யாமல் இருப்பார். பாத்தீங்களா அருமையானவர்ல, நம்ம உணரவ இருந்தா நம்ம உண்டாக்கி நமக்கு இறங்கவே மாட்டார். அவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி இருக்காங்க, விட்டுருல் அஞ்சு ஆண்டு விட்டுருவார். நம்ம உணரணும், உணர்வுல இருந்து தேவனத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு, எனக்கு உணர்வை தாருமப்பா. உணரணும், அவர் கிருபை செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். நம்ம உணரணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுலே இருந்து தாரும், எனக்கு உணர்வை தாரும், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சொல்லி நம்ம கேட்கணும். நம் பாவங்களை அறிக்கிட்டோம்னா கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டிருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ரட்சிக்கப்படாட்ட தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: வெளிச்சத்திலே நடப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்ம தப்ப உணர்றோமா, மற்றவங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோமா? குற்றம் சொல்ற யாருடைய காரியம் தெரியுமா, பிசாசுடைய காரியம். மற்றவங்களா குற்றப்படுத்தும் பிசாசு, நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டுறோமா, இல்ல நம்முடைய பாவங்களை உணர்ந்து ஆண்டுட்டு அறிக்கிடுறோமா? அப்படி உங்களால உணர முடியா, தேவனத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும்ப்பா, நான் உணர்ந்து இருக்கணுமாப்பா, எல்லாத்திலும் உணரணும் ஐயா, எனக்கு உணர்வை தாரு, என் தப்ப உணரக்கூடிய இதயத்தை தாரும். நான் உணர்ந்த முடத்துல அறிக்கிடணும், நான் ரட்சிக்கப்படணும், பரலோ வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவர் கிருபை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:26-27
1: அப்பொழுது இயேசு,
0: அப்பொழுது இயேசு
1: தம்முடைய தாயையும்,
0: தம்முடைய தாயையும்
1: அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த,
0: அருகில் நின்ற தமக்கு அன்பாயிருந்த
1: சீஷனையும் கண்டு,
0: சீஷனையும் கண்டு
1: தம்முடைய தாயை நோக்கி,
0: தம்முடைய தாயை நோக்கி,
1: ஸ்திரீயே,
0: ஸ்திரீயே,
1: அதோ உன் மகன் என்றார்,
0: அதோ மகன் என்றார்.
1: பின்பு,
0: பின்பு
1: அந்த சீஷனை நோக்கி,
0: அந்த சீஷனை நோக்கி,
1: அதோ,
0: அதோ
1: உன் தாய் என்றார்,
0: உன் தாய் என்றார். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். அன்பான சீசனை பார்த்து அதோ ஒன்று தாயின்னு சொன்னார், தாயை பார்த்து அதோ ஒன்று மகைன்னு சொன்னார். அருமையான சகோதரி சகோதரியே, நம்ம தாய்க்காக என்ன செய்யறோம், 10 சுமந்து பெற்றெடுத்த தாய்க்காக என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. ஏதோ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஏதோ கொடுத்து கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அருமையானவர்களே, தாயினுடைய உள்ளம் நம்மிடத்துல அன்பா இருக்க வேண்டும், நம்ம இடத்துல எல்லாமே அன்பா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் நினைப்பாங்க. சகோதரிய சகோதரியே, என் மகன் அன்பா பேச வேண்டும், என் மகன் அன்பா பேச வேண்டும், அன்புக்குத்தான் தாய்மார்ல ஏங்கி இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ உனக்கு உதவி செஞ்சுட்டா போதும், அதோட நம்ம கடன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நீங்க உங்க பெற்றெடுத்த தாய்க்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். தேவனை கத்தர் விரும்புகிறது அதுதான். என்ன சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கட்டாயம் நீங்க உதவி செய்யணும், செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்க எது செய்யறீங்களோ அதுதான். ஆண்டவரே இயேசுக்கு நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறார், அவருக்கு நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம அப்படி செய்யறோமான்னு சொல்லி சிலுவையிலும் கூட சொல்லனா உயரப்படுற நேரத்திலையும் கூட ஒரு அடைக்கலத்தை கொடுத்து சென்றார். நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பெற்றெடுத்த தாய்க்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டும். சரி, உங்களால் உதவி செய்ய முடியாட்டாலும் தாய் தப்புறன்ட்டு அதிகமாக அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூற வேண்டும். தேவநாய் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டே இருப்பற. பொன்னி பேதின் புஸ்தகம் 2:21
1: நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை
0: தொடர்ந்து வரும்படி
1: உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார்.
0: நீங்க அவருடைய அடிச்சல, நீங்கள் நானும் அவருடைய அடிச்சர்களை பின்பற்றி போறோமான்னு சொல்லிதான் நமக்காக மாதிரி வைத்து போயிருக்கிறாரு. தாய்க்கு எப்படி தன்னை சீசனை பார்த்து அதோ நீ தாயின்னு சொன்னாரே, அதே போல நீங்களும் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. அது மறந்தே போகாதீங்க. உங்களால முடிஞ்ச உதவி உங்க தாய் தப்பருக்கு கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். அதுதான் நமக்கு மாதிரியா முன்வைத்து போயிருக்கிறார். நம்ம ஒரு நாளும் அடிச்சவர்கள தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரிய பின்வைத்து போயிருக்கிறார். மறந்து போகாதீங்க. எபேசியர் புஸ்தகம் 6:2-3
1: உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்
0: பூமியிலே
1: உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
0: உன் தகப்பனையும்
1: உன் தாயையும்
0: கனம் பண்ணுவாயாக என்பதே
1: வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.
0: பாத்தீங்களா, உங்க ஆயுசு வந்து நல்ல தீர்க்க ஆயுசு இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யணும், உங்க தாய் தப்பனையும் நீங்க கடன் பண்ணணும். உங்களுக்கு நன்மை உண்டா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தீர்க்காயசா இருக்கணுமா, உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணுமா, உங்க தாய் தப்பனையும் கடன் பண்ண வேண்டும். நம்ம கடன் பண்றோமா எப்படி இருக்கும் அருமையானலே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம ஏதோ வருஷம் தியானிக்கிறோம் அப்படியே விட்டுறோம்னு இருக்கக்கூடாது. உங்க தாய் தப்பனையும் நீங்க என்ன செய்யணும், கடன் பண்ணணும். கடன் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்கும். அது மாத்திரல்ல, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் தாய் தப்பனையும் கடன் பண்ண வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 23:22
1: உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு
0: உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது
1: அவளை அசட்டை பண்ணாதே.
0: பாத்தீங்களா, பாமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. உங்க பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். உங்களை படிக்க வச்சது யாரு, அதை யோசிச்சு பாருங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலை கொண்டு வந்தது யாரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுமா நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா போ நீ சும்மா படு அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு, உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். அதை நீங்க மறந்து போகக்கூடாது. தாய் வந்து அசட்டை பண்ணக்கூடாது, தகப்பனுக்கு செவி கொடுக்கணும். அப்படி இருப்பீரானா, கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நான்காவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 27:46
1: 9:00
0: சபத்தானி என்று
1: மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
0: அதற்கு
1: என் தேவனே
0: என் தேவனே,
1: ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. பிதாவாகி தேவன் அவர் கைவிட்டாரா, இல்லவே இல்லை. கர்த்தர் நிச்சயமா கைவிடவே இல்லை. யோவான் சுவிசேஷம் 10:30 வாசிக்க கேப்போம்.
1: நானும் பிதாவும்
0: ஒன்றாயிருக்கிறோம். பாத்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஏன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை இயேசுகிறது சிலுவையில மொழிந்தார் என்று தெரியுமா? ஏசாயின் புஸ்தகம் 53:6
1: நாம் எல்லாரும்
0: ஆடுகளை
1: போல
0: வழித்தப்பி திரிந்து
1: அவனவன்
0: தன் தன் வழியிலே போனோ கர்த்தரோ
1: நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும்
0: அவர் மேல் விழப்பண்ணினார். பாத்தீங்களா அருமையானவரே, நம்ம எல்லாருடைய அக்கிரமும் ஆண்டவராக இயேசுக்கு மேல விழுந்தது. அதனால பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. நானும் பிதா ஒன்றா இருக்குன்னு சொன்ன அன்பின் ஆண்டவராக இயேசுகிறது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னார். நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமும் அவர் மேல் விழுந்தது. அப்ப நம்முடைய பாவங்கள் வந்து அவர் பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:29
1: இதோ
0: உலகத்தின் பாவத்தை
1: சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார்.
0: பாத்தீங்களா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் பிதா முகத்தை அவருக்கு மறைத்தது. அவரிடத்துல பாவமே இல்லையா? 1 பேதுரு 2:22
1: அவர் பாவம் செய்யவில்லை.
0: அவருடைய
1: வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை.
0: வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யல. கத்தடி வேதஞ்சது தீமை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணன். அவர் சின்ன பாவம் கூட அவரத்துல கிடையாது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சுமந்தார். அதனாலதான் பிதான் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. அவர் சின்ன பாவம் கூட இடத்துல இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் இடத்துல என்ன இல்லையா? வஞ்சனை காணப்படவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நாம் நிச்சயமாகவே தேவனிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என் பாவங்களை மன்னி ஆண்டவரே, இனிமேல் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நம்ம பாவம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும்? பிதான் முகம் மறைக்கப்படும். இனிமேல் நம்ம பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்க, இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் கொடுங்கன்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏசாயின் புஸ்தகம் 59:2
1: உங்கள் அக்கிரமங்களே
0: உங்களுக்கும்
1: உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: பாத்தீங்களா, நம்முடைய முகத்தை என்ன செய்யும்? நம்முடைய பாவம்தான் ஆண்டவரை இயேசுக்கு நம்ம பிதாவாகி தேவன் நமக்கு செவி கொடுக்காத படிக்கு நம்மளுக்கு மறைக்கிறது. அதான் சொல்றேன், எப்படிலாம் நான் செவிக்கிறேன், என் செவை ஏன் கேட்கப்படல, என் செவை ஏன் கேட்கல, நான் காலையில செவிக்கிறேன் மாலையில செவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் செவிச்சிட்டு இருக்கேன், என் செவை ஏன் கேட்கப்படலாம்? நம்முடைய பாவம் தான் அவர் செவி கொடுக்க கூடாதொடிக்கி நம்முடைய பாவம் அவருடைய முகத்தை மறைக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாவம் தான் ஆண்டவரை இயேசுகிறதுக்கு பிதான் முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை சொல்லுவில சுமந்து தீர்த்தார். அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? நம்முடைய நம்ம இப்ப ஆண்டோட முகம் நம்ம மறைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா நம் பாவத்தை அறிக்கிட்டு இனிமேல் பாவத்தை செய்யக்கூடிய பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவர, நம் பாவம் செய்ய அப்படி வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் நோக்கி கேட்போம். நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம ஆண்டுகிட்ட தான் கேட்கணும். இயேசுவே, நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா, உங்களுடைய முகம் எனக்கு மறைக்கப்படக்கூடாது, நம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெற்றி தாருன்னு சொல்லி நம்ம ஒரு செவம் பண்ணுமா? 5வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில கூறின வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19:28
1: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக
0: தாகமாயிருக்கிறேன். ஆமா அருமையானவர்களே, இரவெல்லாம் அடிக்கப்பட்டு கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு ஓட்டப்பட்டார். அவர் தாகமெல்லாம் என்ன தெரியுமா, நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும், நான் எல்லாம் முடிச்சிட்டேனே, எல்லாம் செய்துட்டேனே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, என் மகன் இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் பழைய வழியிலே இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் கையில உப்பு கொடுப்போம் ஆண்டவரே, என்னை நம்முடைய கரத்துல உப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் எப்படியாவது என்னை மாற்றும் ஐயா, நான் உண்மை போல மாற வாஞ்சிக்கிற, என்னை உண்மை போல மாற்றுன்னு கேளுங்க. ஆண்டவரை இயேசுகிறது உங்க மேலதான் தாகமா இருக்கிறார், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? யோவான் சுவிசேஷம் 4:34
1: என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
0: அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, நம்ம எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம், பிதா இந்த உலகத்துல நான் அனுப்பினத நிறைவேற்ற நான் வாங்கியா இருக்கிறேன்னு சொல்றமா, பிதான் சித்தத்தை செய்ய வேண்டுமே, அவர் எனக்காக கொடுத்த பொறுப்ப, அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கும். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்யறது என்னோட தாகம், அது மாத்திரல பிதா என்னை கொடுத்த அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறது தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் எனக்கு அந்த தாகம் வர வேண்டாமா? இந்த உலகத்துல உங்களையும் என்ன ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்பி வைத்திருக்கிறார். அவருடைய கிரியை நம்ம முடிக்கிறோமா? அவர் நம்ம கொடுத்த திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோமா? அவர் நம்மளை குறித்து என்ன சித்த வைத்திருக்காருன்னு நினைச்சாது பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்துல எதற்காக தேவன் என்ன இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்? அவர் எனக்காக கொடுத்த கிரியை நான் செய்து முடித்திருக்கிறேனா? ஒரு ஆள் யோசித்தாது பார்த்திருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனாய் கர்த்தர் நம்மள ஒவ்வொருவரையும் இந்த உலகத்துக்கு அனுப்புவது ஒரு நோக்கம், ஒரு திட்டம், அதுதான் நம்ம ஆண்டவரே சொல்லணும். ஆண்டவரே, நீர் எனக்காக கொடுத்த கிரியில நான் செய்து முடிக்கிறேன் என்னோட தாகம் சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எப்படி அசதியா இருந்துட்டப்பா, நிர்வசாரமா இருந்த, இனிமேல் நான் செய்வாண்டவரே, உம்முடைய நீர் எனக்காக செய்து கொடுத்த அந்த கிரியை நான் செய்வாண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்வாண்டவர், ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க மேல என் மேலதான் தாகமா இருக்கிறார். நாளுக்கு பொல்லாத ஆனப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் சொல்லி கர்த்தராகிய தேவன் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுதான் சொன்னார், தாகமா இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 18:14
1: இவ்விதமாக இந்த சிறியரில்
0: ஒருவனாகிலும்
1: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல
0: சித்தமல்ல. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். என்ன தாகம்? நம் ஒருத்தரோட கெட்டு போக கூடாது, இந்த சிறியில ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாதுதான் பிதாவின் சித்தம். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தர் விட்டு வெள்ளைக்கு தூரமா மாம்சமும் மனமும் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்க மேல என் மேல்தான் தேவனுடைய தாகம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா தேவனுடைய தாகம்? எப்படி இருக்கிறோம்? பிதான் சித்தத்தை செஞ்சிருக்கிறோமா, இல்ல நம்ம மனமும் மாம்சம் இருமறுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், ஒருவராயில் கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, இந்த சிறியில ஒருவராவது கெட்டு போறது உங்கள் பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னார். நாம் எங்க இருக்கிறோம்? ஆண்டுக்குள் இருக்கமா? ஆண்டு விட்டு வழி விலகி இருக்கிறோமா? ஆண்டு விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டு கேட்கிறார், மகனே உன் இதயத்தை கொடு, மகனே உன் இதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தர் கர்த்தர் நம்ம அர்ப்பணிப்போமா? நீதிமொழியின் புஸ்தகம் 23:26
1: என் மகனே
0: உன் இதயத்தை எனக்கு தா. ஆமா அருமையானவர்களே, கர்த்தர் கேட்கறது உன் இதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நீ கர்த்தத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு வழி வெறி போயிட்டு இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரே, என் இழுத்துக்கொள்ள என் இதயத்தை விட கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுவீங்க, எனக்குள்ள இங்க தங்கிருங்க, எனக்குள்ள வாங்க ஆண்டவர், என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க எனக்குள்ள வரணும், எனக்குள்ள இந்த வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க என் மேலதான் ஆண்டவர் தாகமா இருக்கீங்க, என்னை ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்லுமா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போறது பிதான் சித்தம் அல்ல, கெட்டு போறத தேவன் விரும்புறதும் அல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டு கொடுக்குமா? அதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவரை இயேசுகிறது தாகமா இருக்கிறேன் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் இடத்துல அர்ப்பணிக்கிறப்பா, என் இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க. என் இதயத்தை கூட கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்லுவோமா, உங்களுக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ண வாஞ்சியா இருக்கிறார். அவர் தாகமெல்லாம் உங்க இதயத்து மேல என்னுடைய இதயத்து மேலதான் அருமையானவர்களே, ஒப்பு கொடுப்போமா. அது மாத்தல்ல, ஏசுகிறதுக்கு இன்னொரு தாகம், ஏசாயின் புஸ்தகம் 6:8
1: யாரை நான் அனுப்புவேன்,
0: யாரை நான் அனுப்புவேன்,
1: யார் நமது காரியமாய் போவான்,
0: யார் நமது காரியமாய் போவான். ஆமா அருமையானவர்களே, என் சனங்களே எத்தனையோ பேர் அறியலையே, என் சனங்களே எங்கேயோ இருக்கிறாங்களே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமா போவா. ஏசாயி சொன்னது போல என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் சொல்லுவா. எத்தனையோ சனங்கள் ஆண்டு அறியலையே, எத்தனையோ சனங்கள் மனம் போல மாம்சமும் மாம்சமும் மனசு விரும்பினோடி வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா அன்று சொல்றாரு. யாரை அனுப்பி யார் நமது காரியமா போவா என்று சொல்லி ஏசாயி சொன்ன, என்னை அனுப்ப மாட்டேன் நான் போறேன்னு சொன்னாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா, ஆண்டவரே இன்னும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களால் முடிந்தபடி விழித்து செய்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. எத்தனை துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் கத்தடி உழித்து நம்ம செய்ய வேண்டிய அருமையானவர்களே. அன்று அதைத்தான் நம்ம தாகம் இருக்கிற, முதல்ல நம்ம இருத்து மேல் தாகம், ரெண்டாவது ஆண்டடி உழித்து செய்வன் தாகம். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போமா. 6 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில மொழிர்ந்த வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:30
1: இயேசு காடியை வாங்கின பின்பு,
0: இயேசு காடியை வாங்கின பின்பு
1: முடிந்ததென்று சொல்லி,
0: முடிந்ததென்று சொல்லி
1: தலையை சாய்த்து,
0: தலையை சாய்த்து
1: ஆவியை ஒப்பு கொடுத்தார்,
0: ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமா அருமையானவர்களே, முடிந்தது என்று சொன்னார். என்ன முடிந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 இந்த உலகத்துல பிதாவாகி தேவன் அவர் அனுப்பினத செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்துல வந்து செய்ய வேண்டிய காரியங்களை அவரு செய்து முடித்துட்டாரு, அதான் முடிந்தது என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிதாவாகி தேவன் அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடித்தார், அதான் முடிந்தது என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 17:4
1: நான் செய்யும்படி,
0: நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
0: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்,
0: செய்து முடித்தேன். ஆமா அருமையானவர்களே, பிதாவை தேவன் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் கிரியை ஒப்பு கொடுத்தாரோ அந்த கிரியெல்லாம் அவரு செய்து முடித்தார். நீங்கள் நானும் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த கிரியை நம்ம செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பூர்ணத்தோட ஆண்டு ராஜ்யத்துல போய் மகிழ்ச்சியா வாழ முடியும். ஆண்டவரை இயேசு சொன்னார், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். நம்மளும் கூட செய்து முடிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய பேர் நினைச்சாங்க, வீடு மேல வீடு வாங்கணும், காடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொண்ணை வாங்கணும், பொருளை வாங்கணும், அவங்க வீட்டில் இத்தனை பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் என்ன இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம என்ன வச்சிருக்கிறோம், இதைத்தான் நினைப்பாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், பிதா எனக்கு என்ன நியமித்தாரோ அந்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். நம்ம என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க அருமையானவர்களே. நம்ம கிறிஸ்தவங்களை இருப்பதுனாலயோ வார வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு அப்படின்னால நம்ம போக முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு எனக்கு எல்லாமே நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். பிதாவை தேவனை நியமித்ததை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். அவர் நியமித்த கிரிகளை செய்து முடிச்சார். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, உங்களுக்காக எனக்காக எத்தனை பாடு சொல்லனா துயரத்தை அணிவித்தாரே, எவ்வளவோ பாடுகள் கஷ்டத்தை நமக்காக அணிவித்தாரே, நம்ம கர்த்தராகி தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. பரிசுத்த பவுல் சொல்றாரு 2 Timothy 4:7
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
0: நல்ல போராட்டத்தை போராடினேன்,
1: ஓட்டத்தை முடித்தேன்,
0: ஓட்டத்தை முடித்தேன். பாத்தீங்களா, அவர் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எபிரேயன் புத்தகம் 12:1
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
1: பொறுமையோட ஓட கடவோம்,
0: பொறுமையோட ஓட கடவோம். பாத்தீங்களா அருமையானவர்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். அதுங்க பரிசுத்த பவுல் சொல்ற நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கென்று என்ன ஓட்டம் வச்சாரோ அது ஓடி முடிச்சிட்டாரு. நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம் அருமையான, சிந்தித்து பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம், நிச்சயமா நான் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு வாழ்க்கை வளர்ந்தோம், வீடை வாங்கினாங்க, பணத்தை சேர்த்தோ அதை சேர்த்தோ இதை சேர்த்தோன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போறதும் இல்லை. இந்த உலகத்துக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? நிறைய பேர் பாருங்க, ஒரு 10 பைசா கூட செலவு பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகும்போது எப்படி, அங்க எப்படி அவங்களுக்கு பொக்கிசம் இருக்கும், என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை கூட செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக செவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பரலோகத்துல என்ன பொக்கிசம் இருக்கும் யோசித்து பாருங்க. பஸ்ஸை போறச்சு நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்து, என்ன ஓட்டம், நமக்காக நியமித்த ஓட்டம் சொல்லி எவ்வளே 12:1 வாசிக்கிறோம். நமக்காக நியமித்த ஓட்டத்தை செய்து முடித்தேன்னு சொல்ற நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அருமையில சிந்தித்து செயல்படுவோம். மோசை சொல்றாரு யாத்ரா புஸ்தகம் 40:30.
1: இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான்.
0: மோசே வேலைய முடித்தார், அவர் கொடுத்த வேலை அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், எல்லாம் முடிந்தது, இந்த உலகத்துல என் பிள்ளைகளுக்காக பட வேண்டிய பாடுகள் எல்லாம் பட்டு முடித்து விட்டேன்னு சொல்ல முடிந்ததுன்னு சொன்னார். எனக்கு பெய்தா நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொன்னார். மோசே சொல்ற வேலை முடிந்ததுன்னு சொன்னார். நோவா சொல்றாரு ஆதியாகமம் 7:22.
1: நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, என்ன திட்டமா சொல்றாரு பாருங்க. நோவாக்கு தேவன் என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ அப்படியே செய்து முடித்தான். ஆமா அருமையானவர்களே, நம்ம உள்ளத்தை அரசி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஒண்ணுமே மக்கா செய்யல ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நமக்காக நான் செய்து முடிக்க எனக்கு என்ன வைத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் செய்து முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா. கர்த்தர் 7வதாக சிலுவையில கூறின வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 23:46.
2: இயேசு
0: பிதாவே,
2: உம்முடைய கைகளில்
0: என்
2: ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: என்று
2: மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். பிதாவின் கையில அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 31:5.
2: உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சங்கீதக்கார நிமித்தமா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி வைத்திருந்தார். அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடுச்சு. அவர் பிதான் கையில தம்முடைய சீவனை ஒப்பு கொடுத்தனால இப்ப நமக்குள்ள பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்திருக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 4:6-7.
2: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே
0: என்று
2: கூப்பிடத்தக்கதாக
0: தேவன்
2: தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள்
2: இருதயங்களில் அனுப்பினார்.
0: ஆகையால்
2: இனி நீ அடிமையாயிராமல்
0: புத்திரனாயிருக்கிறாய்.
2: நீ புத்திரனே ஆனால்
0: கிறிஸ்து மூலமாய்
2: தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறார்.
0: அதுக்காக பிதாவுடைய கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவி ஒப்பு கொடுத்தார். குமாரனுடைய ஆவி நமக்குள்ள வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு சுதந்திரராய் மாற போறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அதுக்குதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ஆவிய பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு குமாரனாகிய தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்ததுனால தேவனுடைய சுதந்திரமாய் மாறுறோம். நம்ம அடிமையா வாழ்ந்தோம், இப்போ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுறோம். அப்பா பிதாவை நம்ம கூப்பிடக்கூடிய பெரிய சுலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாத்திரல ரோமர்கள் நிறுவோம் 8:17.
2: நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே
0: தேவனுடைய சுதந்திரரும்
2: கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே
0: பாத்தீங்களா, நம்ம சுதந்திரமாய் மாறிட்டோம். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிய நமக்குள்ள குமாரோட ஆவி நமக்குள்ள வந்ததுனால கர்த்தருடைய சுதந்திரராய் மாறிட்டோம். அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். அவரு பிள்ளையா மாறும்போது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு.
3: ஏசாயின் புஸ்தகம் 19:25.
2: இஸ்ரவேலராகிய
3: என் சுதந்திரமும்
2: ஆசீர்வதிக்கப்பட்டது
3: என்று சொல்லி
2: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
3: நம்ம இஸ்ரவேல மாறிட்டோம், அவருடைய சுதந்திரமா மாறிட்டோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா! நம்ம கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனுடைய குமாரனுடைய ஆவி பெற்றிருக்கீங்களோ, கர்த்தருடைய சுதந்திரமா மாறுறீங்க, உங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கேட்டு அன்றுடைய முடிய ஆவி எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே, என் இருத்த முடிய ஆவி தாரும், எனக்குள்ள வேணும் ஆண்டவர், முடிய ஆவியானவர் எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோட கேட்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய மாறவே முடியாது. ரோமர்கள் நிறுவம் 8:9.
2: தேவனுடைய ஆவி
3: உங்களில் வாசமாயிருந்தால்
2: நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல.
3: பாத்தீங்களா, கிறிஸ்துவின் ஆவி யாராருக்குள்ள இல்லையோ அப்ப நம்ம கிறிஸ்தவங்களை இருக்க முடியாது. உலக பிரகாரமா கிறிஸ்தவங்க சொல்லிக்கலாம், சபையில கிறிஸ்தவங்க சொல்லலாம், அவருடைய மாற முடியாது. அருமையானவர்களே, பரிசுத்தவான் அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்குள்ள வரணும், குமாரனுடைய ஆவி எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்குள்ள வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்தில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்.

0: கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 7:10
1: நான் என் நேசருடையவள்,
0: நான் என் நேசருடையவள்,
1: அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது.
0: அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்தால்தான், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நம்ம அவருடையதாய் மாற முடியும். அப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வேலை அவங்க பிரியமா இருக்காங்க, அந்த பிரியம் இந்த உலகத்தோட முடிந்து விடும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருப்பா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பார்த்தீங்களா, வானத்தை உண்டாக்கினர், பூமியை உண்டாக்கினர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், நீர் ஊற்ற உண்டாக்கினவர், சகலத்தின் அண்டாசுரத்தை உருவாக்கினவர் நம்மள பிரியமா இருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, பரிசுத்தாவினர் எனக்குள்ள வரணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தாவில் நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்போமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவை, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அபிஷேகங்கள் மேலே இறங்கட்டுமப்பா. நீ பிதாவின் கையில் உடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களே, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், குமாரனுடைய ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு மேலே இறங்கட்டும் எப்பா, இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. அக்கினி எல்லாரும் மேலே போடுங்க ஆண்டவரே, பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புறேன்னு சொன்னீரே. தேவ அக்கினை போடுங்க, தேவ எல்லாமே நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க, தேவோட மகிமேல நிரப்புங்க ஆண்டவரே. கத்தாவே நீ இறங்கி வாங்கப்பா, அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வேலையும் தேவையான பிரசனை அளவில்லாம ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஆசீர்வத்தில் அக்கினியால் நிரப்புங்க, உன்னத பழத்தில் இடக்கட்டுங்க. தேவ பிரசனை மூடிக்கொள்ள முடியாது, செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிற தேவன் ஆசீர்வத்திலும் அவங்க கண்ணீரை துடைங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா, அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க சப்பா. எல்லாரும் ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ கிருவ தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியிச்சிரு தேவன் ஆசீர்வித்து அவங்க உயர்த்துங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் வாழ்க்கையில செய்யுங்க சப்பா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமி, துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க. கற்பத்தின் கனியோ கத்ரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க, கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடனடைக்கு உதவி செய்யுங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க எசப்பா. உள்ளத்தை தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வதித்து உயர்த்தணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தின் எல்லை பெரிதாக்குங்க, வியாபாரத்தில் நம்முடைய கிருவை தாங்கட்டும், அதிசயங்களாக இருப்பதுங்களை செய்யுங்க எசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி கொடுங்க, கர்த்துடி கிருவை, கர்த்துடி பிரசனம், கர்த்துடி மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. நீங்க அற்புதத்தை செய்ய போற அன்புக்காக ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய பிள்ளைல ஒவ்வொருவரையும் தொடப்புற அன்புக்காக ரத்தத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திங்கப்பா. நிறைவான வரும்போது குறைவிலா ஒளிந்து போனீங்க, ஒவ்வொரு விளத்தினர் ஆளிகை செய்யுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செய்வதை கேட்டுட்டா
2: பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒருவன் நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தராணி, சும்மா எஸ்தராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்டுலாம்

0: ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நெட் இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, AndofJesus.com. God bless you.

0: நம்ம இதயத்தில் மாசு இல்லாமல் பார்த்துக்கணும். அது ஆண்டவர் சொன்ன சுத்த இதயமுள்ளவன் பாக்கியவா நாம் தேவனை தரிசிப்பார்கள். வாசித்து பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 5:8.
1: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
0: அவர் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். இதயத்தில் சுத்தம் இருக்கா? ஏதோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட இருக்காதீங்க அருமையானவர்களே. இனிமேல் நாட்கள் பொல்லாத அனுப்பினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவங்க தான் என்ன செய்ய முடியும், தேவனை தரிசிக்க முடியும். நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கமா? இதில் குழப்பம் யோசனை இருக்குதா? இருக்குமான நீ காண்டிட்டு கேப்ப. ஆண்டவரே சுத்தி இது தென்னையில சங்கீதக்காரசி அதுவும் தாவியதம் கேட்டார், என் தேவனை சுத்த இதே தென்னையில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும். என் தேவனே சுத்த இதே தென்னையில சிருஷ்டிமையா, நிலவரமான ஆவியின் உள்ளத்துல புதிப்பியும்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. மூன்றாவது மத என்ன கையில சுத்த, ரெண்டாவது இதயத்துல மாசு இல்ல, மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம ஆத்மா என்ன செஞ்சிடக்கூடாது, மாயைக்கு ஒப்புக்கூடாது. யோனா 2:8.
1: பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள்,
0: பொய்யாய் மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள்
1: தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, பொய்யான மாயை. பொய்யான மாயை எது? உலகம். அதான் உலகத்தின் வேசம் ஒரு கடந்து போயிரும். பொய்யான மாயை, உலகத்தை மாயை பற்றிக் கொள்ளுகிற என்ன செய்வாங்களா, தங்களுக்கு வருகிற கிருவிய
1: போக்கடிக்கிறார்கள்.
0: நாம கிடைக்கிற கிருவியை நம்மளே போக்கடிச்சிடறோம். அருமையானவர்களே, நம்ம உள்ள தலைசி பார்ப்போமா? நான் எங்க இருக்கிறாண்டவரே, எனக்கு காமிங்கப்பா, எனக்கு சரிப்படுத்துங்கன்னு கேளுங்க. மத பார்த்தேன் கையில சுத்தம் உள்ளவர்கள். ரெண்டாவது
1: இருதயத்தில் மாசு இல்ல,
0: இருதயத்தில் மாசு. மூணாவது
1: தன் ஆத்மாவை மாயை ஒப்புக்கொடாமலும்.
0: நம்ம இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, மாய உலகத்துக்கு ஒப்பு கூடாமலும்.
1: கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே.
0: சும்மாவே கபடா சத்தியம், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சத்தியமா சொல்றேன், கபடாய் ஆணையிடாமலும். நம்ம சும்மா உள்ளத்துல ஒண்ணு, உள்ளத்துல ஒண்ணு வச்சு சும்மா சத்தியமா சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 3:3.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும்
0: பொய் உதடுகளுக்கும்
1: கபடனாவுக்கும்
0: கபடனாவுக்கும்
1: என் ஆத்மாவை தப்பியும்,
0: என் ஆத்மா தப்பியும்.
1: கபடனாவே
0: கபடனாவே,
1: உனக்கு என்ன கிடைக்கும்,
0: உனக்கு என்ன கிடைக்கும்,
1: உனக்கு என்ன செய்யப்படும்,
0: உனக்கு என்ன செய்யப்படும்.
1: பலவானுடைய கூர்மையான அம்புகளும்,
0: பலவான கூர்மையான அம்புகளும்
1: சூரை செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரை செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும். அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்தில் கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க, நம்மளுக்கு கேட்கல வரு, கொடுக்காட்டா பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்கணும் நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாசு இருக்கு. ஆண்டவர் கேட்கணும், என் தேவனை சுத்த இதய தண்ணில சிருஷ்டிமையா, நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோகு சொன்னாரு, சுத்த கை, சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா, பழத்து பறணும். மூணாவது இதயத்தை என்ன செய்யாதீங்க, உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க. மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கணும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்து போய் என்ன எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது, கவடா ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவடை ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில நினைப்போனா ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட எங்க போக முடியும், பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37:27.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நீ கர்த்தருடன் நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தரில் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய்ய என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தரில் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும், தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தரில் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு எரேமியன் புஸ்தகம் 2:13.
1: என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
0: என்னை விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு, ரெண்டு தீமைகள் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்திரிட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க அவங்க, இது அது இது அது எங்க தொடங்கினாங்க, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்திரையே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமைகளை செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். என்ன சீவத்தண்ணீர்? யாரு? கத்திரை விட்டுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்றாரு, சீவத்தண்ணீராகிய என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்க்கும் போனா நம்ம கத்திரை ஒரு நாள் விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மள விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73:23
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தரை நிலைச்சிருப்போம்னா கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகரம் நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க, முத சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரே மறந்துடுவோம். அப்புறம் வந்து செவிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு டீம் என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37.
1: உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டவரே மன்னிப்பேட்டு, ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது. ஆண்டவரே தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யு சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்த முடியாது. தேவனிடத்துல நம்ம கேட்டா அவர் செய்வார செய்ய மாட்டாரா? அதை பலத்தினால் அல்ல, ஆவினால. வாசிங்க சகரியா 4:6. நம்மளால முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட விடக்கூடாது. ஆண்டவரே பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே புதுப்பிச்சிங்க. நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா. சின்ன பொருள் யாருக்கா கொடுக்கணும் காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது? தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது. உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை விட்டாத படிக்கு நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19.
1: இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பா.
0: என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களை இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு தெரியும். அதான் சொல்ல, திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்த.
0: முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த,
0: நிலைத்தும்
1: என் முகத்துக்கு முன்பாக
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், முடிவறிந்த நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன்கிட்ட கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதை பலத்தினால் அல்ல, பரகு தேவ ஆவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தாண்டவர், எதுல நான் திருந்தாண்டவர், நான் நிலைச்சிருக்கணும்யா, எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்கணும் சொன்னா நம்ம ஆண்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்தை யோவான் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலமிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதிலே செய்த கிரியைகளை செய்வாயாக.
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. என்ன நிலை எப்படினா உங்களை நான் சொல்லித்தரேன், என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயம் எல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம். ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டோட கேட்டா, நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்தும் ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும். நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்திர இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியில் சுவிசேஷம் 15:7.
1: மாயக்காரரே,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா, வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரட்சி இந்த மக்கள், வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்த எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குதே, வாய்க்கினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்க்கினால தான் துதிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா உங்க கூட கிட்ட முடி கிழிச்சார முடியலையே, எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, ஜனங்கள் வாயினால என்ன கண்ணம் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு விலகி, என்ன சொல்ற சும்மா சொல்ல என்ன சொல்றாரு, விலகி தூரமா இருக்குதுன்னு சொல்ற அப்பதான் சொல்றாரு. வாசிமன்னா இருக்க நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: தூரமா இருக்கு மட்டும் சொல்ல என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல, அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானே இன்னைக்கு நம்ம கத்திர கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னி ஆண்டவரே. மாணவரே, கத்தருடைய வசனத்தை கேட்டேன்னா இப்பொழுது செபிக்க போறோம். கத்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பெரிய காரியத்தைங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, அச்சயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சர் தேவன், ஒவ்வொருவரையும் கண்ணீரை பாருங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க, எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைச்சி உங்க மகத்துவ நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா தாங்கப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் தேவனாய் கர்த்தர், பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆறா நம்முடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும், தொடுங்க ஆண்டவரை தொடுங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்க, வியாதி குணமாக்க, நோய் குணமாக்க, குடும்பத்துல சமாளம் இல்ல, கடல் மனைக்குள்ள சமாளம் இல்ல, பிரச்சனை இல்ல, குழப்பங்களா இருக்காங்கப்பா. அப்பா ஒருத்தர் பார்த்தா ஒரு பிடிக்காது சூழ்நிலாண்டவர், எல்லாவற்றையும் மாற்றிப்படுங்க. கடல் மனைக்குல ஐக்கியம் சமாளம் சந்தோஷம் கட்டளட முடியாது செபிக்கிறோம். வியாதி குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, செவியல் கட்டு உடைங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமாளித்தாங்க, கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. தொழில் ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற மக்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கேசருக்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியப்படணும். பெரிய காரியத்தை செய்யணாண்டவரே, லாரி சாட்சி சொல்லணும், சீவுள்ள சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரே, ஆசீர்வித்து உயர்த்த முடியா கூட கெஞ்சுகிறோம். மகிமையான காரியச்சிங்க, மகத்தான காரியச்சிங்க, நன்மைகளான காரியத்தைங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணு பலவீனப்பட்ட மக்களை கண்ணை தொடுங்க, ஆசீர்வங்க, மந்திரம் சேவனை எல்லாம் உடைச்சு போடுங்க, பிசாசுங்களை அழிச்சு போடுங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பணத்தில் தாழ்மையாக்கி ஜீரோவும் பரமபிதாவே ஆமே. கர்த்தரை விசாரத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049-100-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331-100-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
4: இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website, allofjesus.com. God bless you.

0: ஆதியாம புஸ்தகம் 12 அதிகாரம் 2 வசனம்.
1: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
0: உன்னை
1: ஆசீர்வதித்து
0: உன்
1: பேரை பெருமைப்படுத்துவேன்
0: நீ
1: ஆசீர்வாதமாய் இருப்பாய்
0: யார பார்த்து ஆண்டவராக ஏத்துக்குது சொல்லுகிறார். ஆதியாகமம் 12:1
1: கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
0: பாத்தீங்களா, கர்த்தர் யார பத்தி சொன்னார், ஆபிரகாமை நோக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் உங்களை ஆசீர்விக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்கள் வாழ்க்கையில ஐயோ என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையே, என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதி தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். கலங்காதீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: இஸ்ரவேலை ஆசீர்விப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். நம்மளே ஆண்டவராக இயேசுக்கு இஸ்ரவேலை மாத்திருக்கிறார். அவர் ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படும் போது நம்மளே இஸ்ரவேலை மாத்துகிறார். என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவு நீங்க கேட்டீங்கன்னா போதும், கர்த்தராகி தேவன் உங்களை ஆசீர்விப்பு தான் கர்த்தர் சித்தம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஒவ்வொரு ஆசீர்வாதம் தான் கர்த்தர் சித்தம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, மதமா இருந்தா அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஆதியாகமம் புஸ்தகம் 24:1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்
0: பாத்தீங்களா, சகல காரியங்களும் ஆசீர்வித்தாராம். அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, குடும்பத்தை கொடுத்தாரு, அவருக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுத்தார், மிருகச்சவங்களை கொடுத்தார், எல்லா காரியமும் அவர் எதெல்லாம் செஞ்சவரோ கயிற்சிற வேலையெல்லாம் தேவனாய்க்கத்தர் ஆசீர்வித்து வந்தார். சகல காரியங்களும் ஆபிரகாம் ஆசீர்வித்த தேவன் தான். உங்களையும் என்னை ஆசீர்விக்கிற வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. ஆபிரகாம் என்ன நல்ல குணம் தெரியுமா? நெகிமியான் புஸ்தகம் 9:8 வசனம்.
1: அவன்
0: இருதயத்தை
1: உமக்கு
0: முன்பாக
1: உண்மை உள்ளதாக கண்டு
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, ஆபிரகாம் உள்ள ஆபிரகாம் இருதயத்தில் எப்படி இருந்துச்சா, உண்மை உள்ளார கண்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாம் இருதயம் உண்மை உள்ளவரா இருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட உண்மை நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம எத்தனையோ எது எடுத்தாலும் பொய், எது எடுத்தாலும் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யா இருக்கும். ஆனா ஆபிரகாம் இருதயத்துல உண்மையுள்ளவரா இருந்தாராம். மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தராகி தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அதனால ஆபிரகாம் இருதயம் உண்மையுள்ளா இருந்தாரு. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம உண்மையுள்ளவரா இருந்தோம்னா கர்த்தர் ஆசிரிப்பது உறுதி. நீதிமொழியின் புஸ்தகம் 28:20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மை உங்க வாழ்க்கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம் சொல்லல, ஆசீர்வாதங்களை பெறுவான். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்மையா இருக்குமானால் நிச்சயமா என்ன செய்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். நிச்சயமா ஆண்டவராக இயேசுக்கு உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கா, அதை நீங்க யோசித்து பாருங்க. உண்மை இல்லைன்னா கர்த்தராகி தேவனிடத்தில் உங்களுக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு உண்மை காணப்படும் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன் ஆண்டவர், உண்மை இல்லாதவளா வாழ்றேன், எனக்கு உண்மை தாருன்னு சொல்லி உண்மையுள்ள வாழ எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. இரண்டாவதாக ஒரு பக்தரை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:12 வசனம், 13 வசனம். ஈசாக்கு
1: அந்த தேசத்தில் விதை விதைத்தான்
0: கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால்
1: அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தார்.
0: அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார் பாத்தீங்களா.
1: அவன்
0: ஐஸ்வர்யனாகி
1: வர வர விருத்தி அடைந்து,
0: ஈசாக்கு என்ன செஞ்சார், ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து
1: மகா பெரியவன்
0: ஆனார். அருமையானவர்களே, ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா, ஈசாக்கு என்ன செஞ்சார பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24:63 வசனம்.
1: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து கர்த்தரை பத்தி தியானம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அதனால்தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்யற ஈசாக்கு விதை விதித்தார். கர்த்தர் என்ன செய்யற ஆசீர்வித்து 100 மடங்கு பெருக பண்ணினார். 100 மடங்கு, 1 மடங்கு பாருங்க, 1 மடங்கு யோசிச்சாரு, அவர் 100 மடங்கு பெருக பண்ணினார். நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் வெள்ளாம விளையிலேயே என் தோட்டத்தை சரியான இல்லையேன்னு சொல்லி கலங்குறோம். ஈசா கிட்ட இருந்த குணம் என்ன குணம்? அவன் செய்வான், சாங்கியால் வழி தேவனை பத்தியே தியானிப்பாரன், கடவுளை பத்தியே தியானித்துக் கொண்டார், இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பத்தி தியானித்து பார்க்க வேண்டும். அப்ப தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய விருத்தி அடைய முடியும். வர வர பழத்தார், ஐஸ்வர்யமானார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வித்தார். ஆசீர்வித்தார் 100 மடங்கு ஆசீர்வித்தாராம். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தேவனை பற்றியும் தியானிக்க வேண்டும். அருமையானவளே, இயேசு கிறிஸ்து பத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, 119வது சங்கீதம் 97வது வசனம்,
1: உமது வேதத்தில்
0: நான்
1: எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
0: நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்,
1: நாள் முழுவதும் அது என் தியானம்.
0: தியானம் பாத்தீங்களா, வேதம் நம்ம பிரியமா இருந்து அந்த வசனத்தை நம்ம நாடு முழுவதும் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் ஈசாக்கு ஆசீர்வித்த தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னை ஆசீர்வது உறுதி. அவர் ஆசீர்வித்தார், அவர் வர வர பழத்தார், ஆசீர்வித்த தேவன் கொடுத்திருந்தார். அவர் வாழ்க்கையில் என்ன கொடுத்திருந்தாரு? ஆசீர்வதிச்சிருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாம் முதலாவது பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில உண்மை இருந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியங்களை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? தேவனை தியானித்துக் கொண்டே இருந்தார். தேவன் ஈசாக்கு ஆசீர்வித்தார். மூன்றாவதாக யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியம் புஸ்தகம் 32:29 வசனம்,
1: அப்பொழுது
0: யாக்கோபு
1: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான்.
0: உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார்.
1: அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார்.
0: அங்கே அவரை ஆசீர்வித்தார். யாக்கோபுக்கு என்ன கொணர்ந்து தெரியுமா? செபிக்க கொடி கொணர்ந்துச்சு. அவர் செபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டு போராடி செபித்தார். நம்ம ஏதோ என்னதான் நம்ம செவிச்சிடறோம், அவர் போராடி செவித்தார். வாசித்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 32:26 வசனம்,
1: அவர்
0: நான் போகட்டும்
1: பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார்.
0: பாத்தீங்களா, அவருக்கு அந்த அளவு போராடி செவித்தார். அதனால்தான் கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். அருமையான சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகவல்மார்களே, ஆண்டவராய் இயேசுகிட்ட நோக்கி போராடி செபிக்க வேண்டும். கண்ணீரோடு செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே சொல்லி நம்ம செய்ப்போமானா நிச்சயமா நம்மளை ஆசீர்ப்பது உறுதி. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி நம்ம போராடி செபிக்க வேண்டும். முதலாவது பார்த்த ஆபிரகாம், அவர் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. இரண்டாவதாக ஈசாக்கு வாழ்க்கையில தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் கொடுத்திருந்தார். மூன்றாவதாக யாக்கோபு செபித்துக் கொண்டிருந்தார். ஓசியான் புஸ்தகம் 12:4 வசனம்,
1: அவர் தூதனானவரோடே
0: போராடி மேற்கொண்டார்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினார்.
0: ஆண்டவரை இயேசுக்கு நோக்கி, தேவனாய் கர்த்தர் நோக்கி அழுது கெஞ்சினார். அதனாலதான் யாக்கோபை தேவன் ஆசீர்வித்தார். யாக்கோபு என்று பெயரை மாற்றி இஸ்ரேல் என்று சொல்லி தேவனை கர்த்த பெயரை மாற்றி அவர் ஆசீர்வித்தார். அருமையானவர்களே, நீங்கள் நான் கூட கர்த்திட்ட போராடி செவிக்க வேண்டும். அது மாத்திர வாழ்க்கையில் உண்மை, அவர்கள் போல் நம் வாழ்க்கையில் உண்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஈசாக்கை போல நம்ம தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி தியானம் பண்ணணும். வசனத்தை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரல யாக்கோபை போல போராடி செபிக்க வேண்டும். அழுது கெஞ்சணும். நம்ம செய்ப்புமானால் நிச்சயமா நம் வாழ்க்கையும் தேவன் ஆசிரிப்பது உறுதி. சரி, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், செபிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து செய்ப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் மீன் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. உன் வாயிலிருந்து ஒரு செல் பறக்க முடியாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரம தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்ய ஒரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து வழி நடத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்துடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத விஷயங்களை செய்ய முடியாது. கெஞ்சி மண்டாடி கேட்கிற மாண்டவர அப்பாமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. கவலையிலிருந்து விடுதலை செய்யுங்க. சோர்விலிருந்து விடுதலை செய்யுங்க. துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. ஆண்டவரே ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அறிந்து கொள்ளும் அண்டிக்குள்ள உதவி செய்யுங்க. சப்பா உள்ளத்திலையும் வெளியரங்கமா வாழ்க்கையில அற்புதம் அதிசயங்களை செய்ய முடியாது. செவிக்கிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. என்ன பலவிந்தாலும் குணமாக்குங்க அப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் ஆற்றி உடைத்து போடுங்க. பிசாசனிகள் அழித்து போடுங்க. ஆண்டவரே கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. சாவத்திற்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீர்ல இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்டவர குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்கி தர முடியா. கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செவிக்கிறோம். வேலை இல்லாத மக்கள் வேலையை தர முடியா கெஞ்சுகிறார் ராஜா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்தை தாரும் அப்பா. குடும்பத்துல சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாரும் அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் ஐயா. பரலோக பிதாவே இறங்கி அவங்களை ஆசீர்வதிங்க. உயர்த்துங்க அப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. தோட்டத்துல வெள்ளம் இல்லையன்னு கலங்குற மக்களுக்கு நல்ல வெள்ளம் விளைச்சல தாரும். ஆசீர்வித்து உயர்த்த முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். நன்மையான என் தீபம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருது. மாறுதல்களை வேற்றுமான எந்த நிலநிச்சயம் நீரே ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே இல்லா டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க தானப்பா. ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது. கெஞ்சுகிறோம் ஐயா கெஞ்சுகிறோம் ஐயாமை துதிக்கிறோம். பிரிந்து குடும்பம் ஒன்னு சேர்க்க வேண்டியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவே அமை ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகள்லாம் கண்ணூக்கி பாருங்க. எங்கள் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கண்ணூக்கி பாருங்க. அவங்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் தேவைக்குருவா. அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. படிக்கத்தக்கதாக தெய்வீக ஞானத்தை தாருமையா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலேயே அறிவியிலேயே ஆற்றலும் சிறந்து வழங்கணும். பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட முடியாது செவிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தாலும் உங்களை விடுவதில்லை ஆண்டவரை. நீங்க ஆசீர்வித்து தான் ஆக வேண்டி செவிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க. அண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. உங்க மகத்துமலை நாமத்தை மங்கிப்படுத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்தை கேட்டாரு. கலங்காதீங்க
2: அன்பு நேயர்களே. உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1-0-4-9-0-1-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: என்னோட பேர் ஷரோன். எனக்கு இடது காது பக்கம் வீங்கி இருந்தது. அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கர்த்தர் கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கூட கொடி நன்றி.
5: கர்த்தரே பரிசுத்தாம ஸ்தோத்திரம். நான் ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கிறப்ப சுகர் அதிகமா இருந்தது. அப்ப டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு நார்மல் ஆகாது, அதனால நீங்க ஊருக்கெல்லாம் போவேன், ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா குழந்தை எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா போன் பண்ணி ஜெபம் பண்ணதான் சொல்றாங்க. அக்கா டாக்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அக்கா டெய்லி எனக்காக ஜெபிச்சாங்க. டெலிவரி டைம்ல நல்ல நார்மல் பிரசவத்தை தேவன் கொடுத்தாரு.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aswinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரம் தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 15:16.
1: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
0: நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை,
1: நான் உங்களை தெரிந்து கொண்டேன்,
0: நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, வானாதி வானவர் ராஜாதி ராஜா சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். யார் நம்மளை தெரிஞ்சிட்ட, வானத்தின் பூமி படைத்தவர் நம்மள அவரு பிள்ளையா தெரிஞ்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நம்மளை தெரிஞ்சிட்டாரு. யாரெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சு கொள்றாரு பாருங்க, 4:3.
1: பக்தி உள்ளவனை,
0: பக்தி உள்ளவனை
1: கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள்.
0: பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, தமக்காக தெரிஞ்சு கொடுக்காரு. யாரெல்லாம் கர்த்தர் பக்தியா இருக்கோ, நிறைய நெருங்கி ஜீவிக்கணும், வாஞ்சியா இருக்கணும், அந்த வாஞ்சி நம்மள அறியாமே வரும். செவிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமே இந்த வாஞ்சி வரும். செவிக்கணும், செவிக்கணும், செவிக்கணும். அது பக்தி உள்ள கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். நமக்குள்ள அந்த வாஞ்சி வருதா, ஐயோ செவிக்கணுமே நம்ம செவிக்கிறோமா, நம்ம அறியாமே வரும். ஐயோ யாராச்சும் ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்லிட்டா நம்ம அறியாமே அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவோம், ஐயோ அவங்க கஷ்டம் மாறணும், அவங்க கண்ணீர் துடைக்கணும், அவங்களுக்காக செவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமே இந்த பாறை நமக்குள்ள வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கூட சாக்கிரதை இருக்கணும், பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வஞ்சிக்கிற காலம். யோவான் சுவிசேஷம் 6:70.
1: இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: பன்னிரு ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ள, எப்படி இரவெல்லாம் பாசிங்க இருந்து ஜெபம் பண்ணி தான் கர்த்தர் நினைச்சாரு, 12 பேரையும் கர்த்தர் தெரிஞ்சிட்டாரு.
1: உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான்
0: பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செஞ்சாரு, இரவெல்லாம் செவித்து தான் தேவன கர்த்தர் என்ன செஞ்சாரு, சீசர்கள் தெரிஞ்சு கொண்டாரு. அவங்க செஞ்சிருக்கான், பிசாசா இருக்கு. ஏன் பிசாசு, அவனுக்கு என்னாச்சு, அவன் வந்து பொருளாசை, படம் படம் படம். அப்ப அது மாத்திர இவன் கர்த்தருடைய இருக்கிறப்ப தேவனோடு இருப்பான். தேவனை விட்டு பிரிஞ்சு போடப்ப உலகத்துல மக்கள்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே இருந்தா கொஞ்சம் யேசுபாவுக்குள்ளயும் இருந்தான். அதனால பிசாசு என்ன செஞ்சான், அவனை முதல்ல என்ன செஞ்சான், காட்டி கொடு காட்டி கொடுன்னு உள்ளத்துல பேசினான். 30 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருன்னு சொல்லி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் முதல் உள்ளத்தை தூண்டினா திரும்ப என்ன செஞ்சிட்டான், உள்ளத்துக்குள்ள பூத்துட்டான். அதான் நம்மளுக்கு பிசாசு முதல்ல நம்ம உள்ளத்துல பேசிட்டே இருப்பான், நீ ஏன் இப்படி இருக்க, நீ சும்மா நல்லா நல்லா ஜாலியா இருக்கலாம், நீ ஏன் இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ கடவுளுக்கு நல்லா நீ இருக்கிறதோட பேசாம உலகத்திலே இருக்கலாம்ல, என்ன கருத்துக்குள்ள இருந்தோ உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மள உள்ளத்தை என்ன செய்வான், தூண்டுவான். நமக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும் போது அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்ய, நம்ம உள்ளத்துக்குள்ள பூந்துருவான். அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதை கத்துடைய வேதம் சொல்லி அவரு பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கொடுக்க கூடாது. அவன் என்ன தூண்டாலும் சரி, இயேசு தவிர அந்த உலகத்துல போதுவே வேண்டாம் அப்படின்னு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருக்கணும். இயேசுதான், இயேசுதான், என்ன வந்தாலும் சரி, இயேசு தவிர அவர் விட்டு வாழ்தரமும் நம்ம சாயக்கூடாது, அவரை விட்டு இடபுறமும் சாயவே கூடாது. அப்ப கடைசி நாள் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24:24.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும்
0: எழும்பி
1: கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும் அடையாளம் செய்வாங்க. அப்ப என்ன செய்வாங்க, உனக்கு அதை தர இதை தர, தீர்க்கு தர, உனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இல்லாம பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, ஏமாந்து போற அளவுக்கு என்ன செய்வாங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் கேசுதான் அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடித்துக்கொள்ளணும். நம்ம இயேசுக்கு நம்ம உள்ளத்துல இருந்தாலும் பெரிய சமாதானம் சந்தோஷம் இருக்கும். உள்ளத்துல நம்ம குழப்பம் வராது, சோறு வராது. சோறு வந்தாலும் அது மேற்கொள்ள தேவன் பலன் கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதுக்குள்ள இயேசு கிறிஸ்துட்டு இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்குள்ள இருக்கும்போது பிரச்சனையும் வரும், குழப்பம் வரும், ஆனால் வெற்றி கொடுப்பார். நமக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்துட்டே இருக்கும், சந்தோஷம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைச்சிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வான். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க இது நடக்குது, அங்க இது நடக்கு, அங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போயிடக்கூடாது. நம்ம இயேசு விட்டு ஒரு நாள் கூட வலதுறவு இடவரை சாயாத வடிக்கு நம்ம காத்துக்கலாதான். ஆண்டர் சொல்றாரு உபாக்கம் புஸ்தகம் 5:32 வசனத்துல பாருங்க, அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடதுறவும் சாயக்கூடாது.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே
0: செய்ய இருங்கள்.
1: வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கற்பித்தபடியே செய்ய எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் கர்த்தர் ரட்சிக்கிறார். 2 Thessalonians 2:13.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும்,
0: ரட்சிப்படையும்படிக்கு
1: ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே.
0: நான் ரட்சிப்படையதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆதி முதலே தெரிஞ்சிட்டு. ஆதில இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள எப்ப தெரிஞ்சிட்டாரு? ஆதி முதல். அதனாலதான் நம்ம சத்தியத்தை விசுவாசிக்க முடியுது. நிறைய பேர் பாருங்க, சத்தியத்துல நிறைய பேர் விசுவாசிக்க முடியும். இப்ப எல்லாம் என்னன்னா கட்டுக்கதை, எங்க என்ன சொல்றாங்க அதை சொல்றாங்க. சத்தியத்து மேல நிறைய பேர் விசுவாசம் எல்லாமே விசுவாசம் வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். ஆதி முதல் தெரிந்து கொள்ள நம்ம என்ன செய்யறாரு? தேவன் நம்மள ரட்சித்து இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாம இருப்போமானா? நீ ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என்ன ரட்சிக்க பண்ணப்பா, இந்த ரட்சிப்பின் அருமை எனக்கு வேணும். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டதான் கர்த்தத்தை உறுதியா நினைச்சிருக்க முடியும். நம்ம செவத்துக்கு வந்தனாலும் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறாலும் இல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நம் வாழ்க்கையில் ரட்சி பெறும். எபேசியர் புத்தகம் 2:5.
1: கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்,
0: கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, தேவனுடைய கிருபையினால என்ன செஞ்சாரு? ரட்சித்தறாரு. ஆண்டவர் நீ எப்படியாவது ரட்சிமையா, கிருபையினால என்னை ரட்சித்தள்ளும், நான் ரட்சிக்கணும் ஐயா, நீ முழுமையா என்னை ரட்சித்தள்ளும் கேட்கணும். 8 2:8.
1: கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
0: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
1: இது உங்களால உண்டானதல்ல,
0: உங்களால உண்டானதல்ல,
1: இது தேவனுடைய ஈவு.
0: தேவனுடைய ஈவு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம இதுவரைக்கும் செய்த பாவங்களை எல்லாம் தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதான் தேவன் தந்த அது ஒரு ஈவு. நமக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாம ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தீத்தின் புஸ்தகம் 3:5. தீத்தின் புஸ்தகம் 3:5.
1: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்,
0: நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: அவர் நம்மை ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே,
0: தம்முடைய இரக்கத்தின்படியே
1: மறு ஜென்மம் ஒழிக்கினாலும்,
0: மறு ஜென்மம் ஒழிக்கினாலும்
1: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்,
0: பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும்
1: நம்மை ரட்சித்தார்.
0: நம்ம ரட்சித்தான். நம்ம நம்ம செய்த நீதினால, நம்ம அதை செய்த இதை செய்ய அப்படி இல்ல, அவருடைய கிருபினால அவர் என்ன செஞ்சாரு? மறுச்சன் மெழுக்கினால நம்ம கர்த்தர் என்ன செஞ்சாரு? நம்மள ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து கவலையற்றிருப்போமால வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பை பெற்ற ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பட்டு புடவை கட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவை எத்தனை பாதுகாக்கிறோம் இல்லையா? அழுக்கொட்டாம அப்படி பாக்குறோம். நம்ம ஆத்தும ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். எபிரேயின் புஸ்தகம் 2:4.
1: அடையாளங்களினாலும்
0: அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும்
1: பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
0: பலத்த செய்கையினாலும்
1: தம்முடைய சித்தத்தின்படி,
0: தம்முடைய சித்தத்தின்படி
1: பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்,
0: பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
1: தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, நாம் கவலை அற்றிருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்?
0: ரட்சிப்பா கேட்கணும். ஆண்டவரே நீ ரட்சிக்க மாட்டவரே, எப்படியாவது ரட்சித்தனும், எனக்கு முழுமையா பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும். முதல்ல கர்த்தர் நம்ம சந்திச்சவள முதல்ல ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது நமக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரு. நம்ம ரட்சி பற்றிருக்கிறோமா படலையான்னு நம்ம உள்ள தலைசி பார்த்தா நமக்கு தெரியும். பழைய பாவத்துல வெற்றி இருக்கா, பரிசுத்தவனை பெற்றிருக்குமா இல்லையானு எப்படி தெரியும்? பரிசுத்தவன் வந்து என்ன செய்யும்? பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நாய்த்திருப்பு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்தார். பரிசுத்தவனை பெற்றிருக்கிறோமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கா, நம்ம நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்தை ஆராய்ஞ்சி அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். இரண்டாவதாக ஒன்னு பேதின் புஸ்தகம் 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக
0: ரெண்டாவது என்ன முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவது ஆண்டுடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டு செய்த நன்மைகளை, ஆண்டு செய்த கிருபைகளை, ஆண்டின் வாழ்க்கையில் செய்த எல்லா ஆசீர்வாதத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம கர்த்தர் என்ன செஞ்சார், நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு சொல்றோமா, நம் வாழ்க்கையில் செய்த அன்பு, நம் வாழ்க்கையில் தேவன் செய்த பாராட்டின கிருபைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லாம நம்ம அமைக்க வைக்கவே கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை ரெண்டாவது முதல் ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது தேவனுடைய நம்ம தேவனை பற்றி தேவன் செய்த நன்மைகள் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். அதுதான் தேவன் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 3:14-15 வாசித்து பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்,
0: நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கர்த்தரோடு இருக்கவும்,
1: பிரசங்கம் பண்ணும்படியாக
0: பிரசங்கம் பண்ணவும்,
1: தாம் அவர்களை அனுப்பவும்,
0: நம்மளை அனுப்பவும்,
1: வியாதிகளை குணமாக்கி,
0: வியாதி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும், மற்றவங்க வியாதிய குணமா கொடு. செபத்துல ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வேணும், வல்லம் வேணும், குணமாக்குற வல்லம் வேணும்னு சொல்லி ஆண்டோட கேட்கணும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை அதுதான், வியாதியை குணமாக்கவும்,
1: பிசாசுகளை துரத்தும்படி,
0: பிசாசை துரத்தும்படி
1: அவர்கள் அதிகாரம் உடையவளா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அதிகாரங்களை நம்மள சும்மா சாதாரண ஏற்படுத்தல, தேவன் எதுக்கு ஏற்படுத்திருக்க, நம்மள அதிகாரம் உடையவளா இருக்கிறது தான் தேவன் நம்மள ஏற்படுத்திருக்கிறாரு. இதற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமே துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறமையா. அன்பின் தகப்பனே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்டிருந்த ஒரு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, ஜெபிக்க உதவி செய்ய, துதிக்க உதவி செய்ய, உம்மோடு இருக்க உதவி செய்ய, உண்மை அண்டி கொள்ள உதவி செய்ய, உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. தகப்பனே, கேட்கிற மக்கள் உள்ளத்துல விசுவாசி தாரும், பரிசுத்தை தாரும். தகப்பனே, உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கு, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க. மந்திரம், செய்வினைகள், பெல்லிசுனிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். கட்டுகளை எல்லாம் உடைத்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. வேலை இல்லாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கிட்ட கொடுங்க ஆண்டவர, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிற வேலை கன்ஃபார்மாகணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்துங்க, கண்ணீரை துடைங்க. குடிக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை ஆக்குங்கப்பா. கடனால தவிக்கிற மக்கள் கடனடைக்கு உதவி செய்ய, கஷ்டத்தை மாத்துங்க. அன்பின் தகப்பனே, எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடிவாக்கி எஞ்சுகிறங்க தாவே. சாபத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா, பாவத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்ய சப்பா. தகப்பனே, உண்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. குடும்பத்தில் பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் தகப்பனே. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. உண்மை அறியிற அறிவில் வளரணும் ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் மூடிக்குள்ள முடியாது செவிக்கிற மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துக பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க இப்படி செய்ப்பதுக்காய் கோடான கொடி நன்றி. எங்க செபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: இந்த பூமியில எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறவர் கடவுள். எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். கிறிஸ்டினா இருக்கிறவங்க, நான் கிறிஸ்டினா இருக்கிறவங்களுக்கும் ஒளி கொடுக்கிறார். எனக்கும் நான் முதல்ல நான் கிறிஸ்டினா தான் இருந்தேன், அப்பயும் ஒளி கொடுத்தாரு. ஆனா ஒரு நைட்ல நம்மளுக்கு கரண்ட் இருக்கு. ஒரு ட்ரூ கிறிஸ்டினா நம்ம இருக்கும்போது கடவுள் நைட்லயும் கரண்ட் கொடுக்கிறாரு. கரண்ட் இல்லாத நேரத்தில் இன்வெர்டரா இருந்து அந்த டைம்ல நம்மளுக்கு கரண்ட் கொடுத்து எல்லா நாள் எல்லா நேரத்திலையும் நம்ம ஒளியோடு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது, எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது. எல்லா எல்லா வழியிலையும் எங்களை முன்னேற்றினார் கடவுள். அதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
4: கர்த்தரை நான் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவர் வந்து ஃபர்ஸ்ட் முழுமையை கல்யாணம் ஆனப்ப முழுமையாக ரசிக்கப்படல. வருஷத்தில் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வந்தாரு. அப்புறம் வந்து நாங்கள் பெரியமாட்ட சொல்லி ப்ரே பண்ணோம். மாசத்துல ஒரு நாள் வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வார வாரம் சர்ச்சுக்கு போனாரு. அதுக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என் பையன் பிளஸ் டூ படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப அஸ்தாயம் கிரிக்கை வந்துருச்சு, ரொம்ப கவலையாயிருச்சு. அப்ப நான் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்யறதே எனக்கு தெரியல, அவன் படிக்கவே இல்லை. அப்ப ஒரு நாள் என் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, எஸ்தர் பெரியமா கிட்ட ப்ரே பண்ணி, பெரியமா இது மாதிரி இருக்கான சரி சொல்லிட்டு அப்பயே பெரியமா போன் மூலமா ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச வேலையில நான் கண்ணால பார்த்தேன், என் பையன் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சான். பெரியமா ப்ரேயர் தண்ணி அந்த அவங்க ப்ரேயர் கொடுத்தாங்க, அதுலயும் ப்ரே பண்ணாங்க. அந்த தண்ணியை தெளிச்ச வேலை சாத்தா உடனேதான் நான் பார்த்தேன். அவன் கீழே மயங்கி விழுந்து அப்புறம் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்ப நல்ல காலேஜ்ல படிக்கிறான். அதுக்காக நான் ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து நாங்க வீடு கட்டும் போது வீடு கட்ட முடியாம பல தடைகள் வந்துச்சு. அப்ப இவங்கலாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ராஜா அண்ணன், எஸ்தர் பெரியமா, அவங்க கூட ஜபக்குழுவினரா வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜபிச்சுட்டு போனாங்க. ஆண்டவர் வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சு, எங்க குடும்பத்திலேயே நாங்க தான் ஃபுல்லா வீடு கட்டி முடிச்சு எல்லா எல்லா வீட்டையும் வாடகைக்கும் விட்டு வாடகை வரவும் ஏசப்பா கிருபை செஞ்சாரு. அதுக்காக நான் ஏசப்பாவை அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் வந்து என் பிரஸ்ட்ல வந்து கட்டி வந்துச்சு. அதை போய் நான் பார்க்கும் போது இந்த கட்டி வந்து கேன்சரா கூட மாறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கட்டியோட அளவையும் சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிட்டு போய் திருப்பியும் போய் ஜெபிச்ச வேலையில உங்க கட்டி அளவே சின்னதாயிருச்சு, உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக ஜெபிச்ச எஸ்தர் பெருமக்கோ வசந்தியாக்காக்கோ நன்றி. எனக்கு கிரியை செய்த இயேசுப்பாக்காக கோடான கோடி நன்றி.
5: கரங்களை தட்டிக்க நன்றி சொல்லாமா? நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம். வேற யாரா சொல்றீங்களா?
6: இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க வந்துட்டு எப்பவுமே சர்ச்சுக்கு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவும் தான் போவாங்க. அது கூட எங்களுக்கு ஒழுங்கான சர்ச்சு அமையல. இப்ப கர்த்தர் வந்துட்டு எங்களை நாங்க ஒரு நாள் கூடி ஜபிச்சோம், எங்க குடும்பத்தோட ஜபிச்சோம். கர்த்தர் இப்ப எங்களை வந்துட்டு எல்லா வாரமும் நாங்க தொடர்ந்து 2-3 மாசமா எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அதை கிரியை செய்ததால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
7: கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் நாங்க சென்னையில இருந்து வந்தோம். அப்ப என் பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னான். இப்ப 2 மணிக்கு நாங்க இங்க வரும்போதுதான் எக்ஸாம் எழுத போறோமான்னு போன் பண்ணி சொன்னான். இப்ப போன் பண்றான், அம்மா நான் வந்து சென்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு வீடு வந்து வீடு வேணும்னு சொல்லி ரொம்ப ப்ரேயர் பண்ணி அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். வீடு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. அப்ப ஆண்டவர் அவனுக்கு எல்லா சுகத்தையும் அருளி அவனுக்கு நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
8: பிரேஸ் தி லார்ட். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் எங்க பெரியமா வீட்டுக்கு. இப்ப 8-9 வருஷத்துக்கு கழிச்சு மறுபடியும் வந்திருக்கேன். லாஸ்டா வந்தப்ப எதுக்கு நான் ப்ரே பண்ணேன்னா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எங்களை ஒரு ஊர்ல, சென்னையிலயாவது படிக்க வைக்கணும் அந்த ஆசை மட்டும் தான் இருந்தது. அதுக்காக பிரேயர் பண்ணிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தா இந்த வாட்டி வந்து ஸ்டேட் தேர்ட் எங்க பசங்க வந்திருக்காங்க டென்த்ல. அப்படி வந்து அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். எங்க ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்.
9: கத்தோட பஸ்ட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்க கடை ஆரம்பிக்கும் போது ரொம்ப தடையா இருந்துச்சு. அப்புறம் பெரியமா வந்து ப்ரே பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போனாங்க. அடுத்த 10வது நாள்லயே ஆண்டவர் வந்து அங்க கடையை ஓபன் பண்ண கிருபை செய்தாரு. ரொம்ப ஆசீர்வாதமா ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த கடைய. அது மாதிரி என் பையனுக்கு டெங்கு ஜுரம் வந்துச்சு, 102 டிகிரி ஜுரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல, டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரியமா ப்ரே பண்ணாங்க அவனுக்காக. அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்கு அந்த ஜுரம் அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் டெங்கு பாசிட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு ஜுரம்ன்றதே வரல. ஆண்டோட கிருபிக்காய் கொடான கோடி நன்றி.
10: கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியதற்காக தேவனை அதி அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பலவீனமா இருந்தேன். அப்ப இந்த இடத்துல வந்து நான் 3 மாசம் தங்கி இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடு இருக்கிறதுக்கு தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். இங்கு ஜெபித்த பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த ஜபக்குழுவுக்கும் இயேசுங்கிற ஊழியர்களுக்கும் நன்றி உள்ளவளா இருக்கிறேன். என் தேவனையும் அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்காக, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம்.
11: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கத்தத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
11: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
13: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acminkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். நீதியின் பழிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அவர் முழு மனதோடு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீதியின் பழி என்ன பழி பாருங்க, சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 19 வசனம்.
1: அப்பொழுது தகனப்பலியும் சர்வாங்க தகனப்பலியும் ஆகிய நீதியின் பழிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள்.
0: காளைகளை பலியிடு சர்வாங்க தகனப்பலி முழுமையா நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே நீதான் நம்பிக்கை, நீங்க தான் உண்மையை நம்பியிருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையா ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா ஒப்பு கொடுத்து அவற்றை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்த கர்த்த நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். கர்த்த நம்பருங்க எப்படி இருப்பாங்க, உயரந்தளத்தில் வைப்பார். ஹலேலூயா. அதான் நிச்சயமா உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வீண் போகவே போகாது. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹலேலூயா. அதான் நீதியின் பழியை செலுத்த வேண்டுமா, செலுத்தினீங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனு கேட்கும் பழிகள்
0: நொறுங்குண்ட ஆவிதான் நம்ம நொறுங்குண்ட உள்ளத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு கர்த்தரது கண்ணீரோடு நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே நம்ம நிறைய எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. சிலர் சொல்லி என் பாவங்கள், சிலர் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க. அப்படி இல்ல, கர்த்தர் நொறுங்குண்ட இதயத்தோடு அதை நொறுங்குண்ட இதயத்தின் நறுங்குண்ட ஆவி என்ன செய்ய மாட்டார், கர்த்த புறக்கடிக்க மாட்டார். கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி செய்துட்டேனப்பா, நான் செஞ்சிருக்க கூடாது, செய்யக்கூடாதவன் செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி உள்ள நொறுங்கி கேட்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, புறக்கண்ணியார். வாசிப்பண்ணார் சங்கீத புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம்.
1: தேவனு கேட்கும் பழிகள்
0: நொறுங்குண்ட ஆவிதான்
1: தேவனே நொறுங்குண்டதும்
0: நறுங்குண்டதுமான
1: இருதயத்தை நீர் புறக்கணி.
0: நொறுங்குண்டோடு நறுங்குண்ட ஆவியோடு கண்ணீரோடு கத்தடு கத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை புறக்கணிக்கவே மாட்டார். கண்ணீரோடு செவிக்கணும், அழுது புலம்பி செவிக்கணும். ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிருக்க கூடாதுப்பா, செஞ்சிட்டேனே, நான் ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செய்யக்கூடாது இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே உணர்ந்து கண்ணீரோடு கர்த்தத்தில் கேட்கும் போது கர்த்தர் நம்ம கண்ணீர் என்ன செய்வார், கட்டாயம் துடைப்பாரா, துடைக்க மாட்டாரா, கடைச்சி துடைப்பார். ஆண்டவரே நான் இப்படி இப்படி செஞ்சிட்டேன்ப்பா, ஏன் இப்படி செஞ்சேன் எனக்கே தெரியல, நான் செஞ்சிருக்க கூடாது, நான் செஞ்சிட்டேன். மற்றவங்களே குறை சொல்றோட தன்னைத்தானே உணர்ந்து பார்த்தா நிச்சயமா கர்த்தர் நம்ம செவத்தை கேட்பார். மற்றவங்களே சொல்லக்கூடாது, ஆமா அவங்க செஞ்சு தப்பு, நான் ரெண்டாவது தானே சொன்னேன், அவங்க தானே பழித்து செஞ்சாங்க அப்படி சொல்றது இல்ல. ஆமா நான் இப்படி பேசிருக்கணும், தன்னைத்தானே உணர வேண்டும், நான் செஞ்சு தப்பு அப்படின்னு சொல்லி உணர்வுமானால் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் கட்டாயம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வார், பெரிய காரியத்தை செய்வாரா செய்ய மாட்டாரா, கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும். நான் உள்ளத்தை நொறுங்கி உள்ளத்தை உடைஞ்ச உள்ளத்தோடு கர்த்தர் நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமா அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹலேலூயா. விவசாயம் புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனம்.
1: நித்தியவாசியும்
0: பரிசுத்தர் என்கிற
1: நாமம் உள்ளவருமாகிய
0: மகத்துவமும்
1: உன்னதமானவர் சொல்லுகிறார்
0: உன்னதத்தில்
1: பரிசுத்தலத்திலும்
0: வாசம் பண்ணுகிற நான்
1: பணிந்தவர்களின் ஆவியை
0: பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒருங்குண்டியும் பணிந்த ஆவி கர்த்தர் செய்யறாரு.
1: பணிந்தவர்களின் ஆவியை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்கினவர்களின் இருதயத்தை
0: உயிர்ப்பிக்கிறதற்கும்
1: நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
0: அல்லேலூயா. கத்திரி யாருக்குள்ள வாசம் பண்ணுவாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல கத்திர செய்யறாரா வாசம் பண்ற. அதங்க சொன்னாரு நொறுங்குண்டு இதயத்தின் நறுங்குண்டாவி என்ன செய்ய மாட்டாரு, கத்த
1: புறக்கணிக்க மாட்டேன். இங்க சொல்றாரு நொறுங்குண்டு பணிந்த ஆவிர் உள்ளத்துல கத்திர நினைச்சாரு வாசம் பண்ணுகிறார். ஆமை அருமையானுகளை நான் அவங்களாலதான், அவங்க பேசாமதான் பேசாமதான் இருப்பேன், அவங்களாலதான் பிரச்சனை, அவங்களாலதான் அவங்கதான் பிடிச்சிட்டு அப்படிங்கிறாதவன் தன்னைத்தானே நம்ம உணர்ந்து நம்ம கத்திர கத்திரத்துல நொறுங்குண்டு உள்ளத்தோடு நறுங்குண்டு ஆவியோடு அன்ற சன்னேரத்துல வந்து நம்ம கண்ணீரோடு பேப்போம்னா அதங்க அன்ற சொல்ற நொறுங்குண்டு உள்ளத்திலையும் நறுங்குண்டு ஆவிலும் கத்திர நினைச்சாரு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களத்துல கத்திர வாசம் பண்ணணுமா, உங்களுக்குள்ள இயேசுகிட்ட தங்கி இருக்கணுமா? அப்ப நம்ம இல்லை, நம்ம இறுதியா எப்படி மாற வேண்டும்? நொறுங்குண்டு பணிந்த ஒரு இடத்துல கத்திர என்ன செய்யறாரு வாசம் நொறுங்குண்டு இறுதியம் பணிவின தாழ்மை, தாழ்மை பணிந்து தாழ்மை பணிந்த என்ன தாழ்மை உள்ளதான் கத்திர வாசம் பண்ணுவார். அலையிலூயா, அலையிலூயா. நமக்குள்ள நொறுங்குண்ட உள்ள வேணும், ரெண்டாவது என்ன வேணும்? பணிந்த உள்ளம், தாழ்மை. தாழ்மை இருந்தா கத்திர நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அலையிலூயா. அவர் நமக்குள்ள வாசம் பண்ண பெரிய ஆசீர்வாதம். முத நம்ம பார்த்தோம் கத்துட்டு, முதல்ல நம்ம என்ன முத என்ன பார்த்தோம்? மனப்பூர்வமா நம்ம கர்த்தத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஒப்பு கொடுத்தா நம்ம கர்த்தர் நம்பர்கள் என்ன செய்வாங்க? செழிப்பாங்க. கர்த்தர் நம்புறவங்க உயர்ந்த அடுத்த அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களே, எப்படி இங்க அதுக்கெல்லாம் மறந்துட்டீங்களே, மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன, ஆண்டவர் நீதியின் பழியை செலுத்தி கர்த்தரத்துல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் வேதத்துல வாசிக்க கேட்டோம், நீதிமொழி புஸ்தகம் 23:18 வசனம், நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவே போகாது. நீங்க நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருப்பீங்கன்னா, பணிந்தாவியோடு இருப்பீங்கன்னா, மனத்தால் நொறுங்குண்ட இறுதியும் கண்ணீரோடு நான் தான் இந்த பாவத்தை செஞ்ச என்னாலதான், என்னாலதான் உணர்ந்து தன்னைத்தானே உணர்ந்து கத்திரத்த மனத்தாழ்மையோடு தாழ்மையோடு இருப்போமானால் கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை இருக்கும்போது கத்த நமக்குள்ள வாசம் பண்ணுவார். நமக்கு தாழ்மை வேணும். அப்ப என்ன செய்ய நம்ம கர்த்தர் உன் வழியை கர்த்தரத்தில் ஒப்புவித்து அவர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கை இருக்கு. எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா எப்படி ஒப்பிக்கணும்? மனப்பூர்வமா ஒப்பிக்க வேண்டும். சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்கள் காரியங்கள் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்பருங்க செழிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்பருங்க என்ன செய்வாங்க? செழிப்பாங்க, உயர்ந்த அடைத்துல வைப்பாங்க, உங்க காரியங்களை வாழ்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது நீதியின் பழி செலுத்தி கர்த்தரத்துல நம்பி இருக்கணும். சும்மா நம்ம ஏதாவது எல்லாம் பாவம்லாம் செஞ்சுட்டு நான் கர்த்தர் தாங்க நம்புறோம், இறம் போல அவர் தாங்க நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம சர்வாங்க தானப்பலி அவருக்கு செலுத்தணும். நொறுங்குண்டு இதை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர் நமக்குள்ள வாசமா நமக்குள்ள வந்துட்டாருன்னா, அவர் நம்ம உள்ளத்தில் வந்துட்டாருன்னா எந்த குறையும் நமக்கு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 66:2
2: என்னுடைய கரம்,
1: என்னுடைய கரம்
2: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
2: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
1: இவைகள் எல்லாம்
2: உண்டாயின
1: என்று
2: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
2: ஆனாலும்,
1: ஆனாலும்
2: சிறுமைப்பட்டு,
1: சிறுமைப்பட்டு
2: ஆவியில் நொறுங்குண்டு,
1: ஆவியில் நொறுங்குண்டு
2: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்.
1: சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு இருக்கிறவங்களை வசனத்துக்கு நடுங்குறவங்களைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நம்ம எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யணும் சொன்னா செய்ய முடியாது. அதுங்க இன்னொரு காசு அந்த அவசரவாசி.
2: என்னுடைய கரம்,
1: என்னுடைய கரம்
2: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
1: இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால்,
2: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று,
1: இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
2: கர்த்தர் சொல்லுகிறார்,
1: கர்த்தர் சொல்லுகிறார்.
2: ஆனாலும்,
1: ஆனாலும்
2: சிறுமைப்பட்டு,
1: சிறுமைப்பட்டு
2: ஆவியில் நொறுங்குண்டு,
1: ஆவியில் நொறுங்குண்டு
2: என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே,
1: என் வசனத்துக்கு நடுங்குறவனையே
2: நோக்கி பார்ப்பேன்,
1: நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கத்தத்துக்கு வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குறாங்களோ நோக்கி பார்ப்பார். அது மாத்திரல்ல, நொறுங்குண்டு பணிந்த உள்ளத்துல கத்திரிச்சு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஓசியான் புஸ்தகம் 12:6 இப்போதும்
0: நீ உன் தேவனிடத்தில் திரும்ப
1: தயவையும்
0: நியாயத்தையும்
1: கை கொண்டு
0: இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
1: உன் தேவன் என்ன செய்ய இடைவிடாம நம்பிக்கொண்டிருங்க. என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தயையோ நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாம கத்துற நம்பிக்கையாரு கத்தர் திரும்பணும். எங்கேயோ நம்பி வாழ்ந்துட்டு எப்படியோ வாழ்ந்துட்டு நான் கத்தர்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பொழுதே கத்தர்தல் திரும்பு. தயையும் அவரு நியாயத்தை என்ன செய்யணுமா? கை கொண்டு அவர் என்ன செய்யும்? இடைவிடாம நம்பிக்கையாரு. அவர் தயையும் நம்பிக்கையும் தயையும் நியாயத்தையும் கை கொண்டு கத்தர்தல நம்பிக்கை இருக்கணும். நம்ம திரும்பணும், கத்தர்தல் திரும்பணும். எப்படி திரும்பணும் அன்று சொல்றாருல, வெளிப்படுத்துற விசேஷத்துல 2:5
0: ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து
1: விழுந்தாய் என்பதை நினைத்து
0: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
1: ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. போதும், இன்ன நிலையில் விழுந்தாரு சொல்லி விழுந்தன. என்ன இந்த நிலையில கருத்து விட்டு பின் வாங்கணும்? ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுங்க, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் என்ன ரொம்ப சோர்ந்துட்டாங்க, அப்ப கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன்னு சொல்லலாம். சிலர் சொல்ல ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை, கர்த்தருடைய பின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் சொல்றாரு, இந்த நிலையில விழுந்தா என்ன, இந்த நிலையை கர்த்தரை விட்டு தூரமா போயிட்ட, அந்த நிலையிலிருந்து என்ன மணந்துருவோம், ஆமாண்டவரே நான் தான் இப்படி செஞ்சிட்டாண்டவரே. சிலர்ல என்ன செய்வாங்கன்னா, அவங்கள மற்றவங்களேதான் குறை சொல்லுவாங்க, ஒழிஞ்சு தன்னுடைய தப்ப உணரவே மாட்டாங்க. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கண்ணா, நல்லதா இருந்தாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசுறதுனால தான் இப்படி ஆயிட்டேன், அவங்களால தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு ஆண்டவரே எந்த நிலையில எடுத்து தூரம் போயிட்டேன், எந்த நிலையில ஆண்டவரே செவிக்காம அப்படியே சோர்ந்து போய் உங்களுடைய தூரத்துல இருக்காண்டவரே என்னை மன்னியும். உங்க உள்ளத்துல பரிசுத்தவரை கேட்டவங்களுக்கு திட்டமா சொல்லி தருவார். பரிசுத்தாவியர் எந்த இடத்துல கத்தர் விட்டு தூரமா போயிருந்த ஆண்டவரே காமிங்கன்னு சொன்னா கட்டாயம் காமிப்பார். அந்த எந்திரன் விழுந்தா என்று சொல்லி ஆண்டு நம்ம திரும்ப வேண்டும். ஏசுட்டு முழுமையா நீங்க திரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா குறைகளும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. மனம் திரும்பின கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்வார். நம்ம ஆண்டவர் வந்து உலகத்திலையும் கர்த்தட்டி இருக்கிற ஆண்டவர் விரும்புறதுல, அதான் சொல்றாரு, இன்ன நிலையில் விழுந்தா என்று நினைத்து என்ன செய்ய கர்த்தரத்துல மனம் திரும்பு. நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து அவருடைய விருப்பம் தாகம் எல்லாம் நம்ம கர்த்தரோடு இருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை வந்துட்டு என்னதான் ஒரு பெரியமா கூட போய் ரொம்ப அன்பா இருந்தா தாய்க்கு பிடிக்காது. என்ன யாரு அங்கேயே போயிடுறா, நான் தாயும் தாப்பட இங்க இருக்கிறோம், என்னை விட்டு அங்கேயே போயிடுறா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதே போல நம்ம ஆண்டவரா இயேசுகிட்டு நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. நம்ம உருவாக்கினார், நமக்காக மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார், நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காதபடிக்கு அத்தனையும் அவர் நமக்காக ஊட்டி கொடுத்தார். உண்ண உணவு கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறார், சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுத்த பாதி நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி எல்லா சிறுவத்தையும் தந்து வருகிறார். அதுதான் அவர் சொல்றாரு, இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து என்ன செய்ய மனம் திரும்பு. கத்திரத்துல நம்ம வர வேண்டும் சொல்லி விரும்புறார். இன்னைக்கு நம்ம உள்ள தலைசி பார்ப்போம், எங்க நான் கர்த்தருடைய பிரிஞ்சிருக்கேன், எங்க எனக்கும் கர்த்தருக்கு பிரிவினை உண்டாயிடுச்சு நினைச்சு. நீங்க உங்களை உள்ள தலைசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியர்கிட்ட கேட்டீங்கன்னா பரிசுத்தர் உங்களுக்கு அழகாக சொல்லி தருவார். யோசியா 12:6
0: இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப.
1: அதான் ஆண்டவர் விரும்புறாரு, நீ உன் தேவனிடத்தில் திரும்ப
0: தயவையும்
1: நியாயத்தையும்
0: கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு.
1: தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் நம்பியிருக்கு. தேவனிடத்துல மொதல் திரும்பிரு. மொதல் எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, இன்னைக்கு தேவனிடத்துல திரும்ப. ஆண்டவர் நம்ம அவரிடத்துல வரணும்னு தான் விரும்புறாரு, வேற ஒண்ணு விரும்பல. இது வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். என் கூட சஞ்சயம் பண்ணுங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே போற்றுகிறோம், மே வாழ்த்துகிறோம், வணங்குறோம். ஆண்டவரே இந்த நாள் நீ கூட கர்த்தாவே அப்பா மே ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேச வேண்டும் செவிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு தேவனீர் அறிந்திருக்கிறாண்டவரே. அப்பாமி ஸ்தோத்திரம். உன் வாயிலிருந்து சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அறிந்திருக்குன்னு சொன்ன அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்காண்டவரே. கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன வியாதியோடு வந்திருக்கவங்களும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ராஜா. கண் பார்வை குறைவுள்ள மக்களை தொட்டு சுகமாக்குங்க. காது கேட்காத மக்களை காதை கேட்க உதவிச்சிங்க, காதை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க. அன்பின் தகப்பனே, பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா. கிட்னி பலவீனத்தை சுகமாக்குங்க ஆண்டவர். ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகளை எல்லாம் உடைத்து போடுங்க, பிசாசினிகளை அழித்து போடுங்க. அன்பின் தகப்பனே, உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு உங்க பிள்ளைகள் வந்திருக்காங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியா செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தரணும் ஐயா. வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்கு வேலை கன்ஃபார்மாக்கணும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறான்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நீ செய்து முடிக்க முடியா செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரின் தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றித்தாங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க ஆண்டவரே. அதிசயங்களா அற்புதங்களை ஒருவர் தான் செய்ய முடியுமே ஐயா. ஆராய்ந்து முடிய பெரிய கருத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையும் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் பொறுப்படுத்திக்கோங்கப்பா. நன்மையான காரியத்தர் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அன்பின் தகப்பனே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாழ்த்தி இறங்கி வருகிறது. மாறுதல் வேற்றுமையான எந்த நிழலில் சொன்னீரே, நீங்க தான் செய்யணும். அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. கத்துடி கிருவ, கத்துடி பிரசரம், கத்துடி மகி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறவையா. அன்பின் தகப்பனே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. நம்ம செவத்தை கேட்டிருக்கிறாரு, சந்தோஷமா இருங்க.
3: அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவர்கள் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாத்தையும் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறு அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா அந்த ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன்ல டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாந்தர் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடைய அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லைங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9 4 4 3078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
1: எப்படி சேவிக்கணுமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்.
0: நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
1: நடுக்கத்துடன் என்ன செய்யணும்? களி கூறும். பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும். அவர் தொழுது கொள்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம தொழுது கொள்ள கர்த்தரை பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தர் இருக்கிறான். இந்த பயத்தோடு தொழுது கொள்ளணும். நம்ம கண்ணை முழிச்சு முழிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. கர்த்தர் இங்கு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சார்? ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்துல எங்க குடியிருக்கிறோம் அங்க உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்ல, உபாகம் புஸ்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா நான்காம் அதிகாரம் ஏழு அவசரம் வாசித்து பாருங்க.
0: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
1: நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள போவதெல்லாம்,
0: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
1: நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற
0: வேற பெரிய ஜாதி எது?
1: வேற பெரிய ஜாதி எது பாத்தீங்களா? கர்த்தர் தொழுது கொள்ளும் போல அவர் எங்க இருக்கிறாரு? யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இப்ப கர்த்தர் தொழுதுகளை கூடியிருக்கோம். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம சமீபமா இருக்கிற, நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மோடு இருக்கிறாரு. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். அன்று சொன்னார், ரெண்டு பேராவது மூணு பேராவது நாமத்துல எங்க கூடியிருக்கோங்க நடுவுல இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப இங்க சொல்றாரு, என் சனங்களை தொழுது கொள்ற போதெல்லாம் எங்க இருக்கிற? உங்க பக்கத்துல, உங்க அருகில தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவர் எப்படி தொழுது கொள்ளாலும் கர்த்தரை வேதம் சொல்லுது. யோவான் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் 24வது வசனம்.
0: தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
1: தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார்.
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
1: அவர் தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்,
1: ஆவியோடும்
0: உண்மையோடும்,
1: உண்மையோடும்
0: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
1: அவர் தொழுது கொள்றவங்க எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமீபமா இருக்கிறார் நம் பக்கத்துல. ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். 29வது சங்கீதம் 2வது வசனம்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தர் தொழுது மொழி எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே
0: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சமீபமா, தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கு. நம்ம செபத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. நம் நடுவில் தான் இருக்கிறாரு. அப்புறம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நம்ம தொழுது கொள்ளும் போல எங்க இருக்கிறார்? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருக ரொம்ப சமயமாயிருச்சு. 4வதாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6 வசனம் 7வது வசனம்.
0: யுத்தங்களையும்
1: கேள்விப்படுவீர்கள்.
0: கலங்காதபடி
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்,
0: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்,
1: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
0: பஞ்சங்களும்
1: பஞ்சங்களும்,
0: கொள்ளை நோய்களும்
1: கொள்ளை நோய்களும்,
0: பூமி அதிர்ச்சிகளும்
1: பூமி அதிர்ச்சி

0: பல இடங்களில் உண்டாகும்,
1: பல இடங்களில் உண்டாகும். யுத்தம், கொள்ளை நோய், இதுல இப்ப வருதா இல்லையா? இப்ப எங்க பாருங்க, ஒருத்தருக்கு சடங்களுக்கு ஒரு சடத்துக்கு வர மாதிரி ஒரு சடம் எழும்புது. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல, ஒருத்தரை பார்த்தா முகத்தை திருப்பிக்கிறோம். அதான் சொல்லு, சடத்துக்கு விரோதமா சனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும். எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, பஞ்சம், எத்தனையோ குடும்பங்களை படிச்சாலும் கூட வேலை இல்லை. அப்புறம் என்ன இது, கொள்ளை நோய், கொள்ளை நோய் வேறதே இல்லையா? எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கு? நானா சொல்றாரு, முடிவு உடனே வராது. என்ன முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது, அது கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வரும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் வருவாரோ நமக்கு தெரியாது, ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். வெளிப்படுத்தும் விசேஷம் 6:6-8 அப்பொழுது
0: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும்,
0: ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும்,
1: ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும்,
0: எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே,
1: எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே
0: என்றும்,
1: என்றும்
0: 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து,
1: 4 ஜீவன்கள் மத்தியில் இருந்து
0: உண்டான சத்தத்தை கேட்டேன்,
1: உண்டான சத்தத்தை கேட்டு. பாருங்க, இப்ப நல்ல நிறைய நெல் விதைச்சாங்க, 8000 வயல சேதம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி நம்ம நாட்டுல பஞ்சம் இல்லாம இருக்கும் பாருங்க? அதுதான், சேதப்படுத்தாதீங்க. அரசாங்கம் சொல்லுதுல, அரிசியெல்லாம் சேதப்படுத்தாங்க, எல்லாம் பத்திரமா குடம்ல போட்டு வைங்க. அரசாங்கம் சொல்லுதோ இல்லையா? அரிசி பருப்பெல்லாம் சேதப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, குடம்ல சேர்த்து வைங்க. அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அந்த காலத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு பாருங்க.
0: அவர் 4 முத்திரையை உடைத்த போது,
1: 4 முத்திரை உடைத்த போது
0: 4 ஜீவனானது,
1: 4 ஜீவனானது
0: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்,
1: நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன்.
0: நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்,
1: மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன்.
0: அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு,
1: மரணம்
0: என்று பெயர்,
1: மரணம் என்று பெயர்.
0: பாதாளம் அவன் பின் சென்றது,
1: பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும்,
0: சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை,
1: பூமியில காட்பங்கு உள்ளவர்களை
0: கொலை செய்யும்படி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
1: மிருகத்தினால மாத்திர மிருகத்தை போல மனிதர்களால இருக்குது. சங்கீதம் 92:6
0: மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான்.
1: 92:6 மிருக குணம் உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, அதான் மிருகத்தை போல. பாருங்க, எங்க பார்த்தாலும் கொண்டு போடுறாங்க பத்தியா, மற்றவங்களை கொள்றேன்னு சொல்லி பயம் இல்லாம பேசி பார்த்தீங்களா? அதுதான் மிருக குணம் உள்ள மனுஷன், அதே அறியான். மனுஷனை கொண்டு போடுறாங்க, வெட்டி போடுறாங்க. மிருகத்தினால் மாத்திரல, மிருக குணம் உள்ளவங்களும். அதனால என்ன சொல்லி, தேசத்தை எவ்வளவு பேரை கொள்ளுவாங்களாம் பூமியில? கால்பங்கு மக்களை கொண்டு விடுவாங்களாம். அந்தி கிறிஸ்துக்கும் மிருகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் வந்தாலும் நிறைய பேரை கொள்றது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹலேலூயா. தேவன் எப்போதும் ஜெபம் பண்ணும். சாலம் ராஜா செபிக்கிறார் பாருங்க, 2:6:28-31
0: தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும்,
1: கொள்ளை நோய் உண்டாகிற போதும்
0: வறட்சி.
1: பாத்தீங்க, முதல்ல தேசத்துல என்ன வருமா? பஞ்சம் உண்டாகிற போதும். ரெண்டாவது கொள்ளை நோய் உண்டாகிற போதும்,
0: வறட்சி.
1: மூணாவது
0: சாவி.
1: நாலாவது
0: வெட்டுக்கிளி.
1: அஞ்சாவது
0: பச்சைக்கிளி.
1: ஆறாவது
0: உண்டாகிற போதும் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும்
1: யாதொரு வியாதியாகிலும்
0: வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும்
1: இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தின் எவனானாலும்
0: தன் வாதையையும்
1: வியாகுலத்தையும்
0: உணர்ந்து
1: இந்த
0: ஆலயத்திற்கு நேராக,
1: இந்த ஆலயத்துக்கு நேராக
0: தன் கைகளை விரித்து, செய்யும் சகல விண்ணப்பத்தையும், சகல வேண்டுதலையும், உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்க தேவரீர் கேட்டு மன்னித்து, நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே, அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து, பலன் அளிப்பீராக,
1: என்று யார் செபித்தா? சாலம் ராஜா செபித்தா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சனங்களுக்காக நம்ம செபிக்கணும். முந்தி வந்து எல்லாம் ஆலயத்துல செபித்தாங்க, நம்ம இப்ப எங்க இருந்தாலும் சரி, நம்ம தேசத்துக்காக, நம்ம சனங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட செபிக்கணும். அல்லேலூயா. இல்லாட்ட கர்த்தரை படத்தில் கேட்பாரு. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும், போராடி செபிக்கணும். இப்படிப்பட்ட நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட ஆண்டவர் பாதத்தில் செபிக்கணும். நம்ம செவித்தார், நம்ம செவத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் பேரை என்ன பேர் தெரியுமா? செவத்தை கேட்கிறது. 65:1
0: தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரே,
1: ஹல்லேலூயா. நம்ம தேவன் பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்கா நம்ம கட்டாயம் இங்கிருந்தால், அந்த காலத்துல தேவனுடைய ஆலயத்திலும் ஜெபிக்கணும் சொன்னாங்க. இப்ப எங்கும் தொழுது காலம் வந்திருக்குன்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதனால நம்ம எங்கிருந்தாலும் நம்ம தேசத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நமக்கு நம்ம வாழ்ற இடங்களுக்காக நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒப்பு கொடுப்போமா? எழுந்துட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வருக சமயமாயிச்சப்பா, நாங்களும் செவிக்கவங்களா எங்க மாட்டுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பேன். உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். கடைசி நாளுன்னு சொல்லி அந்த உணர்ந்து நம்ம இடத்துல தேடணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். ரெண்டாவதாக, பழைய பழிக்கு நான் திரும்பாத என்னை காத்துக்கொள்ளுமப்பா. நாட்களை பார்க்கறதும், மாதத்தை பார்க்கற, வருஷத்தை பார்க்கற, இதெல்லாம் விட்டு மறந்துடுவேன், எனக்கு உதவி செய்யு சொல்லி கேட்போம். மூன்றாவதாக, ஆவியோடு உண்மையோடு தொழுது, பரிசுத்த அலங்காரத்தோட அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு சமயமா இருக்கிறாரு. அவர் தொழுது கொள்ளும் போல நமக்கு அருகில தான் இருக்கிறாரு. அவரை நோக்கி நம்ம செய்யப்படும். நாலாவதாக, கடைசி நாட்களில் சொன்ன வாக்குத்தத்தம், எங்க பார்த்தாலும் சண்டை பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் பசி எல்லாம் நிறைவேறிடுது. அதனால கத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரவு நோக்கி நம்ம செவிப்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்டு, ஆண்டவரே ஒரு அறிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க தேவனேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
0: நம் யாரும் எழுந்து நின்று கத்திர நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிப்போம்.

0: ஜெபம் செய்து நம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். வருகையின் அடையாளங்கள் காணப்படுகிறது. இயேசு கேட்டார், மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வீசும் போது உஷ்ணம் வரும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை பார்த்து பூமியின் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு இயற்கையை நிதானிக்க கூடுமானால் இப்பொழுது தேசத்திலே நடைபெற்று வருகிற இந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து என் வருகையின் காலத்தை நிதானிக்க முடியாதா என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். நான்கு விதமான அடையாளங்களை குறித்து ஆவியா நம்மோடு பேசினார். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்து ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாக இருந்தார்கள், அழிந்தே போனார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்வை கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் நடத்தி போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லி கேட்டோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஒரு உணர்வை அவர் தருகிறார். இன்றைக்கு வாய் திறந்து சொல்வோமா, நோவா காலத்து ஜனங்களைப் போல நாங்கள் அழிந்து போய்விடாதபடிக்கு எங்களுக்கு உங்க உணர்வுள்ள ஆவியை தாரும் என்று கேட்டோம். இரண்டாவதாக, லோத்து காலத்து ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள். அவர் வாழ்க்கையிலே ஓரின சேர்க்கை பாவம் தலைவிரித்து ஆடினது. அந்த காலம்தான் இப்போ இந்த காலமாய் இருக்கிறது. அதை தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு என்ன சொன்னார்? திரும்பி பார்க்காமல் இருக்க கடவன், அவன் திரும்பாமல் இருக்க கடவன் என்று சொல்லி பேசினார். எதற்கு திரும்ப கூடாதாம்? அக்கிரமத்திற்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் என்று ஆவியான பேசினார். பழைய அக்கிரமத்திற்கு போகக்கூடாது, பழைய வழிபாடுகளுக்கு, பழைய சடங்காச்சாரங்களுக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு சொல்வோமா, அப்பா என்னை மாற்றும் ஐயா, பழைய வழிக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு என் இருதயத்தை பரிசோதனை பண்ணி பார்த்து உம்மிடத்தில் முழுமையாய் மனம் திரும்புவதற்கு எனக்கு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து எல்லாம் கேளுங்க, என்னை அப்படி மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றம் ஒருவரால் தான் முடியும் ஆண்டவரே, என்னை முழுமையாக மாற்றும் அப்பா, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். மூன்றாவதாக, சமுத்திரத்திலும் மாற்றங்கள் உண்டாகும், வானத்திலும் பூமியிலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களிலே மாற்றங்கள் உண்டாகும், சமுத்திரத்திலே மாற்றங்கள் உண்டாகும், பூமியிலே மாற்றங்கள் உண்டாகும், கடல் கொந்தளிக்கும் என்று சொல்லி கேட்டோம். இப்படிப்பட்ட பேரழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியுடனும் உண்மையுடனும் பயத்துடனும் பக்தியுடனும் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து அவரோடு ஐக்கியமாயிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் அழிவுகளுக்கு தப்பி வைக்கப்படுவோம், இயேசுவின் வருகையிலே பங்கு பெறுவோம். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு காரியத்தை பேசின, யுத்தங்களையும் யுத்தங்களும் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இவை எல்லாவற்றுக்கும் தப்பித்துக் கொள்ள இன்னொரு வழியை அவர் காட்டினார். அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறவனை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். சாலமோனுக்கு அதை கோடிட்டு காண்பித்தார். சாலமோன் தேவன் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கிற எவனுக்கும் நீர் ஒரு நிவர்த்தி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ செய்கிற உன்னுடைய ஜெபத்திற்கு என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் திறந்த வண்ணமாய் கவனிக்கிற வண்ணமாய் இருக்கும் என்று சொன்னார். இதையெல்லாம் தேசத்தில் பார்க்கிற நாம் இந்த பஞ்சத்திலும் பசியிலும் கொள்ளை நோயிலும் யுத்தத்திலும் மாண்டு விடாதபடிக்கு அதுக்கு தப்பித்துக் கொள்ள எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியான தயவு கூர்ந்து கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான பிரசன்னம் நடுவில் இறங்கி வருவதாக. வருகிற அடையாளங்கள் மிக தெளிவாக துலமரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கடைசி காலத்திலே எங்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உணர்வு உள்ளவர்களாம் எங்களை கர்த்தர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அந்த உணர்வை எங்களுக்கு அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உணர்வை தாரும், நாங்கள் எங்கள் அக்கிரமத்துக்கு மீண்டும் திரும்பி விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பழைய வழிபாடுகளுக்குள்ளே மீண்டும் போய்விடாதபடிக்கு நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்து நாங்கள் பின்விட்டு போய்விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய ஒரு குருபை எங்களுக்கு தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், செய்திகளை கேட்கிறோம் ஆண்டவரே, கொள்ளை நோயை பார்க்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள், பஞ்சங்களை பார்க்கிறோம், இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜெபித்தால் நிச்சயம் நீ எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதை கோடிட்டு காண்பித்தீர். எப்பொழுதுமே நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க இவர்களால் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாருக்கு முன்பாய் நிற்க பாத்திரம் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்தீர்கள் சொன்னீரே. ஜெபித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு பாக்கியத்தை ஆவியானவர் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஒரு காதல் கேட்டு மறுக்காது விட்டுவிடாதபடிக்கு முழுமையாய் தங்களை சரண்டர் பண்ண அர்ப்பணிக்க பாக்கியம் தாரும். அக்காவர்களை வல்லமையாக பயன்படுத்தும் ராஜா. செய்ய போதற்காக நன்றி. ஒரு வசனத்துக்கு பிசாசு அதை பருத்தி கொண்டு போய்விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் நீங்க செய்வதற்காக நன்றி நன்றி. கடைசியாக உங்கள் தேவைகளுக்காக அக்கா ஜபிப்பாங்க. ஒரு நிமிஷம் அவர்களோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜபம் செய்வோமா.
1: நடந்து வருவீராக, பிரச்சனை மூடுவதாக அப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, பரிசுத்தால் நிரப்புங்க, பக்தி வரத்தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, நீ ஆராதிக்க உதவிச்சிங்க. செவிச்சவங்களா செவிக்கிற அல்லப்பா, செவிக்காதவங்களும் செவிக்கிற ஆண்டவர் அப்பா. எல்லாருமே தேடணும், அண்டி கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும்ப்பா, உம்மோடு இருக்கணும் அப்பா. கத்தாவே மே துதிக்கிறோம், உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது செவிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க அப்பா. எந்த மந்திரம் செய்வதால் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் நடக்க உதவிச்சிங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றுங்க ஆண்டவர். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேஸ்ல இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். உன்னத பலத்தலை இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் ஆண்டவர். மகள் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாத்திருங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க அப்பா. பாவத்திற்கு மக்களை முறித்து போடுங்க. சாபத்திற்கு மக்களை சாபத்தில் முறித்து ஆண்டவர் விடுதலை தந்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எங்களுக்காகத்தான் ஆண்டவர் சாவமானியரே தகப்பனே. சாபத்திற்கு மக்களை விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம். பொறுப்படுத்துக்கோங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்க குமாரர் மேலையும் குமார்த்தி மேலையும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரப்பா. அந்த அபிஷேகம் எல்லாரும் மேலும் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் இறங்கட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க,
2: ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரின் செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.com. God bless you.

0: கட்டாயம் வசனத்தை கவனிக்கணும். மூன்றாவதாக தரப்பில் நின்று நம்ம தேசத்துக்காக செபிக்கணும், நாட்டை ஆளுகிற மக்களுக்காக செபிக்கணும். அது மாத்திரம் நம்ம சபைக்காக செபிக்கணும், நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கணும். நான்காவதாக தேவனுடைய வசனத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சமய வாய்த்தாலும் வாய்க்க வைத்தாலும் திருவசனத்தை சாக்கிரதையோடு பிரசங்கம் பண்ணணும். சத்தியத்தை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆமா ஆண்டவர், இதுவரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் போயிட்டு சொல்றப்பா, என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 7:9
1: பின்பு அவர்கள்
0: ஒருவரை ஒருவர் நோக்கி
1: நாம் செய்கிறது நியாயம் அல்ல,
0: இந்நாள் என்ன
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
0: இந்நாள் என்ன நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள்,
1: நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால், குற்றம் நம்மேல் சுமரும்.
0: பாத்தீங்களா, குற்றம் நம்மேல சுமரும். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். கடைசி வினாடியில் இருக்காருமையானவர்களே, இந்த நாட்கள் அரிசி அறிவிக்காமல் நீங்க எப்ப அறிவிக்க போறீங்க? அறிவிக்காமல் பொழுது விடியுமான அந்த குற்றம் நம்ம மேல சுமரும். ஆண்டவராக இயேசுக்கு வந்தப்பறம் நான் சொல்லலையான்னு சொல்லி கலங்குனீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. இந்த ரச்சனை நாள் நச்செய்தி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம வெக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்மளை பட்டு அவர் வெக்கப்படுவாரு. மதமே ரட்சிக்கப்பட வேண்டும். பாவியின் மேல் தேவன் சினம் கொள்கிறார். நம் பாவத்தை பாவியாகி நம்ம ரட்சிக்கதான் கர்த்தராகிய இயேசுக்கு உலகத்துக்கு வந்தார். நம் ரட்சிப்புக்காக மண்டாடி கேட்க வேண்டும். தங்கித கரைச்ச ரட்சிப்புக்காக ஆத்மா தவிக்கிறதுன்னு சொன்னார். ரட்சிப்பட வேண்டும். இரண்டாவதாக தேவன் வசனத்தை கவனிக்க வேண்டும். அது வசனத்தால் பிரிய வேணும், வாஞ்ச வேணும், தாக வேணும். மூன்றாவதாக நம்ம திறப்பில் நின்று தேசத்துக்காக செபிக்கணும். நம் நாட்டு ஆளுகிற அரசாங்கத்துக்காக நம்ம செபிக்க வேண்டும். நம்ம சபைக்காக செபிக்க வேண்டும். நம்ம எத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக செபிச்சு, அந்த குடும்பத்துக்காக செபிக்கனாலும் ஓடி போயிடுச்சு. பிரியமானவர்களே, மற்றவங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். நான்காவதாக தேவனை பற்றி எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். கடைசியாக நம் இதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வசனம் அதுதான் சொல்லுது. மார்க்கன் சுவிசேஷம் 3:5
1: அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், அவர்
0: விசனப்பட்டு
1: கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
0: கோபத்துடைய என்ன செஞ்சாராம், சுற்றிலும் இருந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருப்போமானா கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். நம் இருதயத்தை கர்த்தடி ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எவ்வளவு நாள் இப்படி இருப்போம்? இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருப்போமானால் கர்த்தடி கோபம் நம்ம மேல வரும். எபிரேயன் புஸ்தகம் 3:7-8
1: ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
0: இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்,
1: வனாந்தரத்திலே
0: கோபமூட்டின போதும்
1: சோதனை நாளிலும்
0: நடந்தது போல
1: உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
0: இருதயத்தை என்ன செய்யக்கூடிய, கடினப்படுத்தவே கூடாது. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் எழுந்து சேவமண்ணுன்னு சொல்லுவாரு. இருநிலை கடினத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்கக்கூடாது. நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் சொல்ல பேசாத இல்ல அப்படிதான் பேசணும்னு சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தி பேசிட்டே இருக்காதிங்க. இருதயத்தை கடினப்படுத்துமானால் ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது. அருமையானுகளே, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு இருதயத்தை கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர் இருதய கடினத்தை எடுத்து போடும். நம்ம இருதய கடினம் நமக்கு எப்போ வருமா பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 3:13
1: உங்களில் ஒருவனாகிலும்
0: பாவத்தின் வஞ்சனையினாலே
1: கடினப்பட்டு போகாதபடிக்கு
0: நம் பாவங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கடினப்பட்டுரும். இவங்க என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, இவங்க சொல்ல கேட்க முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு இருதயம் கடினமாயிரும். நமக்குள்ள பாவம் இருந்து யார் சொன்னாலும் கீழ்படி மனசு வராது. யார் சொன்னா அவங்க கோபம் தான் வரும். பாண்டவர்கே, பாண்டவரே என் இறுதிய கடினத்தை எடுத்து போடும். ஆண்டவரே, நான் இறுதிய எனக்கு கடினமா இருக்கு. ஆண்டவர், நீ பேசினாலும் உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கறது இல்லப்பா. செவின்னு சொன்னாலும் நான் செவிக்கிறது இல்ல. நான் நீங்க என் கூட எதோ இது விட்டுன்னு சொன்னாக்கெல்லாம் விடுறது இல்லை. ஆண்டவர், அதே தான் நான் செய்யறேன். என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மாற்றும். என் இறுதியத்தை கடினத்தை எடுத்து போடுங்க. என் பாவத்தில் நீர் விடுதலை தரணும் ஆண்டவரே. மற்றவங்களை பார்த்தா வெறுப்பு தான் வரும், கோபம் தான் வரும். காரணம் என்ன? பாவத்தின் வஞ்சனையினால இறுதியும் கடினப்பட்டிருக்காருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க ஆண்டு ஒப்பு கொடுங்க. என் பாவத்தால் இறுதியும் கடினப்பட்டிருக்க, யார சொன்னாலும் கோபம் எரிச்சல் இப்படிதான் இருக்காண்டவரே, நான் எப்படியோ இருக்கிறப்பா, என் வாழ்க்கை மாற்றின்னு சொல்லி உள்ள உடைந்து நீ ஒப்பு கொடுங்க. ஆண்டு வருக சமீபம், எப்ப அவர் கோபம் வெளிப்படும் தெரியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சோதகுமார் பட்டணத்தில் எப்படி நடந்து அதே போல நம்ம தேசத்தை நடக்குது. இப்படி நடந்திருக்கு. ஆண்டவருடைய கோபம் எப்போருமே தெரியாது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற பாக்கியவனு சொன்னீரே, நம்ம அண்டிக் கொள்ளணப்பா, என் பாவங்களை மன்னியும், உங்க ரத்தத்தால கழுவி என்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. என்னை முழுமையா ரட்சித்தரலப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும் சுவாமி, உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு சொல்லி கேட்போம். அண்டு வரைக்கும் வசனத்தை கவனிக்காம போனப்பா, வசனத்துக்கு திரியுமெல்லாம் போட்டேன், ஏதோ கடமைக்காக வாசித்தேன் ஆண்டவர, ஆனா அந்த வசனத்து மேல எனக்கு கவனம் இல்லை ஆண்டவர. நான் ஒரு நாளைக்கு அஞ்சு அறியாது ஆறு அதிகாரோட வாசித்தேன், ஆனா அந்த வசனத்து மேல கவனம் இல்லை. என்ன வாசனை எனக்கே தெரியாது, வாசித்து தான் செஞ்சேன். அந்த வசனத்துல வாஞ்ச இல்ல, திரியுமெல்லாம் போயிருச்சேப்பா, இதை மன்னியும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். நான் செவிக்காம போயிட்டேன் ஆண்டவர், என் குடும்பத்துக்கு தான் செவிச்சேன், என் பிள்ளைகளுக்கு தான் செவிச்சேன். ஆண்டவரே மன்னிமப்பா, என் தேசத்துக்கு செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக செபிக்கல, எங்க நாட்டு ஆளுகிற மக்களுக்காக நான் செபிக்காம போயிட்டேன் ஆண்டவரே. ஊழியத்துக்காக நான் செபிக்கலப்ப, ஊழியக்காருக்கு செபிக்கிறது இல்ல, எங்க சபைக்காக செபிக்கிறது இல்ல ஆண்டவரே. சபை பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது அருமையானவர்களே. சபைக்கு எந்த செவி பாருங்க, அந்த சபை உங்க கையில தான் கத்திர கேட்பாரு, செபிக்காம இருந்தா உங்ககிட்ட தான் கேட்பாரு. சத்தியத்தை பத்தி நீ யாருக்குமே சொல்லப்பா, நான் அநியாயமா அடக்கி வச்சேன், நான் எப்படி சொல்றது, எனக்கு நான் எப்படி சொல்ல முடியும், இவங்க மத்தியில் எப்படி சொல்றது, அவங்க மத்தியில் எப்படி சொல்றதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருந்த ஆண்டவரே. சுசேவத்தை அறிவிக்கிட்டேன் உனக்கு, எனக்கு ஐயோன்னு சொன்னீங்களப்பா, நான் சொல்லலப்பா, என்னை மன்னியும்னு சொல்லுங்க. என் இறுதியும் கடினமா இருக்குப்பா, என் கடினத்தை எடுத்து போடுங்க. பாவத்தின் வஞ்சினால இறுதியும் கடினப்பட்டிருக்கு, என்னை மன்னிங்கப்பா, என்னை மாற்றிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. இன்றைய ரச்சினால் இன்றைய அணுக்கிற நாள், நாளைக்கு எல்லாருமே நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது அருமையானவர்களே. ஒவ்வொரு காரியமும் கத்திரிச்சனும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் நிறைவேறி கொண்டு அருமையானவர்களே. இன்னும் நம்ம எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுத்து கண்ணீர் ஓடு கேப்போமா.
2: நம்ம இருந்து நின்று கத்த நோக்கி பார்த்து வச்சவங்களை எடுப்போம். கடைசி காலத்திலே கத்தடிய கோபம் பற்றியலே போகிறது என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தார். இயேசு தான் அந்த வழி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி கேட்டோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த கோபம் என்மேல் வராதபடிக்கு ஐயா என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க, எப்போ கர்த்தருடைய கோபம் அந்த உலகத்தில் வெளிப்படுது என்று சொல்லி நாம் கேட்டோம். நம் பாவத்திலேயே இருக்கும் பொழுது பாவியின் மேல் அவர் அனுதினமும் சினம் கொள்கிற தேவன். எனவே தான் பாவிகளுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு சொல்லுவோம், ஆவியானவரே எனக்குள் இருக்க எல்லா பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னிய ஆண்டவரே, அசுத்தங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், பாவத்திலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? ஒரு பாவிகளுக்கு விலகின தேவன், பாவியானவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கேட்டோம். தகப்பனே, இயேசுவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவட்டும். வாய் திறந்து எல்லாம் ஜெபம்லாம், அமைதியா இருக்கிறீங்க, எல்லாம் ஜெபிங்க. நன்றி. இரண்டாவது, ஒரு மனிதன் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது அவனுடைய தேவ கோபம் உண்டாகும் என்று கேட்டோம். எனவே வேத வசனத்தை யாரெல்லாம் கவனிக்கிறார்களோ, யாரெல்லாம் வேத வசனத்தின் மேல் தாகமாய் வாஞ்சே இருக்கிறார்களோ, வேத வசனத்தை கை கொள்கிறார்களோ, அவர் மேல் கோபம், தேவ கோபம் வராது என்று கேட்டோம். மூன்றாவதாக, திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க மறக்கும் பொழுது அவர் மேல் தேவ கோபம் வருமா? இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்க, என் மீது உங்க விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, என் மீது உங்க அபிஷேகத்தின் வல்லமை, இயேசுவின் நாமத்தில் தகப்பனே கடந்து வரட்டும் இப்பொழுது, எல்லாம் கேட்க போறேன், என் மீது கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது அபிஷேகம் கலந்து வரட்டும் இப்பொழுது, என் மீது வல்லமை கலந்து வரட்டும் இப்பொழுது, ஆண்டவரே இந்த ஜெபாவை என் மீது ஊற்றும் ஆண்டவரே கேட்போமா? நாம் ஜெபித்தால் தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளப்படுவோம். நான்காவது, வசனத்தை நாம் சொல்லாதபடிக்கு அடக்கி வைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அன்பை குறித்து அறிவிக்காமல் அடக்கி வைக்கும் பொழுது தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுமா? அவர் சொன்னது போல உற்சாகத்தோடு கூட நாம் மற்றவர்களுக்கு சொல்வோமா? அல்லேலூயா! சுவிசேஷத்தை அறிவிக்காத இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று கேட்டமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து குறித்து மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தேங்க்யூ லார்ட். ஊழியம் செய்ய அர்ப்பணிங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே? தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. வாய்த்திறந்து எல்லாரும் கேட்போம். இந்த வசனத்தை எனக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு நான் சொல்லாம போனேனே, அவையனவரே நீ மன்னியும். இன்றிலிருந்து எல்லாருக்கும் வார்த்தையை அறிவிக்க நீ அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உடைய குருபையை தயவாய் நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே. ஐயா, நான் சுவிசேஷத்தை சொல்வதற்கு அப்ப வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் கூட வார்த்தையை நான் அறிவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எனக்கு கிருபை தார். கேட்போமா? ஐந்தாவதாய், ஒரு மனிதன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது, ஒரு மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது இயேசுவின் கோபம் அவர் மீது வெளிப்படும். கேட்போமா? பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு போகிறதாம். கத்திட்டு கேட்போம், எனக்கு எந்த இருதய கடினம் வராதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையமா.

0: எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி ராஜா. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. ஐயா, நாங்கள் பாவியா இருக்க கூடாதப்பா, பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு அந்த உலகத்தில் வந்தீரே. எங்களை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தாரும், ரட்சிப்பிலே பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருக்கிறோமே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களெல்லாம் கர்த்தர் ரட்சிப்புகள் கொண்டு வருவீராக. ரட்சிப்பின் பாத்திரமாய் எங்களை கர்த்தாவே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ முறை வசனத்தை கவனிக்காமல் போனோமே ஆண்டவரே, வசனத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் அர்ப்பணிக்காமல் போனோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஐயா, மன்னியும் ஐயா அப்பா. எங்களுக்கு அப்பா அந்த கிருபை தாரும், எப்பொழுதுமே வேத வசனத்தை தியானிக்க கிருபை தாரும். எத்தனையோ முறை ஜெபிக்காமல் திறப்பில் இருக்க மறந்தோமே, எங்கள் குடும்பத்திற்காக எங்களுக்காகவே ஜெபித்து காலத்தை கழித்தோமே, மன்னியும் ஆண்டவரே. இன்றிலும் திறப்பில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தருவீராக. எத்தனையோ விஷயம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் அடக்கி வைத்தோமே ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. சமய வாய்த்தும் நாங்கள் சொல்லாமல் போனோமே அப்பா. இன்றிலிருந்து வசனத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எத்தனையோ முறை இருதயத்தை கடினப்படுத்தணுமே ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. கடின இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. கடின இருதயம் வராதபடிக்கு என் தேவனே எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கடின உள்ளத்தை உடை தெரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. எத்தனை பேர் வசந்து கவனித்தார்களோ, கேட்டார்களோ, நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு மீது கர்த்தருடைய வல்லமை கடந்து வர வேண்டுமா செபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடைசியாக நம்ம எல்லாரும் ஆவியன் ஒத்தசை நாடுவோமா? எல்லாரும் சொல்லாமா, என் மீது ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றும் ஐயா, என் மீது ஒரு பரலோக ராஜாவின் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லாம் கேட்போமா? கேளுங்க, பார்க்கலாம், எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, என் மீது உங்க அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, என் மீது உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பாய்த்தரன் எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெபாவி நமக்கு வேண்டும். வேதத்தை வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும் என்ற சத்தி ஆவியனவர் நமக்கு வேண்டும். சுவிசேஷம் எடுத்து செல்வதற்கு ஆவியான துணை நமக்கு வேண்டும். கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. எனக்குள்ள வாங்க ஆவியானவரே, யாசதிகள் எடுத்து போடும் ஆவியானவரே. கேட்போமா? ஹல்லேலூயா.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும் அப்பா. ராஜாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். மழை ஊற்றும் ஐயா, பின்மாறி காலத்து மழை ஊற்றும் ஆண்டவரே. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா, கடைசிகள் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி, அக்கினி, அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், மகிமைக்காய் ஸ்தோத்திரம். மகத்தான காரியத்துக்காய் செவிக்கிறவையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரீக்கலவா, ரீக்கலவா, ரீக்கலவா. மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்கமப்பா, இறங்குங்காய் சப்பா, எசப்பா, எசப்பா. எங்கள் அன்பின் தகப்பனை இறங்க முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொரு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினி அபிஷேகம் ராஜா எங்கள் மேல போடுங்க. தேவ அக்கினி, தேவ அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை. பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், ஜீவன தேவனுடைய மகிமை இறங்கட்டும். செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை, செக்கின மகிமை. இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியனரே இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல கெஞ்சுகிறப்பா, கெஞ்சுகிறோம். செக்கின மகிமை இறங்கட்டும், செக்கின மகிமை இறங்க. தொடும், தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இருதய கடினை எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே. அக்கினி, அக்கினி, ரட்சிக்கப்பட மக்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. வசந்த மேல கவனத்தை தாரும், வசந்தமேல வாஞ்சை தாரு. ஹல்லேலூயா. வசந்தமேல தேவனுடைய வசந்தமேல பிரியமா இருக்கட்டும். தேவனுடைய வசந்தம் பிரியமா இருக்கட்டும். செபிக்க ஒப்பு கொடுக்கட்டும். செபாதியில் விண்ணப்பத்தில் ஊற்று மாண்டவர், விண்ணப்பங்கள் ஆவில் ஊற்று மாண்டவர், கிருபையினால் ஊற்றுங்க. சத்தியத்தை சொல்ல ஊழியம் செய்ய வாஞ்ச உண்டாக்கு மாண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. இப்ப இப்ப இப்ப தொடுங்காண்டவர், இப்ப தொடுங்காண்டவர். இப்ப ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. ஆளிகை இறங்கட்டும், தேவனுடைய ஆளிகை இறங்கட்டும், கர்த்தருடைய ஆளிகை இறங்கட்டும். சீவுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆளிகை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஒரு விஷயம் தொடு தொடு தொடு தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. வல்லமை இறங்கட்டும். உள்ளத்தில் வெளியிறங்க அற்பது செய்யுங்காண்டவரே. உள்ளத்தில் அற்பம் நடக்கட்டும், வெளியிறங்க அற்பம் நடக்கட்டும். உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர், உள்ளத்தை தொடுமாண்டவர். வெளியிறங்க அற்பம் நடக்கணும், உள்ளத்திலே அற்பம் நடக்கணாண்டவர். ஐயாயிரம் மக்கள் உள்ளத்தில் அற்பம் நடக்கும். உள்ள முக்கியமாண்டவர். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். ஐயா உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் உணர்வு உண்டாக்கும். உள்ளத்தில் எழுப்புல உண்டாக்கும். உள்ள அப்பா சீர்படுத்தும். ஐயா சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற, சோத்தரிக்கிற. உள்ளத்தை தொடும், தொடும், தொடும், தொடும். தேவன் அபிஷேகம் உள்ளத்திலே இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு. தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே. உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்க பக்கமா திருப்பிக் கொள்ளுங்கப்பா. எல்லா உள்ளங்களையும் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த முடியாது செபிக்கிறோம். வல்லமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உள்ளத்துல முதல் அற்புதம் நடக்கணும் ஐயா. வெளியிறங்கமா அற்புதம் நடக்கணும். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, மகிப்படுத்துங்க. அன்றுவரை வந்திருக்க மக்களை ஆசீர் பலப்படுத்துங்க. குணமாக்கும் ஒவ்வொரு வேலை வல்லமை இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டும். கற்பத்தை தொடு. குழந்தை உண்டாக்க உருவாய்ச்சியா. குழந்தை உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். கடனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் தொடங்க. ஆத்தம கண்களை திறந்து விடுங்க. அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிரகாசம் மனக்கண்ணில் தந்திரலும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. பிரகாசம் மனக்கண்ணில் திறந்து விடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. உணர்வு இறையத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் ஆசிரியங்க. வாலிபர்கள் ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் ஆசிரியங்க. எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், அக்கீனமானதை காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்க அக்கீனமானதை காத்துக்கொள்ளும். தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனம் மூடி கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரப்பிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ சேவையை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து வருகின்றோம். உங்கள் பணத்தாலும் பொருளாலும் நம்முடைய ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website, andofjesus.in. God bless you.

0: ஆதியாம் புஸ்தகம் 17:1
1: நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
0: நம்ம தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா வல்லமையும் அவர் இருக்குது. வியாதியை குணமாக்குற வல்லமை மாத்திர நம்மளை ரட்சிக்கிறது மாத்திரல, நம்மளுக்கு எந்த பலவீனால் குணமாக்குறது மாத்திரல, நமக்கு ஆறுதல் படுத்துற தேவன், நமக்கு எல்லா உதவியும் அவரால் செய்ய முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையால் மாற்ற முடியும், திருமணமாக மக்கள் திருமணம் நடத்த முடியும், குழந்தையில மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தர முடியும், சமான சந்தோஷம் தர முடியும், மகிழ்ச்சியை தர முடியும். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் வழிநடத்தர் வல்லவரா இருக்கிறார். கண்ணி தெரியாத என்னை கூட தேவன் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னார், நான் சர்வல்லம்ல தேவன் சொன்னார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் வழிநடத்தர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அது மாத்திரல்ல, எரேமியான் புஸ்தகம் 10:6
1: கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை,
0: உமக்கு ஒப்பானவன் இல்லை,
1: நீரே பெரியவர்,
0: நீரே பெரியவர்,
1: உமது நாமமே வல்லமையில் பெரியது.
0: கர்த்தருடைய நாமம்தான் வல்லமையில பெரியது. ஆமா அருமையான, ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஜீசஸ் எஸ்வே எஸ்வே என்ன குணமாக்கும், எஸ்வே என்ன குணமாக்குன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் வல்லமை உங்களை குணமாக்கும். அவர் வல்லமையில பெரியவர், வல்லமையில உயர்ந்தவர். அவர் வல்லமை உயர்ந்தது, வல்லமையில அவர் நாமம் உயர்ந்தது. நீங்க இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க, அவர் நிச்சயமா உங்களை குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷம் தருவார். அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. இயேசுவின் நாமம் வல்லமையில உயர்ந்தாருமையார்களே, நீங்க சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவரம் ருசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோ, லட்டு இன்னைக்குன்னு சொன்னா அந்த லட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட் தெரியும். அதே போல நீங்க இயேசு கிட்ட கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா இல்ல நீங்களே பாப்பீங்க. இயேசு கூப்பிட்டு பாருங்க, அவர் நாமம் வல்லமையில உயர்ந்தது. கூப்பிட்டு பாருங்க அருமையானவர்களே. சரி, என்னெல்லாம் அற்புதம் செய்யறதுதான் நம்ம சுருக்கமே தியானிக்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் செப்பனியன் புஸ்தகம் 3:17
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உன் நடுவில் இருக்கிறார்,
0: நடுவில் இருக்கிறார்,
1: அவர் வல்லமை உள்ளவர்,
0: அவர் வல்லமை உள்ளவர்,
1: அவர் ரட்சிப்பார்,
0: ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
1: தம்முடைய அன்பின் நிமித்தமும்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தமும்
1: அமர்ந்திருப்பார்,
0: அமர்ந்திருப்பார்,
1: அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்,
0: அவர் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் ரட்சிக்கிறவர், நிச்சயமா உங்களுக்கு ரட்சிப்பார். அருமையானவர்களை, ரட்சிப்பு என்றால் விடுதலை, உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவர். அவர் உங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 Timothy 1:15
1: பாவிகளை ரட்சிக்க,
0: பாவிகளை ரட்சிக்க
1: கிறிஸ்து இயேசு,
0: கிறிஸ்து இயேசு
1: உலகத்தில் வந்தார்,
0: உலகத்தில் வந்தார். பாத்தீங்களா, ஐயோ நான் பாவத்தில் விடுதலை இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேனே, எத்தனை பேர் உள்ளத்துல போராட்டம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு ஆறுதல் இல்ல. இந்த பாவத்துக்கு எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனா நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். 2000 முன்னாக தேவாதி தேவன், வானாதி வானவர், எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் ஒரு 2000 முன்னால கன்னி மறைய வயிற்றுல பிறந்து இந்த உலகத்துல வந்தார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாரி என் பாவங்களை மன்னி, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார், சந்தோஷம் தருவார், உங்கள் பாவத்தில் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதுதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் மதம் மாறு அப்படின்னு யாரையுமே அவர் சொல்லல. எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல அவசியம் இல்ல. உங்க மனதில அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க எந்த மதம் மாறு ஒரு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, உங்க உள்ளத்திலிருந்து கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய சமாந்தி சந்தோஷத்தை தர அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் பாவி ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வெளிப்பட்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவதாக எதிலும் ரட்சிக்கிறாரா, நம்மள சங்கீத புஸ்தகம் 34

0: ஆறாவது வசனம்.
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம்,
0: அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம்
1: நீங்களாக்கி ரச்சித்தார்,
0: நீங்களாக்கி ரச்சித்தார். பாத்தீங்களா, உங்களுக்கு இடுக்கமா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, எல்லா இடுக்கங்களும் நம்மளை நீங்களாக்கி ரட்சிப்பார். எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்களாக்கி உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். அருமையானவர்களே, முதலாவது பார்த்தோம், பாவத்தில் நம்மள பாவத்திற்கு நம்மளை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து நிம்மதி இல்லாம, சமாதம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம இருக்கீங்களா? இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, பாவங்களா மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். உள்ளத்துல பெரிய சமாதான சந்தோஷம் தருவார். இரண்டாவதாக, உங்க இடுக்கம் என்ன இடுக்கம், உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவராக இயேசுகிறது எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிப்பார். எல்லா இடுக்கங்களிலிருந்து ரட்சிக்க வல்லவரா இருக்கார். இன்னொரு வாசிக்க கேட்கலாமா? 34:6
1: இந்த ஏழை கூப்பிட்டான்,
0: ஏழை கூப்பிட்டான்,
1: கர்த்தர் கேட்டு,
0: கர்த்தர் கேட்டு
1: அவனை,
0: அவனை
1: அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம்,
0: அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம்
1: நீங்களாக்கி ரட்சித்தார்.
0: உங்க இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும், அவங்களை கேட்டுருவார். உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு எல்லா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் தொல்லைகளிலும் இருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். முதலாவது பார்த்தோம், நம்ம ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக, யூதா, அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 24:4
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய்,
0: உங்களை மாசற்றவர்களாய்
1: நிறுத்தவும்,
0: நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமை உள்ளவரும். பாத்தீங்களா, உங்களை வழுகாதபடி காக்கவும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், சர்வல்லமுள்ளவர். முதல்ல நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளை நிறுத்த நம்மளை வல்லமுள்ளவர், மகிமுள்ள சன்னிதானத்துல நம்மளை கொண்டு நிறுத்த வல்லமுள்ளவர். பிலிப்பியர் புஸ்தகம் 2:15
1: போனலும்,
0: கோணலும்
1: மாறுபாடுமான,
0: மாறுபாடுமான
1: சந்ததியின் நடுவிலே,
0: சந்ததியின் நடுவிலே
1: குற்றமற்றவர்களும்,
0: குற்றமற்றவர்களும்
1: கபடற்றவர்களும்,
0: கபடற்றவர்களும்
1: தேவனுடைய,
0: தேவனுடைய
1: மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு.
0: பாத்தீங்களா, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நம்மளை மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நம்ம மாற்றவர் வல்லவரா இருக்கிறாரு. யூதா 1:24
1: வழுவாதபடி உங்களை காக்கவும்,
0: வழுவாதபடி உங்களை காக்கவும்
1: தமது மகிமையுள்ள,
0: தம்முடைய மகிமையுள்ள
1: சன்னிதானத்திலே,
0: சன்னிதானத்திலே
1: மிகுந்த மகிழ்ச்சியோட,
0: மிகுந்த மகிழ்ச்சியோட
1: உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்.
0: பாத்தீங்களா, நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தவும்
1: வல்லமை உள்ளவரும்,
0: வல்லமுள்ளவர், மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவர், நம்மளை மாசற்றால் நிறுத்த வல்லமுள்ளவர். அதன் பிலிப்பியர் மாசிக்கு கேட்டோம், 2:15 மாசற்றவர்களாய் நிறுத்துறதுதான் தேவனாய் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. அது சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். முதல் நம்ம ரட்சிக்க வல்லமுள்ளவர், ரெண்டாவது மாசற்றவளாய் அவர் சன்னிதானத்தை நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது மாத்தில 2 பேதுரு 3:14
1: ஆகையால்,
0: ஆகையால்
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்களும்,
0: எப்படி இருக்கணும் பாருங்க, இவ வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்
0: இல்லாதவர்களுமாய்
1: சமாதானத்தோட,
0: சமாதானத்தோட
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி,
0: அவர் சன்னதியில் காணப்படும்படி
1: ஜாக்கிரதையா இருங்கள்,
0: ஜாக்கிரதையா இருக்க. அவர் சன்னதியில் காணப்படும் எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் அவர் சன்னிதானத்தில் என்ன செய்யணும், கரை இல்லாம, பிழை இல்லாம இருக்கிறதுக்கு சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தை காணப்படுங்க. எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை மாசற்றவளை நிறுத்த தான் அவர் வல்லமுள்ளவர். நம்ம கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்தில் சமாதானத்தோடு காணப்படுறதுக்கு நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனோட சமாதானமா இருக்கணும், மற்றவங்களோட சமாதானமா இருக்கணும், நம்ம உள்ளத்துல நம்ம சமாதானம் இருக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய, மாசற்றவளை நிறுத்த அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. அவர் வல்லமுள்ள தேவன் முதல் நம்ம ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது மாசற்றவர்களா சன்னிதானத்தை நிறுத்த அவர் வல்லமுள்ளவர். மூன்றாவதாக வேதத்துல வாசிக்கிறோம், 1 Corinthians 6:14
1: தேவன்,
0: தேவன்
1: கர்த்தரை எழுப்பினாரே,
0: கர்த்தரை எழுப்பினாரே
1: நம்மையும்,
0: நம்மையும்
1: தமது வல்லமையினாலே,
0: நம்முடைய வல்லமையினாலே
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார், நம்மளை எழுப்புவார். ஆண்டவராகிய இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எப்படி எழுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் எழுப்பார். நம்மளை எழுப்பவர் வல்லவரா இருக்கிறார். நம்மளை அவதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். உங்களையும் என்னை எழுப்ப வல்லவரா இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசுக்கு. மரித்து மூன்றாம் நாள் பிதாவை தேவன் எழுப்பினாரு, உங்களையும் என்னை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதான் நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன், அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்மளை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எதுலேருந்து எழுப்புறாரம் பாருங்க, ரோமருக்கு நிறுவம் 8:11
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினுடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்
0: கிறிஸ்துவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினவர்
1: உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான
0: உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பார்த்தீங்களா, ஒரு வேளைக்கு டாக்டர் கைவிட்டிருக்கலாம், இது நிமர் ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிருக்கலாம், கேன்சர் இருந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், சாவுக்கேதுவான சரீரத்தையும் உங்களை எரிச்சி உயிர்ப்பிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உங்க சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். கலங்க வேண்டாம், உங்க கண்ணீரை தொடச்சிக்கோங்க. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், சுகரா இருக்கலாம், அல்லாட்டி டயர்டா இருக்கலாம், கொலாஸ்ட்ரலா இருக்கலாம், பிபி அதிகமாயிருச்சா, உங்கள் வாழ்க்கையில என்ன வியாதிகள் பலவீனம் அதிகமா இருக்கோ, கத்தர் சாவுக்கு வியாதியான வியாதியும் வியாதியில கஷ்டப்படுதாலும் உங்கள் ஆத்மா உங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உயிர்ப்பிக்கிறது உறுதி. அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நிச்சயமா உயிர்ப்பிப்பார். ஐயோ, நான் சோர்வா இருக்கிறேன், என் சோர்விலிருந்து விடுதலை தர முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, நான் வாழ்க்கையில அதிகமான சோர்வு, என்னால செவிக்க முடியல, என்னால துதிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். நீங்க என்ன எந்த எதை குறிச்சி சோர்ந்திருக்கீங்களோ ஆண்டவராய் இயேசுக்கு உங்களை நிச்சயமா உயிர்ப்பிப்பார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், நிச்சயமா உயிர்ப்பிப்பார், உங்களை எழுப்புவார். சோர்விலிருந்து இருக்கிறவங்களை எழுப்பி செவிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், உங்களை தேவன் ஆராதிக்க வைப்பார். ஆகாயின் புஸ்தகம் 1:14
1: பின்பு கர்த்தர்
0: செயல்திலேயின் குமாரனாகிய
1: செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய
0: யோசுவா என்னும்
1: பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும்
0: ஜனத்தில் மீதியான
1: எல்லாருடைய ஆவியையும்
0: எழுப்பினார்.
1: அவர்கள் வந்து
0: தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய
1: கர்த்தருடைய ஆலயத்திலே
0: வேலை செய்தார்கள். உங்களுடைய ஆவியையும் எழுப்புவார். சோர்வா, உங்கள் வாழ்க்கையில கவலையா, துக்கமா, பாரமா, ஐயோ நீ செவிக்க முடியல, துதிக்க முடியல, இனிமேல எந்திரிப்பனா, இனிமேல் நான் ஊழியம் செய்ய முடியுமா, இனிமேல் அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா, உங்களோட ஆவி எழுப்புவார். சோர்வப்பையில் ஆவி எழுப்பின தேவன் மாறாதவர். யோசுவான் ஆவி எழுப்பினவர் மாறாதவர். அது மாத்திரல்ல, மிகுதியான சனத்துடைய ஆவி எழுப்பினவர் மாறாதவர். உங்க ஆவி எழுப்பார். ஊழியம் செய்ய சகோதர சகோதரியே சோர்ந்து போயிருக்கீங்களா, கலக்கத்தினால ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா, திரும்ப உங்களை தேவனாய் கர்த்தர் உள்ளத்துல வல்லமையாய் பயன்படுத்துவார். செவிக்கும் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்க தடையில மாற்றி உங்களை வல்லமையாய் செவிக்க வைப்பார். உங்களை தேவனை ஆராதிக்க தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கலங்கவே வேண்டாம். பிதாவாகி தேவன் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவனை சொன்னார். முதலாவது பார்த்த ரட்சிக்க வல்லமுள்ள தேவன், ரெண்டாவது மாசற்றால் அவர் சரீரம் நிறுத்த வல்லவர், மூன்றாவதாக எழுப்பு வல்லவர், சாவுக்கு ஏதாவது சரீரமா இருந்தாலும் உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். நிச்சயமா உங்களை செவிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஒளிஞ்சிய முடிய தடை இருக்கா, எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உங்களை ஆவியை எழுப்பி உங்களை திரும்பவும் ஒளிஞ்சி வைக்க வல்லவரா இருக்கிறார். கலங்காதீங்க. கடைசியாக லூக்கான் விசேஷம் 1:49
1: வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
0: வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார்.
1: அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது.
0: பார்த்தீங்களா, வல்லமை உள்ளவர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார். அது உங்களால அது எண்ணி பார்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில வல்லமையுள்ளவர் மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை யோபின் புஸ்தகம் 9:10 ஆராய்ந்து முடி பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. தேவனாய் கர்த்தர் சொன்னார், நான் சர்வல்லமுள்ள தேவன் சொன்னார். அவர் சர்வல்லமுள்ள தேவன், உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பிக்க வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்களை மாசற்றால் அவர் சனிதனை நிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். உங்கள் சோர்விலிருந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரல்ல, அவர் வல்ல மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். கலங்காதீங்க, அதிசயங்களையும் பெரிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வார். நம்ம அவரை நோக்கி நம்ம சேவம் பண்ணுமா? எங்களை அன்பாரியை சீட்டு வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆராய்ந்து முடிய பெரிய கரித்தியும் எண்ணி முடிய அதிசயங்களை செய்கிறவங்க சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோடு வந்து உட்கார்ந்துருக்கவங்க சன்னிதானத்துல ஆண்டவரே அவங்க தேவைகளான் சந்திங்கப்பா, நிறைவேற்றி தர முடியா செவிக்கிற மனிதன் முகத்தை பார்க்கிறா. நீங்க இறுதித்து அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீங்களே, அவங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும், தேவ கிருவை அவங்களை சூழ்ந்து வழி நடத்த முடியாது செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சித்தொல்லும் அப்பாமை, அறியாத மக்களும் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்பா, உண்மை தேடாத மக்கள் தேடணும், கர்த்துடைய கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, நானே நல்ல மைப்பன் சொன்னீரே. அன்பின் ஆண்டவரே நீங்க நல்ல மைப்பனாக இருந்து அவங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னீரப்பா. நீர் ஆலோசனை தந்து வழி நடத்துங்க, கத்துடி கிருவை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிகதிகமா அவங்களை பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையில என்ன தேவையோ இருக்கப்பா அந்த தேவையெல்லாம் சந்தித்து நிறைவேற்றி தர முடியாது செவிக்கிறோம் அப்பா. அவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அதிகதிகமான அப்பா போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வாழ்க்கையில காணப்படுற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க, எல்லா கஷ்டங்களையும் மாற்றுங்க, எல்லா கண்ணீரையும் தொடங்க, கடன் அடைக்க உதவி செய்யுங்க, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்க, வேலை உயர்வை தாரு, வேலை கன்ஃபார்மாக உதவி செய்யுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாரும். நீங்க தானப்பா சொன்னீங்க அப்பாமை ஸ்தோத்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களே. நீங்க குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, நன்மையினால முடிச்சு விட்டு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பாமை. நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனை உள்ள உடைஞ்சிருக்காங்கப்பா. ஐயா நீங்க சொன்னீங்களே மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றி குடியிருக்க பண்ணுகிறேன்னு சொன்னீங்க தானே. நீங்க செய்ய முடிக்காய் மன்றாடி கெஞ்சுறோம் ஐயா, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது செவிக்கிறோம். தகப்பரே இறங்குங்கப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், வெளிநாட்டு போக முடியலன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு வெளிநாட்டு போர்க்கொண்டி வழிவாசல் உருவாக்கி தரங்க, தேவையில்லான்னு சந்திங்க சப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சிற மக்களை ஆசிர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. தகப்பனையுமை நோக்கி கெஞ்சுகிற, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா குடும்பத்திலும் சமாந்த சந்தோஷம் தாரும் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணிடலாமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் வாழ்க்கையை கண்ணுக்கி பாருங்க ஆண்டவரே, டைவேஸ் பண்ணாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பம் ஒன்னு சேர்ந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அருமை ரட்சகராய தெய்வமே மே துதிக்கிறோம், டைவேஸ் பண்ணலாம்னு நினைச்சு கொண்டிருக்க சகோதரனே நீ மனம் திரும்பி குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழ வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புறான்னு சொல்லிருங்க ஆண்டவரே. சகோதரர் மனம் திரும்பி அந்த குடும்பம் ஒன்னு சேர்ந்து வாழத்தக்கதாக தேவனை கத்தர் அனுக்கரமான வெடியாக வைக்கிறோம். ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை கட்டளடுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னத ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலையும் ஆற்றலையும் தேவ பலத்திலையும் தேவ கிருவிலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கணம் மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நீ நாமத்துல மன்றாடி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, நமது இயேசுவின் கரம் ஊழியங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் வாருங்கள். எங்களோடு இணைந்து இப்பொழுது ஜெபிப்பீர்களா?
1: ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான இயேசுங்கிற ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தின உமது ஊழியம் ஆண்டவரே, எங்கள் மனித எத்தனம் அல்ல, மனித சக்தி யுக்தி மனிதனுடைய ஞானம் அல்ல, நீர் கிருபையா ஏற்படுத்தின இந்த ஊழியத்தை இம்மட்டும் இந்த 34 ஆண்டுகள் கரமடித்து நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதற்கு மேலும் நடத்த என் தேவன் வல்லவர இருக்கிறபடினாலே ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த அருமையான அக்கா உங்களுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல தீர்க்க ஆயிலையும் தந்து மகிமையாய் பயன்படுத்தும். அப்ப வாலிப பிரயத்தின் ஒரு பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக, மோசைக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, காலைப்புக்கு கொடுத்த பலத்தை கொடுப்பீராக, அக்கா வல்லமை இடைக்கட்டுவீராக, நல்ல சரீர ஆரோக்கியத்தை உண்டாக்குவீராக, வரங்களால் வல்லமை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக, அப்ப உலகத்தின் கடைசி எல்லை வரையும் கொண்டு செல்வீராக, உலகத்தின் எல்லை அப்பா பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் அவர் எடுத்து செல்வீராக, மகிமையா அக்காவை பயன்படுத்துவீராக, உங்க ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்குவதாக ஆண்டவரே. வசந்தி அக்காவையும் பலப்படுத்தும், அவர்களுக்கும் நல்ல சுகம் கொடுங்க, கால்களை பலப்படுத்தும், அவர்களை உலகத்தின் கடைசி பறிந்து எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர்தான் ஊழியத்தின் தலைவரப்பா, நீர்தான் எல்லாம் ஆண்டவரே. கடைசி பறியந்து நீர்தான் நடத்தணும், நீங்க தான் எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மூலம் நீங்க மகிமை அடையணும்ப்பா. இந்த வேலைகளும் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்ணீரை நேசு துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலைகளும் கொடுத்து எழுப்புற என் தேவன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திரளான மக்களை கொண்டு வரும். சண்டே வர்ஷிப்ல கூட பெரிய காரியம் செய்யுங்க. புதிய புதிய மக்களை தாரும். வந்து கொண்டிருக்கும் மக்கள் உறுதியாய் உண்மையிலே அப்ப வழி போகாமல் நினைத்து நிற்கக்கூடிய ஒரு குருபையை தாரும். முடிவு பிறகு நினைத்து நிற்கணும், அவள் கண்ணீர் துடைக்கப்படணும். இயேசுங்கிற பத்திரிகை ஒழித்தின் மூலமாய் பெரிய அறுவடை கத்தை உண்டாக்கும். கோடிக்கணக்கான மக்கள் உன் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, இதன் மூலம் படிக்கிறவர்கள், நெட் மூலம் படிக்கிறவர்கள், ஆப்ஸ் மூலம் படிக்கிறவர்கள், அத்தனை குடும்பங்களையும் ரட்சிப்பின் பாத்திரையை மாற்றி சீர்வதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி மூலமாக வருகின்ற செய்திகளை கோடிக்கணக்கான மக்கள் கேட்கணும். அக்கா மூலம் ஏழுக்குற ஜபங்கள் அனைவரும் விடுதலை பெறணும். அந்த வசனங்கள் அனைவரும் உள்ளத்தின் கண்கள் திறக்கணும். ஆண்டவரே, வல்லமையாக பயன்படுத்தும். இந்த டிவி ஊழியத்திற்கு எவ்வளவு தேவையப்பா. மாதந்தோறும் 2 லட்சம் ஆகிறது. அதன் பணத்தை சந்திப்பீனாக ஆண்டவரே. பணத்தை தரக்கூடிய ஜனங்களை, காணிக்க தரக்கூடிய மக்களை எழுப்பி கொடுப்பீங்க பேராக ஆண்டவரே. எழுப்புங்கப்பா, தங்கு தடையின்றி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இயேசப்பா குருபை கொடுங்க ஆண்டவரே. சண்டே கிளாஸ் ஊழியத்தில் சிறுவர் சிறுமியர் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கும். டீச்சர்ஸ் வல்லமையை பயன்படுத்தும். குழந்தைகளை ஆசீர்வதிங்க. மருத்துவமனை ஊழியன் தடையெல்லாம் நடக்க அருள் தாரும். 6 மணி ஜப கூட்டங்களை ஒரு அசைவு உண்டு பண்ணும். அனிதினம் ஒரு 50 பேனாவது கூடி ஜபிக்கணும். காலை மதியம் ஈவினிங் நடக்கிற ஜப கூட்டங்கள் ஊழியர்களுக்காக 7 ஜபங்களை ஆசீர்வதிங்க. அதில் பங்கு பெற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் திரளான மக்கள் வந்து ஜபிக்க வாஞ்சி இயேசப்பா உருவாக்கி தாங்க ஆண்டவரே. அனுதின வாக்கு தத்தங்களை அநேகர் கேட்க தோண்டுங்க. அநேகர் மூலம் அசைக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. எஃப்எம் ரேடியோ அநேகர் கேட்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆஃப்லைன் ஆன்லைன் எஃப்எம் அநேகர் கேட்க கர்த்தர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வெப் டிவி அநேகர் பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிழ்ப்படணும், அவ்வளவுதான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இயேசுங்கிற ஊழியங்களை பணத்தால் ஜபத்தால் பொருளாதாரத்தால் தாங்குற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. டிவிக்கு பார்ட்னர்ஸை ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. மணி ஆர்டர் அனுப்புற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கத்தினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் கரத்தோடு தொடர்பு கொண்ட அத்தனை ஜனங்கள் மீது கர்த்தரை கரம் இறங்கி வருவதாக. 1000 ரூபாய் எடுத்து செல்லுங்க. எங்களை பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க. கிருபையிலே தாருமாண்டவரே, தேவையிலே சந்தித்தரலும் ஆண்டவரே. உடன் ஊழியர்களே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் உண்டாக்குங்கப்பா, சுகம் கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாகனங்களை காத்துக்கொள்ளும், கம்ப்யூட்டர்ஸை காத்துக்கொள்ளும், ஒவ்வொரு பொருள்களை காத்துக்கொள்ளும். ரிப்பேர் ஆகக்கூடாது ஆண்டவரே. இயக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசப்பா, நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஊழியங்களை எழுப்பது உண்டாகணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியத்தின் பொறுப்பையும் கர்த்தர் எடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு ஊழியர்கள் நிற்கக்கூடாது. உம்மால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த ஊழியர் தடைப்படவே கூடாது ஆண்டவரே. அனுதின ஊழியங்கள் அக்காங்க போறங்க பெரிய காரியம் செய்யுங்க. போயிட்டு வராங்கப்பா, அவர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகன ஓட்டுநர்களையும் மறைத்து செயலாற்றுங்கப்பா. எந்த விக்னங்களும் ஆபத்துகள் வரக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியத்தினையும் கையில் இடுங்க. உங்க நாம ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீங்க இப்படி செய்ய போதற்காய் கோடான குடி சோத்து. யாரெல்லாம் வந்து இயேசுங்க ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. காலை மதியம் ஈவினிங் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாம் ஒரு வல்லமையான ஊழியர்லாம் எழுமணும் நாங்க ஜெபிக்கிறோம். எழுப்புங்க, காத்துக்கொள்ளும். முழு ஜப கூட்டங்கள் தள்ளான மக்கள் கடந்து வந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்ய போதற்காய் கோடான குடி சோத்திரம். நன்றி அப்பா. துதிகன மகிமெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஹல்லேலூயா.

0: எபிரேயர் புஸ்தகம் 9:28
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை
0: சுமந்து
1: தீர்க்கும்படிக்கு
0: ஒரே தரம் பலியிடப்பட்டு
1: தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவமில்லாமல் தரிசனமாவார்.
0: முத ஆண்டவராய் இயேசுக்கு நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் என்ன செய்யினார், இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக என்ன செய்யினாரு, பலியானாரு. அல்லேலூயா. என்னன்னு சொன்னா நம்ம ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லித்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கைகள் ஆணி கால்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டு முள்ளுமுடிச்சு ஊட்டப்பட்டார். முதுமெல்லாம் அப்படியே உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் வந்து அந்த 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இணைஞ்சு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது ஆண்டவரே என் பாவங்களா மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, நான் செய்த பாவங்களா மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம பாவத்தின் கட்டாயம் மன்னிப்பார். அல்லேலூயா. சின்ன வயசுல செய்த பாவங்கள், வாலி வயசுல செய்த பாவங்கள், இப்ப நம்ம ஒவ்வொரு வயசுலையும் செய்யற ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவப்படும், மனசத்தோடு கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம பாவத்தை கட்டாயம் மன்னிப்பார். ஆமா, முதலாவது என்ன செஞ்சாரு, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக நமக்காக என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டார். ரெண்டாம் தரம் எப்படி வரப்போறாரா, பாவம் இல்லாம தரிசனமாக. பாவம் இல்லாத இப்ப நமக்கு பாவம் இல்லாம வரப்போறாரு. ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, நியாயாதிபதியா வரப்போறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவர் வருகைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட தாகத்தோட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படணும். நம்ம இரவில் வருவாரோ காலையிலயோ மாலையிலயோ நல்ல இரவிலையோ சேவலுக்கு ஒரு நேரத்திலே வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, தெரியுமா யாருக்காச்சும், தெரியாது, குமாரனு கூட அறியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப யாரு எப்போ வருவான்னு தெரியாது, நம்ம ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது ஊருக்கு போயிட்டா என்ன செய்வோம், எப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருப்போம். அதே போல நம்மளை அழைத்து செல்ல வரப்போறார். ஹலேலூயா. இந்த உலகத்துல அழைத்து கர்த்தராகிய தேவன் நம்மளை அழைத்து செல்லும் போது இந்த உலகத்துல பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்பட்டு பரலூர் ராஜ்யத்தில் அவர் மடியில் போய் நம்ம உட்கார போறோம். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. உலகத்துல ஒண்ணுமே கொண்டு வந்ததும் இல்ல, ஒன்னா கொண்டு போறது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரப்போறாரு. அவர் வருகைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். சரி, அவர் எப்போ வர்றாரோ அப்ப பாத்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எப்போ வர்றாரு நம்ம யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொல்றேன், முதலாவது நினைச்சிருப்பா, ஒரு தடவை பழியிட்ட எதுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக ஒரு தடவை பழியிடப்பட்டார். ரெண்டாவது எப்படி வரப்போறாரு, பாவம் இல்லாம தரிசனமாக போறாரு. அப்ப அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய, எப்போ வராரோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். இன்னைக்கு வந்தாலும் வரலாம், நாளைக்கு வந்தாலும் வரலாம், எப்போ வந்தாலும் வரலாம். நம்ம ஆயத்தத்தோட தகுதியோட கர்த்தரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாடுகள் நிந்தனைகள் அவமானம் வரத்தான் செய்யறது. ஆனாலும் அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பாவத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போய் நம்ம அப்படியே குழம்பிட்டோம்னா நம்ம என்ன செய்ய, ஆண்டு வருகைக்கு எதிர்பார்க்க முடியாது. இந்த சோர்வும் கவலையும் சோர்வும் துக்கமும் நம்மளை மேற்கொண்டோம். அதனால ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் சோமனுக்கு சோர்ந்து போகக்கூடாது. எப்பவுமே சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் சரி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா பாருங்க. 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
0: அவரை நம்ம என்ன செய்வோம்,
1: தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
0: எப்படி இருப்பான் நம்ம, அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அப்பெல்லாம் எனக்கு நல்ல கண் பார்வை தெரியும், அவரை நான் பார்ப்பேன். அப்படியே உங்களுக்கு ஒரு காரியங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும், அவருக்கு ஒப்பாயிருப்போம். அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். இயேசுக்கு எப்போ வருவாரு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட எதிர்பார்ப்போட இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டும். நம்ம எதிர்பார்த்திருக்கணும் என்ன எப்படி இருக்கணும் சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லிரு பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8.
1: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள்.
0: எப்படி இருக்கணுமா கர்த்தர் வருமளவும் எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையா இருங்கள்.
1: இதோ பயிரிடுகிறவன்
0: பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று
1: முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான்.
0: எப்படி இருக்கணுமா நம்ம நீடிய பொறுமையோடு? எப்போ
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள்.
0: நீடிய பொறுமையோடு நினைச்சின் இருதயங்களை சிறப்படுத்துங்க.
1: கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே.
0: கர்த்தர் வருகை சமீபமா இருக்கு. நீடிய பொறுமை. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம உள்ளத்தை. ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் உள்ளங்கள் என்ன புதிதாக்கப்படணும். எப்பயோ நம்ம கழுவு போட்டோம், எப்பயோ நம்ம உள்ள தலசி போட்டோம், அப்படியே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ள தலசி பார்க்க வேண்டும். பாருங்க, ஒரு நாள் நல்ல புடவை கட்டுறோம், அப்புறம் அந்த புடவை விட்டுட்டு அப்படியே சரி அழுக்காலையில் இதே இன்னைக்கு கட்டிக்கலாம், கட்ட மாட்டோம் தானே. அப்புறம் வேற புடவை கட்டுறோம், வேற ட்ரெஸ் மாத்துறோம். அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வருகைக்காக நினைச்சேன். ஒவ்வொரு நாளும் நீடிய பொறுமையோடு என்ன செய்யணும்? ஆண்டு வருகைக்கு காத்திருக்கணும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். அது மாத்திரம் உள்ளத்தையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எங்க குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா பரிசுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஏசப்பாட கேட்கணும், ஏசப்பா எங்க எனக்கு குறை இருக்கு, எங்க குற்றம் இருக்குது, எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன்றவரை என்னை சரிப்படுத்துன்னு சொல்லி அவற்றை கேட்டு சரிப்படுத்தி நீடிய பொறுமையோடு இருக்கணும். கர்த்தராகிய தேவன் கட்டாயம் வருவார். அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:19.
1: உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
0: நம்ம பொறுமையில என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். ஆத்மா தான் பரலோகத்துக்கு போக போகுது. பொறுமையோடு நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பாம் வராம காத்துக்கணும். எந்த குறை இல்லாம காத்துக்கணும். மாசி மறுவு இல்லாம காத்துக்கணும். ஆத்து அன்றரை கேட்டு ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். அதான் சொல்ற உங்க ஆத்மாக்களை என்ன செய்யுங்க? பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னா, நமக்கு பொறுமையா இருக்க முடியாத வரைக்கும் குழப்பத்தை கொண்டு வருவான், சோதனையை கொண்டு வருவான், எத்தனையோ பிரச்சனை. அதை நம்ம பார்த்து யோசித்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆத்மாக்களை எப்படி காத்துக்கொள்ளணும்? பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். ஆண்டோடு வார்த்தை கேட்டனாம். இப்ப தேவ நோக்கி நம்ம செவிக்க போறோம். செவ பண்ணுவோமா? கட்டாயம் உங்க கண்ணீர் தொடச்சி தான் போவாரு. தொலைப்படாதீங்க. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு வந்திருக்கோங்களோ நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு தேவையும் நீர் அப்பா நிறைவேற்றி தந்து உங்க மகத்துமில் நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க எஸ்அப்பா, உன் நாவிலிருந்து பிறக்குமின்றே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்னி ஒவ்வொரு தேவையும் சந்தித்து ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ப்பிடட்டும். ஆண்டவரையும் என் நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா எத்தனை குடும்பங்களில் திருமணம் சொல்லி கலங்கியிருக்காங்கப்பா. திரும்ப நடக்க உதவிச்சிங்க. எத்தனையோ பிள்ளைகள் படிச்சுட்டு வேலையிலேயும் சொல்லி கலங்குறாங்க. வேலையை ஆயத்தப்படி தர முடியாது செவிக்கிறோம். வேலை போனாலும் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொல்லி கலங்குறாங்க எஸ்அப்பா. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க உதவிச்சிங்க. அன்பின் தகப்பனே அப்பா அமை ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கி இல்லா சகோதரில் குழந்தை பாக்கினை தாருமையா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே. நீங்க தான் குழந்தை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்தணும் ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் கற்பத்தை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனியை நீங்க தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ குடும்பங்களை பிடிக்கிறாங்களப்பா, குடியை விட்டு விலகலையேன்னு சொல்லி சாப்பாடு செஞ்சா கூட சமானமா சாப்பிட முடியாதபடிக்கு உள்ள உடைஞ்சிருக்காங்களே சப்பா. அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். குடிக்கிற மக்களுக்கு குடியிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். என் தகப்பனே உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா ஆண்டவர்? நீங்க தான் உதவி செய்யணும் எஸ்அப்பா, நீங்க தான் உதவி செய்யணும். ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவர. ஒரு அற்புதம் செய்யுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படும் மாற்றில் ரட்சிக்கப்பட்டு மனந்திருமணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பணும். புதிய இதயம் புது பலன் புது கிருபை தர முடியாது செவிக்கிறோம். சிவுள்ள சாட்சியாய் எழுப்பமடியாய் செவிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அபரஞ்சர் குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்க மக்களும் வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் டைம் பண்ணி இருக்காங்களோ அந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் கர்த்தாவே. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரப்பா, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க அன்பின் தகப்பனே. எத்தனை குடும்பங்கள்ல சாப்பாடு செஞ்ச கூட சாப்பிட முடியாது, சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகளை பிசாசு உண்டாக்குறேன்னு பொல்லாத ஆவியின் நசரேனாகி இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க மகத்துல நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. நல்ல வாகனத்துல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், நன்மையான காரியத்தை செய்யணாண்டவர தேவாதி தேவனையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் என்ன காரணத்தோடு உள்ள உடைஞ்சிருக்கவங்களோ அவங்க ஆற்றுங்க, தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்கப்பா. நீங்க தான் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவை. நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆறுதல் படுத்த முடியும். ஒருவன் அவன் தாய் தேற்று போல நான் தேற்றுன்னு சொன்னீரே. எத்தனை குடும்பங்கள் அப்பா அப்பாமே ஸ்தோத்திரம். தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். குடும்பத்துல அப்பா உற்றார் உறவினர் இழந்து போய் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்களப்பா. நீங்க தானே சொன்னீங்க சப்பா, ஒருவனை அவன் தாய் தேற்று போல தேற்றுவேன். அப்பா அமை ஸ்தோத்திரம். எங்கள் தேற்றுகிற தெய்வமே மே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. நீங்கள் சொன்னீங்களப்பா, மரண பள்ளத்தைகள் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படின் தேவரீர் என்னோடு கூடியிருக்கிறீர். உமது போலும் தடியனை தேற்றுன்னு சொல்லி தாவிரச்ச சொன்னது போல அப்பா எத்தனை பேர் அப்பா வியாதியிலும் பலவீனத்திலும் இரும்பல்லையும் அப்பா சளியிலையும் சுகர்னாலும் பலவீனத்தினாலும் கஷ்டப்படுறாங்களாண்டவர. கை கால் முடியாத ஒடிக்கி இருக்காங்களப்பா. அவங்களெல்லாம் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. இப்ப தேவன வல்லமை முழுமையா மூடட்டும், அக்கினி மூடட்டும் அப்பா. அவங்க பலவீனத்துல மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டார், கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க இறுதியால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? ரெண்டு நான்கு பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்து தான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கத்தெடுக்கிறார். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கத்தெடுக்கிறவையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் யூஸ் பண்றாரா? ஒன்னு ரெண்டு மூணு எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசன் கருவளித்தின் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ இமேஜ் போட்டோ ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கலாம். இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும் ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகம் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டு போயிட்டே இருக்கலாம் ஆடியோ பைபிள். அதே போல சில எனக்கு இல்லைங்க கேட்கிறேன் எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள தமிழ் ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ணா போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம், ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரோடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க அதை உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.

0: நம் ஊழியத்தின் விவரங்களை அனைத்தும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வெப்சைட்டை பாருங்கள். நம்ம வெப்சைட்டின் முகவரி
1: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .com. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 2:7.
1: அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
0: அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான்
1: உயர்த்துகிறவருமான.
0: அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன். நம்மளை என்ன செய்யறாரு? உயர்த்துகிறவர். கலங்கே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயிர் வழி, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும். பாருங்க, தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க. உயிரை கொடுத்து கத்துறாங்க. தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா. நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், சோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளுக்கு உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனை கத்த நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில ஒரு உயிர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18 48
1: அவரே
0: அவரே
1: என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர்.
0: அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்யறார்? விலக்கி விடுவிக்கிறவர்.
1: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்,
0: எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல்
1: என்னை நீர் உயர்த்தி,
0: என்னை உயர்த்தி
1: கொடுமையான மனுஷனுக்கு,
0: கொடுமையான மனுஷனுக்கு
1: என்னை தப்புவிக்கிறீர்,
0: என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷன் விலைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்ய? விலைக்கு நம்மளை என்ன செய்யறார்? விடுவித்து நம்மளை என்ன செய்ய? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தில் இருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்மளை உயர்த்து நாம் என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3:3-4.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
0: என் தலையை எரிச்சிறாரா? உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீதக்காரர் நீர் என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற. ஆனா என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சாராம்? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிட எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். உலகத்தில் யாருமே நம்மள உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான உங்க இயேசுவின் கரத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்யப்படுற? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாம இருக்கோம், அமைதியா துதிக்க மாட்டேன்றோம், செவிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார்.

0: சங்கீதக்கார் சொல்றாரு பாருங்க, 88 சங்கீதம் 1 வசனம்.
1: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
0: என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே,
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்,
0: உம்மை நோக்கி கூப்பிடுறேன். பாத்தீங்களா, இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும், அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம், நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்த நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவிலையும் ஜெபிக்கணும், பகல மாத்திர பகலையும் ஜெபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னே பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல, அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் ஜெபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல, இப்ப கால கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா, இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145 சங்கீதம் 18 வசனம்.
1: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: தம்மை நோக்கி இயேசுகிறது நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
1: உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்,
0: உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும்
1: கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
0: உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு, பந்திர செய்யணையா, நம்மள யாரு வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிர பாருன்னு கதட்டுறாங்களா, ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் நமக்கு எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். உபாகமோ 4:7 வசனம்.
1: நம்முடைய தேவனாய கர்த்தரை,
0: நம்முடைய தேவனாய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல,
0: எங்க இருக்கிறாரா, நம்ம சமீபமாய் இருக்கிறது போல,
1: தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
0: எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற,
1: வேற பெரிய ஜாதி எது,
0: வேற பெரிய ஜாதி எது, நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளுமா, நமக்கு எங்க இருக்கிறாரு, சமீபமா இருக்கிறாம. அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போல எங்க இருக்கிறாரு, சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செவிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த போல அவங்க சொல்லி இருக்கிறாரு, இடவிடாம செவம் பண்ணுங்க, சோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலோசியர் புஸ்தகம் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: சோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும், ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாத்த முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பாத்தீங்கன்னா, அம்மா இல்ல, அப்பா இல்ல, கண் பார்வையில எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தரை தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் ஒரு குறையில்லாம நடத்துறாரு. முன்ன உடை கொடுக்கிறார், உடுத்த உடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும், அவரை இடவிடாம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்கார சொல்றாரு, பாசிக்கலாமா, 3:4-4 எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: ஆனாலும் கர்த்தாவே,
0: ஆனாலும் கர்த்தாவே,
1: நீர் என் கேடகமும்,
0: நீர் என் கேடகமும்,
1: என் மகிமையும்,
0: என் மகிமையும்,
1: என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர்,
0: தலைய உயர்த்துகிறமாய் இருக்கிறீர்.
1: நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
0: கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா, சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல பகல் மாத்திரல, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த போல சொல்லிட்டாரு, இடவிடாம செவம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட செவத்துல விழித்திருங்க. நீங்க செவம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வு பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல உயர்வு வரும், கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம ரேவளுக்கு உயர்வு வழி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த பரிசுத்தர் இடவிடாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. என்ன ரெண்டாவது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14:34 வசனம்.
1: நீதி ஜனத்தை

0: உயர்த்தும்,
1: நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா நீதியா செய்தா, எதை செய்தால் நீதி, நீதியா செய்யும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம் வாழ்க்கையில் நீதி வேணும். நம் நீதி இல்லாம இருக்குமா? ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும். நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார், நம் நீதியா இருக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவரே, நீதியா வாழணும் ஆண்டவரே. ரோமருக்கு நிருபம் 5:9
0: இப்படி நாம்,
1: இப்படி நான்
0: அவருடைய ரத்தத்தினாலே,
1: அவர் ரத்தத்தினாலே
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க,
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே நான் நேத்து இந்த குறை சொன்ன, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம அப்புறம் ஏசப்பாட்டை கேட்கலாம், ஆண்டவரே நீதிமானாயிரை மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36:7
0: அவர் தம்முடைய கண்களை,
1: அவர் தம்முடைய கண்களை
0: நீதிமான்களை விட்டு விலக்காமல்,
1: தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும்
0: அவர்கள் ராஜாக்களோட கூட,
1: அவர் ராஜாக்களோட கூட
0: சிங்காசனத்தில் ஏறவும்,
1: சிங்காசனத்தில் ஏறவும்
0: உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார்.
1: உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார் கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும், நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரியும் குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார். தேவனுடைய வார்த்தை கேட்டனா இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். செவ்வனுமா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் கர்த்தாவே, மீ நோக்கி செபிக்கிறோம் கருணை கடலே, மீ துதிக்கிறோம் கர்ணா சமுத்திரமே, மீ துதிக்கிறோம் வாங்க சப்பா, வாங்க வாங்க வாங்க. உடைய பிரசனோடைய மகிமை எங்களை மூடட்டும், அக்கினி மூடட்டும். பகல் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கின் சமுதிரம் வழி நடத்துறீங்க பரலோக தகப்பனே. அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கணும், ஒவ்வொரு அப்படியாக ஆசீர்வித்து வழி நடத்த முடியாது. செபிக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஆற்று பலவீனமற்ற மக்கள் ஆற்று தொட்டு சுகமாக்கு, நோயில கஷ்டப்படுற மக்களை நோயில குணமாக்குங்க ஆண்டவரே அப்பா. ஆற்றை குணமாக்குங்க, கிட்னியை குணமாக்குங்க, முதுவலியை குணமாக்குங்க எஸ்அப்பா. அப்பாவை ஸ்தூத்திரம். கை கால் வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உடைத்து போடுகிற சுவாமி கர்த்தாவே. உங்க பிள்ளைகளை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்க கண் பார்வை குறைவுள்ளவங்க மக்களை கண்ணை தொட்டு சுகமாக்குங்க. கண் பார்வை தாருமாண்டவரே, கண்ணில் வலியை எடுத்து போடுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. கண் பார்வை கம்மியா இருக்கிற மக்களை கண் பார்வை நல்ல பார்வை அடைய திருவிச்சு முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணை உண்டாக்கினவர் காணவரோ இன்னு சென்னீரே, நீங்க தானே ஆண்டவர் கண்ணை உண்டாக்கினீங்க. கண் பார்வை நல்லா தாரும், உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியத்தர் தேவன் ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும், குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தரணும், கடன் பிரச்சனோடு மக்கள் விடுதலை செய்யணும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தரும், ரசிக்கப்படாத மக்கள் ரசிக்கப்படணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பசத்தின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க. அக்கினை போடுங்க ஆண்டவரை. பிரிந்து குடும்பத்தை இணைத்தரலும், தே பிரசனத்துல மூடிக்கொள்ளும், தேவாக்கியில மூடிக்கொள்ளும். எங்க சிறு பிள்ளைகள் தம்பி தங்கைகளை நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, பக்தியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. வாலிப சகோதரத்துல ரஜிமப்பா, அவர்களை உங்க மண்டி இழுத்து கொள்ளும், சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்களோடு இணைத்து கொள்ளும், உங்களை சார்ந்து வாழ்க்கை வச்சுங்க. நீங்க எப்படி செய்யப்பருக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம் யாஸ்பானாமத்தில் தாழ்மையா கெஞ்சிரும் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம செலுத்த கேட்டாரே, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: என்னோட பேர் ஷாரோன். எனக்கு இடது காது பக்கம் மீங்கி இருந்தது, அந்த வாயெல்லாம் ஒரு பக்கமா இழுத்து ரொம்ப முடியாம இருந்தது. அப்ப நாங்க டாக்டர் எடுத்து போய் காமிச்சப்போ டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும், அது பயங்கர கட்டியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையில நான் போன் பண்ணி சிஸ்டர் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணினேன். அந்த வேலையிலயே அந்த வலி முழுவதுமே போயிடுச்சு, வீக்கமும் குறைஞ்சிருச்சு, அந்த கட்டி முழுசா கரைஞ்சு வர கத்திர கிருபை செய்தாரு. இப்படி செய்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி.

0: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonoor, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website,

0: யசாயின் புஸ்தகம் 61 அதிகாரம் 9 வசனம் அதுக்கு கேப்போமா?
1: அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள்.
0: ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுக்கு நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிச்சிருப்பார். நிச்சயம் மற்றவங்களை நம்மளை பார்க்கும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது? சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 15 வசனம்.
1: வானத்தையும்
0: பூமியையும்
1: படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: பாத்தீங்களா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாக்குற மக்கள் எல்லாம் இவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியில் சொல்லி நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணுங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அன்னை மரியாளை பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? லூக்கால் சுவிசேஷம் 1:42 வசனம்.
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
0: பாத்தீங்களா? அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத்தம்ம சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை பார்த்து இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லத்தக்கதாக நம் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டுமானால் மரியாதை பண்ண என்னெல்லாம் செய்யலாம் பார்க்க போறோம். தூதர் வந்து அன்னை மரியாதை பார்த்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கான் சுவிசேஷம் 1:28 வசனம்.
1: அவங்க இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து
0: கிருபை பெற்றவளே
1: வாழ்க,
0: கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்,
1: ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
0: பாத்தீங்களா, அன்னை மரியாதை பார்த்து தூதர் அதைத்தான் சொன்னாரு. அவங்க எலிசபெத்தம்மா அதைத்தான் சொன்னாங்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். தூதன் சொல்றாரு, அன்னை மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு தேவனாய் கர்த்தரோட மரியாதை என்ன செஞ்சாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் தூதன் வந்து சொல்றாரு, கர்த்தர் உன்னோடனே இருக்கிறான்னு சொல்லி. அருமையானவர்களே, நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், ஆசிரிக்கப்பட்டவங்களே, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லணும். அன்னை மரியாதை பார்த்து முதல் எலிசபெத்தம்மா சொன்னாங்க, யார் சொன்னா? தூதர் சொன்னாங்க. அதை பார்த்துதான் உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவங்களை கத்துக்குள்ள கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவங்களையும் சொல்லணும். அப்படியா மரியாதை என்ன செஞ்சாங்க? மரியாதை வாழ்க்கையில் என்ன நன்மை இருந்து பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48 வசனம்.
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: அன்னை மரிய சொல்றாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஆண்டவராக இயேசுகிறது கூட பாருங்க, அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாரு. அவங்க என்ன அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமா இருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க. நம்மளும் கூட ஆண்டவரை இயேசுக்கு நம்ம உள்ளத்துல வர வேண்டும் சொன்னா நம்மளும் தாழ்மையா இருக்க வேண்டும். அதான் அன்னை மரியாள் சொன்னாங்க, அடிமையின் தாழ்மைய நோக்கி பார்த்தார். அதனாலதான் எலிசபெத்தம்மாவும் சொன்னாங்க, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டோம்னு சொல்லி. தூதரும் சொன்னாரு, கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டோம்னு சொல்லி. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். தாழ்மைதான் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எதுவும் பெருமை வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும், நம்ம தாழ்மையா இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வசனம்.
1: கர்த்தருக்கு முன்பாக
0: தாழ்மைப்படுங்கள்,
1: அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
0: உயர்வு அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு முதலாவது காரணம், நம்ம வாழ்க்கையில் தாழ்மையா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உயர வேண்டுமா? தாழ்மைப்பட வேண்டும். நிறைய பேர் கொஞ்சம் வரங்களை பெற்றா கூட கொஞ்சம் அப்படியே உயர்த்திடுவாங்க, தன்னை உயர்த்துவாங்க. சில பாருங்க, பாட்டு தாழ்ந்து இருந்துச்சுன்னா தன்னை உயர்த்துவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் அவங்க வாழ்க்கை இருந்துச்சுன்னா உடனே உயர்த்திடுவாங்க. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். உயர்வுக்கு வழி வேண்டுமானாலும் நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். சிலர் சின்ன தாழ்ந்து இருந்தா கூட தன்னை உயர்த்தி உயர்த்தி பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உயர முடியாது. தாழ்மை உள்ளவங்களதான் கர்த்தர் உயர்த்துவார். அன்னை மரிய தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் கர்த்தராகி தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்னை மரிய வயிற்றுல பிறந்தாரு. அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்தாங்க. நீங்கள் நானும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அதனால நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறாரு. முதலாக பார்த்தோம், அன்னை மரியாள் தாழ்மையா இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவள் உயர்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சர்வத்தை உருவாக்கின சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் அன்னை மரியாதை வயிற்றுல பிறந்தார். என்ன அவங்க அந்த அளவுக்கு தாழ்மையா இருந்திருக்காங்க. நீங்கள் நானும் தாழ்மையா இருப்போமானால் நிச்சயமா நம்ம உள்ளத்துல பிறப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். ஒன்னு சாமுவேல் புத்தகம் 26:25.
1: அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: பாத்தீங்களா, ஒரு எதிரி. அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக எவ்வளவு நாட்கள் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள் தாவீது கையில சவுல ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, அவர் ஒரு தீங்கும் கூட அவருக்கு செய்யல. அதெல்லாம் பார்த்ததுனால சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது நீயே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் சொல்றா? தாவீதுக்கு எதிரியா இருந்த சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அருமையானவர்களே, நீங்கள் நானும் நம்ம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சொன்னா நமக்கு நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எதிரியா இருந்தாலும் கூட நம்ம அவங்களுக்கு ஒரு தீங்கு அவங்களுக்கு செய்யக்கூடாது. அது ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5:44.
1: நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்.
0: நம்ம என்ன செய்ய, சத்துருக்களுக்கு விரோதமா நம்ம வந்து எதிர்த்து நிக்க கூடாது. சத்துருக்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க கூடாது. சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். தாவீது அப்படித்தான் செஞ்சார். தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் தாவீது கையில கத்தரு சவுளை ஒப்பு கொடுத்தும் கூட அவர் ஒரு ஒண்ணுமே அவர் செய்யல. அதனாலதான் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இருக்கிறார். உன் சத்துருக்களை சிநேகிங்கள் சொல்லி. நம்ம குரோதமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீ சிநேகிங்க, அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பை காட்டுங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளையும் தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திர தாவீதுக்கு இன்னொரு குணம் என்ன குணம் இருந்தது தெரியுமா? 34:1.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி. நம்ம எப்பவுமே துதிக்க கத்துக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கணும். எக்காலத்திலையும் துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீர்மையானும் சரி, எல்லா நேரத்திலையும். அதான் சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திருப்பார், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் அவரை துதிச்சுட்டே இருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது உறுதி. மூன்றாவது தாவீதத்தில் என்ன நன்மை இருந்தது தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 109:4.
1: என் சிநேகத்திற்கு பதிலாக
0: என்னை விரோதிக்கிறார்கள்.
1: நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
0: சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறாங்க. நானும் எப்போதும் என்ன செய்வேன்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்களே, தாவீது வாழ்க்கையில காணப்பட்ட நன்மைகள். அவர் கர்த்தரை எக்காலத்துக்கு சோத்தரித்தார். துதி எப்போதும் கர்த்தர் துதிச்சிட்டே இருந்தார். அது மாத்திரல, தாவீதை கொல்றதுக்காக சவுல் எத்தனையோ நாள் தேடினார். தாவீது கையில சவுளை உப்பு கொடுத்தும் அவர் ஒண்ணுமே செய்யல. அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சத்துருக்களை சிநேகிகள் சொல்லி. நம்ம சிநேகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரல, செவிக்கணும், அவர் ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தர் நிச்சயமா தாவீது ஆசீர்வதி தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். சத்துரு தாவீதை பார்த்து சொன்னார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லி. நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? தாவீதை போல கர்த்தர்களை சிநேகிக்கணும். இரண்டாவது இருந்த கூட கர்த்தரை எக்காலத்தில் சோதித்து துதி எப்போதும் வாயில இருக்குன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருந்தார். கர்த்தர் அவர் ஆசீர்வித்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26:26.
1: அபிமேலேக்கும் அவன் சிநேகிதனாகிய
0: அகுசாத்தும்
1: அவன் சிநேகாதிபதியாகிய
0: சேனாதிபதியாகிய
1: பீகோளும்
0: கேராலிருந்து
1: அவனிடத்திற்கு வந்தார்கள்.
0: ஈசாக்கு இடத்துல வந்தாங்க பாத்தீங்களா, ஈசாக்கு இடத்துல வந்தாங்க. அவங்க பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 26:29
1: நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே.
0: ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் அறியாத ராஜா சொல்றாரு, நீ கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி ஈசாக்க பார்த்து சொல்றாரு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனு சொல்லி, கர்த்தர் தெரியாத ஒரு ராஜா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளை மற்றவங்க பார்த்து தேவனை அறியாதவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவங்களின் சொல்லி பாத்தீங்களா. அப்ப ஈசாக பார்த்து சொல்றாங்க, ஈசா கிட்ட என்ன குணம், நல்ல குணம் இருந்துச்சு. ஆதியம் புஸ்தகம் 24:63
1: ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண
0: வெளியிலே போயிருந்து பாத்தீங்களா. தேவனை பற்றி தியானம் பண்ண எங்க போயிருந்தாரு, வெளியிலே போயிருந்தார். ஈசாக்கு தேவனை தியானிக்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அது மாத்திரல, எபிரேயன் புஸ்தகம் 11:20
1: விசுவாசத்தினாலே
0: ஈசாக்கு
1: வரும் காரியங்களை குறித்து யாக்கோபு
0: விசுவாசம் அவருக்கு இருந்தது பாத்தீங்களா. அவருக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அவருக்கு முதல் தியானம் பண்ற குணம் இருந்துச்சு, ரெண்டாவது விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. அதான் மார்க்கின் சுவிசேஷம் 9:23
1: இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்
0: பாத்தீங்களா. ஈசாக்கு என்ன இருந்தது, தேவனை தியானம் பண்ண ஒரு குலம் இருந்துச்சு, அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அதனாலதான் தேவனை அறியாத சனங்கள் கூட சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லி. அன்னை மரியாளை பார்த்து சொன்னாங்க, எலிசபெத்து சொன்னாங்க, தூதர் சொன்னாங்க. அதே போல அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருந்துச்சு. தாவியதை பார்த்து எதிரியான சவுல் சொல்றாரு, என் குமாரனாக தாவியதை நீ ஆசிரிக்கப்பட்டேன்னு. தாவியிட்ட என்ன இருந்துச்சு, கர்த்தர் துதிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய குணம் இருந்துச்சு, அவர் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு. அருமையானவர்களே, நம்மளும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுமா, எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனை கொடான குடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் அணுகிறோம் ஐயா. அப்பா, டிவி நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. கர்த்தர் தம்முடைய சனங்களை பலப்படுத்தி சமான் தேடி ஆசீர்வதிக்கிறான்னு சொன்ன வாக்குத்தன்படி நீர் ஆசீர்வதிங்க, சமானத்தை தந்துடலும் சந்தோஷத்தை தந்துடலும் ஐயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணம் சொன்னீர், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய தருணம் சொன்னீரே, ஐஸ்வர்யத்தால் நிரப்புங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, சமான சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சியை தாரு, ஆறுதல் படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. கர்த்தாவே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, கர்த்த நபர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீரே, சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, ரட்சனையை சந்தோஷம் தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடியாது செவிக்கிறோம், உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் உயிர்ப்பிச்சிடும் உயிர்மீச்சை தாரு, எழுப்பலை தாரு. உள்ள பிதாவே, உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம். என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க எஸ்அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா. என்ன நோய் இருந்தால் குணமாக்குங்க, கேன்சரை குணமாக்குங்க, எலும்பலியை குணமாக்குங்க, தேஞ்சு போன எலும்பை சரிப்படுத்துங்க, குணமாக்குங்க குணமாக்குங்கப்பா. கண் பார்வை குறைவுள்ளவர்கள் கண் பார்வை தாரும் இயேசுவே இயேசுவே. புதிய கண் வச்சு கண் பார்வை தாரும் ஐயா, கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா ஐயா. அப்பா மிஸ் தோத்திர அப்பண்டிஸ் குணமாக்குங்க ஆண்டவர், அல்சரை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை மாற்றுங்க, கஷ்டங்களை மாத்திருங்க, பழத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க சப்பா. தகப்பனே தகப்பனே அப்பாமி நோக்கி கெஞ்சுரம், காய்ச்சல் பலவீனங்களை மாற்றி போடுங்க, கஷ்டத்தை நீக்குங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே இறங்க முடியா கெஞ்சுகிறோமப்பா, வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பயத்தை தாரும், சம்மா இல்லாத குடும்பங்களை சமானத்தை தாரும், கஷ்டங்களை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதியாக்குங்க ஏசப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவாரஞ்சல் குடும்பங்களை ஆசிரியங்க, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டி தாங்க, கத்தோடி நாம மட்டும்தான் மகிப்படணும், அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. பெரியவராக இருந்து மணிநடத்தையும் காத்துக்கொள்ளும், ஒரு பேரின் சீ போஸ்டர் எழுதி கொள்ளுங்க, தேவக்கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு உன்னது ஞானத்தை கொடுங்க. தேவ கிருவை சுகுந்து கொள்ளட்டும் அப்பா. வாலிபர்லாம் செவிக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. தேவனை தேடக்கூடிய மனதை கொடுங்க. உசியா தேவனை தேட மனம் இணங்கியிருந்தாரேப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை தேட மனம் இணங்கியிருக்க கிருவை செய்யுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொருட்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியின்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டாரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-409-100-0002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.

0: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aislinkaram@gmail.com. Our website and @jesus.com. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எலும்பி பிரகாசி,
0: எலும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன்மேல் உதித்தது,
0: உன்மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: அவர் மகிமை உன்மேல காணப்படும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இத்தனை வருஷம் நான் எப்படியோ வாழ்ந்தோம், எல்லாம் பண்ணோம். இப்ப கடைசி வினாடியில் வந்திருக்கிறோம். நம்ம எழும்பணும்னா கர்த்தர் மலை நினைச்சிப்பாரு, பிரகாசிப்பார். அதான் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்ப வேண்டும். எழும்பாம நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை வேதம் சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருள் பூமியும் காரியில் சனங்களையும் மூடும், உன்மேல கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உன்மேல காணப்படும். கர்த்தருடைய மகிமை நம்மள காணப்படணும், அவர் நம்ம மேல உதிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். எபேசியர் புத்தகம் 5:14.
1: நீ தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு.
0: கர்த்தர் அப்பது உடனே பிரகாசிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? துதிக்காம செபிக்காம இது வரைக்கும் நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப என்ன செய்யணும்? துதிக்கணும். மரித்தவர்கள் மௌனத்தில் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. அவங்க அசதியா அப்படியே இருப்பாங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3:1.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய்.
0: உயிருள்ளவன் பெயர் கொண்டிருக்கோம், செத்தவனா இருக்கோம். எப்படின்னா, நம்ம துதிக்காம செபிக்காம இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இத்தனை நாள் அப்படித்தான் இந்த ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் துதிப்பேன். நான் இனிமேல் இந்த இடத்துல இருந்து நான் வீணான பேசி பேசுறவங்களும் பரியாசம் பண்ணி உட்கார்ந்து தேவையில்லாத பேசி பேசுற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருப்பேன், எழுந்திருக்க போறேன். எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு ஏசவேன்னு சொன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, பிரகாசிப்பிப்பார். அதான் சொல்றாரு, தூங்குற நீ விழுத்து மரித்தோரிட்டு எழுந்து கர்த்தர் உடனே பிரகாசிப்பிப்பார். அந்த இடத்த விட்டு நம்ம எழுந்து வந்தா தான் கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க முடியும். நம்ம அந்த மக்களோட நம்ம உட்காந்து கட்டாயம் பிரகாசிப்பிக்க முடியாது. கர்த்தர் பிரகாசிப்பிக்கணுமா இல்லையா? கட்டாயம் நம்மள பிரகாசிப்பிப்பார். கல்யாண புஸ்தகம் 4:2.
1: ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல்,
0: அந்த காரியத்தில விட்டு எழுந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல்
1: நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
0: அவர் செட்டைங்களுக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம். கர்த்தர் நம்ம மேல உதித்துட்டார்னா நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும்.
1: நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
0: கொழுத்த
1: கன்றுகளை போல வளருவீர்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம நீதியின் சூரிய உதிக்கும். நம்ம நீதியின் சூரியன் நமக்கு இயேசுகிறது தான், அவர் நீதியின் சூரியன். அவர் நம்மளை உதித்தார்னா நம்ம சரி, நமக்கு என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். நம்ம கொளுத்த கன்றுகளை போல வெளியே பெறப்பட்டு போய் நல்ல ஆண்டிற்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதிரில எழுந்திருக்கணும். எரேமியான் புஸ்தகம் 8:4.
1: நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ,
0: விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. ஐயோ, நான் சோர்ந்து போயிட்டேன், நான் சோர்ந்துட்டேன், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, நிம்மதியாலே சொல்லிட்டு எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம்? அதான் கத்துடைய விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. ஒரு காலம் நல்லா நான் சேவிச்சேன், ஒரு காலம் பாத்தீங்கன்னா அப்படி சேவிச்சேன், இப்படி சேவிச்சேன், இப்ப என்னால சேவிக்க முடியல. முந்தி காலம் போல பாத்தீங்கன்னா நான் இரவெல்லாம் சேவிப்பேன், பகல்லாம் சேவிப்பேன், இப்ப என்னால சேவிக்க முடியல. இப்படியும் எவ்வளவு நாள் சொல்ல போறோம்? அதான் கத்துடி வேதம் சொல்லி விழுந்தவர்கள் எழுந்திருப்பில்ல. இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம், கீழே விழுந்துட்டு அப்படியே இருப்போம் இல்ல தானே? யாரு பாக்குறதுக்குள்ள என்ன செய்யணும்? எழுந்துச்சுன்னு டப்பா டப்பா டப்பா டப்பா எழுந்திருச்சிருவோம் இல்லையா? கீழே விழுந்துட்டாலும் ஏ யாரும் பார்த்தா நம்மள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கைய ஊனி எப்படியாச்சும் எழுந்துருவோம். அதுதான் காண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருப்பது இல்லையோ. ஆமா, எத்தனை நாள் சொல்லுவான், நம்ம இந்தியில எப்படிலாம் செவிச்சேன், 3 மணிக்கெல்லாம் செவிப்பேன், அப்படி செவிச்சா, அது உண்மைதான். இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம்? இந்த புதிய ஆண்டுல எழுந்திருந்து ஆகவே

0: பாரு, எப்ப பார்த்தாலும் சோர்வு, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் யோசனை. இந்த நிலைமை எழுந்திருக்க வேண்டும். கர்த்தராகி தேவன் ஒவ்வொருவரும் எழுந்திருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. வெளிப்பட்ட விசேஷம் 2:5.
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து,
0: நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக.
0: ஆதியில கத்திரிக்காய் எதெல்லாம் செஞ்சோம், இப்ப ஏன் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் இன்ன நிலையில, எந்த நிலையில கத்திரி பிரிஞ்சீங்க, எந்த நிலையில கத்திரி விட்டு பின்வாங்க நீங்க, என்ன விழுந்தா இந்த நிலையில விழுந்தா எந்த நிலையில கத்திரிட்டு பின்வாங்கணும், எந்த நிலையில கத்திருக்கோம். நமக்கு சம்மதம் எல்லாம் போயிச்சு, செவிக்க முடியல. செவிக்கும் போது உள்ளம் செதறுது. நீங்க ஸ்தோத்திரன்னு சொன்னீங்க, உள்ளம் எங்கேயோ இருக்குது. செவிக்க முடியல. நம்ம எவ்வளவு நாள் நம்ம சாக்குப்போக்கு சொல்லிட்டு இருப்போம். அதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி, இன்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. எந்த நிலையில விழுந்திருக்கோம், எப்ப நம்ம ஆண்டு பின்வாங்க, எந்த காரியம் ஆண்டு பிரியமலா காரியம் செய்த போது ஆண்டுக்கு நமக்கு இடைவெளி வந்தது, எப்ப நம்மளால செவிக்க முடியாம போயிருச்சு, அது நினைச்சு நம்ம நினைச்ச வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இதையும் மனம் திரும்பல இப்படியே சொல்லிட்டு, ஐயோ செவிக்க முடியல, மிந்திலாம் அப்படிலாம் செவிப்பேன், இப்படி செவி, இதே சொல்லிட்டு எவ்வளவு நாள் இருக்க போறோம். அதான் என்ன நிலையில் விழுந்தா என்று சொல்லி நினைத்து நம்ம நினைக்கணும். இறுதியத்தை அலசி பார்க்கணும், அலசி பார்த்து நம்ம நினைத்து மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஆண்டு மனம் திரும்பணும்னா கத்த நம்மளை நிச்சயமா பிரகாசிப்பார். எழும்பி பிரகாசர் ஒளி வந்தது, எழும்ப வேண்டும். எந்த நிலை விழுந்தோம், எங்க விழுந்திருக்கோம், எங்க கத்திருப்பீங்களா காரியம் செஞ்சிருக்கோம், எங்க ஆண்டு விரிச்சு பின்வாங்கணும். உண்மைதான், ஒரு காலம் பிரகாசித்தீங்க, உண்மைதான். இப்ப ஏன் செபிக்க முடியல, அது என்ன காரணம், அதுலேருந்து நம்ம நினைச்சுக்கணும், எழும்ப வேண்டும். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் வேலை இருக்கு, எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்போம். என் பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். எத்தனை நாளைக்கு என் பிள்ளைகளை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படி இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்தி நம்ம என்ன செய்யணும், செவிக்க வேண்டிய நேரத்தில் செவிக்க வேண்டும், கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தர் கொடுக்க வேண்டும். கற்பத்தினை யார் கொடுத்தா, கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கனிகளை பார்க்க வேண்டிய நம்ம பொறுப்பு தான். அதுக்கு நேரம் கரெக்டா நம்ம வச்சு கர்த்தரையும் தேட வேண்டிய நேரத்தில் தேடவே. நிறைய பேர் கேட்டா பிள்ளைகளால செவிக்க முடியல, எத்தனை நாள் நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம். யோசித்து பாருங்க, கடைசி நாட்கள், கடைசி வினாடி, கடைசி நாட்கள்ல இது கடைசி வினாடியில வந்திருக்கும், நம்ம செவிக்க வேண்டும். ஓசியான் புஸ்தகம் 14:1.
1: இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு,
1: நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய்.
0: நீ ஒரு அக்கிரமத்தினால் விழுந்தாய். நம்ம பாவம் செய்யும் போதுதான் கர்த்தர் விட்டு பிரிஞ்சிடறோம், விழுந்துடுறோம். அப்ப எந்த நிலைமையில விழுந்தோம்? தாவீது ராஜா கேக்குறாரு, ஆமா ஆண்டவரே, என் அக்கிரமத்தை சுத்திகரிங்க, நம்ம அக்கிரமத்தால் விழுந்தாய்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர், எந்த பாவம், என்னுடைய அக்கறை என்ன, நான் எந்த இடத்துல விழுந்து, எனக்கும் என் தேவனுக்கும் தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ளத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம விழுந்துட்டா கூட, நம்ம என்ன பாவங்கள் இருந்தா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, 51:2.
1: என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும்.
0: ஆமா அருமையானவர்களே, ஆண்டவர் கேக்குற ஆண்டவர், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவம் வர கழுவும் ஆண்டவரே. ஆண்டு கர்த்தர் வேதங்களுக்கு இயேசுக்கு ரத்தம் சவள பாவத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். என்ன அக்கிரமம், என்ன அக்கிரம், பொருளாசன அக்கிரமா, எத்தனையோ அக்கிரமங்கள் இருக்குது. என்னென்ன பாவத்தில் விழுந்திருக்கோம், எந்த நாளை விழுந்திருக்கோம், அந்த நிலைமை இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே என் அக்கிரமே நீங்க என்னை சுத்திகரிங்கப்பா, முற்றிலுமா என்னை சுத்திகரிங்க, பாவம் வர கழுவும் ஆண்டவரே. உங்க ரத்தம் என்னை கழுவட்டும், பரிசுத்தமாக்கும். இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த இடத்தை விட்டு நம்ம எந்திரிக்காம இருந்தால் இந்த உலகத்துல எப்படி வேணாலும் வரல, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். உலகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு நாள் என்ன வேணாலும் செய்யலாம், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். வாசித்து பாருங்க, 1 Corinthians 7:31.
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாத போலவும்
1: இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன ஆயிரும், கடந்து போயிரும், அவ்வளவுதான். ஒரு ஆள் உலகம் கைவிடும். அன்னைக்கு நீங்க என்னதான் ஏண்டேண்டு அழுதாலும் கிடைக்காது. அதனால இன்றைக்கு அதான் ஆண்டு சொல்றாரு, விழுந்தவரை எழுந்திருக்கிறையோ, என்ன நிலைமை விழுந்தா என்று சொல்லி நினைத்து மனம் திரும்பு. கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவுமப்பா, கழுவுமப்பா, கழுவும் ஆண்டவரே. 1 Corinthians 6:11 பாருங்க,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.

0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: ஆமா, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவியினாலும் கழுவப்படணும். கழுவப்பட்ட கர்த்தர் நிச்சயமா மாத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லி எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது. கர்த்தர் நம்ம மேல ஒளியா இருக்க வாஞ்சிக்கிறாரு. நம்ம எழும்ப வேண்டும். இரண்டாவதாக எதிரே நம்ம எழும்ப வேண்டும் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 6:9.
1: சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்?
0: எப்பொழுது
1: உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்?
0: பத்தாவது வசனம்,
1: இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும்,
0: இன்னும்
1: கொஞ்சம் உறங்கட்டும்,
0: இன்னும்
1: கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ.
0: இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி நித்திரை செய்வோம் என்பாயோ. எழுந்து என்ன செய்வோம் பாருங்க, புலம்பல் புஸ்தகம் 2:19.
1: எழுந்திரு,
0: ராத்திரியிலே
1: முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில், உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு.
0: இருதயத்தை என்ன செஞ்சிரு? தண்ணீரை போல
1: ஊற்றிவிடு.
0: எல்லா தெருக்களின் முனையிலும்
1: பசியினால்
0: மூர்ச்சித்து போகிற
1: உன் குழந்தைகளின் பிராணனுக்காக,
0: உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பார்த்தீங்களா, எழுந்திரு. எப்ப எந்திரிக்கணும்? முதல் சாமத்தில் எழுந்திருக்கணும். எழுந்திருச்சு என்ன செய்யணுமா? மூச்சு இல்லாம இருக்கிற மக்களுக்காக கர்த்தருடைய கரத்துல ஏறெடுக்கணும். கர்த்தரை பார்த்து ஏறெடுக்கணும். எத்தனோ ஜனங்களும் அறியாதனால எங்கேயோ ஓடுறாங்களா ஆண்டவரே, அவங்களுக்கு நிம்மதி இல்ல ஆண்டவரே. அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம போராட வேண்டும். ஜீவுள்ள தேவனாய் கர்த்தர் இல்லாதவங்க எழுச்சுறாங்க, அப்படியே மூச்சித்து கிடக்குறாங்க. அவங்களுக்கா என்ன செய்யணும்? தேவனிடத்துல நம்ம கையில எடுத்து கண்ணீரோடு செவிக்கணும். ஆண்டவரே, இந்த சனங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும் ஐயா, எப்படியாவது இயேசுவை அறிஞ்சிக்கணும், எப்படியாவது அறிஞ்சிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய பாத்திரம் என்ன செய்யணும்? நம்ம கண்ணீரோடு செவிக்க வேண்டும். யோவான் 5:12 பாருங்க,
1: குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்,
0: குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன்,
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: குமாரன் இல்லாதவன்
1: ஜீவன் இல்லாதவன்.
0: யாரெல்லாம் கிறிஸ்தியேசு அவருக்கு, யாருக்குள்ள கிறிஸ்தியேசு இல்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ஜீவனே இல்ல. ஜீவன் இல்லாதவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். அறிமானங்களே, அழுது புலம்பி செவிக்க வேண்டும். அவங்களுக்காக கர்த்தர் கரத்துல அவளுக்கு நேராக நம்ம கைகளை ஏறெடுத்து கெஞ்சி செவிக்கணும். ஹல்லேலூயா. அதங்க சொல்றாரு எசேக்கியேல் புஸ்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு,
0: திறப்பிலே
1: நிற்கவும்,
0: சுவரை
1: அடைக்கவும் தக்கதாக,
0: ஒரு
1: மனுஷனை தேடினே,
0: ஒருவனையும் காணேன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனை கூட காண. பாருங்க, மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, கடலூர்ல எவ்வளவு பெரிய ஆபத்து, காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து, திருவண்ணாமலை மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து. பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸ் கேட்க நினைச்சவே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை. கணவன் மனைவி கொண்டு விடுறாங்க, மனைவி கணவரை கொண்டு விடுறாங்க. இப்படிதான் கேள்விப்படுறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல நேரிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கத்தடி பார்த்தல கண்ணீர் ஓடி செவிக்கணும். அதான் சொல்றாரு, சுவர் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் தெரியும், ஒருத்தர் கூட காணும். எல்லாம் என்ன செவிக்கிறோம்? என் குடும்ப ஆசிரியமா இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் படிச்சு நல்லா பெரிய ஆளாகணும், நாங்க எல்லாரோட பெரிய ஆகணும். இதுதான் நம்ம சவமா இருக்குது. என் பிள்ளை நல்லா இருக்கிறோம், அதை தான் ஜெபிக்கிறோம். நம்ம பக்கத்துல எத்தனை சனங்கள் அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டு இல்லாம எத்தனை சனங்கள் மறிக்கிறாங்க. எங்க பாருங்க, கார்ல போனா ஆபத்து, வேன்ல போனாலும் ஆபத்து, பஸ்ல போனாலும் ஆபத்து, எத்தனை ஆபத்து வருது. அதுக்காக நம்ம யாரு ஜெபிக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும் தான் நம்ம ஜெபிக்கிறோம். இத்தனை அழிந்து போற மக்கள் அழிவில், எத்தனையோ மக்கள் மறித்து போறாங்க, அவங்களுக்காக யாரு ஜெபிக்கிறது? பாருங்களுக்கு, எங்க டிவி திறந்தவே பயமா இருக்கு. எல்லாமே எங்க பார்த்தாலும் மரணம், கொலை கொள்ளை, வெட்டிட்டாங்க, அவங்க குத்திட்டாங்க, அதை தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அருமையானவர்களே, ஜெபிக்க வேண்டிய உங்களுடைய கருத்துல என் கருத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையாக நம்ம ஒவ்வொரு கருத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். ஆனா தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பணிக்கு ஒரு மனிதனை தேடின ஒருவனையும் காணும். சொல்லுமா, சுவர் அடைக்கத்தக்க ஒருவனை தேடி ஒருத்தருமே இல்ல. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறப்பா, என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். பாருங்க, போன வருஷம் மட்டும் 190 பேர் கிறிஸ்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரியல. கிறிஸ்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா, எதற்காக நம்ம ஜெபிப்போம்? அருமையாளர்கள் யோசித்து பாருங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். 2015 ஆண்டு எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கா, பெற்றிருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக என்ன செய்தோம்? அதுதான் முதல் என்ன செய்யணும். எழுமி பிரகாசின் ஒளி வந்தது, எதுல இருந்து? விழுந்துல இருந்துமே எழுந்திருக்க வேண்டும். ரெண்டாவது எதுல இருந்து எழுந்திருக்க வேண்டும்? தூக்கத்திலிருந்து எழுந்து மற்ற மக்களுக்காக நம்ம செவிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, நம்ம எதிலிருந்து எழும்பணுமா பாருங்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 11:5-12 வரைக்கும்.
1: நான் யோப்பா பட்டணத்தில்
0: ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது
1: ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன்.
0: அது என்னவென்றால்
1: நாலு மூலைகளும் கட்டப்பட்ட
0: ஒரு பெரிய துப்பட்டியை போல
1: ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது
0: பூமியில் உள்ள
1: நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும்
0: ஊரும் பிராணிகளையும்
1: ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன்.
0: அல்லாமலும்
1: பேதுருவே
0: எழுந்திரு
1: அடித்து புசி என்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன்.
0: அதற்கு நான்
1: ஆண்டவரே
0: அப்படி அல்ல
1: தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றும்
0: ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன்.
1: இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை
0: நீ தீட்டாக எண்ணாதே என்று
1: மறுமொழி சொல்லிட்டு
0: உடனே
1: செசரியாவிலிருந்து
0: என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட
1: மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல்
0: அவரோடு கூட போகும்படி ஆவியானவர் கட்டளையிட்டார். எதை குறிக்கணும்? ஆண்டவர் அறியாத சனங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் பற்றி சொல்லணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்தியாவது முதல்ல பேதர் புரஜாதி சனங்களுக்கு சொல்ல, முதல்ல யூதர்களுக்கே ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு இருந்தார். இப்ப சொல்றாரு, புரஜாதி சனங்களுக்கு போய் என்ன செய்ய, இயேசு பற்றி போய் நீ சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப எழுந்து போ, மூணு பேர் வந்திருக்காங்க, நீங்க கூட எழுந்து போன்னு சொல்லி பரிசுத்தாவினர் வாழ்வு ஏவினாரு. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம எந்த இடத்துல விழுந்தோடு எழுந்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவது எதிர்க்க எழுந்திருக்க வேண்டும் சொன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்து போய் சொல்லுன்னு சொல்லி பரிசுத்தாவினர் பேதரோடு பேசினாரு. பேதர் எழுந்து அவரோட போனார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும். ரெண்டாவது செவமன் எழுந்திருக்கணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க எழுந்திருக்கணும். நம்ம குடும்பம், நம்ம குடும்ப பிள்ளைகள் இதுவே பார்த்துட்டு இருந்தா எப்ப கத்திருக்கா? நீங்க எதை செய்ய போறீங்க? ஆண்டவர் சொல்ல, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட. நீங்க ஒண்ணுமே செய்யாம கத்திர வரும்போது என்ன வரும்? இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துல வரும்போது நீங்க கத்திருக்காக, நான் கத்திருக்கா எதை செய்ய, அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது அந்த பலன் தான் கூட வரும். ஹலேலூயா. ரோமர்கள் நிறுவம் 15:9-11
1: புரஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம்,
0: இரக்கம் கத்துட்டா புரஜாதியார் இரக்கம் பெற்று, நம்மள புரஜாதியா இருந்தோம், கர்த்தர் இரக்கம் பெற்றதுனால இரக்கம் பெற்று
1: தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்
0: என்றும்
1: சொல்லுகிறேன்.
0: அந்தபடி
1: இது நிமித்தம்
0: நான் புரஜாதிகளுக்குள்ளே
1: உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி
0: சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும்
1: புரஜாதிகளே
0: அவருடைய ஜனங்களோடு கூட
1: களி கூறுங்கள் என்கிறார்.
0: மேலும்
1: புரஜாதிகளே
0: எல்லாரும்
1: கர்த்தரை துதியுங்கள்.
0: எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்.
1: ஜனங்களே,
0: ஜனங்களே,
1: எல்லாரும் அவரை புகழுங்கள்,
0: எல்லாரும் அவரை புகழுங்கள்
1: என்று சொல்லுகிறார்,
0: என்று சொல்லுகிறார்.
1: மேலும்
0: மேலும்
1: ஈசாயின் வேரும்,
0: ஈசாயின் வேரும்
1: புறஜாதியாரை ஆளும்படிக்கு,
0: புறஜாதியாரை ஆளும்படிக்கு
1: எழும்புகிறவருமாகிய,
0: எழும்புகிறவருமாகிய
1: ஒருவர் தோன்றுவார்,
0: ஒருவர் தோன்றுவார்
1: அவரிடத்தில்,
0: அவரிடத்தில்
1: புறஜாதியார்,
0: புறஜாதியார்
1: நம்பிக்கை வைப்பார்கள்,
0: நம்பிக்கை வைப்பார்கள்
1: என்று இயேசு சொல்கிறார்,
0: என்று இயேசு சொல்றார். யார் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு? பொறுச்சாதியில என்ன இயேசுக்கு மேல நம்பிக்கை, அதான் நம்மள இன்னைக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம். அல்லேலூயா. இப்ப நம்மள போற புறஜாதிகள் தேவன அறியாத மக்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம போய் கர்த்தர பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம பெற்ற இன்பத்தை உலகம் பெற்றுக்கொள்ளணும். நம்ம மட்டும் அதை அடக்கி வச்சிருக்க கூடாது. எல்லாருக்காக சொல்லணும். இயேசு கிறிஸ்து பத்தி எல்லாருக்காக சொல்லணும். ஊழிக்காரங்க மாத்திர எல்லாருமே எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லணும். நம்ம கர்த்தர் நன்மை செய்திருக்காரு, நம்மள தேவன் தெரிஞ்சிருக்காரு, நம்ம எங்கேயோ கடந்தோம், நம்ம தேவன் அவருடைய பிள்ளைய மாத்தி இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லணும். ரோமர்கள் 15:18
1: புறஜாதியாரை,
0: புறஜாதியாரை
1: வார்த்தையினாலும்,
0: வார்த்தையினாலும்
1: செய்கையினாலும்,
0: செய்கையினாலும்
1: கீழ்படிய பண்ணும்படிக்கு,
0: கீழ்படிய பண்ணும்படிக்கு
1: அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும்,
0: அற்புத அடையாளின் பலத்தினாலும்
1: தேவ ஆவியின் பலத்தினாலும்,
0: தேவ ஆவியின் பலத்தினாலும்
1: கிறிஸ்துவானவர்,
0: கிறிஸ்துவானவர்
1: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை,
0: என்னை கொண்டு நடப்பித்தவைகளை
1: சொல்வதும் அல்லாமல்,
0: சொல்லுவதும் அல்லாமல்
1: வேறொன்றையும் சொல்ல,
0: வேறொன்றையும் சொல்ல
1: நான் துணிவதில்லை,
0: நான் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. கர்த்தர் நம்மளை கொண்டு அற்புத அடையாளம் செய்யணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும். தேவனோட வல்லமையை நம்ம ஒருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம போய் சும்மா ஆண்டவர் பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம கர்த்தர் வல்லமை பெற்று, வரங்களை பெற்று, நம்ம நிமித்தமா அற்புதங்களை அடையாளம் செஞ்சாதான் கர்த்தர் நம்புவாங்க. நம்ம சொன்னா ஏதோ ஒரு காய்பறி கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏதோ 10 காய்பறி கொடுத்துட்டு அதோட நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. அருமையானவர்களே, நிறைய பேர் கேட்டா நான் எவ்வளவு காய்பறி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அது இல்ல, காய்பறி கொடுத்தது கட்டி நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. கர்த்தரை நம்ம சொல்லணும்னு சொன்னா அவங்க மத்தியில் நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாதான் புறஜாதி சாலைகள் நம்புவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய, நம்ம ஒண்ணுமே செய்யாம சும்மா இயேசு கிறிஸ்து போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. கர்த்தரை பத்தி நம்ம கட்டாயம் சொல்லணும். இயேசு அறியாத மக்கள் மத்தியில் சொல்லணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ரோமர்கள் 15:21
1: நான் மற்றொருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு,
0: மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு
1: கிறிஸ்துவினுடைய,
0: கிறிஸ்துவினுடைய
1: நாமம்,
0: நாமம்
1: சொல்லப்பட்டிராத இடங்களில்,
0: சொல்லப்பட்டிராத இடங்களில்
1: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன்,
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த நாட்டை இருக்கு? அருமையானவர்களே, உள்ள தலசி பாருங்க. இது வரைக்கும் இந்த புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் என்னவே நினைச்சு நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன். அதான் விழுந்தவன் எந்திரிக்கிறதுலையோ எந்த அளவிலும் விழுந்தாயிரம் சொல்லி மனம் திரும்பி கர்த்தர் எழுந்துட்டு வந்து நம்ம செபிக்க வேண்டும். எத்தனையோ சனங்கள் அழிவின் பாதுபட்ட தேசங்கள் அப்படியே எங்க பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை. இந்த சனங்களுக்காக நம்ம செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம தேசத்துக்காக செபிக்கணும். மூன்றாவதாக தேவன அறியாதவர்களுக்காக கர்த்தர் சொல்லும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும், நாட வேண்டும். பாருங்க, ஒரு நல்ல ஒரு கடை, ஒரு வியாபாரம் வச்சிருக்காங்க பாருங்க, எத்தனை விளம்பரம் பண்றாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு விளம்பரம், யாவத்துக்கு என்னமோ விளம்பரம் பண்றாங்க. நம்ம சீவுள்ள தேவனை பற்றி சொல்ல நாடுறோமா? யாருக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? அருமையானவர்களை சொல்லாட்டா, இந்த 2016 ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம எல்லா எல்லா நிலையில எழுந்திருக்க வேண்டும். சோறு பலவீனம் பிரச்சனை குழப்பம் யோசனை எல்லாவற்றையும் விட்டு எழுந்து தேசத்துக்காக தண்ணீரோடு பொள்ளம்பி செவிக்க வேண்டும். நம்ம இருதயத்தை ஊற்றி செவிக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் பற்றி அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்ல நாட வேண்டும், நமக்குள்ள நாட்ட வேண்டும். நமக்குள்ள எத்தனை விருப்பம் இருக்குது? கர்த்தர் பற்றி சொல்ல விருப்பம் இருக்கா? தேவனை பற்றி சொல்லாத இடத்துல அவரை பற்றி சொல்ல நாட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அத 2 தீமோத்தேயு 4:2
1: சமயம் வாய்த்தாலும்,
0: சமயம் வாய்த்தாலும்
1: வாய்க்காவிட்டாலும்,
0: வாய்க்காவிட்டாலும்
1: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு,
0: ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். 10 காய்பறி கொடுத்துட்டா நிறைய பேர் திருப்தி அடைஞ்சிடறோம். ஆண்டவர் சொல்ல சொன்னாரு, ஒரு 10 காய்பறி தான், ஐயோ அப்பா நாங்க இவ்வளவு காய்பறி கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடறோமா? அருமையானவர்களே, அது அல்ல. அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை என்ன செய்யணும்? திருவசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். 10 காய்பறி கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை. திருப்தி அடைவோம். நம்ம எந்த நிலையில இருந்த தேவனை எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு அதை யோசித்து பார்த்தோமா? எப்படிப்பட்ட நிலையில இருந்த தேவன் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறாரு நம்ம சிந்தித்து பார்த்தோமா? சிந்தித்து கத்திருக்கா என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. தேசத்துக்காக செபிக்கிறோமா? நம்ம குடும்பத்துக்காகவே செவிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோமா? ஆனால் கர்த்தர் சொல்ற அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்ன? கர்த்தருக்காக எதை செய்யுங்களோ அதுதான் கர்த்தராக ஆண்டு வரும்போது கர்த்தர் நம்ம கொண்டு வருவார். வாசித்து பாருங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னுடைய கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருகிறது. பாத்தீங்களா? அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. நீங்க எதை கத்திரி செய்திருக்கீங்களோ நிறைய பேர் கொஞ்சம் ஊழியத்துக்கு கொடுத்துட்டா அதை நம்ம எத்தனை நேரம் சொல்லிடுறோம், ஐயோ இதை செஞ்சா அதை செஞ்சா அது அப்படி சொன்னா அப்படியே மறைஞ்சிரும். கத்திரிக்கா இதை செய்தாலும் கத்தர் வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருவார். நிறைய பேர் செஞ்சிடறோம், செஞ்சிட்டு சொல்லி செஞ்சேன்னு சொல்லிடுறோம், அதுங்க அந்த பலன் திரும்பி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதை கத்திரி சொல்ற வலதுகை செய்யறது இடதுக்கு தெரியக்கூடாது. நிறைய பேர் செஞ்சோம் செஞ்சோம்னு சொல்லிடுறோம் இல்லையா, அது இந்த உலகத்தில முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதான் சொன்னார் அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட. நீங்க ஊழியம் செஞ்சாலும் 10 கைப்பறி பிடிச்சு கொடுத்துட்டு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. முத நம்ம விழுந்த இடத்துலருந்து எழுந்திரிக்கணும், ரெண்டாவது தேசத்துக்காக செபிக்கணும், மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? சாக்கிரதையா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். சரி, அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கொடுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கத்திருக்கா எதை கிரிய செய்றீங்களோ அதுதான் கத்து வரும்போது கூட உங்களுக்கு வரும். அருமையானவர்கள், இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எவ்வளவு நாள்கள் கடந்து போயிடுச்சுன்னு எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்மோ நமக்கு தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை கத்திருக்கா, அவன் என்ன செஞ்சிருக்குமோ அதுதான் கத்தர் கொண்டு வருவார். இதோ நான் சீக்கிரம் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்ன, நீங்க எதை செஞ்சீங்களோ அதான் வரும். அவர் வரும்போது அவர் கொண்டு வருவார். நீங்க எதைதான் கத்திருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ அதுதான் கூட கொண்டு வருவார். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 25:6-7.
1: நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
0: இதோ மணவாளன் வருகிறார்,
1: அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்,
0: அவருக்கு எதிர்கொண்டு போக பெறப்படுங்கள்
1: என்கிற சத்தம் உண்டாயிற்று
0: என்று சத்தம் உண்டாயிற்று.
1: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து,
0: அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்து நின்று
1: தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
0: தீவெட்டில என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. சத்தம் கேக்குது, மணவாள் வந்துட்டாரு, எல்லாரும் எதிர் அவரை எதிர்கொண்டு போவ எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்க சொன்னோம். புத்தியில கண்ணிக்கு என்ன செஞ்சாங்க? புத்தியில கண்ணிட்டு என்ன இருந்தது? தீவெட்டி இருந்தது, எண்ணெய் இருந்துச்சு. புத்தியில்லாத கண்ணிட்டு என்ன இல்ல, தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்ல. தீப்பெட்டி எதை குறிக்குது? ரட்சிப்பை குறிக்குது. தீவெட்டி இருக்குது, எண்ணெய் இல்ல. இவங்க தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இருந்துச்சு. எந்திரிச்சு ஆயத்து பத்துறாங்க, விளக்கெல்லாம் தீயெல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் நசுக்கி சரிப்பட்டு திரியெல்லாம் கத்திரிச்சு எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஆயத்தப்படுறாங்க. அதே போல நம்மளும் கடைசி நாள், கடைசி வினாடி, கடைசி நாள் இல்ல, இது கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டு வருக ரொம்ப சமயமாயிருச்சு, ஆயத்தமா இருக்க வேண்டும். 10
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அவர் வாங்க போன பிறகு
1: மணவாளன் வந்துவிட்டார்,
0: மணவாளன் வந்துவிட்டார். நினைவு நேரத்துல ஏசாமி எப்பற போறாரு அப்ப பாத்துக்கலாம், எப்பற போற அப்படி நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு ஆண்டு வந்துருவார். அவ்வளவுதான், அவங்க எல்லாரும் வாங்க போயிட்டாங்க. புத்தி இல்லாத கண்ணி என்ன செய்ய போனாங்க? எண்ணெய வாங்க போனாங்க. இங்க என்ன செஞ்சிட்டாரு? மணவாளன் வந்து விட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்.
0: கல்யாண வீட்டுக்குள் என்ன செஞ்சிட்டாங்க? பிரவேசித்தார்கள்.
1: கதவும் அடைக்கப்பட்டது.
0: மணவாளன் எப்ப வருவாரு? இப்ப நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் எப்ப வர போறாரு, இன்னும் இருக்கு எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி உலக காரியத்திலே நம்ம இருந்துகிட்டு இருப்போமானால் கர்த்தராகி தேவன் வந்துருவாரு. புத்திலாத் கண்ணி என்ன படம் வந்து போனவன் என்ன சரி, மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருக்கிறவங்க கல்யாண வீட்டுல பிரவேசித்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. அதுதான் வெளிப்படுத்த விசேஷம் 19:7.
1: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
0: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: பாத்தீங்களா என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானுடைய
0: கல்யாணம் வந்தது.
1: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்,
0: அப்ப நம்மதான் ஆயத்தம் பண்ணு, கத்தன் ஆயத்தப்படுத்த மாட்டாங்க சொல்றாரு பாத்தீங்களா. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள்
1: என்று சொல்ல
0: கேட்டேன்.
1: சுத்தமும்
0: பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
0: மெல்லிய வஸ்திரம் எதை குறிக்குது? பரிசுத்தவனுடைய நீதி. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். நம்மளை வந்து ஆண்டவர் ஆயத்தப்பட மாட்டார், நம்ம தான் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டாரு. மனவாட்டி தன்னை ஆயத்தம் துதி செலுத்தி மகிழ கடவோம், துதி செலுத்திட்டே இருக்க வேண்டும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்ன இன்ன நாளில் விழுந்தா என்று என்ன செஞ்சிரு, விழுந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சிரு, இந்த நிலையில் விழுந்தானே எழுந்திருச்சிரு, என்ன யோசிச்சுட்டே யோசிச்சுட்டு குழம்பிட்டு உட்காராது, எழுந்துரு. காரணம் என்ன? எழுந்து என்ன செய்யும்? நம்ம தேசத்துக்காக செபிக்கணும். ரெண்டாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மூன்றாவது அறிவிச்சு மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினான். நம்ம ஆயத்தம் பண்ண, நம்ம என்னமே ஆயத்தம் பண்ண வேண்டும். பேசுறவங்க பேசிட்டும் தூசிக்கிறவங்க தூசிக்கிட்டும் எதையும் கண்டுக்காதீங்க. யார் என்ன பேசுற நமக்கு என்ன, நம்மளுக்கு என்ன அடிக்க போகுது, பின்னால் தானே பேசுறாங்க. யார் என்ன பேசுறாங்க கவலைக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நாட்கள் போயிடுச்சு. புதுசு பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, தூசிக்கிறவங்க தூசிட்டு இருப்பாங்க, பின்னால குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. கடைசி நாள் வந்துருச்சு. நம்ம என்ன செஞ்சிடணும்? மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிடலாம். இன்னொரு வாசிமா,
1: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
0: அவருக்கு
1: துதி செலுத்த கடவோம்.
0: அவருக்கு என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி. நம்ம கவலை, இவங்க ஐயோ இவங்க அப்படி என்ன, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்களா, அவங்க இதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது. கவலைப்படு. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும், தூசிக்கிறவங்க தூசிட்டு தான் இருப்பாங்க, குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
1: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அப்பதான் துதிக்க முடியும். கர்த்தருக்கு துதி செலுத்த கடவோ.
1: ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது.
0: அவருடைய
1: மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார்.
0: அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண கர்த்தர் நம்ம சொல்லிட்டாரு எல்லா காரியத்தோ. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால்
1: என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும்
0: பிரகாசமான
1: மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
0: பரிசுத்தவான்களுடைய நீதிகளே நம்ம பரிசுத்தமா நாளுக்கு நாள் நாளுக்கு அதான் ஆண்டு சொன்னார். அணியஞ்சறவன் அசுத்தமா இருக்கிறவன்
1: அநியாயம் செய்கிறவன்
0: அநியாயம் செய்வேன்.
1: இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
0: அநியாயம் மட்டும் இல்ல, இன்னும் கூட நீ என்ன செய்ய, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
1: அசுத்தமா இருக்கிறவன்
0: அசுத்தமா இருக்கிறவன்
1: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்,
0: இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்.
1: நீதி உள்ளவன்
0: நீதி உள்ளவன்
1: இன்னும் நீதி செய்யட்டும்,
0: இன்னும் நீதி செய்யட்டும்.
1: பரிசுத்தம் உள்ளவன்
0: பரிசுத்தம் உள்ளவன்
1: இன்னும் பரிசுத்தம்,
0: இன்னும் பரிசுத்தம் இல்ல. இந்த பரிசுத்தல இன்னும் என்ன செய்ய, நம்ம பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும்.
1: இதோ சீக்கிரமா வருகிறேன்,
0: சீக்கிரமா வருகிறேன்.
1: அவனவனுடைய கிரியையின்படி
0: அவனவனுக்கு
1: நான் அளிக்கும் பலன்
0: என்னுடைய
1: கூட வருகிறது,
0: என்னுடைய கூட வருது. பாத்தீங்களா, அதுதான் அருமையானவர்களே. நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், கர்த்தருக்கு துதி செலுத்த கொடுவோம். அவருடைய மனைவியாக நம்ம ஒவ்வொருவரும் அவர் வருகை நம்ம தன்னை ஆயத்துப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். ஆமென்.

0: எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இதோ இருள் பூமியை மூடப் போகிறது, காரியருள் சனங்களை மூடப் போகிறது, ஆனாலும் உன் மேலே கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லி இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய வாரத்தில், முதல் வாரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொல்லி கர்த்தர் பேசினார். எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து எழுந்து இன்றைக்கு வருவோமா? நீ எந்த நிலை விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினாரே. எங்க விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு அதை நினைத்து பார்த்து ஆண்டவராய் கர்த்தரிடம் வருவோமா? தூங்குற நீ எப்பொழுது எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் கேட்டார். அப்படி என்றால் தூங்குற நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அடுத்தபடியாக பேதுரை பார்த்து எழுந்திரு, நீ சென்று புற ஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி ஆண்டவர் அவரை அனுப்பினார். தேசத்திலே கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையோடு கூட கர்த்தருடைய வசனத்தை சுமந்து சென்று புற ஜாதி ஜனங்களுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு அறிவிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கர்த்தர் அதை குறித்து நம்மோடு கூட பேசினார். எல்லாரும் வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? மாத்திரமல்ல, கடைசியாக கர்த்தரை சந்திக்கும்படி நாம் எழுந்திருக்க வேண்டும். நம்மை நாமே ஆயத்தப்படுத்த எழுந்திருக்க வேண்டும். அந்த கன்னிகைகள் எழுந்திருந்தார்கள், தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள், தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மனவாளனோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்வோம், அவர் துதி செலுத்த கடவோம். கேட்போமா, நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எழுந்திருப்போம். எண்ணெய் இருக்கிறதா? தீவெட்டு எரிகிறதா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? எழும்பி பிரகாசி எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். மரித்தரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி கேட்டோம். எல்லாம் கத்தரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, விழுந்த நிலைமையில என்னை தூக்கிடும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிப்போமா? எங்க நான் விழுந்திருக்கிறோம், என்னை தூக்கிடும் ஆண்டவரே. நான் உமக்கென்று ஆண்டவரே எழும்பி நிற்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. நான் எழுந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நான் எழுந்து உடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாக்கியங்களை கொடுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக பிதாவே, இப்பொழுதும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆமாண்டவரே, அப்பா நாங்கள் விழுந்து எழுந்திருக்க அநேக நேரில் தயங்கி விடுகிறோமே, விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ என்று சொன்னீரே. அப்பா எங்களை தூக்கிடும் ஆண்டவரே. இதோ எழுந்தும்பிடம் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும் ஐயா. நாங்கள் எழுந்து மூர்ச்சித்து கிடக்கிற ஜனங்களுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயாவை நோக்கி நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேதுரை பார்த்து எழுந்திருந்து, நீ எழுந்திரு என்று சொன்னீரே. அப்பா உன்னை தேடுகிறது மூன்று மனிதர் வந்திருக்கிறார், அவளோடு சந்தேகப்படாமல் போய் என்று சொல்லி புற ஜாதி மக்கள் மத்தியிலே அவருக்கு வாசலை திறந்தீரே ஆண்டவரே. நாங்களும் புற ஜாதிகள் மத்தியில் சென்று வார்த்தையில் அறிவிக்க எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜாக்கிரதையாய் இதை செய்ய எங்களுக்கு கிருபையிலே கொடுங்க ஆண்டவரே. உண்மை சந்திக்கும்படி இதோ மனவளன் வருகிறீர், உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தணும், எங்கள் தீவெட்டிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும், எண்ணெயை பெற்றுக்கொள்ளணும், மெல்லிய வஸ்திரத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளணும், அல்லேலூயா துதி செலுத்தணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த வாக்கியத்தெல்லாம் எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன் இதயத்தை திறந்து தன் இதயத்தை கிழித்து கண்ணீரோடு ஆண்டவரே இதோ எழுந்தும்பினும் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தம் பிரகாசிக்கிற வல்லமை, இதோ நீதியின் சூரியன் பிள்ளைகள் மீது பிரகாசிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே, புதிய மாதத்தில் காலடியை எடுத்து வைத்திருக்க எங்கள் மீது ஆமே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிப்பீனாக. ஆமே நீதியின் சூரியன் உதிப்பீனாக. உங்க ஆரோக்கியம் இப்படி எல்லாரும் மீது இறங்கி வருவதாக ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை
1: நடத்தி ஆசீர்வதி. சமாளித்து சந்தோஷத்தையும் கட்டட முடியாது செபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் எழுந்திருந்து உமக்கின்றி எழுப்பி பிரகாசிக்க கிருவ தர முடியாது செபிக்கிறோம் ஐயா. அக்கினி மதலாக இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வருஷத்துல எங்க பார்த்தாலும் ஆபத்து பத்து நாங்க எத்தனையோ செய்தி கேட்கும்போது அப்பா எவ்வளவு வேதனையா இருக்குது கரெக்டாவே. அப்ப எங்களை மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஐயா. எங்க சப மக்களை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும் பராமரிக்கணும். ஆவியான ஒரு ஆளிகை செய்ய வேண்டும் செபிக்கிறோம். கரத்தை பிடித்துக் கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்க சென்றாலும் தேவ சமம் முன்னும் பின்மார்ந்து நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவ பிரசனம் தேவனுடைய கிருவை கூட இருக்கட்டும் ஆண்டவர. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் மக்களை நெருங்கி செவிக்கமை சார்ந்து கொள்ள கிருவ தர முடியாது செபிக்கிறோம். உன்னத பலத்தில இடக்கட்டுங்க அக்கில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில எல்லாருக்கும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புதிய செய்வனையும் புதிய சிந்தையும் அப்பா புதிய எண்ணங்களை தர வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. பாப்பா ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதியதானே சொன்னீரே. புதிய சிருஷ்டியை காரியம் சொன்னீரையா. ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் ஆண்டவர. பழைய சுபாவங்கள் எங்களை விட்டு நீங்கி போட்டு ஆண்டவர. கர்த்தருடைய வல்லமை மூட வேண்டும் செபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி மூட வேண்டும் செபிக்கிறோம் ஆண்டவர். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களப்பா அவங்க உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. அப்பா நீதிசரி இன்னும் நீதி செய்யும் பணியாஞ்சரி இன்னும் அதியான் செய்யும் சொல்ல சொன்னீரே ஆண்டவரே. நீதிச்சரி இன்னும் நீதி செய்யும் அணியாஞ்சரி இன்னும் அணியம் செய்யும் சொன்ன சொன்னீரே ஆண்டவர். யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அந்த மக்களை எப்படியாவது ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றுங்க ஆண்டவர். பழத்தை கிரி அவர் வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆண்டவரே. யாரும் பலவீனப்படக்கூடாதப்பா. நோயோடு பலவீனத்தார்கள் தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. மந்திரம் சேவனை எல்லாம் இயேசு கிருத்தத்தில் அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வேலையில்லாத குடும்பங்களை வேலை தாங்க. இந்த வருஷத்துல வேலையில்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாகாத குடும்பங்களை பிள்ளைகள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. அப்பா குழந்தை இல்லாத சவுளுக்கு குழந்தை பாய்த்தே தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்க மக்களை கண்ணீரை துடைத்துருங்க. அப்பா குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தர முடியாது செபிக்கிறவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. உங்க நாம மட்டும் மங்கிப்படட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தாவே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொண்ணு என்னுடன்னு சொன்னீங்களே. வெள்ளியும் பொண்ணும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா மனக்கஷ்டத்திலையும் பணக்கஷ்டத்திற்கு ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேவனை கர்த்த நீர் அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் அப்பாமை நோக்கி கெஞ்சுற வெள்ளியும் உம்முடையது பொண்ணு உடையது அப்பா. எங்களுக்கு யாரெல்லாம் பணக்கஷ்டத்திருக்காங்க அவங்களை கண்ணீர்லாம் துடைச்சி கஷ்டத்தெல்லாம் மாத்தி நீர் வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுகிறவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒருத்தர் கூட ஒரு குறை வைக்காதீங்க ஆண்டவர். ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. கண்ணீர் துடைச்சிருங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. நான் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர்னு சொன்னீங்கப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்ன வாக்குத்துக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து குடும்பம் அணைக்கணும். சிறு பிள்ளை ஆசீர்வதிக்கணும். வாலிப்பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும். பெரியவங்களை ஆசீர்வதிக்கணும். தேவாதி தேவன் கூட இருந்து வழி நடத்தணும். கண்ணீரை துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடணும். மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி உயர்த்துங்க. ஒரு நன்மையும் குறைபடாது கத்துக்கொள்ளும். சிங்கக்குட்டிகள் காட்சி இடங்கி பட்டினியா இருக்கு அத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடான்னு சொன்னீரே. மனவாட்டியை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்பட அன்புக்காய் இறக்குதாய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கே ஜீவம் பரமபிதாவே ஆமென்.
2: கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, நம்முடைய ஊழியத்தை ஜபத்தாலும் பணத்தாலும் தாங்கி வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website and our Jesus.in. God bless you.